கிருபை, உன் கிருபை, உம்முடைய கிருபை மேலானது. Oh, we thank you so much for your grace, Master. உம்முடைய கிருபைக்காக நன்றிகளை செலுத்துகிறேன். நான் அந்த கிருபைக்காக நன்றி செலுத்தலாம். என்னை பாதுகாத்த கிருபை மேலானது, என்னை வழி நடத்தின கிருபை மேலானது, கிருபை மேலானது, கிருபை மேலானது, கிருபை மேலானது. Hallelujah, oh hallelujah, என்னை வழி நடத்தின கிருபை மேலானது, என்னை பலப்படுத்தின கிருபை மேலானது, என்னை பாதுகாத்த கிருபை மேலானது, என்னை சுகப்படுத்தின கிருபை மேலானது, என்னை வழி நடத்தின கிருபை மேலானதே.

Jesus. Hallelujah. நம்முடைய கிருபை மேலானது அல்லவா? என்னுடைய ஜீவனை பார்க்கலும் அது மேலானது அல்லவா? நான் நிற்பது, நான் நிர்மூலமாகாமல் இருப்பது உம்முடைய கிருபை அல்லவா?

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்று 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம், சங்கமம், சங்கமம், இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905

607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலில் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம், சங்கமம், சங்கமம், இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

0: வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.
1: கர்த்தருடைய பிரசன்னத்தில் நின்று கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் ஒரு காரியத்தை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபையாக இருக்கிறது. சத்துரு கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல நம்மை விழுங்கும்படிக்கு வகை தேடி வந்த போதெல்லாம் நம்மை காத்தது அந்த கிருபை அல்லவா? அந்த கிருபைக்காக

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

ஆண்டவராக இயேசுவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. அக்கினி ஆராதனை வால்யூம் 16 என்ற இந்த சீடிக்காக ஜெபிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். பாஸ்டர் டெர்லி தங்கையா, பாஸ்டர் ஜோனத்தான், பாஸ்டர் ரேச்சல் ஜான் அவர்கள் அருமையான பாடல்களை ஏற்றியிருக்கிறார்கள். பாஸ்டர் பால் தங்கையா அவர்களும் உடைய மகன் சாமி தங்கையா அவர்களும் இந்த பாடல்களை அபிஷேகத்தோடு பாடியிருக்கிறார்கள். பிரதர் வின்சென்ட் ஜார்ஜ் மியூசிக் மைண்ட் அவர்கள் இந்த சீடியை ப்ரொடியூஸ் பண்ணி அநேகருக்கு இவைகளை விநியோகம் பண்ண ஆண்டவர் அவர்களை பயன்படுத்தி வருகிறார். பாஸ்டர் பால் தங்கையா அவர்களை ஆண்டவர் தாயின் கற்பத்திலிருந்து பிரித்தெடுத்து அபிஷேகம் பண்ணி ஊழியத்துக்கு அழைத்து இந்தியாவை குறித்த ஒரு திட்டத்தையும் பாரத்தையும் இந்த அடியானுக்கு கட்டளையிட்டு பெங்களூர் பட்டணத்தில் சிறிய அளவில் ஒரு சபையை விசுவாசத்தோடு ஆரம்பிக்கவும், அது இன்றைக்கு பெரிய அளவில் வளர்ந்து வரவும், அதன் மூலமாக அநேக சபைகளை ஸ்தாபிக்கவும், சபைகளின் கட்டிடங்களை கட்டவும், ஏராளமான பணத்தை தாராளமாக அபிலி செய்து தேவ கிருபை நிமித்தமாக இந்தியா இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட வேண்டும் என்ற ஒரு எழுப்புதலின் ஆவியோடு இந்த பாடல்களை பாடியிருக்கிறதை நீங்கள் கேட்பீர்கள். ஆண்டவர் இந்த அடியானை கொண்டு அநேக உள்ளங்களை ஆறுதல் படுத்தி இந்த பாடல் வரத்தை கட்டளையிட்டு ஏராளமான வாலிபர்கள் அவருடைய செய்தியை கேட்கவும் பாடல்களை கேட்கவும் ஓடி வருகிறார்கள். தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்து அபிஷேகத்தோடு கூட ஒவ்வொரு ஊழியத்தையும் முழு இதயத்தோடு செய்ய ஆண்டவர் தடியானுக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். இந்தியா மாத்திரமல்ல, உலகமெங்கிலும் பல இடங்களுக்கு போகவும் போகிற இடமெல்லாம் ஒரு அபிஷேகத்தின் ஆவி மக்களை நிரப்பி கொண்டிருக்கிறது. கர்த்தர் கொடுத்த தரிசனத்தை உத்தமத்தோடு நிறைவேற்றி வருகிற இந்த அடியானுக்கு ஆண்டவர் இன்னும் பல கிருபைகளை கொடுத்து பெரிய எழுப்புதலை ஆண்டவர் அருளி செய்வாராக. நாம் ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, அக்கினி ஆராதனை என்ற இந்த பாடல் சீடிக்காக ஜெபிக்கிறோம். உம்முடைய அபிஷேகத்தின் வார்த்தைகளை நீர் கொடுத்திருக்கிறீர். அபிஷேகத்தோடு பாடப்பட்ட இந்த பாடல்கள் அநேக உள்ளத்தை தொடும்படியாகும், அநேகரை ரட்சிக்கும்படியாகவும், அநேகரை கட்டுகளிலிருந்து விடுதலையாக்கவும், பிசாசின் போராட்டத்தில் அகப்பட்டிருக்கிற மக்களை இந்த பாடல் கேட்டவுடனே அந்த பிசாசுகள் ஓடவும், ஆராதனைகளில் பாடும்போது தேவனுடைய மகிமை இறங்கி வரும்படியாகவும், கர்த்தாவே அநேகர் சுகமடையவும் ஆறுதலடையவும் பலனடையவும் இது ஒரு கருவியாக பயன்படுத்தப்பட போகிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தியல்லும். இதற்காக உதவி செய்தவர்கள், இசை அமைத்தவர்கள், இதை ஆண்டவரே அநேகர் வாங்குகிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தருளும். விசேஷமாக உம்முடைய கரம் தோடு கூட இருந்து உம்முடைய திருநாமம் மகிமைப்பட்டு உம்முடைய ராஜ்யம் கட்டப்படுவதாக. இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே, ஆமென்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்று 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

எனது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இறைமகன் இயேசுவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீதிமானோ பாடி மகிழ்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. மோசே, தாவீது, சாலமன், மிரியாம், தெபோரால் போன்ற தேவ பக்தர்களெல்லாம் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணினதை வேதத்திலே காண்கிறோம். அவர்கள் மட்டுமல்ல, அவர்களோடு இருந்த மக்களும் சேர்ந்து பாடி தேவனை மகிமைப்படுத்தி இருக்கிறார்கள். கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், கர்த்தரை போற்றி பாடுங்கள், சங்கீதங்களால் ஆர்ப்பரித்து பாடுங்கள், அவர் இரக்கத்தை பாடுங்கள், அவர் மேன்மையை பாடுங்கள், அவர் மகிமையை, அவர் மீட்பை, அவர் தயவை, அவர் நமக்கு செய்தவைகளை எல்லாம் எண்ணி போற்றி பாடுங்கள் என்று வேதத்திலே பல இடங்களிலே நாம் வாசிக்கிறோம். ஆரம்ப நாட்களிலே நான் இளம் வயதிலே கர்த்தருக்காக எழுதிய பாடல்கள் சிலவற்றையும், என் மனைவி ஜெயராணியும் எழுதின பல பாடல்களில் சிலவற்றையும் தொகுத்து ஆராதனை என்ற ஒரு MP3 உங்களுக்கு வழங்குவதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த பாடல்கள் எல்லாம் ஆரம்பத்திலே கர்த்தரோடு நடந்த அந்த இள வயதின் அன்பிலிருந்து பெற்றவைகள், தேவ பிரசன்னத்திலே கிடைத்தவைகள். கர்த்தருக்காக இருதயம் அடித்து கொண்டிருந்த பொழுது எங்கள் நேசமெல்லாம் அவர் மேலே ஊற்றப்பட்டு அவருடைய சமூகத்தில் இருந்த பொழுது பெற்ற பாடல்கள். அந்நாட்களில் இந்த பாடல்கள் வாலிபர் மத்தியில் அதிகமாய் பாடப்பட்டவைகள். இவைகளை பாடுங்கள், கர்த்தருடைய அபிஷேகம் உங்கள் மேலே தங்கி தாபரிக்கும், உங்கள் இருதயம் பூரிக்கும், ஆவி களி கூறும், தேவ பக்தியில பெருகுவீர்கள், நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

ஹாலலூயா. எத்தனை பேர் ஒரு எதிர்பார்ப்போடு கூட வந்திருக்கீங்க? எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறவங்களாம் கரங்களை நன்காக தட்டி ஆவியானவரை நாம் வரவேற்போம். வந்தவர்கள் யாரும் வந்த வண்ணமாய் செல்லாதபடிக்கு புதிய ஆசிர்வாதங்களோடு கூட போக போறீங்க. ஆமென், ஹாலலூயா. நீங்கள் ஒன்றுக்கும் கலங்காதபடிக்கு எல்லாவற்றையும் ஜெபத்தினால் நாம் ஏறெடுக்க போகிறோம். எத்தனை பேர் அப்படி விசுவாசிக்கிறீங்க? You know, the word of God, it says, be anxious for nothing, but in everything by prayer, supplication, with thanksgiving, let your requests be made known to God. இந்த வேளையிலும் உனக்கு என்னெல்லாம் தேவை இருக்கிறதோ ஆண்டவராகிய இயேசுவிடத்தில் அப்படி ஆய் சொல்லுங்க. இந்த பாடலை பாடும் பொழுது இந்த எதிர்பார்ப்புகள், ஏக்கங்கள், தேவைகள் எல்லாவற்றையும் வாய்களை திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரிடத்தில் நாம் கூறுவோம். வேதத்திலே அப்படியாய் போட்டிருக்கு, உங்களுக்கு என்ன தேவை வாய்களை திறந்து கேட்டும் கேளுங்க, கேட்கிறவன் பெற்றுக்கொள்வான். காலை வெளியில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, உம்மிடத்தில் நான் நோக்கி

நிறைவேற்றி முடித்துக் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். You are more precious than the sparrows. Amen. Hallelujah. We read it in the word of God, Elia. Amen. You are more precious than the birds of the air. You are made in his own image. He loves you so much. My God loves you with an unconditional love. Amen. Hallelujah. பக்கத்துக்குங்கள பார்த்து சொல்லுங்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னை அதிகளவாய் நேசித்திருக்கிறார். Amen. You are

0: பிரியமானவர்களாக எடுக்கிறபடினால் நன்றி ஆண்டவரே. நீங்கள் எங்களோடு கூட இருக்கிறபடினால் நன்றி. Because my Jesus is with you, you are more than important, you are more than special that you could ever imagine of in life. Hallelujah. You are not forgotten by God. Hallelujah. You are precious in his sight. Amen.
1: ஒரு வேளை எத்தனையோ பேர் இதுதான் கடைசி ஞாயிற்றுக்கிழமையா இருக்குமோன்னு எல்லாம் யோசிச்சிருக்கலாம், வாழ்க்கையே முடிஞ்சு போதுன்னு யோசிச்சிருக்கலாம். இல்லங்க, you are very precious to him. Amen.
0: He has you for a reason in this world. இந்த உலகத்தில் உன்னை வைத்திருப்பது ஒரு பெரிய நோக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி, oh, he is going to fulfill great and mighty things in the coming days. Today is your day.
1: அவருடைய கிருபை மாத்திரம் இருந்தால் போதுமே. அந்த கிருபை எத்தனை பேர் வாங்கிக்க போறீங்க இன்றைக்கு காலையில சொல்லுங்க. ஆண்டவர்

எல்லா காரியங்களிலும் கர்த்தர் உங்களை வெற்றியை சிறக்க செய்வார், வெற்றியை குவிக்க செய்வார், வெற்றியை எடுக்க செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி ஹல்லேலூயா. பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அந்த வார்த்தை எனக்குன்னு சொல்றீங்க? அந்த வார்த்தை உங்களுக்கே நம்புகிறவங்க எல்லாம் கரங்களை உயர்த்தி நன்றி ஆண்டவரே, நான் சுகமாயிருப்பேன். எஸ், நீடித்த நாட்களில் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் சுகமாயிருப்பேன். ஓ, ஐ வில் பீ ஹாப்பி இன் தி பிரசன்ஸ் ஆஃப் காட். எத்தனை பேர் சொல்றீங்க? விசுவாசமாய் அறிக்கை செய்யுங்க. கர்த்தர் சுகத்தை கொடுக்க வல்லவர்.

சக்தி. ஹாலேலூயா. எத்தனை பேர் விசுவாசமா பாடுனீங்க, அப்படியாய் அப்படியே இருக்கும், பாடினபடியே நீ சுகமாய் இருப்பாய். ஹாலேலூயா. கஷ்டங்கள் கவலைகள் அதெல்லாம் சாதாரணம்தான், வாழ்க்கைனா அதெல்லாம் இருக்கும். ஆனால் தேவன் உன்னோடு கூட இருப்பார் என்றான். அந்த தேவனாகிய இயேசு கிறிஸ்து உன்னோடு கூட இருப்பான்றான். Oh, he can make you cross over. Amen. Hallelujah. அவர் ஒருவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறார். பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க.

நடக்க சாத்தியமில்லாத காரியங்களை செய்கிற தேவன், அசாத்தியங்களை செய்கிற தேவன் இயேசு மாத்திரமே. எத்தனை பேர் சொல்றீங்க இந்த நாளில் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறாருன்னு? எத்தனை பேர் நம்பிக்கையோடு இருக்கிறீங்க இந்த நாளில் இப்பொழுதே அவர் வல்லமையான காரியங்களை செய்ய வல்லவர்? எத்தனையோ பாடல்களை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாய் பாடணுமே, அது வீணாக போகவே இல்லை. தேவனாகிய கர்த்தருக்கு எல்லாம் எட்டியிருக்கிறது, அவர் நம் மத்தியில் நின்று கொண்டு இருக்கிறார். இந்த நாளில் செய்யுங்க ஆண்டவரே, இறங்கி வந்து செஞ்சிடுங்க ஆண்டவரே. எனக்கு தேவையான எல்லா காரியங்களையும் நீங்க செய்யுங்கப்பா, நான் விசுவாசமாய் பாடுகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது கர்த்தர் இறங்கி வந்து உனக்கு தேவையான காரியங்களை, whatever is your particular need, he is there to fulfill, he is there to make it happen. Fear not. ஒருவேளை நீ பார்த்து கொண்டு இருக்கலாம், இதுதான் என்னோட கடைசி ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு நினைச்சிருக்கிறியா? இல்லை இல்லை, கர்த்தர் அதை எல்லாவற்றையும் இன்றைக்கு இப்பொழுது அற்புதத்தை செய்ய வல்லவர். நீ விசுவாசமாய் அவருடைய பாதத்தில் காத்து கொண்டு இருக்கும் பொழுது கர்த்தர் எல்லாம்

in the valley, He is faithful and just. He is looking at each and every one of you who needs a miracle. இந்த பாடலை பாடும் பொழுது ஒருவேளை நீ படுக்கையில படுத்து கொண்டு இருக்கலாம், யாருமே இல்லாத போதில் இருக்கலாம், ஒருவரும் உதவி செய்ய இல்லையே என்று சொல்லி இருக்கலாம். இப்பொழுது இந்த பாடலை பாடும் பொழுது

காணும் எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் ஜப விண்ணப்பங்களை hgcathedral@gmail.com என்ற முகவரிக்கு அனுப்பலாம், அல்லது திரையில் காணும் வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்கள். அன்பான நேயர்களே, சமூக வலைதளங்கள் மூலமாகவும் HGCயை தொடர்பு கொள்ளலாம். Facebook, Instagram, YouTube போன்ற சமூக வலைதளங்களில் HGCயின் நிகழ்ச்சியை பார்த்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். எங்கள் முகவரி: சுகமளிக்கும் சுவிசேஷ பேராலயம், N9, காந்தி ரோடு, நெடுங்குன்றம், சென்னை 600127. தவறாமல் வாருங்கள், தேவனுடைய ஆசீர்வாதங்களை உங்கள் வாழ்வில் பெற்றுக் கொள்ளுங்கள்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம், சங்கமம், சங்கமம், இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

0: கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இயேசு நம்மை ஏற்றுக்கொண்டார் ஊழியம் வெளியிடும் அபிஷேக கீதங்கள் 9 பாகம் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். சங்கீதம் 34:1 வசனம் சொல்லுகிறது, நான் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று தாவீது ராஜா சொல்லுகிறார். கர்த்தரை துதிக்கிற ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தரை துதிக்கிற ஜனங்களை கர்த்தர் மென்மைப்படுத்துவார். கர்த்தரை துதிக்கிற ஜனங்களை கர்த்தர் உயர்த்துவார். நீங்களும் குடும்பமாக இந்த ஒளிநாடாவை கேட்டு கர்த்தரை துதியுங்கள். கர்த்தர் உங்களையும் உயர்த்துவார். அபிஷேக கீதங்கள் இந்த 9 பாகத்தை இயற்றி பாடியவர் இவாஞ்சலிஸ்ட் டி கெனடி பிரேமா. இதற்கு இசை தென்றல் ஏசி தினகரன் அவர்கள் இசை அமைத்துள்ளார்கள். இந்த சிடிக்காக உலக பிரசித்தி பெற்ற ஃபாதர் எஸ்ஜி பிரெக்மன்ஸ் அவர்கள் உங்கள் ஆசீர்வாதத்திற்காக ஜெபிப்பார்கள்.
1: கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். அபிஷேக கீதங்கள் வெளியிடுவதில் எனக்கு மிகவும் சந்தோஷம். சகோதரர் கென்னடி பிரேமாவை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நேரடியாக ஜபத்தோட்டத்தில் வந்து அவர் ஊழியம் செய்தது ஆச்சரியமாக இருந்தது. ஆம் பிள்ளைகளே, அவருக்குள் அந்த அபிஷேகம் இருப்பதை நான் கண்டேன். அதுவும் விடுதலை அபிஷேகம். விடுதலை கொடுக்கிற அந்த அபிஷேகம் அதிகமா இருக்கிறதை நான் கண்டேன். இரவு ஜபம், யாரையுமே தூங்க விடல, அசுத்த ஆவிகள் அலறி ஓடின. அநேகர் விடுதலை பெற்று சாட்சி சொன்னார்கள். ஜனங்கள் திருப்தியோடு வீடு போனார்கள். ஒரு காவல்துறை இருந்து கொண்டு அருமையான கென்னடி பிரேமா ஊழியம் செய்வது எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இப்படித்தான் சமுதாயத்துக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிற ஒரு பாத்திரம் குடும்பமாக ஊழியம் செய்கிறார். இந்த ஊழியம் வளர வேண்டும், இதை நான் உற்சாகப்படுத்த வேண்டும். அதற்காகத்தான் நான் இந்த அபிஷேக கீதங்களை ஜபம் செய்து உங்களுக்கு முன் வைக்கிறேன். தேங்க்யூ அப்பா. இப்பொழுது நாம் ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, கோடி ஸ்தோத்திரம் அப்பா, அபிஷேக கீதங்களை கொடுத்து தர்மியான கென்னடி பிரேமாவை நீங்க உயர்த்தி இருக்கிறீங்களே, நன்றி அப்பா. காவல்துறையில் இருந்தாலும் கர்த்தருக்காக ஓட தருணம் கொடுத்து நேகருக்கு விடுதலை கொடுக்கிற ஒரு பாத்திரமா வைத்திருக்கிறீரே, நன்றி ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. இப்ப இருப்பதை பார்க்கிலும் ஊழியம் இன்னும் விரிவாகட்டும், 1000 மடங்கு. தேங்க்யூ. 30 அடையாளங்கள் இன்னும் ராஜாவே, இவர் இருக்கிற காவல்துறையிலும் சரி சமுதாயத்திலும் சரி ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுகிற ஊழியமாய் உம்மை எடுத்து காட்டுகிற, உம்மை தூக்கி நிறுத்துகிற கிதியோனாக அப்பா, இக்கால ஊதும் போதெல்லாம் எதிரி ஓடும்படி வெளிச்சத்தை தூக்கி காட்டுகிற, வசனம் என்ற வெளிச்சத்தை காட்டுகிற கிதியோனாக இந்த ஊழியத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். தேங்க்யூ அப்பா. குடும்பம் எழுந்து பிரகாசிக்கட்டும், வெளிச்சம் உலகம் எங்கும் செல்லட்டும் என்று சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த பாடலை கேட்கிறவர்கள் அந்த வல்லமையால் நிரப்பப்படுவார்கள். இந்த மகனுக்குள் இருக்கிற அந்த நேசம் ஜனங்களுக்குள்ள நதியாய் பாய்வதாக, விடுதலை உண்டாவதாக, ஒவ்வொரு பாடலும் ஜனத்தை விடுவிப்பதாக. நன்றி அப்பா, இப்படி செய்வதற்காய் உமக்கு கோடி நன்றிகள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவா. என்றைக்கு ஆராதனையை ருசிக்க ஆரம்பிக்கிறீர்களோ அப்பொழுதுதான் அந்த ஆராதனையின் மகிமையை நீங்கள் பார்க்க முடியும். வேதம் சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். நீ அறியாதவனு கேட்டாதமான பெரிய காரியங்களை நான் உனக்கு செய்வேன் என்று ஆண்டவர் இந்த நாளில் ஒரு நல்ல வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். இயேசுவை நோக்கி கூப்பிடு, அவர் உனக்கு அறியாத காரியத்தை ஆண்டவர் செய்வாராக. சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தர் மகிமைப்படுத்தலாமா?

ஆராதிக்கிற நம்முடைய தேவனுக்கு நல்ல ஒரு பெயர் இருக்கிறது, நிறைவானவர். ஆமென். நிறைவானவர் வரும் பொழுது வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் எல்லாம் மாறும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு குறைவை நிறைவாக்குகிறவர். நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறேன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வாழ்க்கையிலே பல குறைவுகளோடு நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறீங்களா? இந்த குறைவுகள் எப்பொழுது மாறும் என்று கேட்கிறீர்களா? இன்றைக்கு தேவன் உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் கொண்டு வர போகிறார். இயேசு எங்கே இருக்கிறாரோ அங்கே உன் குறைவெல்லாம் நிறைவாக மாற்றப்படும் என்பதில் சந்தேகமே கிடையாது. அப்படி ஆண்டவர் நிறைவானவர். கரங்களை

the same auto.

வனமாக போகிறது. வனாந்தரத்தை வயல்வெளியாய் மாற்றி, பாழானதை பயிர் நிலமாய் மாற்றி, சுகவீனத்தை சுகமாய் மாற்றி, உன்னை சந்தோஷப்படுத்தும்படிக்கு என் ஆண்டவர் விருப்பம் உள்ளவராயிருக்கிறார். நிச்சயமா உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை காணப்போகிறீர்கள். கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். மாணவர்களே, நம் ஆராதிக்கிற தேவன் மதுரமானவர், இனிமையானவர். ஹல்லேலூயா. என் ஆண்டவருடைய அன்பு இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிதா இருக்கிறது. ஆண்டவருடைய அன்பு நம்மை விட்டு விலகாததா இருக்கிறது. இந்த உலகத்தில் தாயின் அன்பை பார்க்கிலும், தகப்பனின் அன்பை பார்க்கிலும் ஆண்டவருடைய அன்பு நம்ம மேலதிகமா இருக்கிறது. அவருடைய நாமத்தை சொல்லும் பொழுதே ஒரு சந்தோஷம் இருக்கிறது. பாருங்கள், சேர்ந்து ஆடப்போகிறோம். ஆண்டவரே, நாமம் எத்தனை இன்பம், அது மேன்மையும் கூட. பருக பருக தெவிட்டாத திராட்சரசம் போல என்கிற ஒரு பாடல் சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்.

இயேசுவை போல இந்த உலகத்தில் யார் உண்டு? இயேசுவை போல நம்மை நடத்த யார் உண்டு? நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளை எல்லாம் வெளிச்சமாக்கினவர் அவர்தானே. ஊனலை செவையாக்கினவர் அவர்தானே. கரடு முரடானவைகளை சரிப்படுத்தினது அவர்தானே. உம்மை போல இந்த உலகத்தில் யார் உண்டு ஆண்டவரே? எங்க பாவத்தையெல்லாம் ரத்தத்தினால கழுவினீரே, எங்க சாபத்தெல்லாம் தலையில சுமந்து தீர்த்திரே ஆண்டவரே. உம்மை போல யார் உண்டப்பா?

0: அறிந்த தெய்வம், நம்மை புரிந்த தெய்வம், ஒரு நாளும் அப்படியே நடத்துவார். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய், ஜெயத்தின் நாளாய், வெற்றியின் நாளாய் கர்த்தர் உங்களுக்கு மாற்றி தருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15, மத்தேயு 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் உலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இது வந்து ஒரு ஆராதனை பாடல் சீடி. நாங்கள் வெளியிடுவதற்கு காரணம், நீங்களும் எங்களோடு இணைந்து ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்திற்காக மட்டும்தான். ஸோ எங்களோடு சேர்ந்து நீங்கள் நம்முடைய ஆண்டவரை துதியுங்கள், போற்றுங்கள், புகழுங்கள், வாழ்த்துங்கள், ஆராதியுங்கள். ஆண்டவரை ஆராதிக்கும் போது அவர் நம் மத்தியிலே வருவார். அவர் பிரசன்னம் நம் மத்தியிலே வரும். துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தேவன், ராஜாதி ராஜா, தேவாதி தேவன் நம் மத்தியிலே வருவார். அவர் வரும்போது நம் மத்தியிலே என்ன நடக்கும்? அற்புதங்கள் நடக்கும், மிகப்பெரிய சுகம் கிடைக்கும், சமாதானம் நம் மத்தியிலே வரும், விடுதலை கிடைக்கும், சாத்தான் நம்மை விட்டு ஓடிப்போவான். ஆகவே ஆண்டவரை துதியுங்கள், அவரை புகழ்ந்து பாடுங்கள், எங்களோடு இணைந்து நீங்களும் பாடுங்கள். ஆண்டவர் உங்கள் குடும்பத்திற்கு விடுதலையை கொடுப்பார், சமாதானத்தை கொடுப்பார், அற்புதங்களை செய்வார். வாருங்கள், நம் தேவனை நாம் ஆராதிப்போம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேயர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க்கு 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி, இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல யாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம் சங்கமம் சங்கமம்.

0: ராஜாவுக்கு 20 அதிகாரம். சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத் தன் சேனையை எல்லாம் கூட்டிக் கொண்டு போய் சமாரியாவை முற்றுகை போட்டு அதின் மேல் யுத்தம் பண்ணினான். அவனோட கூட 32 ராஜாக்கள் இருந்ததுமல்லாமல் குதிரைகளும் ரதங்களும் இருந்தது. அவன் நகரத்திற்குள் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாவிடத்தில் ஸ்தானாபதிகளை அனுப்பி, உன்னுடைய வெள்ளியும் உன்னுடைய பொன்னும் என்னுடையது, உன்னுடைய ஸ்திரீகளும் உன்னுடைய குமாரருக்குள் சமர்த்தராயிருக்கிறவர்களும் என்னுடையவர்கள் என்று பெனாதாத் சொல்லுகிறான் என்று அவனுக்கு சொல்ல சொன்னான். இஸ்ரவேலின் ராஜா அதற்கு பிரதியுத்தரமாக, ராஜாவாகிய என் ஆண்டவனே, உம்முடைய வார்த்தையின்படியே நானும் எனக்கு உண்டான யாவும் உம்முடையவைகள்தான் என்று சொல்லி அனுப்பினான். அந்த ஸ்தானாபதிகள் திரும்பவும் வந்து, பெனாதாத் சொல்லுகிறது என்னவென்றால், உன் வெள்ளியையும் உன் பொன்னையும் உன் ஸ்திரீகளையும் உன் குமாரர்களையும் நீ எனக்கு கொடுக்க வேண்டும் என்று உமக்கு சொல்லி அனுப்பினேனே, ஆனாலும் நாளை இந்நேரத்தில் என் ஊழியக்காரரை உன்னிடத்தில் அனுப்புவேன். அவர்கள் உன் வீட்டையும் உன் ஊழியக்காரரின் வீடுகளையும் சோதித்து உன் கண்ணுக்கு பிரியமானவைகள் எல்லாவற்றையும் தங்கள் கைகளில் எடுத்து கொண்டு போவார்கள் என்றார் என்று சொன்னார்கள். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா தேசத்தின் மூப்பரையெல்லாம் அழைப்பித்து, இவன் பொல்லாப்பு தேடுகிற விதத்தை கவனித்து பாருங்கள், என் ஸ்திரீகளையும் என் குமாரர்களையும் என் வெள்ளியையும் என் பொன்னையும் கேட்க இவன் என்னிடத்தில் ஆள் அனுப்பின போது நான் கொடுக்க மாட்டேன் என்று இவனுக்கு மறுக்கவில்லையே என்றான். அப்பொழுது சகல மூப்பரும் சகல ஜனங்களும் அவனை பார்த்து, நீர் அவனுக்கு செவி கொடுக்கவும் அவனுக்கு சம்மதிக்கவும் வேண்டாம் என்றார்கள். அதனால் அவன் பெனாதாத்தின் ஸ்தானாபதிகளை நோக்கி, நீங்கள் ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீர் முதல் விசை உமது அடியானுக்கு சொல்லி அனுப்பின யாவும் செய்வேன், இந்த காரியத்தையோ நான் செய்யக்கூடாது என்று சொல்லுங்கள் என்றான். ஸ்தானாபதிகள் போய் இந்த மறுமொழியை அவனுக்கு சொன்னார்கள். அப்பொழுது பெனாதாத் அவனிடத்தில் ஆள் அனுப்பி, எனக்கு பின் செல்லுகிற ஜனங்கள் எல்லாரும் கைக்கு ஒரு பிடியாவது வாரிக்கொள்ள சமாரியாவின் தூள் போதுமானதாயிருந்தால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னான். அதற்கு இஸ்ரவேலின் ராஜா பிரதியுத்தரமாக, ஆயுதம் தரித்திருக்கிறவன் ஆயுதம் உரிந்து போடுகிறவனைப் போல பெருமை பாராட்டல் ஆகாது என்று அவனுக்கு சொல்லுங்கள் என்றான். பெனாதாத்தும் மற்ற ராஜாக்களும் கூடாரங்களிலே குடித்து கொண்டிருக்கையில் இந்த வார்த்தையை கேட்டு தன் ஊழியக்காரரை நோக்கி, ஆயத்தம் பண்ணுங்கள் என்றான். அப்படியே நகரத்தின் மேல் சண்டை செய்ய ஆயத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது ஒரு தீர்க்கதரிசி இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாவிடத்தில் வந்து, அந்த ஏராளமான ஜனக்கூட்டத்தை எல்லாம் கண்டாயா? இதோ நானே கர்த்தர் என்று நீ அறியும்படி இன்றைக்கு அதை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். யாரை கொண்டு என்று ஆகாப் கேட்டான். அதற்கு அவன், மாகாணங்களுடைய அதிபதிகளின் சேவகரை கொண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். பின்பு அவன், யுத்தத்தை யார் துவக்க வேண்டும் என்று கேட்டதற்கு அவன், நீர்தான் என்றான். அவன் மாகாணங்களுடைய அதிபதிகளின் சேவகரை லக்கம் பார்த்தான். அவர்கள் 232 பேர். அவர்களுக்கு பின்பு இஸ்ரவேல் புத்திரராகிய சகல ஜனத்தின் லக்கமும் பார்த்து 7000 பேர் என்று கண்டான். அவர்கள் மத்தியான வேளையிலே வெளியே புறப்பட்டார்கள். பெனாதாத்தும் அவனுக்கு உதவியாக வந்த 32 ராஜாக்களாகிய மற்ற ராஜாக்களும் கூடாரங்களில் குடித்து வெறி கொண்டிருந்தார்கள். மாகாணங்களுடைய அதிபதிகளின் சேவகர் முன்தண்டாக புறப்படுகிற போது பெனாதாத் அனுப்பின மனுஷர், சமாரியாவிலிருந்து மனுஷர் புறப்பட்டு வருகிறார்கள் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், அவர்கள் சமாதானத்திற்காக புறப்பட்டு வந்தாலும் அவர்களை உயிரோடே பிடியுங்கள், அவர்கள் யுத்தத்திற்காக புறப்பட்டு வந்தாலும் அவர்களை உயிரோடே பிடியுங்கள் என்றான். மாகாணங்களுடைய அதிபதிகளின் சேவகரான அவர்களும் அவர்கள் பின்னே வருகிற இராணுவமும் நகரத்திலிருந்து வெளியே வந்தபோது அவர்கள் அவரவர் தங்களுக்கு எதிர்படுகிறவர்களை வெட்டினார்கள். சீரியர் முறிந்தோடி போனார்கள். இஸ்ரவேலர் அவர்களை துரத்தினார்கள். சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத் குதிரையின் மேல் ஏறி சில குதிரை வீரரோடும் கூட தப்பியோடி போனான். இஸ்ரவேலின் ராஜா புறப்பட்டு குதிரைகளையும் ரதங்களையும் மூறிய அடித்து சீரியரில் மகா சங்காரம் உண்டாக வெட்டினான். பின்பு அந்த தீர்க்கதரிசி இஸ்ரவேலின் ராஜாவின் இடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் போய் உம்மை பலப்படுத்தி கொண்டு நீ செய்யத்தக்கது இன்னதென்று கவனித்து பாரும். மறு வருஷத்திலே சீரியாவின் ராஜா உமக்கு விரோதமாக வருவான் என்றான். சீரியாவின் ராஜாவுடைய ஊழியக்காரர் அவனை பார்த்து, அவர்களுடைய தேவர்கள் மலை தேவர்கள், அதனால் அவர்கள் நம்மை மேற்கொண்டார்கள். நாம் அவர்களோட சமபூமியிலே யுத்தம் பண்ணினால் நல்லது, அப்பொழுது அவர்களை மேற்கொள்வது நிச்சயம். அதற்காக நீ செய்ய வேண்டியது என்னவென்றால், இந்த ராஜாக்கள் ஒவ்வொருவரையும் தங்கள் ஸ்தலத்திலிருந்து மாற்றி அவர்களுக்கு பதிலாக சேனாபதிகளை ஏற்படுத்தி, நீர் மடிய கொடுத்த சேனைக்கு சரியாய் சேனையையும், அந்த குதிரைகளுக்கு சரியாய் குதிரைகளையும், ரதங்களுக்கு சரியாய் ரதங்களையும் லக்கம் பார்த்து கொள்ளும். பிற்பாடு சமபூமியிலே நாம் அவர்களோடு யுத்தம் பண்ணி நிச்சயமாய் அவர்களை மேற்கொள்வோம் என்றார்கள். அவன் அவர்கள் சொற்கேட்டு அப்படியே செய்தான். மறு வருஷத்திலே பெனாதாத் சீரியரை லக்கம் பார்த்து இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ண ஆப்பெக்குக்கு வந்தான். இஸ்ரவேல் புத்திரரும் லக்கம் பார்க்கப்பட்டு தேவையானதை சம்பாதித்து கொண்டு அவர்களை எதிர்க்க புறப்பட்டு அவர்களுக்கு எதிரே இரண்டு சிறிய வெள்ளாட்டு கிடைகளைப் போல பாளையம் இறங்கினார்கள். தேசம் சீரியரால் நிறைந்திருந்தது. அப்பொழுது தேவனுடைய மனுஷன் ஒருவன் வந்து இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து, கர்த்தர் பள்ளத்தாக்குகளின் தேவனாயிராமல் மலைகளின் தேவனாயிருக்கிறார் என்று சீரியர் சொல்லியிருக்கிறபடியினால் நான் இந்த ஏராளமான ஜனக்கூட்டத்தையெல்லாம் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன், அதனால் நானே கர்த்தர் என்று நீங்கள் அறிவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். ஏழு நாளளவும் அவர்கள் முகமுகமாய் பாளையம் இறங்கி இருந்தார்கள். ஏழாம் நாளில் யுத்தம் கலந்து இஸ்ரவேல் புத்திரர் ஒரே நாளிலே சீரியரில் 100,000 காலாட்களை மடங்கடித்தார்கள். மீதியானவர்கள் ஆப்பெக் பட்டணத்திற்குள் ஓடிப்போனார்கள். அங்கே மீதியாயிருந்த 27,000 பேரின் மேல் அலங்கம் இடிந்து விழுந்தது. பெனாதாத்தும் ஓடிப்போய் நகரத்திற்குள் புகுந்து உள்ளறையிலே பதுங்கினான். அப்பொழுது அவன் ஊழியக்காரர் அவனை நோக்கி, இதோ இஸ்ரவேல் வம்சத்து ராஜாக்கள் தயவுள்ள ராஜாக்கள் என்று கேட்டிருக்கிறோம். நாங்கள் ரட்டுகளை எங்கள் அறைகளில் கட்டி கயிறுகளை எங்கள் தலைகளில் சுற்றி கொண்டு இஸ்ரவேலின் ராஜாவினிடத்தில் போவோம். ஒருவேளை உம்மை உயிரோடே வைப்பார் என்று சொல்லி இரட்டை தங்கள் அறைகளில் கட்டி கயிறுகளை தங்கள் தலைகளில் சுற்றி கொண்டு இஸ்ரவேலின் ராஜாவினிடத்தில் வந்து என்னை உயிரோடே வையும் என்று உமது அடியானாகிய பெனாதாத் விண்ணப்பம் பண்ணுகிறான் என்றார்கள். அதற்கு அவன், இன்னும் அவன் உயிரோடே இருக்கிறானா? அவன் என் சகோதரன் என்றான். அந்த மனுஷர் நன்றாய் கவனித்து அவன் வாயின் சொல்லை உடனே பிடித்து, உமது சகோதரனாகிய பெனாதாத் இருக்கிறான் என்றார்கள். அப்பொழுது அவன், நீங்கள் போய் அவனை அழைத்து கொண்டு வாருங்கள் என்றான். பெனாதாத் அவனிடத்தில் வந்தபோது அவனை தன் ரதத்தில் ஏற்றி கொண்டான். அப்பொழுது பெனாதாத் இவனை பார்த்து, என் தகப்பன் உம்முடைய தகப்பனார் கையிலே பிடித்த பட்டணங்களை திரும்ப கொடுத்து விடுகிறேன். என் தகப்பன் சமாரியாவிலே செய்தது போல நீரும் தமஸ்குவிலே வீதிகளை உண்டாக்கி கொள்ளலாம் என்றான். அதற்கு அவன், இந்த உடன்படிக்கை செய்து நான் உம்மை அனுப்பி விடுகிறேன் என்று சொல்லி அவனோடு உடன்படிக்கை பண்ணி அவனை அனுப்பிவிட்டான். அப்பொழுது தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையின்படி தன் தோழனை நோக்கி, நீ என்னை அடி என்றான். அந்த மனுஷன் அவனை பார்த்து, அடிக்க மாட்டேன் என்றான். அப்பொழுது அவன் இவனை பார்த்து, நீ கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமற் போனபடியால் இதோ நீ என்னை விட்டு புறப்பட்டு போன உடனே ஒரு சிங்கம் உன்னை கொல்லும் என்றான். அப்படியே இவன் அவனை விட்டு புறப்பட்ட உடனே ஒரு சிங்கம் இவனை கண்டு கொண்டு போட்டது. அதின் பின் அவன் வேறொருவனை கண்டு, என்னை அடி என்றான். அந்த மனுஷன் அவனை காயமுண்டாக அடித்தான். அப்பொழுது அந்த தீர்க்கதரிசி போய் தன் முகத்தின் மேல் சாம்பலை போட்டு வேஷம் மாறினவனாய் வழியிலே ராஜாவுக்காக காத்திருந்தான். ராஜா வழியாய் வருகிறபோது இவன் ராஜாவை பார்த்து கூப்பிட்டு, உமது அடியான் யுத்தத்தில் நின்றபோது ஒருவன் விலகி என்னிடத்தில் ஒருவனை கொண்டு வந்து இந்த மனுஷனை பத்திரம் பண்ணு, இவன் தப்பிப்போனால் உன் பிராணன் அவன் பிராணனுக்கு ஈடாயிருக்கும், அல்லது ஒரு தாலந்து வெள்ளியை நீ கொடுக்க வேண்டும் என்றான். ஆனாலும் உமது அடியான் இங்கும் அங்கும் அலுவலாயிருக்கும்போது அவன் போய்விட்டான் என்றான். இஸ்ரவேலின் ராஜா அவனை பார்த்து, நீ சொன்ன தீர்ப்பின்படியே ஆகும் என்றான். அப்பொழுது அவன் சீக்கிரமாய் தன் முகத்தின் மேலிருக்கும் சாம்பலை துடைத்து விட்டதினால் இஸ்ரவேலின் ராஜா அவன் தீர்க்கதரிசிகளில் ஒருவன் என்று அறிந்து கொண்டான். அப்பொழுது இவன் அவனை நோக்கி, சங்காரத்திற்கு நான் நியமித்த மனுஷனை உன் கையிலிருந்து தப்பி போகும்படி நீ விட்டபடியினால் உன் பிராணன் அவன் பிராணனுக்கு ஈடாகவும் உன் ஜனம் அவன் ஜனத்திற்கு ஈடாகவும் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அதனால் இஸ்ரவேலின் ராஜா சலிப்பும் விசனமுமாய் தன் வீட்டுக்கு போக புறப்பட்டு.
1: எரேமியா 47 அதிகாரம். பார்வோன் காட்சாவை அழிக்கும் முன்னே பெலிஸ்தருக்கு விரோதமாய் தீர்க்கதரிசியாகிய எரேமியாவுக்கு உண்டான கர்த்தருடைய வசனம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ வடக்கே இருந்து ஜலம் பொங்கி பிரவாகமாகி தேசத்தின் மேலும் அதில் உள்ள எல்லாவற்றின் மேலும் நகரத்தின் மேலும் அதில் குடியிருக்கிறவர்களின் மேலும் புரண்டு ஓடும். அப்பொழுது மனுஷர் கூக்குரலிட்டு தேசத்தின் குடிகள் எல்லாரும் அலறுவார்கள். அவர்களுடைய பலத்த குதிரைகளுடைய குழம்புகளின் சத்தத்தையும் அவர்களுடைய ரதங்களின் கடகடப்பையும் அவர்களுடைய உருளைகளின் இறைச்சலையும் கேட்டு தகப்பன்மார் தங்கள் கை அயர்ந்து போனதினால் தங்கள் பிள்ளைகளையும் நோக்கி பாராதிருப்பார்கள். பெலிஸ்தரையெல்லாம் பாழாக்கவும் தீருவுக்கும் சீதோனுக்கும் மீதியான சகாயரையெல்லாம் சங்காரம் பண்ணவும் வருகிற நாளிலே இப்படியாகும். கப்தோர் என்னும் கடற்கரையான தேசத்தாரில் மீதியாகிய பெலிஸ்தரையும் கர்த்தர் பாழாக்குவார். காட்சா மொட்டையடிக்கப்படும். அவர்களுடைய பள்ளத்தாக்கிலே மீதியாகிய அஸ்கலோன் சங்காரமாகும். நீ எந்த மட்டும்தான் உன்னை கீறி கொள்ளுவாய்? ஆ கர்த்தரின் பட்டயமே, எந்த மட்டும் அமராதிருப்பாய்? உன் உரைக்குள் திரும்பி வந்து ஓய்ந்து அமர்ந்திரு. அது எப்படி அமர்ந்திருக்கும்? அஸ்கலோனுக்கு விரோதமாகவும் கடல் துறை தேசத்துக்கு விரோதமாகவும் கர்த்தர் அதற்கு கட்டளை கொடுத்து.
2: 1 கொரிந்தியர் 6 அதிகாரம். உங்களில் ஒருவனுக்கு வேறொருவனோடு வழக்குண்டானால் வழக்காடும்படி அவன் பரிசுத்தவான்களிடத்தில் போகாமல் அநீதக்காரரிடத்தில் போக துணிகிறது என்ன? பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? உலகம் உங்களால் நியாயம் தீர்க்கப்படுவதாயிருக்க அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் அபாத்திரரா? தேவதூதர்களையும் நியாயம் தீர்ப்போம் என்று அறியீர்களா? அப்படியிருக்க இந்த ஜீவனுக்கேற்றவைகளை நீங்கள் தீர்த்து கொள்ளக்கூடாது இருக்கிறது எப்படி? இந்த ஜீவனுக்கேற்ற வழக்குகள் உங்களுக்கு இருந்தால் தீர்ப்பு செய்கிறதற்கு சபையில் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களை நியமித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு வெட்கம் உண்டாகும்படி இதை சொல்லுகிறேன். சகோதரனுக்கும் சகோதரனுக்கும் உண்டான வழக்கை தீர்க்கத்தக்க விவேகி ஒருவனாகிலும் உங்களுக்குள் இல்லையா? சகோதரனோட சகோதரன் வழக்காடுகிறான், அவிசுவாசிகளுக்கு முன்பாகவும் அப்படி செய்கிறான். நீங்கள் ஒருவரோடொருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாயிருக்கிறது. அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்ளுகிறதில்லை? ஏன் நஷ்டத்தை பொறுத்து கொள்ளுகிறதில்லை? நீங்களே அநியாயம் செய்கிறீர்கள், நஷ்டப்படுத்துகிறீர்கள், சகோதரருக்கும் அப்படி செய்கிறீர்களே. அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் விபசாரக்காரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்படமாட்டேன். வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும். ஆனாலும் தேவன் இதையும் அதையும் அழிய பண்ணுவார். சரீரமோ வேசித்தனத்திற்கு அல்ல, கர்த்தருக்கே உரியது. கர்த்தரும் சரீரத்திற்கு உரியவர், தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார். உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா? அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயவங்களை வேசியின் அவயவங்களாக்கலாமா? அப்படி செய்யலாகாதே. வேசியோடு இசைந்திருக்கிறவன் அவளுடனே கூட ஒரே சரீரமாயிருக்கிறான் என்று அறியீர்களா? இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறதே. அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாயிருக்கிறான். வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்திற்கு புறம்பாயிருக்கும். வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்திற்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாயிருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? கிரயத்திற்கு கொள்ளப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியை

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க்கு 16:15.

0: ஒன்று ராஜாக்கள் 21 அதிகாரம். இவைகளுக்கு பின்பு இஸ்ரவேலனாகிய நாபோத்துக்கு இஸ்ரவேலிலே சமாரியாவின் ராஜாவாகிய
1: கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் 13:12. நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் பல காரியங்களுக்காக, நன்மைகளுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக, இடம் மாற்றத்திற்காக நீண்ட நாட்களாய் நம்பிக்கையுடன் காத்திருப்பீர்கள். சிலர் நம்பிக்கையற்றவர்களாயும் காணப்படுவீர்கள். இன்றைக்கு உங்களின் காத்திருப்புகளுக்கும் நம்பிக்கையற்ற நிலைகளுக்கும் நல்ல பதிலை பெற்றுக்கொள்ளுகிற நாளாய் கர்த்தர் இந்த நாளை வாக்கு பண்ணி உள்ளார். வேதத்தில் நாம் வாசிக்கையில் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 48:11 யாக்கோபு இவ்விதமாய் சொல்லுகிறார், உன் முகத்தை காண்பேன் என்று நான் நினைக்கவில்லை, ஆனாலும் இதோ உன் சந்ததியையும் காணும்படி தேவன் எனக்கு அருள் செய்தார் என்று. யோசேப்பு மரித்துவிட்டான் என்று பல ஆண்டுகளாய் துக்கித்து கொண்டிருந்த யாக்கோபு தன் மகனை கண்டதும் ஆவி உயிர்த்தது என்று வாசிக்கின்றோம். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் எவைகளுக்காகவெல்லாம் நீண்ட நாட்களாய் காத்திருக்கிறீர்களோ, எவையெல்லாம் மரித்து போன நிலையில் காணப்படுகிறதோ அவைகளை இன்றைக்கு உயிர்ப்பிக்க செய்கிறார். துன்பத்தை கண்ட வருடத்திற்கு பதிலாக இன்பத்தை காணும்படி செய்கிறார் கர்த்தர் சித்தம் கொண்டிருக்கிறார். ஆகவே சோர்ந்து போய் பலனற்று நம்பிக்கையை கைவிட்ட நிலையில் யாரெல்லாம் காணப்படுகிறீர்களோ அவர்களின் வாழ்க்கையில் இன்றைக்கு கத்த உங்களின் விருப்பங்கள் யாவையும் உங்களை தேடி வரும்படி ஆசீர்வதிக்கிறார். வார்த்தையை விசுவாசியுங்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை இயேசுவிடம் ஒப்புக்கொடுங்கள், விசுவாசியுங்கள். இயேசு கிறிஸ்து உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.
2: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினேர், வெளிப்படுத்தல் 5:9. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அன்பு இயேசு பரலோகத்தின் மகிமையை விட்டு எமக்காக பூமிக்கு இறங்கி வந்து தம்முடைய வெளியேறப்பட்ட இரத்தத்தை சிந்திய அவருடைய அன்பு எவ்வளவு மேன்மையானது என்பதை சிந்தித்து பாருங்கள். அதனால்தான் பேதுரு வெளியேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று குறிப்பிடுகிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் சிலுவையின் அன்பையும் ஆண்டவர் செய்த தியாகத்தையும் நினைவு கூர்ந்து பயபக்தியோடும் ஜெபத்தோடும் அவருடைய சந்நிதியில் நிற்போம். கர்த்தாவே, உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தமாக வாழ கிருபை தாரும் என்று ஜெபிப்போம். எம் உச்சம் தலைமுதல் உள்ளங்கால் வரை கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமை எம்மை மூடி எம்மை சுத்திகரித்து நீதியின் வழியில் நடத்தும்படி எம்மை அவரிடம் ஒப்பு கொடுப்போம். அவர் ஒரே தரம் சிந்திய தமது இரத்தத்தினாலே எம்மை மீட்டு கழுவி சுத்திகரித்து நீதிமான்களாக்கிவிட்டார். கெஸ்தமனை தோட்டத்தில் இயேசு ஆழ்ந்த வேதனையோடு ஜெபித்த போது அவருடைய வியர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளைப் போல தரையில் விழுந்தது. அந்த பாரம் எம்மிலும் காணப்படட்டும். சிலுவையில் முள்முடி சுட்டப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து

0: நமக்காக சிந்திய ரத்தம் பாவத்தின் தண்டனையிலிருந்து எம்மை மீட்டு தேவனுடைய கிருபையில் நிலைத்திருக்க செய்கிறது. கிறிஸ்து நமக்காக சாபத்தினால் நியாய பிரமாணத்தின் சாபத்திலிருந்து மீட்டார். பரலோக பிதா நமக்கு கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களிலும் மேலான ஆசீர்வாதம் அவருடைய குமாரனின் இரத்தத்தினால் கிடைத்த ரட்சிப்பே. அந்த இரத்தத்தினால் மன்னிப்பும் சமாதானமும் நீதியும் தேவனோடு ஐக்கியமும் எமக்கு கிடைத்திருக்கிறது. தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.
1: பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த காலை வேளையிலும் உங்களை நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். 24ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை 2026ஆம் ஆண்டு இந்திய நாளிலும் வேத தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட ஒரு பகுதி இந்த நாட்களிலே
2: கிறிஸ்துவுக்குள். பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த காலை வேளையிலும் உங்களை நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். 24ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை 2026ஆம் ஆண்டு இந்திய நாளிலும் வேத தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட ஒரு பகுதி இந்த நாட்களிலே ஆண்டவருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், சூழ்நிலைகளை கண்டு சோர்ந்து போகாதே, உனக்காக நான் தேவ திட்டத்தோடு காத்து கொண்டிருக்கிறேன். சில பாடுகளை அனுமதிப்பதும் உன்னை பலவீனப்படுத்துவதற்கு அல்ல, எனக்குள் உன்னை இன்றும் பலப்படுத்தி வைப்பதற்காகவே என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுவதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, வேதத்திலே பாருங்கள், நாட்களிலே ஒவ்வொரு தேவனுடைய ஊழியர்களுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலும் சில சூழ்நிலைகள் அவர்களை கலங்கடிக்கிறதை இங்கே இந்த நாட்களிலே காணக்கூடியதாக இருக்கிறது. பக்தனாக யோவனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய நிலைப்பாடுகள் சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் இழந்து இந்த நாட்களே கலக்கத்தோடு திகிலோடு என்னுடைய எதிர்காலம் எப்படியாக இருக்கும் என்று சொல்லி இந்த நாட்களே யோசிக்க வைக்கிற காரியமாக இந்த நாட்களே இருந்ததை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. யோசேப்பினுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே கூட அவர் தன்னுடைய வாக்குத்தத்தம், தேவன் கொடுத்த அந்த வாக்குத்தத்தங்கள், தேவன் கொடுத்த அந்த தரிசனங்கள் நிறைவேறுமா என்று கலக்கத்திலே இந்த நாட்களே சிறையிலே வாழ்ந்து வந்தார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதேபோல் புதிய ஏற்பாட்டிலே பவுலடிகளுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். இந்த நாட்களிலே சிறை வாசகம், இந்த நாட்களிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதாவது கப்பல் சேதம், கற்களின் கல்லாலே எரிந்து இந்த நாட்களிலே துன்பப்படுத்துகிற காரியம் எல்லாம் சூழ்நிலைகள் ஒரு நெருக்கத்திலும் துன்பத்திலும் இந்த நாட்களிலே அங்கே இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனாலும் கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், அங்கே ஒரு வார்த்தையை இந்த நாட்களில் நாங்கள் பார்ப்போமா இருந்தால், ஏதும் சொல்லுகிறது எப்படியாக என்று சொல்லி சொன்னால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த நாட்களிலே என்ன காரியத்தை செய்தாலும் நன்மைக்காகவே செய்கிறார். அதைத்தான் பவுலடிகள் சொல்லுகிறார், நாசமோ மோசமோ பட்டியமோ எது வந்தாலும் கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு எதுவும் என்னை பிரிக்க முடியாது என்று அந்த வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைய நாட்களிலே அன்பு விசுவாச சகோதர சகோதரிகளே, அன்பு ஊழியக்காரர்களே, சூழ்நிலைகளை கண்டு இந்த நாட்களிலே சோர்ந்து போகாதீர்கள். ஏனென்றால் தேவன் உங்களுக்காக இந்த நாட்களிலே அங்கே ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். தேவன் ஒரு திட்டத்தோடு தான் இந்த நாட்களிலே உங்களை நடத்தி கொண்டு வருகிறார். சில பாடுகளை அங்கே இந்த நாட்களிலே அனுமதிப்பதும் அது மட்டுமல்ல, இந்த நாட்களிலே உங்களை இந்த நாட்களிலே பலவீனப்படுத்துவதற்கு அல்ல, இந்த நாட்களிலே இன்னுமா இந்த நாட்களிலே அவருக்குள்ளே பிளப்படும்படியாகத்தான் தேவன் அந்த பாடுகளை இந்த நாட்களிலே வைக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாடுகளை பார்த்து இந்த நாட்களில் நிற்பீர்களாக இருந்தால் ஆண்டவருடைய ராஜ்யத்தை நீங்கள் கட்டியெழுப்ப முடியாது, ஆண்டவருக்காக இந்த நாட்களில் ஒரு ஓட்டத்தை இந்த நாட்களில் ஓடி முடிக்க முடியாது என்பதைத்தான் இன்றைக்கு பரிசுத்த வேதாகமன் நமக்கு தெளிவாக இந்த நாட்களில் சொல்லுகிறது. அதனாலே எப்படிப்பட்ட சூழ்நிலைகள், எப்படிப்பட்ட நிலைகள் இருந்தாலும் எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ஓட்டத்தை ஓடி முடிக்கும்படியாக நாங்கள் இந்த நாட்களை தைரியப்பட வேண்டும். பவுலடிகள் இந்த நாட்களிலே இப்படியாக சொல்லி முடிக்கிறார். இந்த நாட்களில் எனக்கு நியமிக்கப்பட்ட அந்த ஓட்டத்தை நான் ஓடி முடிப்பேன் என்று சொல்லி கர்த்தருடைய பலத்தினாலே ஓடி முடிப்பேன் என்ற வார்த்தையின்படி இந்த நாட்களிலே நாங்கள் அவருடைய பலத்தினாலே நமக்கு நியமித்திருக்கிற அந்த ஓட்டத்தை ஓடி முடிக்கும்படியாக அவரிடத்தில் இந்த நாட்களிலே கேட்போம். பவுலடிகள் கேட்டார் தன்னுடைய பலவீனத்திலே ஆண்டவரிடத்திலே. ஆண்டவர் சொன்னார், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாக விளங்கும், என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி ஒரு ஆறுதலான வார்த்தையை நாட்களில் சொல்கிறார். அதே விதமாகத்தான் தேவன் இன்றைக்கும் சூழ்நிலைகள் நிமித்தம் சோர்ந்து போயிருக்கிற உங்களுக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், உன்னுடைய பலவீனத்திலே ஆண்டவருடைய பலந்த நாட்களிலே விளங்கும். அவருடைய கிருபை உனக்கு போதுமாயிருக்கும். கர்த்தர் தாமே இந்த நாட்களிலே இந்த வாக்குத்தத்தங்கள் ஊடாக இந்த நாட்களை உங்களை ஆசீர்வதிப்பார் என்று ஆண்டவரும் என் மீட்பருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் என் நாமத்தில் இந்த நாட்களை நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே பெறப்படுங்கள், அவருடைய ஆவிக்குள்ளே இந்த நாட்களிலே பெறப்படுங்கள், அவருடைய அபிஷேகத்தினால் இந்த நாட்களிலே அனுதினமும் ஒவ்வொரு சக்கனும் இந்த நாட்களிலே நிறைந்திருங்கள். ஏனென்றால் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் இந்த நாட்களில் ஒரு நெருக்கமான சூழ்நிலையாக இந்த நாட்களிலே இருக்கிறது. ஆண்டவருடைய வருகை சமீபமாயிருக்கிறபடினால் சூழ்நிலைகளை இந்த நாட்களிலே பார்க்காதீர்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாட்களிலே எல்லா தீமைக்கும் விலக்கி உங்களை பாதுகாப்பார். இந்த நாட்களிலே விசுவாசியுங்கள். தேவனிடத்திலே இந்த நாட்களிலே பலத்தை படுங்கள். ஆண்டவரை பற்றி கொண்டு இந்த நாட்களில் நீங்கள் நடக்கிற வேளையிலே எல்லா காரியங்களையும் இந்த நாட்களிலே தேவன் உங்களுக்கு மாற்றி இந்த நாட்களிலே அவர் இந்த உங்களை நடத்த வல்லவராக இருக்கிறார் என்ற வாக்குத்தத்தோடு காணக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாரா?

0: ஆமீன் ஆமீன். இன்று 24ஆம் தேதி 8ஆம் மாதம், 24ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம், 28ஆம் தேதி ஆவணி மாதம், 2026ஆம் ஆண்டு திங்கட்கிழமை காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவுன்னு இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் அதே வேளையில் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற சங்கமம் .com, சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ .com ஊடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் காலை வணக்கங்கள், மாலை வணக்கங்கள், இரவு வணக்கங்கள் கூறி வாழ்த்தி வரவேற்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். கத்தர்தாமே இந்த நாளையும் ஆசீர்வதித்து தருவாராக. புதிய வாரத்தையும் புதிய நாளையும் கத்தர்தாமே காலை முதல் மாலை இரவு வரை வழி நடத்தி தருவாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். ஆமீன் ஆமீன். இன்றைய நாளுக்கான வசனம், வானத்தையும் பூமியையும் படைத்த கத்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமீன். வானத்தையும் பூமியையும் படைத்த கத்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். சங்கீதம் 115 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக பெற்றுக்கொள்வோம். கத்தர்தாமே வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் 1 ராஜாக்கள் 19, எரேமியா 45-46, பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்தும் 1 கொரிந்தியர் 4-5 அதிகாரங்கள். இவற்றை நாங்கள் பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். அதே வேளையிலே நற்சிந்தனை, வாக்கு தத்தம், ஜீவமன்னா, ஜீவ வார்த்தை இவற்றையும் நாங்கள் அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். கத்தர்தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். நாங்கள் இந்த வேளையிலும் இணைந்திருக்கிற ஊழியர்களை வரவேற்போம். அதிகாலை வேளையிலே சகோதரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். சகோதரி சுஜாதா ஆனந்தராஜா அவர்கள் கிளிநொச்சி இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார். இரவு வேளையிலும் மாலை வேளையிலே எங்களுடன் சகோதரி சாந்தி அவர்கள் நோர்வே தேசத்தில் இணைந்திருக்கிறார். இந்த வேளையிலும் அபிஷேக ஆராதனையோடு கடந்து செல்ல இருக்கிறோம். வாசன ஹோமி லோகன் அவர்கள் அபிஷேக ஆராதனையோடு டொரண்டோ கனடாவிலிருந்து வழி நடத்துவார். அதனைத் தொடர்ந்து ஜபங்களுக்கூடாக கடந்து செல்வோம். இந்த வேளையிலும் தேவ ஊழியர் பாஸ்டர் ஹோமி லோகன் அவர்களை வரவேற்போம். காலை வணக்கங்களை கூறுவோம், அவரிடம் ஒப்படைப்போம். அவர் அபிஷேக ஆராதனை நடத்துவார். அதனைத் தொடர்ந்து ஜபங்களுக்கூடாக கடந்து செல்வோம். ஆமேன். இலங்கை, இந்திய, உலக நாடுகளுக்கான ஜபங்கள். இந்த வேளையிலும் தேவ ஊழியரிடம் ஒப்படைப்போம். பாசரமா
1: அவர்கள் விருதாவாக உழைப்பதும் இல்லை, அவர்கள் துன்பம் உண்டாக பிள்ளைகளை பெறுவதும் இல்லை, அவர்களும் அவர்களோட கூட அவர்கள் சந்தானமும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாராய் இருப்பார்கள். அப்பொழுது அவர்கள் கூப்பிடுகிறதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன், அவர்கள் பேசும் போதே நான் கேட்பேன். ஹலேலூயா. நேற்றைய நாளிலே ஜெபத்தை குறித்து ஒரு சில வர்ணனைகள் நாங்கள் பார்த்தோம். இந்த இடத்திலும் சொல்லப்படுகிறது பாருங்கள், ஒரு வேளை நீங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபித்து கொண்டிருந்தால் இந்த வேத வசனம் சொல்லுகிறது, அவர்கள் விருதாவாக உழைப்பதில்லை, அவர்கள் துன்பம் உண்டாக பிள்ளைகளை பெறுவதும் இல்லை. ஹலேலூயா. அடுத்தது, அவர்களும் அவர்களோட கூட அவர்கள் சந்தானமும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாராய் இருப்பார்கள். அப்பொழுது அவர்கள் கூப்பிடுறதுக்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன், அவர்கள் பேசும் போதே நான் கேட்பேன். ஹலேலூயா. இந்த நாளிலும் கூட அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை நம்புங்கள். ஹலேலூயா. அவரை நம்புகிறவர்களுக்கு அங்கே ஒரு கேடும் இல்லை, வேதம் சொல்லுகிறது. ஹலேலூயா. அவர் மேல் நான் நம்பிக்கையா இருப்பேன். வேதத்திலே தாவீதின் சங்கீதத்திலே அடிக்கடி தாவீது காரியம், அவர் மேல் நான் நம்பிக்கையா இருப்பேன். ஹலேலூயா. வாயை திறந்து சொல்லுங்கள், ஹலேலூயா. விசுவாசிக்கிறவன் பதறான். அன்புள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அன்படி நான் இந்த நாளிலே கூட தொடர்ந்து நாங்கள் பாடல்களை பாடுவோம். ஹலேலூயா. என் பேல நீரே அன்பு கூறுவேன், மகிழுவேன் நிதமும் உம்மில், உம்மை அல்லாமல் தேவன் யார் என் கோட்டையும் நீரே, என் பெலன் நீரே, அன்பு கூறுவேன் மகிழுவேன் நிதமும் உம்மில். உம்மை அல்லாமல் தேவன் யார், என் கண்மலை கோட்டையும் நீரே. அல்லேலூயா. ஆண்டவராகிய தேவனே, மனுஷன் முகத்தை பார்க்கிறான் ஐயா, நீருங்கள் இருதயங்களை காண்கிற தேவனையா ராஜா. ஹாலேலூயா. நீருங்களுடைய அரண், நீருங்களுடைய கோட்டை, நீருங்களுக்கு அடைக்கலம் அப்பா ராஜா. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாது மட்டாதுமான பெரிய காரியங்களை உனக்கு நான் அறிவிப்பேன்னு சொன்ன தேவனப்பா ராஜா. உமது ரட்சிப்பினால் நீத்த மகிழுவேனே, உம் வல்ல நாமத்தினாலே நான் வெற்றி கொடியேற்றுவேனே. உமது ரட்சிப்பினால் நீத்த மகிழுவேனே, உம் வல்ல வார்த்தையினாலே நான் வெற்றி கொடியேற்றுவேனே. என் ஜீவன் நீரே, ஆவியானவரே, மூவரில் ஒன்றானவரே, உம்மையல்லாமல் தேவன் யார், என் மீட்பின் அச்சாரமும் நீரே. தூயாவியே தேற்ற வாழரும் நீரே, உம் வல்ல வார்த்தைகளாலே நான் வெற்றி கொடியேற்றுவேனே. தூயாவியே தேற்ற வாழனும் நீரே, உம் வல்ல வார்த்தைகளாலே நான் வெற்றி கொடியேற்றுவேனே. என் ரட்சகரே கிறிஸ்தேசுவே, பிதாவின் சுதனே, உம்மையல்லாமல் தேவன் யார், என் மீட்பரும் மேய்ப்பரும் நீரே. உமது ரட்சிப்பினால் சாட்சியின் வசனத்தினால் நீர் வென்ற சத்துருவை மீறித்து நான் வெற்றி

பால் நீர் வென்ற சத்துருவை மீறித்து நான் வெற்றி கொடியேற்றுவேனே. ஹாலேலூயா. ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா ராஜா, என் தகப்பன் ஆகிய தேவனே. ஆண்டவரே முக்கு சூத்திரம் ஐயா ராஜா. அப்பா பிதாவே, நம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் ஐயா ராஜா. தேவனே முக்கு சூத்திரம், சூத்திரம் ஐயா ராஜா. ஹாலேலூயா. ஆண்டவரே முக்கு சூத்திரம், சூத்திரம், சூத்திரம் ஐயா ராஜா. ஹாலேலூயா. ஆண்டவரே தேவனே நம்ம துதிக்கிறோம். அவரிடத்தில் ஆண்டவரே விசுவாசிக்கப்படுவதில் எழுதியிருக்கிறதப்பா ராஜா. ஆண்டவரே இடத்துல விசுவாசிக்கிறோம். நீர் நல்லவர் என்பதை விசுவாசிக்கிறோம். நீர் எங்களுக்கு உதவி செய்கிறவர் என்பதை விசுவாசிக்கிறோம் ஐயா. நீர் ஆண்டவரே தம்முடைய கிரியைகளின் மேல் அன்பாயிருக்கிறீர் என்பதை விசுவாசிக்கிறோம் அப்பா ராஜா. என் தகப்பன் ஆகிய தேவனே நம்ம துதிக்கிறோம் ஐயா, சோத்தரிக்கிறோம் ஐயா. இரக்கத்தின் பிதாவே, இந்த நாளிலும் ஐயா ராஜா உம்முடைய கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் ராஜா. தகப்பனையும் துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா ராஜா. தகப்பனே இந்த வேளையிலும் ஐயா ராஜா ஆண்டவரே விசுவாச குடும்பங்களுக்காக, சபை குடும்பங்களுக்காக, ஆண்டவரே விசுவாசிகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அவர்களுடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற உணர்வின் பூர்ண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்துக்கும் உரியவர்களாக வேண்டும் என்று இப்படி விரும்புகிறேன். பவுல் அப்போஸ்தலர் கொலோசியர்களை சொல்கிறார், அவர்களுடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு. கொலோசு சபைக்கு எழுதுகின்ற வேளையிலே அவர் சொல்லுகிறார், அவர்களுடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு. ஹலேலூயா. சபை அன்பினால் இணைக்கப்பட வேண்டும். அவயவங்கள் எப்படி சரீரத்திலே தேவன் ஒன்றாய் இணைத்திருக்கிறாரோ, ஹலேலூயா, ஒரு அவயவத்துக்கு போவதற்கு அங்கே அதுக்கு ஒரு பக்க வழி இல்லை. அன்புக்குரியவர்களே, ஒரு அவயவத்தின் ஊடாகத்தான் இன்னொரு அவயவத்துக்குள்ளே அங்கே போக வேண்டும், ரத்தம் போக வேண்டும். ஹலேலூயா. அதே போலதான் நம்முடைய சபையாகிய சரீரத்துக்குள்ளே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே ஒருவருக்கொருவர் இணைக்கப்பட்டவர்களாயிருக்க வேண்டும். பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற உணர்வின் பூரண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்துக்கும் உரியவர்களாக வேண்டும் என்று இப்படி விரும்புகிறேன். ஹாலேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, உண்மையாக ஒரு விசுவாசி அல்லது ஒரு ஊழியக்காரர் தேவனை மையப்படுத்தி வாழ்வாராக இருந்தால், ஹாலேலூயா, அவர் தேவனுக்காக இதையுமே செய்வார், இதையுமே விட்டு விடுவார். தேவனை மையப்படுத்தி தேவனுக்கு பயந்து செய்வதல்ல, அது தேவன் பேரில் அன்பு கூறுவது, ஆண்டவர் பேரில் அன்பு கூறுவது. ஆண்டவர் எனக்காக இவ்வளவு எல்லாவற்றையும் செய்திருக்கிறார். ஹலேலூயா. ஆனபடினால் நான் என் முழு உள்ளத்தோடு, முழு பிறத்தோடு, முழு இருதயத்தோடு நான் அவர் மேல் அன்பு கூறுவேன். பயத்தினால் அல்ல, நரகத்துக்கு போகிற ஐயா நரகத்துக்கு போய்விடுவோமே என்கிற பயத்தினால் அல்ல. ஹலேலூயா. அந்த பயம் இருப்பது நல்லதுதான், ஆனால் தேவன் பேரில் நாங்கள் அன்பு கூறுவோமாக இருந்தால், ஆண்டவரா இயேசு கிறிஸ்து எனக்கு இவ்வளவெல்லாம் செய்திருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் அன்பு கூறுவோமாக இருந்தால், ஹலேலூயா, அவருக்காக நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட விரும்புவோம், விரும்பி செய்வோம். ஹலேலூயா. எப்படி ஒரு கணவன் மனைவி அல்லது ஒரு காதலன் காதலி ஒருவருக்கொருவர் எல்லாவற்றையும் விட்டு விலக்குகிறார்களோ, அதே போலதான் அன்புள்ள ஆண்டவருக்கும் எங்களுக்கும் இடையிலே இருக்கின்ற அன்பு. ஹலேலூயா. அந்த அன்புக்காக எதையும் செய்ய முடியும். நேற்றைய நாளிலே பாஸ்டர், நம்முடைய பாஸ்டர் லோகன் அவர்கள் நேற்றைய நாளிலே சர்ச்சில் ஒரு மெசேஜை கொடுத்தார். ஹலேலூயா. ஏன் பிரச்சனைகள், ஏன் பகை, ஏன் கஷ்டம்? ஹலேலூயா. ஆண்டவர் பேரில் அன்பு கூறாமல் இருப்பதான். அன்பை குறித்து 1 கொரிந்தியர் 13 அதிகமாய் சொல்லப்படுகிறது. அன்புக்கு அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை பொறாமை இல்லை. ஹலேலூயா. வாயாலே சொல்லலாம், அதை நம்முடைய வாழ்க்கையில கடைப்பிடிக்க வேண்டும். அன்பு சகலத்தையும் சகிக்கும், அன்பு எல்லாவற்றையும் தாங்கும். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அன்பு அங்கே பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது. ஹலேலூயா. ஆனால் தேவன் பேரில் அன்பு வைப்போமாக இருந்தால், அந்த அன்புக்கும் எனக்கும் இடையிலே எந்தவித வேறுபாடும் வரக்கூடாது. அன்பை பிரியப்படுத்துவதுதான் என்னுடைய ஒரே நோக்கம் என்று சொல்லி, அன்பு என்கிற இயேசுவுக்காக, அன்பு என்கிற தேவனுக்காக நாங்கள் செயல்பட விரும்புவோம். ஹலேலூயா. அதே கொலோசியர் 2 அன்புக்குரியவர்களே, இந்த ஜெபத்தை நீங்களும் கூட உங்களுடைய ஜெபத்திலே நீங்கள் ஒவ்வொரு முறையும் ஜெபிக்கின்ற வேளையில் ஜெபியுங்கள். பாருங்கள், 12 வசனம்,
ஞான ஸ்நானத்தினாலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோர் எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோட கூட இழந்தவர்களாயும் இருக்கிறோம். ஞான ஸ்நானத்திலே நாங்கள் அடக்கம் பண்ணப்பட்டவர்கள் இருக்கிறோம். ஹலேலூயா. அங்கே ஒரு ஊழியக்காரர் உங்களுடைய ஆரம்ப கால ரட்சிப்பிலே அவர் ஊழியக்காரர் சொல்லுவார், எப்படி என்று சொல்லி சொன்னால், ஞான ஸ்நானம் எடுக்கின்ற வழியிலே ஒருவர் அங்கே தன்னுடைய மணி பர்ஸை எடுத்துக்கொண்டு அதை மட்டும் தண்ணி தொட்டிக்கு வெளியிலே வைத்து கொண்டு அங்கே ஞான ஸ்நானம் எடுத்தாருன்னு சொல்லி அங்கே அவர் பகுதியாக சொல்லுவார். அதே போலதான் அநேக ஜனங்கள் கொடுக்கிற காரியமாயிருக்கலாம், தேவனிடத்தை ஆலயத்துக்கு வருகிற காரியமாயிருக்கலாம், எந்த ஒரு காரியமாயிருந்தாலும் ஆண்டவரை அன்பு கூர்ந்து செய்வதுதான் உண்மையான கிறிஸ்தவம் அன்புக்குரியவர்களே. ஆனால் ஞான ஸ்நானத்தினாலே நாங்கள் இப்பொழுது அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறோம். பழைய மனுஷன் தண்ணீருக்குள்ளே அடக்கம் பண்ணப்பட்டிருந்தார். பழைய மனுஷனுக்குள்ளே பழைய சுபாவங்கள் இருந்தது, அது சத்துருவின் சுபாவம். எபேசியர் 2 அதிகாரத்திலே சொல்லப்படுவது, அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்து எங்களை உயிர்ப்பித்தார் என்று. ஹலேலூயா. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்து எங்களை உயிர்ப்பித்தார். அப்போ இந்த அடக்கம் பண்ணப்படுகின்ற வேளையிலே எங்களுடைய மாம்சம் அதற்குள்ளே அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறது அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே. ஹலேலூயா. இப்போ மாம்சம் எழும்புகிறதுன்னு சொல்லி சொன்னால் அதை நாங்கள் அறியாமல் இருக்கிறோம். நாங்கள் ஏற்கனவே அடக்கம் பண்ணப்பட்டவர்கள். நான் ஏற்கனவே அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறேன். பவுல் சொல்கிறார், நான் சிலுவையிலே அறையப்பட்டேன், நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள்ளே அங்கே வாசம் செய்கிறார் என்று. ஹலேலூயா. ஆனபடினா நாங்கள் அடக்கம் பண்ணப்பட்டவர்கள். ஹலேலூயா. இப்போது எழுந்திருப்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அங்கே மரித்தோர்ந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோட கூட எழுந்தவர்களாயும் இருக்கிறோம். இயேசு எழுந்திருப்பது மட்டுமல்ல, நாமும் அவரோடு கூட எழுந்திருக்கிறோம். இயேசு உயிர்த்தெழுந்தது மட்டுமல்ல, நாங்களும் அவரோடு கூட உயிர்த்தெழுந்திருக்கிறோம். ஹலேலூயா. இயேசு எப்படி அடக்கம் பண்ணப்பட்டாரோ அப்போ நாங்கள் ஞான ஸ்நானம் எடுக்கின்ற வழியிலே நாங்கள் அடக்கம் பண்ணப்பட்டோம். இயேசு எப்படி உயிர்த்தெழுந்தாரோ அப்படியே நாங்களும் உயிர்த்தெழுந்திருக்கிறோம். அன்படினால் மாம்சத்தில் இருக்கின்ற வேளையிலே சத்துருவானவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை வனாந்திரத்திலே கொண்டு போயின சோதிக்க முற்பட்டான் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே. ஆனால் உயிர்த்தெழுந்ததுக்கு பிற்பாடு அவனால் ஒன்றுமே செய்ய முடியாது. இன்றைக்கு நானும் நீங்களும் தேவன் அங்கே மரித்தோரிலிருந்து இயேசுவை எழுப்பினார் என்கிற காரியத்தை நாங்கள் விசுவாசிக்கிறோம், அவரோடு கூட நாங்கள் எழுந்திருக்கிறோம். இனி எங்கள் மேல சத்துருவானவன் எந்த ஒரு காரியத்தையும் சட்ட ரீதியாக செய்ய முடியாது. ஹலேலூயா. தந்திரமாய் செயல்படுவானே தவிர, நாங்கள் இதை அறிந்திருந்தோமாக இருந்தால் எங்கள் மேல் அவனுக்கு கரம் வைக்க முடியாது. ஏனென்றால் கிறிஸ்துவோட கூட நாங்கள் எழுந்தவர்களாயிருக்கிறோம். ஹலேலூயா. எழுந்தவர்களாயிருக்கிறோம். இந்த உண்மையை, இந்த சத்தியத்தை நாங்கள் மறந்து விட கூடாது அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே. உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாயிருந்த உங்களையும் அவரோட கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து இப்போ நாங்கள் அடக்கம் பண்ணப்பட்டு ஞான ஸ்நானத்தினாலே நாங்கள் அடக்கம் பண்ணப்பட்டு அங்கே உயிரோடு எழுந்திருக்கிறார் என்கிற அந்த விசுவாசத்தோடு நாங்கள் இப்போ எழுந்தவர்களாயிருக்கின்ற வேளையிலே ஹலேலூயா அவர் என்ன செய்திருக்கிறார் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, எங்களை அங்கே உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் எங்களுக்கு மன்னித்திருக்கிறார். அந்த அடக்கத்திலேயே போய்விட்டது அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே. நாம் செய்த பாவம், நாங்கள் முன்பு செய்த பாவங்கள், அக்கிரமங்கள், துரோகங்கள், ஹலேலூயா, நாமே நமக்கு செய்த பாவம், நாங்கள் மற்றவர்களுக்கு செய்த பாவம், இவை எல்லாம் அடக்கத்தோடு அடக்கம் பண்ணப்பட்டு விட்டது. இப்பொழுது நாங்கள் அவர் எப்படி உயிரோடு எழுந்திருக்கிறாரோ அதே போல நாங்களும் உயிரோடு எழுந்திருக்கிறோம். ஹலேலூயா. பாவங்களுக்கு மரித்த நாம் ஹலேலூயா எப்படி நாங்கள் அந்த பாவத்துக்கு பிழைக்கலாம் சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹலேலூயா. நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாயிருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணியெடுத்து அடக்கம் பண்ணப்படுவதற்கு முன்பாக சத்துரு எத்தனையோ காரியங்களை எங்களுக்காக ஒரு கையெழுத்து போட்டு ஒரு நோட் புக்கில் எழுதி வைத்திருந்தார். ஆனால் ஆண்டவராகிய தேவன் நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாய் இருந்த கையெழுத்தை, கலையில இருக்க போகிற கையெழுத்தேன்னு சொல்லவில்லை, இருந்த கையெழுத்தை, ஹலேலூயா, இருந்த கையெழுத்து குலைக்கப்பட்டு விட்டது. அதை
அங்கே நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையின் மேல் அணி அடித்து துரத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஹலிலூயா! அங்கே சிலுவையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டார். அப்பொழுது சத்துருவுடைய செயல்களும் அடிக்கப்பட்டது. ஹலில் எங்களுக்கு விரோதமாயிருந்த கையெழுத்து குலைக்கப்பட்டது. ஹலிலூயா! நாங்கள் இயேசுவோடு எழுந்தவர்களாயிருக்கிறோம். ஹலில் சத்ருவானவனுக்கு எங்களிடத்தில் ஒன்றுமே இல்லை. எங்களை எந்த விதத்திலும் அவன் துன்புறுத்த முடியாது. ஹலிலூயா! நாங்கள் இயேசுவின் நாமத்தினால் இயேசுவோடு கூட நாங்கள் எழுந்தவர்களாயிருக்கிறோம். ஹலிலூயா! ஆண்டவரே, துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. ஹலிலூயா! தகப்பனே, முக்கு சூத்திரம் ஐயா ராஜா. அப்பா பிதாவே, துதிக்கிறோம் ஐயா, சூத்திரிக்கிறோம் ஐயா ராஜா. ஹலிலூயா! ஆர்ப்பரிப்போம் ஆனந்தமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால், ஆர்ப்பரிப்போம் ஆனந்தமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால். அமைதலாயும் அல்ல, அசதியோடு மல்ல, விடி முழக்கத்தோடும் கால சத்தமை துணித்திடம் அமைதலாயுமல்ல, விடி முழக்கத்தோடும் கால சத்தமை துணித்திடம் அப்பறிப்போம் ஆனந்தமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின்.

ஆண்டவரே, நீர் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி சொல்லுகிறோம் ஐயா. ஆண்டவர் ஆகிய தேவனே, எங்களை ரட்சித்தீரே ஐயா. உம்முடைய நாமம், உம்முடைய சத்தியம் அறியாதிருந்து எங்களை ஆண்டவரே, அப்பா அறியாத குடும்பத்திலிருந்து, அறியாத வீட்டிலிருந்து, அறியாத ஊரிலிருந்து ஆண்டவரே தேவனே தகப்பனே எங்களை அழைத்து ஆண்டவரே இவ்வளவா எங்களை ஆசீர்வைத்திருக்கிறீரப்பா ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை ஆண்டவரே துதிக்க ஜெபிக்க எங்களுக்கு நல்ல சுகவிலன் ஆரோக்கியத்தை தந்திருக்கிறீரே, நன்றியப்பா. எங்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல பிள்ளைகளுக்காக நன்றியப்பா. ஆண்டவராகிய தேவனே முக்க சூத்திரமையா சூத்திரமையா சூத்திரமையா. எங்களுக்கு கொடுத்திருக்கிற சபைக்காக நன்றியப்பா, சபை பிள்ளைகளுக்காக நன்றி ஐயா. ஆண்டவராகிய தேவனே முக்க சூத்திரமையா. காக்கும் கரங்கள் உண்டேனக்கு காத்திடுவார் கிருபையாலே, காக்கும் கரங்கள் உண்டேன

0: ஹாலேலூயா. என் ஆண்டவராகிய தேவனே, ஐயா உம்மை நாங்கள் நம்புகிறோம் அப்பா ராஜா. தகப்பனே அப்பா பிதாவே, உங்க சோத்திரம் ஐயா ராஜா. ஆண்டவரே நீர் அப்பா ராஜா, உள்ளேந்திரியங்களை சோதித்து அறிகிறீர் அப்பா ராஜா. மனசன 54 மாத்திரமல்ல, தேவனுடைய வாய்ந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்கிறான் ஐயா ராஜா. ஆண்டவரே பிழைப்பூட்டுகின்ற வார்த்தைகள் உங்களுடைய வார்த்தைகள் அப்பா ராஜா. ஆண்டவரே நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன், ஆண்டவரே எங்களை தப்புவிக்க வல்லமுள்ளவர். அவர் எரிகிற அக்கிரி சூளைக்கும் ராஜாவின் கைக்கும் தப்புவிக்கிறவர். ஹாலேலூயா. எரிகிற அக்கிரி சூளைக்கும் ராஜாவின் கைக்கும் தப்புவிக்கிறவர். ஹாலேலூயா. உம்மை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் பதறானப்பா ராஜா. ஆண்டவரே உம்மை விசுவாசிக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லையப்பா. ஆண்டவரே நீதிமான் தன் விசுவாசத்தினால் பிழைப்பான். ஹாலேலூயா. உம் பேரில் வைக்கின்ற விசுவாசத்தினால் பிழைப்போம் ஐயா ராஜா. ஆண்டவரே நான் பிழைக்கின்றபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள் சொல்லி இருக்கிறீங்களப்பா ராஜா. ஆண்டவர் ஆகிய தேவனே, இந்த கால வேளையில் உம்மிடத்தில் வந்திருக்கிறோம் ஐயா. காலதோறும் உம்முடைய கிருபைகள் புதியதா இருக்கிறபடினால் எங்களுக்கு உம்முடைய புதிய கிருபை எங்களுக்கு தேவையப்பா. எங்கள் வீட்டிலே உம்முடைய புதிய கிருபை தேவை. எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலே, எங்கள் குடும்பத்திலே, எங்கள் சபைகளிலே, ஆண்டவரே எங்கள் வருமானங்களிலே, எங்கள் பேங்க் அக்கவுண்டிலே, சரீர சுகத்திலே எங்களுக்கு உம்முடைய கிருபை தேவையப்பா ராஜா. ஆண்டவரே முக்க சூத்திரமைய ராஜா. ஆண்டவரே உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் தகப்பனே. ஆண்டவரே ஆசீர்வதியும் அப்பா, வழி நடத்தும் உம்முடைய பிள்ளைகளை நிறைவாய் ஆசீர்வதியும் அப்பா. அவர்கள் உங்களோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்கள் அப்பா. ஆண்டவரே மரித்தோர்ந்து எழும்பிற செயலின் மேலே விசுவாசம் உள்ளவர்களா இருக்கிறார்கள் அப்பா ராஜா. தகப்பனே நாங்கள் உம்மோட கூட உயிரோடு எழுந்திருக்கிறோம் அப்பா. சத்ருவானவனுக்கு எங்கள் மேல ஒரு பங்கும் இல்லை, பாத்தியதும் இல்லையப்பா. சத்ருவானவனுடைய செயல்களை இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் கடிந்து கட்டுகிறோம். பூலோகத்திலே எதை நாங்கள் கட்டுகிறோமோ அது பரலோகத்திலே கட்டப்படுகிறதப்பா. என் தகப்பனே எங்களுக்கு அந்த சுயாதீனத்தை, அந்த உரிமையை, அந்த முன்னுரிமையை எங்களை கொடுத்திருக்கிறீரப்பா. ஆண்டவரே பூமியிலே எதை கட்டுகிறீர்களோ அது பரலோகத்திலே கட்டப்படும். பூமியிலே எதை நீங்கள் கட்டவிழ்கிறீர்களோ அது பரலோகத்திலே கட்டவிழ்க்கப்படும் ஆண்டவரே. இந்த பூமிக்கும் ஆண்டவரே, அது மட்டுமல்ல தேவ ஜனங்களாகி எங்களுக்கு முன்னுரிமையை கொடுத்திருக்கிறீரப்பா. ஆண்டவரே சத்துடைய வல்லமகள் இயேசுவின் நாமத்தினால் கடிந்து கட்டுகிறோம். தரித்திரத்தின் ஆவிகள், கடனின் ஆவிகள், நிந்தனைகள் ஆவிகள், அவமானத்தின் ஆவிகள், பிள்ளைகளுக்குரிய தடை என்கின்ற ஆவிகள் ஆண்டவரே அப்பா இயேசுவின் நாமத்தினால் கடிந்து கட்டுகிறோம். தேவனுடைய ஒத்தாசையை நாங்கள் ஆண்டவரே எங்கள் குடும்பங்கள் மேல், எங்கள் சபைகள் மேல், எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஒத்தாசையை கட்டவிழ்கிறோம் அப்பா. எங்களுக்கு உங்களுடைய ஒத்தாசை தேவை என்பதை நாங்கள் உங்களுக்கு அறிய தருகிறோம் அப்பா. எங்களுக்கு உங்களுடைய உதவி தேவையப்பா. ஆண்டவரே நாங்கள் சுயமாய் சிந்திக்காதபடி, சுயமாய் செயல்படாதபடி, சுயமாய் வாழாதபடி ஆண்டவரே அப்பா பிதாவே ராஜா, உம்முடைய ஆண்டவரே ஆலோசனைகள் எங்களுக்கு தேவையப்பா ராஜா. எங்களை நடத்தும், எங்கள் கரங்களை பிடித்து கொள்ளும், எங்களை நடத்தும், எங்கள் வாயை நடத்தும், எங்கள் சிந்தனைகளை நடத்தும், எங்கள் கரங்களை நடத்தும் ஐயா. ஆண்டவரே நாங்கள் பேசுவதற்கு முன்பாகவே நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீங்களப்பா ராஜா. தேவனே ஆண்டவரே உடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம். நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் அப்பா ராஜா. ஆண்டவரே உம்முடைய அன்புக்கு நாங்கள் அடிமைகள் அப்பா. ஆண்டவரே உமக்கு சோத்திரம் ஐயா. உடைய உயர்த்தெழுதலுக்கு நாங்கள் சொந்தக்காரர்கள் அப்பா ராஜா. ஆண்டவரே உமை துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயினவ. ஆண்டவரே சார்ந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்கிறார்கள். ஆண்டவரே உமக்கு சோத்திரம் ஐயா. தகப்பனையும் துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆமீன், ஆமீன், ஆமீன் ஐயா,
1: ஆமீன். இந்த கால வேளையிலும் எங்கள் எல்லோருக்குமாக ஜபித்து ஆசீர்வதித்திருக்கிறீர்கள். கத்தரண்டை துதிகளுக்கூடாக, பாடல்களுக்கூடாக, ஜபங்களுக்கூடாக, வார்த்தைகளுக்கூடாக வழிநடத்தியிருக்கிறீர்கள். கத்தர்தாமே உங்களுடன் கூட இந்த வழிநடத்துவாராக, இந்த நாளை ஆசீர்வதித்து வழிநடத்தி தருவாராக என்று வாழ்த்தி கொண்டு, அதே வேளையிலே பிஸ்னஸ் காரியங்கள், குடும்ப காரியங்கள், மனதின் வாஞ்சைகள், தேவைகள் ஒவ்வொன்றையும் கத்தர்தாமே சபை காரியங்களையும் கத்தர்தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக, வழி நடத்தக்கூடிய பலனை தருவாராக. நன்றிகளும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நாங்கள் விடைபெறுகிறோம். நன்றி அம்மா. நாளை காலை வேளையில் இதே வேளையிலே சந்திப்போம். ஆமீன், ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்கள் சத்தியவீத திருச்சபை டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்து அபிஷேக ஆராதனையோடு, ஜபங்களோடு, பாடல்களோடு, துதிகளோடு வழி நடத்தினார். உங்கள் எல்லோருக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். அதே வேளையிலே கத்தர் கொடுத்த தாளந்தலை, கத்தர் கொடுத்த ரட்சிப்பை வழி நடத்தினார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தரை நினைவு பூஜிப்போம். ஆமென், ஆமென்.
2: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.
1: நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம்.
2: Recording in progress.
1: வேளையில் நாங்கள் ஜெப வேளைக்கூடாக கடந்து செல்ல இருக்கிறோம். இலங்கைக்காக, உலக நாடுகளுக்காக, ஒவ்வொன்றுக்காக வழி நடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமேன். இந்த வேளையிலும் நாங்கள் இன்றைய நாளுக்கான வசனத்துக்கூடாக கடந்து செல்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். சங்கீதம் 115:15 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே அந்த வசனத்துக்கூடாக உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.

0: அவர்களுக்கு மன்னிப்பு கொடுங்கள். கத்தர் தாமே அவற்றுக்கூடாக வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். இந்த வேளையிலும் நாங்கள் ஜெப வேளைக்கூடாக கடந்து செல்ல இருக்கிறோம். அதிகால வேளையிலே சகோதரி டோலி அவர்கள் இணைந்திருந்தார்கள், வேலைக்கு சென்று விட்டார்கள். காலை வேளையில் எங்களுடன் பாஸ்டர் அன்றன் ராசனை அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். சகோதரி அருந்ததி அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து காலை வேளையில் இணைந்திருக்கிறார்கள். இரவு வேளையிலே எங்களுடன் சகோதரி நிர்மலா மரியா, சகோதரன் சார்ல்ஸ் அவர்கள் பெங்களூர் இந்தியாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். சகோதரி சுஜாதா அவர்கள் இரவு வேளையிலே கிளிநொச்சி இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். எங்களுடன் சகோதரி ஜானட் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து காலை வேளையில் இணைந்திருக்கிறார்கள். இந்த வேளையில் நாங்கள் சகோதரி ஐரீன் அவர்களையும் வரவேற்றுக் கொண்டு மாலை இரவு வேளையிலே இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அவரிடம் ஒப்படைப்போம். அவர் தொடர்ந்து எல்லாவற்றையும் தொகுத்து வழங்க கத்தர் உதவி செய்திருக்கிறார். கத்தர் கொடுத்தது ஆலந்துக்காக அவருக்காக நன்றி செலுத்தி கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் சகோதரி ஐரீன் அவரிடம் ஒப்படைப்போம். ப்ரீஸ் லோட்டம்மா. ஆமீன். உங்களுக்கும் மாலை வணக்கங்கள், இரவு வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த வேளையிலும் வழி நடத்துங்கள். ஜபங்களுக்கூடாக இணைந்திருக்கிற ஊழியர்களை இணைத்து இணைய போகிறவர்களையும் இணைத்து வழி நடத்துங்கள். கத்தர் தாமே உங்களுடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமீன். ஆமீன். நன்றிகளையும் வாழ்த்து கூறி உங்களிடம் ஒப்படைக்கிறோம். ஆமீன். காட் பிளஸ்.
1: நன்றி பிரதர். நன்றி. ஆமீன். கத்தர் தாமே, கத்தருக்கு ஸ்தோத்திரம். ஹலேலூயா, ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறேன் கத்தருக்கு. கத்தருக்கூடான கூடிய ஸ்தோத்திரங்கள் எல்லாருக்கும். பிரைஸ்தலோட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஹலேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவரையும் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, அந்த நேரத்திலும் கத்தாவை அப்பா ஜபிக்கத்தக்கதாய் தேவன் எங்களை கூட்டி சேர்த்திருக்கிற இந்த மகத்தான கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திர பிரம்மாண்டவரை, காலை மாலை இரவு என்று கத்தாவே அப்பா, நாங்கள் வேறு வேறு தேசங்களிலே இருந்து இணைந்திருந்தாலும் கத்தாவே அப்பா, உம்மது சமூகத்திலே அப்பா உம்முடைய பிள்ளைகளை ஒரு மனப்பட்டு கூடி இருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வர இருக்கிற பிள்ளைகள் கத்தாவே தடைகளை நீக்கி போட்டு வந்து சேரத்தக்கதான கிருபையை வழிவாசல்களை தேவன் திறந்து கொடுக்கும்படியா சுபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க கத்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் தேவன் தாமே எங்களோடு கூட இருந்து வழி நடத்தும்படியாய் சுபிக்கிறேன் ஆண்டவரே. ஜபிக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆவியானவர் நீங்க வழி நடத்தும்படியாய் இல்லாமல் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே சுபி நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். நாங்கள் முதலாவதாக பாஸ்டர் ஐயாவை வரவேற்றுக் கொள்வோம். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர்.
2: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் ஐரீன். பிரைஸ் தி லார்ட் எவரிபடி.
1: பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்க. இலங்கை தேசத்தில இருக்க சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் தேவன் மாற்றி போடும். இந்த நாட்களிலே அநேக பிரச்சனைகள் அதிகாரிகளிடையே இன்னும் கிறிஸ்தவர்களுக்கு சரியான பிரச்சனையா இருக்கிறது. சுவிசேஷம் அறிவிக்க முடியாதபடிக்கு சூழ்நிலைகள் இருக்கிறது. சுவிசேஷம் அறிவிக்கும் போது அவங்களை சிறைப்பிடித்து விடுறாங்க, ஜெயில போட்டு விடுறாங்க. இப்படியான காரியங்கள் நடக்கிறது. தேசத்திலே நல்ல சமாதானத்தை தேவன் ஏற்படுத்தி கொடுக்கணும். தேசத்திலே ஒரு எழுப்புதலை கொண்டு வரணும்னு சொல்லி தேச தலைவர்களுக்காக, தேசத்தினுடைய எழுப்புதலுக்காக நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்க ஐயா. உங்களை தேவன் ஆசீர்வதிப்பாரா.
2: ஆமென். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, அந்த இலங்கை தேசத்துக்காக ஜெபிக்கிறேன் ஆவியானவரே. அந்த தேசம் பல காலங்களாக பலவிதமான தீமைகளுக்கூடாக போன தேசம் ஆண்டவரே, இந்த காலத்தில் உம்முடைய கிருபை கிடைக்கும்படியாக, உம்முடைய இரக்கம் கிடைக்கும்படியாக அந்த தேசம் எத்தனையோ பிரச்சனைகளுக்கூடாக, யுத்தங்களுக்கூடாக, தீமைகளுக்கூடாக, வெள்ளப்பெருக்களுக்கூடாக, நோய் கொரோனா நோய்களுக்கூடாக, இப்படியாக தொடர்ச்சியாக ஒவ்வொரு அழிவுகளுக்கூடாக அந்த தேசம் சென்றது. இந்த கடைசி காலத்துல அந்த தேசத்துல ஒரு இரக்கத்தை காண்பிக்கும்படியாக, அந்த தேசத்துல மக்கள் அந்த மெய்யான தேவனாகிய உண்மை அறிந்து கொள்ள, இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து அறிந்து கொண்டு அந்த தேசத்துல ஒரு எழுப்புதலை காண நீ கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அந்த தேசத்தில் உள்ள மக்கள் ரெண்டு நாளாகமும் ஏழாம் அதிகாரம் 14 வசனத்தின்படி அவர்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பி உம்மிடத்துல வந்து அந்த தேசத்துக்கு ஒரு சேமத்தை கொடுக்கும்படியாக, அரசியலில ஒரு சமநிலை ஏற்படும்படியாக, மத சார்பற்ற ஒரு ராஜ்யமாக அந்த இலக்கத்தை

0: தேசத்தை மாற்றும்படியாக இயேசுவை தடை செய்யாதபடி ஆண்டவரே இப்படி தடை செய்யும் பொழுது அந்த தேசத்தில் உள்ள மக்கள் எழுப்புதலை காண எந்தெந்த இடங்களில உபத்திரவம் வந்ததோ தடைகள் வந்ததோ அந்த தேசத்துல ஒரு எழுப்புதல் வந்தது. அது ஈரான் தேசத்துல எவ்வளவு தூரம் கிறிஸ்தவர்களை ஒடுக்கிறார்களோ அந்த தேசம் விடுதலையை பெற்றது. ஆண்டவர் இப்படியாக அந்த இலங்கை தேசம் ஒடுக்கப்படும் பொழுது சுவிசேஷத்துக்கு தடைகள் வரும் பொழுது அந்த தேசத்துல அப்படியே கரம் கூட இருக்க போறதற்காக நன்றி. அந்த தேசம் ஒரு எழுப்புதலை காண போறதற்காக நன்றி. நீர் அந்த தேசத்துல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போறதுக்காக நன்றி. அந்த மக்கள் இயேசுதான் இந்த உலகத்துல ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் இயேசு நாமம் என்பதை அந்த மக்கள் அறிந்து கொள்ள அந்த மக்களில் ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்த போறதற்காக நன்றி. நன்றியோடு துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம். அப்போ சில காலத்திலேயும் உபத்திரவங்கள் பிரச்சனைகள் வந்த பொழுது அந்த தேசங்கள் அந்த இடத்திலே எல்லாம் ஒரு எழுப்புதல் வந்தது, ஒரு ஒரு மாற்றம் வந்தது. அந்த மக்கள் நற்குணசாலிகளாக மாறினார்கள். அப்படியாக அந்த தீய சக்திகள் அகன்று ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிற ஜனங்களை அந்த தேசத்துல அதிகரிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அந்த தேசத்துல காணப்படுகிற அரசியல் அதிகாரிகளில ஒரு தயவு கிடைக்கும்படியாக கிறிஸ்துதான் அப்போ சில 4:12 ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை என்பதை அந்த மக்கள் அறிந்து கொள்ள, அதிகாரிகள் அறிந்து கொள்ள, அந்த ராஜாக்கள் அறிந்து கொள்ள நீ தெரிவு செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அந்த சவுத் கொரியா ஒரு புத்த தேசமாக இருந்த தேசத்தை நீர் அந்த போல் ஜங்கச்சு மற்றும் கிறிஸ்தவ போதகர்களும் கூடாக அந்த தேசத்தை எப்படி கிறிஸ்தவ தேசமாக மாற்றினீரோ எவ்வளவு ஒடுக்கப்படுகிறார்களோ அந்த அளவுக்கு அந்த இலங்கை தேசத்தை நீர் சவுத் கொரியாவில் 60-70% மக்களை கிறிஸ்தவ போதகே கிறிஸ்தியனாக மாற்றினது போல அந்த இலங்கை தேசத்திலேயும் அந்த அதிகாரிகளிடத்தில இருந்து ஒரு தயவு கிடைத்து அந்த தேசத்தை ஒரு போதகே கிறிஸ்தியன் தேசமாக, ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட தேசமாக அந்த தேசத்தை நீர் மாற்ற போகிறதற்காக நாங்கள் செலுத்துகிறோம். ஆவியானவரே அந்த தேசத்துல உங்களுடைய மினிஸ்டரிங் ஏஞ்சல்ஸை அங்கு அனுப்புகிறோம். ஆவியானவரே அந்த தேசம் முழுக்க தீமைகள் அகன்று போகும்படியாக போத வஸ்துகள், தீமையான காரியங்கள், தீமையான அரசியல்வாதிகளின் கருத்துக்கள் இயேசுவின் நாமத்தில் அகன்று உம்முடைய ராஜ்யம் அந்த தேசத்துல வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்துல செய்யப்படுவது போல பூவியிலும் செய்யப்படுவதாக, உம்முடைய சமாதானம் அந்த தேசத்துக்கு வரும்படியாக நீர் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது இதோ நான் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் கொடுக்கிறதல்ல, உங்கள் இறுதிய கலங்காமலும் திகையாமலும் இருப்பதாக, இப்படியாக நீர் அந்த தேசத்தை மாற்ற போறதற்காக நன்றி, சமாதானத்தை கொடுக்கப்படுவதற்காக நன்றி, சேமத்தை கொடுக்க போறதற்காக நன்றி, தீமைகள் அகன்று போகிறதற்காக நன்றி. ஆண்டவரே அந்த தேசத்துல பொருளாதாரம் வளர்ந்து வரும் இந்த காலத்துல இப்படியாக இயேசுக்கு விரோதமான சக்திகள் இயேசுவின் நாமத்தில் அகன்று போகும்படியாக கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன். தீமைகள் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணல்லவா நீர், தீமைகள் அகன்று போகும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அங்கு ஊழியம் செய்கிற மக்கள் சில காரியங்களை அந்த தேசத்தினுடைய சட்டங்களை மதித்து ஊழியம் செய்ய அந்த தேசங்களுக்கு விரோதமாக அந்த மாறு மதங்களுக்கு விரோதமாக செயற்படாதபடி உம்முடைய சத்தியத்தை நீர் எப்படி போதித்தீரோ அதே போல போதித்து அடவே அந்த தேசம் ஒரு எழுப்புதலை காண நீர் செய்ய போறதற்காக நன்றி. கருத்தோடு ஜபிக்க துதிக்க சுவிசேஷம் அறிவிக்க உம்முடைய ஞானம் புத்தி அறிவை கொடுத்து அந்த தேசத்தில் தேசத்தை நீர் எழுப்புதலை காண செய்ய போறதற்காக நன்றி. அதிகாரிகளோடு நீர் இணைப்பட போறதற்காக நன்றி. மினிஸ்டரின் ஏஞ்சல் அந்த தேசத்தில பாதுகாப்பு கொடுப்பு போறதுக்காக நன்றி. கர்த்தருடைய தூதர் அந்த தீமையான சக்திகள் தீமையான துணை தினத்தின் ஆவிகள் அதிகாரத்தின் ஆவிகள் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளை அகற்றி நீர் அந்த தேசத்துல பொறுப்பெடுத்து அந்த தேசத்தை ஒரு ஆசீர்வாதமான தேசமாக இயேசுவின் தேசமாக மாற்ற போறதற்காக நான் இப்படியாக ஒவ்வொரு தேசங்களும் பல தேசங்களில் எழுப்புதல் ஆரம்பித்து இருக்கிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த தேசம் விடுபட்டு போகாதபடி அதுவரை உண்மை ஏற்காத தேசங்கள் எல்லாம் அழித்து போக போகிறதே ஒரு இறக்கத்தை காண்பித்து உண்மை நோக்கி பார்க்கிற தேசங்களாக ஒரு தேசங்களை மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். தூதிகர மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற ஐரன் சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன், லெஸ்லி பிரதருக்காக அவருடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன், ஜெனட் சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன். அவருடைய கணவனோடு மகனோடு மகளோடு கூட இருந்து தொடர்ந்து உம்முடைய ஊழியத்துல உம்முடைய பலத்தோடு ஓட கிருப செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் விசுவாசிகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஆசீர்வதித்து பலத்தோடு சுகத்தோடு உம்முடைய பலத்தோடு நாங்கள் இந்த இறுதி கால ஓட்டத்தை ஓடி முடிக்க உதவி செய்வீராக. துதி கன மகிமை உமாக்கே செலுத்தி ஆண்டவர் நட்சத்திரவாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவருடைய ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன்.
1: உங்களுடைய பாரமான ஜெபத்தை கேட்டு தேவன் இலங்கை தேசத்திலே எழுப்புதலை கொண்டு போகிறதுக்காக தேவனை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரமாண்டவரே, உங்களையும் உங்களுடைய ஊழியங்கள் தேவைகள் விசுவாச பிள்ளைகள் குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நன்றி பாஸ்டர். நன்றி. தொடர்ந்து நாங்கள் நிர்மலா மரியா சகோதரியே இருக்கிறீங்களா? நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்க. நீங்க தெரிவிச்சுக்கொள்ளுங்க பிரதர். இலங்கை தேசத்துல பாத்தீங்கன்னா மாவத்தன்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல வந்து சிறு குழந்தைகள்ல இருந்தே இந்த இனிப்பு பண்டங்கள்ல எல்லாம் இந்த போதை பொருளை கொடுத்து இருக்கிறாங்க. அந்த ஏரியா வந்து கொஞ்சம் மோசமான ஏரியா தான். அதனால அந்த இடத்துல போயிட்டு நாங்க சுயசேஷம் அறிவித்து கொண்டு இருக்கிறோம். இட சர்ச்சில இருந்து போவாங்க, அந்த இடத்துக்கே இப்ப வர வேணாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கிறாங்க. ஏன்னா இந்த நேரமும் போலீஸாலையெல்லாம் வந்து செக் பண்ணி ஆக்களை பிடிச்சுக்கிட்டு போறனால அந்த இடத்துக்கு வர வேணாம்னு சொல்லி இருக்கிறாங்க. அந்த இடத்துல இருக்கிற அந்த ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், அந்த பிள்ளைகள் பாதுகாக்கப்படணும். சிறு பிள்ளைகள் எல்லாம் சிறு பிள்ளைகள ஸ்கூல் ஸ்கூலுக்கே அனுப்ப மாட்டேங்கிறாங்களா? இந்த நாட்கள்லயும் இப்படி இருக்குதான்னு நினைச்சு கூட பார்க்க முடியாம இருக்கு. ஏன்னா ஸ்கூலுக்கு அனுப்புறாங்களா, அந்த பிள்ளைகள தான் அவங்க வந்து அந்த போலீஸ் வராங்களா இல்லையா அதெல்லாம் அந்த சின்ன பிள்ளைகள் 10-12 வயசு பிள்ளைகள தான் அவங்க பயன்படுத்துறாங்களாம். இந்த ஒரு காரியத்துக்காக பரத்தோடு ஜெபித்துக் கொள்ளுங்க பிரதர். அந்த பிரதேசம் முழுவதுமாய் அநேக ரட்சிக்கப்படுறதுக்கு ஆயத்தமா எத்தனையோ பேர் இருக்காங்க, ஆலயத்துக்கு வர்றதுக்கு ஆயத்தமா இருக்காங்க. அதனால அவங்க எல்லாருக்கும் வர முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கிறாங்க. அந்த ஜனங்களை தேவனுடைய கரத்துல ஒப்பு கொடுங்க. அந்த ஏரியாவை தேவனுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. அந்த இடத்துல ஒரு மாற்றம் வரணும். இந்த போதை வசதி அந்த இடத்துல இருந்து முற்றிலுமாக அழிந்து போகும் சொல்லி பிரதர் நீங்க பாரத்தோடு ஜெபித்துக் கொள்ளுங்க. ஜெபிக்கிறவங்களை கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பார்.
2: அந்த இடம் பேர் சொல்லுங்க.
1: மாவத்து கொழும்பு மாவத்து.
3: துதியின் மாத்தையில் வாசமா இருக்கிறேங்களா அற்புதமான தேவனே, உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஸ்துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தரி மட்டுமாய் ஆண்டு வரை எங்களை வழிநடத்தின தேவன், இனி கொடுக்க தாவையும் சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். நீர் எல்லாவற்றையும் ஆண்டவரை செய்ய வல்லவரும் நல்லவருமாயிருந்த ஆண்டவரை நீ மட்டுமாய் காத்து வழிநடத்துற தயவுக்கு உங்களுக்கு கோடான கொடி சோத்திரம்பா. இந்த வேளையிலும் ஆண்டவரை கொடுத்த விண்ணப்பத்திற்காக சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். இலங்கை தேசத்தை ஆண்டவர் சமூகத்துல கொண்டு வருகிறோமையா கர்த்ததாமே ஆண்டவரே. அப்பா அந்த தேசத்தை தேவனாகி கர்த்த நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாய் சிதைக்கிறோம். கர்த்ததாமே அங்க இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தாவே உமை நோக்கி பார்க்கவும் உம்முடைய சமூகத்திலே நிற்கிறவர்களாக உம்முடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்களாக ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீ தெரிந்தெடுத்து ஆண்டவரை பிரித்தெடுத்து வழி நடத்துற தயவுக்கு உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம்பா. அந்த இடத்துல ஆண்டவரே அநேக தேவ பிள்ளைகள் தேசத்திற்காக ஜெபிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த தேசத்தில் இருக்கிறதான எல்லா விதமான சாப கட்டுக்களை எல்லாம் ஆண்டவரை எடுத்து போட்டு ஆண்டவரை தேசத்திற்கு செழுமையும் வளமையும் தந்து தேவனாகிய கர்த்தர் வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தராகிய தேவன், இலங்கை தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவன் நீ நேசிக்கிற தெய்வமா இருக்கிறபடியால் ஆண்டவரை நமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம்பா. இந்த வேளையிலும் ஆண்டவரை இலங்கை தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பாவுடைய பிள்ளைகளா இருக்கிறபடியால் கர்த்தர் தாமே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் ஆண்டவரை உருவாக்கிய தெய்வம் அல்லவா ஆண்டவரே. அப்படியாய் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆண்டவர் முடிய ஆண்டவரே திட்டத்தின்படி உம்முடைய சத்தியத்தின்படி உம்முடைய ஆண்டவரே அப்பா எல்லா விதமான ஆண்டவர் ஆசீர்வாதங்களோடு கூட இந்த பிள்ளைகளை நீ வழி நடத்த அப்பா போதுமானவரா இருக்கிறபடியால் உமக்கு கோடானபடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் ஆண்டவரே 9 மாதங்கள் 25 மாவட்டங்கள் ஆண்டவரே அங்க இருக்கிறபடியா அந்த 9 மாகாணங்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்க. 25 மாவட்டங்களை ஆசீர்வதிங்க. கர்த்தர் தாமே ஆண்டவரே ஒவ்வொரு மாவட்டத்தையும் தேவனுடைய ஆண்டவரே செய்கைகள் ஆண்டவரே பெரிதா இருக்கவும் தேவனுடைய அற்புதங்கள் அடையாளங்கள் பெருகிருக்கவும் ஒவ்வொரு புறஜாதி மக்கள் கூட காணக்கூடத்தக்கதாக காணத்தக்கதான அற்புதங்களை செய்து ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை வழிநடத்துகிற தயவுக்கு முக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த வேளையில் ஆண்டவரே அப்பா கொழும்பு தேச ஆண்டவரே கொழும்பு மாத்திய ஆண்டவரும் சமூகத்துல கொண்டு வருகிறோம். அதுல இருக்கிறது தான ஆண்டவரே மாத்திய என்கின்ற இடத்திலே ஆண்டவரே இந்த கொடூரமான காரியங்கள் நடக்கிறபடியா கர்த்தர் தாமே நீ நல்லவராயிருக்கிறீர் கர்த்தாவே கண்ணோக்கி பார்க்கும்படியாய் சுபிக்கிறோம். அங்கு போக வஸ்துகளும் ஆண்டவரே அப்பா இதோ சத்துரு கொண்டு வருகிற ஆண்டவரே பல சூழ்ச்சிகள் அங்கே ஆண்டவரை ஏற்பட்டிருக்கிறபடியா கர்த்தர் தாமே அவை ஒன்றும் ஆண்டவரை அங்கே இல்லாதபடிக்கு அவையெல்லாம் அகற்றி போடத்தக்கதாக அரசாங்கம் ஆண்டவரை மும்முரமாய் ஆண்டவரை நடத்தில் ஆண்டவரை கவனம் செலுத்தி ஒவ்வொரு ஆண்டவரே போக வஸ்துகள் ஆண்டவரை அந்த இடத்தில் கிடைக்காதபடி அந்த இடத்தில் நடக்காதபடி கர்த்தர் தாமே ஆண்டவரே அந்த போக வஸ்துக்கு அந்த பிள்ளைகள் எல்லாம் அடிமையாய் மாற புகாதபடிக்கு ஆண்டவரை காத்து வழி நடத்தும்படியாய் சுபிக்கிறோம். கர்த்தர் தாமே ஆண்டவரே இந்த போதை வஸ்துக்களை ஆண்டவரே அப்பா இதை விற்கிறவர்களும் அந்த போதை வஸ்துக்களை ஆண்டவரே கைமாற செய்கிறவர்களுக்காக ஆண்டவரே உதவி செய்யும்படியாய் ஆண்டவரே அப்பா சிறு பிள்ளைகளை அந்த கூட்டம் பயன்படுத்துகிறபடியால் தேவன் தாமே ஆண்டவரே நீர் ஆண்டவரே அந்த சிறு பிள்ளைகளை நேசிக்கிற தெய்வமா இருக்கிறபடியால் அப்படியாய் ஆண்டவரே அந்த போதை வஸ்து கூட்டத்துக்கு ஆண்டவரே இவர்கள் ஆண்டவரே வேழுக்காரர்களாக ஆண்டவரே அப்பா இதோ ஆண்டவரே போலீஸ் வரும் காவல் காவலாளர்கள் வரவும் ஆண்டவரே அவர்கள் வருவதற்கு முன்பாக அது தெரிவிக்கவும் இந்த சிறு பிள்ளைகளை ஆண்டவரே ஒன்று மரியாத பிள்ளைகளை ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே பிடித்து வைத்து ஆண்டவரே அதன் மூலமாய் ஆண்டவரே அவர்கள் வியாபாரமும் போதை வஸ்துகளும் பழக்கத்திற்கும் அநேக இடங்களில் ஆண்டவரே அதை கொடுப்பதற்கும் ஆண்டவரே இந்த சிறு பிள்ளைகளை பயன்படுத்துகிறபடியா கர்த்தராகிய தேவன் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே முடி பிள்ளைகளா இருக்கிறபடியால் கர்த்தாவே இந்த பிள்ளைகளை எல்லாம் காத்து கொள்ளுங்க அப்பா. இந்த சிறு பிள்ளைகளின் மனதில் ஆண்டவரே இந்த விஷமதனமான ஆண்டவரே விதைகளை விதைக்காதபடி அதன் மூலமாய் ஆண்டவரே அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலமும் கெட்டு போகாதபடி கர்த்தர் தாமே ஆண்டவரே இந்த சிறு பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இப்படியான ஒரு சூழ்நிலையும் இந்த பழக்க வழக்கங்களை ஆண்டவரே அந்த போதை வஸ்துக்காரர்களை ஆண்டவர் செய்கிறதான சூழ்ச்சியிலே சிக்கிக்கொள்ளாதபடிக்கு கர்த்தர் நீ பெரிய காரியங்களை செய்து அந்த பிள்ளைகளை எல்லாம் வாழைக்கு வைக்க வேண்டும் ஆட்சி போய்க்கிறோம்ப்பா. இப்படி ஆகி கொடுக்கத்தாவே இந்த போத வஸ்துக்கள் ஆண்டவரங்கே பெரும்பாலும் கிடைக்கிறபடியால் நடமாடுகிறபடியால் அநேகர் உபயோகிக்குகிறபடியால் தன்னுடைய பிள்ளைகளை ஆண்டவரே தகப்பன் தாய் தன்னுடைய பிள்ளைகளை பள்ளிக்கு கூட அனுப்புவதற்கு முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது கர்த்தாவே. அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே அப்பா இது ஆண்டவரே படிக்கவும் நல்ல விதமாய் இருக்கவும் கர்த்தர் தாமே நீ துணையாக இருந்து வழி நடத்தும்படி ஆயிச்சு வைக்கிறோம்ப்பா. கர்த்தராகிய தேவன் இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே நல்ல விதமாய் படிக்கவும் அந்த ஆண்டவரே பள்ளிக்கு போவதற்கு தடையா இருக்கிற எல்லா காரியங்களையும் எடுத்து போட்டு தேவனாகி கர்த்தர் மீது ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு ஒரு வழி வாசல்களை திறக்கும்படி ஆயிச்சு வைக்கிறோம். இந்த வளர்கிறதான பருவத்திலே ஆண்டவரே அப்பா இந்த விதமான ஆண்டவரே இந்த சத்துரு கொண்டு வந்திருக்கிறதான ஆண்டவரே சூழ்ச்சிகளை எல்லாம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால நிர்மூலமாக்குகிறோம் கர்த்தா. தேவனுடைய கரம் ஆண்டவர் அந்த சிறு பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். எந்தெந்த தாய் தகப்பன் ஆண்டவரை அந்த பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்புவதற்கு பயந்து இருக்கிறார்கள் கர்த்தாவே, அந்த பயங்கள் எல்லாம் நீக்கும்படியாய் கர்த்தர் நீர் உதவி செய்யும்படியாய் சபிக்கிறோம். அரசாங்கம் ஆண்டவரே அங்க இருக்கிறதான செயல்படுகிறதான அதிகாரிகள், அங்க இருக்கிறதான காவல் நிலையங்கள், அங்க இருக்கிறதான காவல் காவல் ஒவ்வொருவரும் ஆண்டவரே, போலீஸ் முதற்கொண்டு ஆண்டவரே எல்லா தலைவர்களையும் ஆண்டவரே, எல்லா ஆண்டவரே அரசாங்கத்தினுடைய ஆண்டவரே எல்லோரையும் ஆண்டவர் சமூகத்துல கொண்டு வருகிறோம். கர்த்தர் தாமே பெருவார்மையான ஆண்டவரே அரசாங்கம் மும்முரமாக அந்த இடத்திலே ஆண்டவரே அந்த காரியங்கள் எல்லாம் இப்படியா இருக்கிறது என்று கண்டு ஆண்டவரே அதிக ஜனங்கள் ஆண்டவரே அந்த இடத்துல போட்டு ஆண்டவரே இந்த போதை வஸ்துகளை எல்லாம் ஆண்டவரே விலக்கி போற கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சிக்கிறோம். யாரெல்லாம் அந்த தவறான வழியில் ஆண்டவரே சிக்கி இருக்கிறார்கள் கர்த்தாவே, தேவன் நீர் ஆண்டவரே நீ நல்லவர் ஆண்டவரே வல்லவர் அப்பா, மாறாத தெய்வம் ஆண்டவரே, இரக்கத்தின் சிகரமா இருக்கிற என் தேவராகிய கர்த்தர் இந்த பிள்ளைகள் எல்லாம் அந்த பழக்கத்திலிருந்து விடுபட்டு ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தம் ஆண்டவரை கழுவட்டும், வசனங்களை கேட்கும்படியாகவும் அந்த பிள்ளைகள் அதை உணர்ந்து ஆண்டவரே அப்பா தன்னை தான் செய்கிற காரியம் பாவமான காரியங்கள் என்று அறிந்து விட்டு ஆண்டவரே மனம் திரும்பத்தக்கதாகவும் இந்த பிள்ளைகள் எல்லாம் ரட்சிப்படைய ஏ வேதத்தை ஆண்டவரே எடுத்து ஆண்டவரே அநேகருக்கு சொல்லக்கூடியவர்களாக ஆண்டவர் இவர்கள் எல்லாம் மாற்றுங்கப்பா, இந்த பிள்ளைகள் எல்லாம் ரட்சிப்படையணும் அந்த இடத்துல மாதன்றுங்க, அந்த இடத்துல ஆண்டவரை எல்லாவற்றையும் நீர் மாற்றி ஆண்டவரை வழி நடத்தும்படி ஆய்ச்சி வைக்கிறோம். இந்த பிள்ளைகள் எல்லாம் யாரெல்லாம் பாவத்தில் ஆண்டவரை விழுந்திருக்கிறார்கள் ஆண்டவரே, இந்த பாவ சேற்றிலே விழுந்திருக்கிறார்கள் கர்த்தாவே, அவர்களுக்காக ஆண்டவரே நீ சிலுவையில் சுமந்து ஆண்டவரே அப்படி பரிசுத்த ரத்தத்தை ஆண்டவரே நீ தெளிய ஆண்டவரே சிந்தினீரே, அவர்களுக்கும் ஆண்டவரே அந்த ஆண்டவரே ஒரு ரட்சிப்பு கிடைக்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. இந்த பிள்ளைகள் பாவத்திலே இருந்து ஆண்டவரே வளர்ந்து ஆண்டவரே அதிலே மரித்து போகாதபடிக்கு இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே அப்பா ஜீவனோடு இருக்கும் பொழுது இவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரே முடிய பிள்ளைகளை மாறட்டும். அதற்காக ஆண்டவரே அந்த இடத்திற்கு ஆண்டவரே முடிய ஊழியக்காரர்கள் போகவும் வருவோம் ஆண்டவரே அந்த இடத்தில் தடையா இருக்கிற காரியங்களை எல்லாம் தேவனாகி கத்த அந்த நாளிலே எடுத்து போட்டு ஆண்டவரே உம்முடைய தேவ வார்த்தைகள் ஆண்டவரே ஒவ்வொரு இடத்திலையும் ஆண்டவரே சொல்லத்தக்கதான ஆண்டவரே எல்லா காரியங்களையும் தேவராஜ கர்த்தன் செய்து ஆண்டவரே இந்த ஒரு வேலை ஆண்டவரே இந்த ஊழியக்காரர்கள் அங்கு சென்று வரக்கூட கர்த்தாவே ஒரு விதமான ஆண்டவரே பதற்றம் இருக்கலாம், ஒரு வேலை ஆண்டவரே அந்த இடத்தில் ஆண்டவரே தடைகள் இருக்கலாம், அந்த இடத்தில் ஆண்டவரே இந்த முரட்டாட்டு உள்ள மனிதர்கள் இவர்களை மிரட்டலாம், இவர்களுக்கு தீங்கு நினைக்கலாம், ஆளும் தேவன் நீர் பெரியவர் ஆண்டவரே, நீரே ஆண்டவரே இவைகள் எல்லாம் அறிந்து உடைய ஊழியக்காரர்கள் சென்று ஆண்டவரே இந்த பாவத்தில் வாழ்கிற பிள்ளைகளுக்கு உடைய வசனங்களையும் உடைய வார்த்தைகளையும் சொல்லி ஆண்டவரே உன் பக்கமாய் திருப்ப ஒரு தருணத்தை உருவாக்கி தரும்படியாய் செபிக்கிறோம். அப்படியாக தேவனாகிய கர்த்தர் இந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றி இந்த பிள்ளைகள் எல்லாம் ரட்சிப்பட இந்த ஆண்டவரே இருளில வாழ்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே தேவ வெளிச்சத்தை காண கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய் செபிக்கிறோம். அப்பா அப்படியா இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே ரட்சிப்பு அடைந்து உம்முடைய பிள்ளைகளா மார் கர்த்தர் நீர் வழி வாசல்களை திறந்து வழி நடத்த போவதற்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். உம்முடைய ஊழியக்காரர்களை அங்கு சென்று உம்முடைய வார்த்தையை சொல்ல போவதற்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் பா. அப்படியா இனி எல்லா காரியங்களையும் வாய்க்க செய்ய தயவுக்கு உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஒரு விஷய கொடு கர்த்தாவே இலங்கை தேசத்தையும் இலங்கை தேசத்தை ஆளுகிறதான அரசாங்கத்தினுடைய தலைவர்களையும் ஒவ்வொருவையும் கொடு கர்த்தாவும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். இவை எல்லாருடைய கவனங்களுக்கு சென்று ஆண்டவரே இந்த இடத்தில் இருக்கிறதான அந்த போக வஸ்து பழக்க வழக்கங்களை நீக்க ஆண்டவரே இவர்கள் ஆண்டவரே பெரும் முயற்சி எடுத்து ஆண்டவரே அங்கு இருக்கிற காரியங்கள் எல்லாம் அறிந்து இவர்கள் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை சமாதானம் சந்தோஷம் அப்பா ஒரு நல்ல வாழ்வை தந்து வழி நடத்த போவதற்காய் நமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். அப்படியா ஆகி கொடுக்கத்தாவே இந்த வேளையில ஜெபித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் சமூகத்துல கொண்டு வருகிறோம். கர்த்தராகிய தேவன் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்க, அவர்கள் செய்யறதான ஊழியங்கள் அவர்கள் செய்யறதான ஆண்டவரே உம்முடைய காரியங்கள் ஒவ்வொன்றிலும் ஆண்டவரே துணையாயிருந்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இனி ஆண்டவரை ஜெபிக்க போகிற ஒவ்வொரு பிள்ளை தேவ பிள்ளைகளையும் சமூகத்துல கொண்டு வருகிறோம். தேவ ஆவியானவர் இவர்கள் அடியே நடத்தட்டும். அப்படியே என் தேவன் செய்ய போவதற்காய் முக்க கோடான கோடி ஸ்தோத்திரம்பா. இந்த வேளையிலும் ஆண்டவரே இந்த அருமையான ஜப வேளை ஆண்டவரே நடத்தி வருகிறதான அப்பா சங்கமும் ஊடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறதான லெஸ்லி சகோதரையும் ரீட்டா சிஸ்டரையும் அவள் குடும்பத்தையும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம்ப்பா. பிள்ளைகள் செய்கிறதான இந்த மகத்தான ஊழியத்தை தேவன் நீர் அங்கீகரித்து ஆண்டவரே அநேக ஜனங்களுக்கு விடுதலையும் சமாதானம் கொடுக்க கர்த்தர் உதவி செய்யும் ஆட்சேபிக்கிறோம். எங்கெல்லாம் இருளிலே வாழ்கிறார்களோ அந்த இடத்தில் எல்லாம் ஆண்டவரே அப்பா உம்முடைய வார்த்தை என்கிற வெளிச்சம் சென்று ஒவ்வொருவரையும் பிரகாசிக்க செய்யும்படி ஆட்சேபிக்கிறோம். கர்த்தர் தாமே இவர்கள் கையிட்டு செய்யற வேலையும் ஆண்டவரே இவர்கள் குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இவர்களுக்காக கொடுக்கப்பட்ட ஆண்டவரே பிள்ளைகளையும் மருமக பிள்ளைகளையும் பேரு பிள்ளைகளையும் கர்த்தாவும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். பிள்ளைகள் நினைத்திருக்கிற காரியங்கள் கையிட்டு செய்யற வேலைகள் இவர்களை ஒவ்வொன்றிலும் ஆண்டவரே தேவ பிரசனங்களையும் ஆண்டவரே வழி நடத்தட்டும். அப்படியே என் தேவன் செய்து வழி நடத்த போவதற்காய் உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். இந்த வேலையிலும் ஆண்டவரே இந்த ஜப வேலையை தொகுத்து வருகிறதான அருமையான ஐரின் சிஸ்டரை கொடுக்க கர்த்தாவும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். மலை ஆசீர்வதிங்கப்பா, அவர் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, அவர்கள் எழுநீக்கிற காரியங்கள் எல்லாம் ஈடு கர்த்தர் உதவி செய்யுங்க. உம்முடைய ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர நீர் ஆண்டவர பெரிய ஆண்டவரை ஒரு ஆசீர்வாதங்கள் தந்து வழிநடத்த முடியாச்சுக்கிறோம். அப்படியே என் தேவன் செய்ய போவதற்காய் உங்க கோடான கோடி ஸ்தோத்திரம். துதியும் கனமும் மகிமையும் யாவற்றையும் ஆண்டவர ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்து என்ற அற்புதமான நாமத்தினால இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே.
1: நன்றி பிரதர். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய ஊழியங்கள், குடும்பத்தின் தேவைகள் எல்லாவற்றை சந்திப்பாராக. உங்களுடைய பாரமான ஜெபத்தை கேட்டு அந்த பிரதேசம் முழுவதுமாய் ஒரு எழுப்புதலை தேவன் கொண்டு வருவார் போறதுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து உங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்திலும் கூட அந்த பிரதேசத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. ஏன்னா அங்க வந்து வீடுகள்ல தான் போயிட்டு அந்த ஆராதனை செய்யறாங்க. ஆனா அந்த ஆராதனை செய்யற வீட்டுல உள்ளவங்களே வர வேணாம்னு சொல்றாங்க. உங்களையும் சில வேலை பிடிச்சிட்டு போறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குன்னு சொல்லி, அதே மாதிரி ஊழியத்துக்கு போறவங்களும் பயப்படுறாங்க போறதுக்காக. அந்த காரியத்துக்காக நீங்க தொடர்ந்து உங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்திலையும் கூட ஜெபித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் தேவைகள் அனைத்தையும் நிறைவாய் சந்தித்து ஆசீர்வதிப்பாராக. ஆமே. நன்றி பிரதர். தொடர்ந்து நாங்கள் சிஸ்டரை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்க. நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்க சிஸ்டர். எல்லா திருச்சபைகளிலும் இருக்கிறதான வர்ஷிப் டீம தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிங்க சிஸ்டர். ஆராதனை பண்ணறதான அந்த குழுவை தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுங்க. அவங்க வந்து அந்த ஆராதனை தான் அந்த சபையிலே வந்து முக்கியமான ஒரு பகுதி. ஏன்னா அது ஆராதனையின் மூலம்தான் வருகிற ஜனங்கள் விடுதலை அடையணும். அவங்க வந்து சரியான முறையிலே அதை செய்தாதான் அந்த சபை ஆராதனையே முழுமை அடையும். இந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா சூயிங்க வாயில போட்டுக்கிட்டு அங்க நின்று பாடுறாங்க, சரியான உடை உடுத்துறது இல்ல, அப்படியான குறைகள் நிறைய குறைகள் இருக்குது வர்ஷிப் டீம்ல. சில சபைகள்ல பாத்தீங்கன்னா வாத்தியங்கள் இல்ல, சும்மா ஆராதனை செய்வாங்க. இப்படியான அந்த குறைவுகள் எல்லாவற்றையும் தேவன் நிறைவாக்கணும். ஆராதனை செய்யற அந்த குழுவை தேவன் அன்பின் அபிஷேகத்தால் நிரப்பி வழி நடத்தணும். அந்த இடத்திலே ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து அவங்க ஆராதனையிலே வழி நடத்தணும். அதுக்காக நீங்க ஜெபிச்சு கொள்ளுங்க சிஸ்டர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
2: ஹாலேலூயா. ஸ்தோத்திரம் பா, ஸ்தோத்திரம். ஸ்தோத்திர ராஜா, துதிக்கிறோம். துதிகளின் மத்தியிலே வாசமாயிருக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே கூட கர்த்தாவே இம்மட்டுமா எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்து கரம் பிடித்து வழி நடத்தி வந்த மது கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நீர் கொடுத்த எல்லா சுக பல ஜீவன் ஆரோக்கியத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே கூட நாங்கள் வெவ்வேறு இடங்களில் இருந்த போதிலும் ஒரே தகப்பனுடைய பிள்ளைகளாய் மது பாதப்படியிலே அநேக ஜப குறிப்புக்காய் பாரப்பட்டு ஜெபிக்க வந்திருக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் எங்களுடைய ஜபங்களை எல்லாம் கேட்டப்பா, நீர் அவைகளை ஆசீர்வதிக்கும்படியும் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஜபங்கள் எல்லாம் எங்களுடைய மடியிலே திரும்பி விழுந்து விடாதபடிக்கு இருக்க எங்கள் பாவ சாபங்கள் அக்கிரமங்கள் மீறுதல்கள் எல்லாவற்றையும் கூட ஒரு விசை அந்த பரிசுத்த ரத்தத்தினாலே நீர் கழுவும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். விசேஷமா இந்த நாளிலே கொடுக்கப்பட்டதான இந்த ஜப குறிப்புக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த நாளிலே ஆண்டவரே திருச்சபைகளிலே ஆராதிக்கின்ற அந்த கூட்டம் அந்த டீமை முது கரத்திலே அந்த குழுவை முது கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. ஆராதனைக்கு அவர்கள் வருமுன்னே அவர்கள் தங்களை தாங்களே அப்பா அர்ப்பணித்து ஆயத்தப்படுத்தி கொண்டு அபிஷேகத்தினாலே வந்த அந்த இடத்துல உள்வீட்டுல நின்று உமை ஆராதிக்க கர்த்தர் நீர் உதவி செய்யுங்கப்பா. அவர்கள் கர்த்தாவே தாறுமாறாய் தங்கள் அவர்களுடைய ஆராதனை உமக்கு செலுத்தாதபடி காண்டவரே நீதியும் நேர்மையும் உத்தமமாய் அப்பா உண்மையோடு ஆராதிக்க ஆவியோடும் ஆராதிக்க கர்த்தராகி தேவன் நீங்க கிருபை செய்யுங்கப்பா. அநேக சபைகளிலே ஆண்டவரே அந்த ஆராதனைக்கு வந்து நிற்கின்ற வேலையிலே சரியான உடைகளை அணிவதில்லை. அதே வேலையிலே அந்த இடத்துல வந்து லிப்ஸ்டிக் போடுறதும் ஆண்டவரே மொபைலை திருப்பி பாக்குறதுமா அவர்கள் நிர்விசாரமான காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் தாமே நீர் விலக்கி போட்டு ஒரு உத்தம ஆராதனை அந்த இடத்துல எல்லா சபைகளிலையும் எழும்புபடியா ஜெபிக்கிறாப்பா. அதே வேலையிலே அவர்கள் ஆண்டவரே தரைக்குறைவான காரியங்களிலே நடந்து அந்த இடத்த அசுஸ்திப்படுத்தாதபடிக்கு முதல் பரிசுத்த ரத்தம் அந்த இடத்துல சிந்தவும் ஆண்டவரே. அந்த இடத்துல இன்னும் அதிகமான அப்பா அவர்கள் உண்மை துதிக்கும் போது அபிஷேகத்தினாலே நிரப்பி அநேகர் அந்த இடத்துல வந்து விடுதலை அடையவும் நோய்வாய்ப்பட்ட மக்கள் எல்லோருமாய் கூட ஆண்டவரே விடுதலை அடையவும் ஜபிக்கிறோம். அநேக பிசாசுகள் கூட அந்த இடத்துல இருந்து ஓடும்படியா அவர்கள் ஆண்டவரே இந்த ஆராதிக்கிற அந்த குழு உண்மையும் உத்தமமா அந்த இடத்துல கிரியை செய்யும்படியா ஒப்பு கொடுக்கிறப்பா. அதிகமான மியூசிக்குங்களை போட்டு ஆண்டவரே அவர்கள் இஷ்டப்படி இந்த இஷ்டப்படி ஆராதிக்கின்ற காரியம் எல்லாம் இல்லாதபடிக்கு நீதியும் நேர்மையும் நேர்த்தியாய் அந்த இடத்துல ஆராதிக்க கர்த்தர் தாமே உதவி செய்யுங்க. தேவனாகிய கர்த்தர் உமது அன்பின் அபிஷேகத்தினாலே அப்பா நீர் நிரப்பும்படியா ஜபிக்கிறோம். எல்லோருடைய அந்த ஆலயங்களிலே அப்பா உமது வஸ்திர தொங்கலால் நீர் மூடுவீராக. அபிஷேகத்தினாலே நிரப்புங்க ஒவ்வொரு வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளின் ஆவி ஆத்மா சரீரங்கள் இந்த அப்பா உமை ஆராதிக்கின்ற வேலையில அவர்கள் மக்கு கர்த்தாவே ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க அந்த இடத்துல தேவன் நீ இந்த ஆராதனை குழு விசேஷமாய் நீங்க ஆசிர்வதிங்க. அப்படியாக அந்த ஆராதனையை நடத்துகிறதான அப்பா லீடர்ஸ் கூட தெய்வம் நீங்க அபிஷேகத்தினாலே நிரப்பும்படியா ஜபிக்கிறாப்பா. அநேக இடங்களிலே இந்த நாளிலே ஆண்டவரே நிர்விசாரங்க அந்த லைட்டுங்க அடிக்கிறதும் ஆண்டவரே அவர்கள் இன்னும் அப்பா அப்படியே கூட இந்த ஆராதனை வேலையிலே இந்த தீர்க்க தரிசனம் சொல்லி சபைகளிலே ஒரு தடைகளை கொண்டு வருகிற காரியங்கள் இது போன்ற காரியங்கள் எல்லாம் இல்லாதபடிக்கு உண்மையும் உத்தமமாய் அப்பா ஆராதிக்க அந்த ஆராதிக்கின்ற நேரத்திலே அவர்கள் இன்னும் அதிகமாய் உண்மை தேட ஆண்டவர் தாமே உதவி செய்யுங்க. அதன் மூலியமாய் தேவரே பெரிய எழுப்புதலை சபைகளிலே நீர் கொண்டு வந்து ஆசீர்வதிக்கும்படியா ஒப்பு கொடுக்கிற அநேகர் இந்த ஆராதனைக்காகவே வருகிறார்கள் அப்பா. இந்த ஆராதனையில எனக்கு விடுதலை கிடைக்காதா ஆராதனையில எனக்கு சுகம் கிடைக்காதா என்று வருகிற தங்கள் பிரச்சனைகள் எல்லாம் மாறாதா என்று வருகிறதான பிள்ளைகள் எல்லோரும் முழுமையான விடுதலை அடைய கர்த்தர் கிருபை செய்யுங்க அப்பா. அந்த ஆராதனை குழு சரியான முறையிலே நடத்தபடியா அப்பா அந்த இடத்துல எழுப்புதல் உண்டாகும்படியாக கூட கர்த்தர் நீர் உதவி செய்யுங்க. அப்படியாக ஒவ்வொரு திருச்சபைகளிலும் நடக்கிறதான ஆராதனைகளிலே தெய்வ மகிமை இறங்கும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறப்பா. அவது பிரசன்னம் இறங்கட்டப்பா. அந்த இடத்துல ஒரு பயபக்தி உண்டாகட்டு ராஜா. நீ ஆலய தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள் என்று சொல்லி இருக்கிறீரே அப்பா. அப்படியாக ஆராதிக்கும் போது உண்மையும் உத்தமமாய் ஆண்டவரே ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்க துதிக்க கர்த்த தேவன் நீ கிருபை செய்யுங்க. அப்படியாக தேவன் செய்து சபைகளிலே ஒரு பெரிய எழுப்புதலை காண கிருபை செய்யறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு விசை கூட சங்கமம் ஊடகத்தை முத கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. தேவனாகிய கர்த்தர் நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயாவுடைய மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் குடும்பத்தார் யாவரையுமாய் தெய்வம் நீங்க ஆசீர்வதிங்க. சொந்த பந்தங்கள் எல்லோரையுமாய் ஆசீர்வதிங்க. இணைந்து பணி புரிகிற ஒவ்வொரு தேவதாசர்களையும் ஊழியர்களையும் அவருடைய குடும்பங்களையும் தேவனாகிய கர்த்தர் நீர் அளவில்லாமல் ஆசிர்வதிக்கும்படியாய் ஜபிக்கிறப்பா. சூத்திரம் மற்றபடியாய் கூட ஜபத்தை தொகுத்து வழங்குகிறதான மகள் ஐரீனியும் அது கரத்திலே ஒப்ப கொடுக்குறான். மகளுடைய குடும்பம் உமக்கு செய்யற ஊழியம் மொத்தமா ஆசிர்வதிங்க. ஜபித்த ஒவ்வொருத்தரையும் தேவனுடைய கரத்திலே ஒப்ப கொடுத்து ஜபிக்கிறோம். இனி ஜபிக்க வருகிறதான யாவரையுமாய் ஆசிர்வதிங்க. இறுதியாக வருகிற ஏமி சகோதரியை கூட ஆசிர்வதிங்கப்பா. எல்லோரையுமாய் ஆசிர்வதித்து பிறகு செய்து பாதுகாத்து கொள்ளும்படியாக அவங்க திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியே தேவன் செய்து ஆசிர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் ஒருத்தருக்கு ஏறடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். நன்றிமா. கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய ஜெபத்தை கேட்டு திருச்சபைகளிலே ஒரு அபிஷேகம் நிறைந்த ஆராதனை எல்லா திருச்சபைகளிலும் நடக்கத்தக்கதாய் தேவன் கிருபை பாராட்ட போறார். அதுக்காக நாங்கள் தேவனை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜெபித்த உங்களையும் உங்களுடைய குடும்பங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் தேவன் நிறைவாய் சந்தித்து ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நன்றி சிஸ்டர்.
2: நன்றிமா. உங்கள் அனைவரையும் அப்படியே தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். நன்றி. தொடர்ந்து நாங்கள் ஆனந்த ராசா சுஜாதா சகோதரி. நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்கம்மா. இந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா எல்லா தேசங்களிலுமே விபத்துக்கள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அதே போல தற்கொலையின் ஆவிகள் தேசமெங்கிலும் அதிகரித்து கொண்டு இருக்கிறது. இந்த வாலிப பிள்ளைகள் அதிகமாக தற்கொலை பண்ணிக்கிறாங்க. யாழ்ப்பாண பகுதியில பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எப்படியும் 2-3 பேர் அப்படி தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இந்த தற்கொலையின் ஆவியெல்லாம் தேசத்துல இருந்து தேவன் எடுத்து போடணும்னு சொல்லி ஜெபிச்சு கொள்ளுங்கம்மா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதோடு கூட விபத்துக்கள் தடுக்கப்படணும்னு சொல்லி ஜெபிச்சுக்கொள்ளுங்க.
4: நன்றி அம்மா. நன்றி, நன்றி தகப்பனே. கொடான கோடி நன்றி. நன்றி அப்பா, கொடான கோடி நன்றி. பிதாவே, இந்த நேரத்திலும் சுவாமி நாங்கள் ஒவ்வொருவரு தேசங்கள் இடங்களில் இருந்து பிதாவே எங்கள் ஒவ்வொருவரையும் ஒன்று கூட செய்து என்ன அன்பு தந்தையை நோக்கி பார்க்க இந்த நேரத்தை தந்ததற்கு நன்றி. அதிகாலை மதியம் மாலை வேளையாக இருந்தும் ஆண்டவரே எந்த பல்வேறு திசைகளிலும் இருந்து சுவாமி உங்களை நாங்கள் நோக்கி பார்க்கின்றோம். எங்கள் எல்லா விண்ணப்பங்களையும் நீங்க அறிகிற தேவன், உமக்கு கோடான கோடி நன்றி. இயேசப்பா, இந்த நேரத்திலும் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆமேன். அன்பு மிரக்க நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, அப்பா பிதாவே, இந்த அருமையான இந்த மாலை வேளையிலும் எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த விண்ணப்பத்தை உங்கள் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடும் என்று சொன்னீங்க தகப்பனே. நாங்கள் பலவீனமானவர்கள், மாமிஷம் பலவீனமானது, ஆவியோ உற்சாகமானது. ஆனாலும் தேவனே, நீர் உயிருள்ள தேவன். எங்கள் உள்ளங்களிலும் எங்கள் இல்லங்களிலும் வாசம் செய்கிற தேவன். எங்கள் ஒவ்வொருத்தருடைய வேண்டுதல்கள் விருப்பங்கள் யாவையும் நீங்க காண்கிற தேவனாக இருக்கிறீங்க. விசேஷமாக ஆண்டவரே, என் கரத்தில் கொடுத்த இந்த விண்ணப்பம் ஒவ்வொன்றையும் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். விபத்துக்களும் ஆண்டவரே, வாலிப யுவதிகள் பாவத்தின் இச்சைகளுக்கூடாக வழிநடத்தி சென்று மரணிக்கும் இந்த விண்ணப்பத்தை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. பிதாவே, நீங்க என்ன நோக்கத்திற்காக இந்த உலகத்தை படைத்து இதை ஆளுமை செய்வதற்காக மனிதர்களை நீர் உருவாக்கினீர் சுவாமி. ஆனாலும் நாங்கள் அந்த நன்மையை மறந்து, நீங்க கொடுத்த அந்த பொறுப்பினை மறந்து சுவாமி, நாங்கள் பல்வேறு விதமான பாவத்திற்குள் உள்ளாக்கப்படுகின்றோம். பிதாவே, உம்மிலிருந்து எங்களை பிரிப்பதற்காக பிசாசானவன் போடும் இந்த திட்டங்கள் ஆண்டவரே, நாங்கள் கீழ்படியாமல் உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேளாமல் உம்முடைய அன்பிலே இருந்து நாங்கள் பிரிந்து செல்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளாக நாங்கள் இருக்கின்றோம் தகப்பனே. ஆனாலும் ஆண்டவரே, சத்ருவானவன் எங்களுக்கு பல்வேறு விதமான வலைகளை விரித்து வைத்திருக்கின்றான். வீதி விபத்துக்கள் ஆண்டவரே, போதை வஸ்துக்களினால் இளைஞர்கள் யுவதிகள் ஆண்டவரே அடிமையாக்கப்படுகிறார்கள். அதனூடாக நிதானம் இழந்து இந்த வீதியில் செல்லும் போதெல்லாம் ஆண்டவரே விபத்துக்கள் அநேகம் ராஜா, அநேகம். பாவத்தை நோக்கி செல்லும் இந்த இளைஞ யுவதிகளை ஆண்டவரே கண்ணோக்கி பாருங்கள் தகப்பனே. தகப்பனே, ஒரு பாவியாவது நீர் பாவத்திற்குள் மறைப்பதை நீர் விரும்பாத தேவன் ஆண்டவரே. நீர் இரக்கம் செய்கிற ஆண்டவர் ஆண்டவரே. ஒரு பாவியாவது என்னிடம் வரானா என்று ஏக்கங்களோடு தவிப்புகளோடு காத்திருக்கும், பெருமுச்சுக்களோடு காத்திருக்கும் தேவன் சுவாமி. இந்த வேளையிலும் சுவாமி எத்தனை யுவதிகள் ஆண்டவரே விபத்துக்குள் உள்ளாக்கப்படுகிறார்கள். நீங்க படைத்த ஒவ்வொரு சரீர அவயவங்களை சிதைக்கின்றார்கள் ஆண்டவரே. நீங்க அழகான உருவங்களை எங்களில் படைக்கும் போது சுவாமி அதை விபத்தினூடாக சத்ருவானவன் சிதவடைந்து நொறுக்கப்படுகின்றது. தேவனே, யார் யார் இந்த வீதி விபத்துக்குள் உள்ளாக்கப்படுகிறார்களோ ஆண்டவரே, இந்த உலகத்திலே ஆண்டவரே எத்தனை ஜனங்கள் விபத்துக்குள்ளாக்கப்பட்டு ஆண்டவரே தங்கள் சரீரத்தை ஆண்டவரே உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு மூளைகளில் உயிர் ஆபத்துக்களிலும் ஆண்டவரே எதிர்நோக்கி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு அன்பான சகோதர சகோதரிகள் பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் உங்கள் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. இதிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்காதா, சுகம் கிடைக்காதா, எனக்கு இதிலிருந்து மறுவாழ்வு கிடைக்காதா என்று ஏங்கி ஏங்கி இருக்கும் ஒவ்வொரு ஜுவதிகளையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். உச்சி முதல் கொண்டு உள்ளங்கள் வரைக்கும் ஆண்டவரே உம்முடைய தூய திரு ரத்தத்தை தெளிக்கிறேன் சுவாமி. நரம்புகள் தசைகள் நார்கள் எலும்புகள் ஊடாக இயேசுவின் ரத்தம் பாய்ந்து செல்லுவதாக. தேவனே, பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பாகங்களும் இயேசப்பாவின் நாமத்தினாலே உயிர்ப்படைவதாக. ஆண்டவரே, இறந்து போயிருக்கும் கலன்களை ஆண்டவரே நீர் உயிர்ப்படைய செய்கிற தேவன் சுவாமி. ஆண்டவரே, யார் யார் விபத்துக்குள்ளாக்கப்பட்டு எனக்கு பரிபூரண சுகம் கிடைக்காதா என்று எங்கெங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் உம்முடைய பிரசன்னம் கூடவாக இருக்க வேணும் தகப்பனே. அவர்களின் கண்களை திறந்திரளுங்கப்பா, அவர்களுடைய இருதயங்களை திறந்திரளுங்கப்பா. உம்மை தேடுகின்ற வாஞ்சியை ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலும் நீங்க காண்பிக்க வேண்டும் என்று கெஞ்சி கேட்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே, இந்த உலகம் பாவம் நிறைந்த உலகம், இச்சைகள் நிறைந்த உலகத்தில் ஆண்டவரே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த இச்சைகளை கண்ணோக்கும் இந்த கண்களை பத்திரப்படுத்துங்கப்பா. அந்த இச்சைகளை நாங்கள் சிந்திக்கும் சிந்தனைகளை பத்திரப்படுத்துங்க தகப்பனே. உம்முடைய இரத்தத்தினால ஆண்டவரே காத்திரளுங்கப்பா. எங்கள் இருதயங்கள் திருக்குள்ளதும் கேடுதுள்ளதுமாக இருக்கிறது. அவை யாவையும் உம்முடைய இரத்தத்தினால தூய்மைப்படுத்துங்கப்பா, பரிசுத்தப்படுத்துங்கப்பா. தந்தையே, எங்கெங்கெல்லாம் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் ஒவ்வொருவரோடும் கூடவாக இருக்க வேண்டும் தகப்பனே. என்ன இன மதமாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் பிதாவே, உம்முடைய கரங்களினாலே இந்த பூமிக்கு படைத்த அத்தனை பிள்ளைகளும் உம்முடைய பிள்ளைகள் தகப்பனே. ஆண்டவரே, வழிதப்பி போகாதபடி, பிசாசின் கிரிகைக்குள்ளே உள்ளாக்கப்படாதபடி ஒவ்வொரு வாலிப யுவதிகளை உங்கள் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. ஒவ்வொரு வீதி விபத்துகளில் வாகனம் செலுத்துகின்ற ஒவ்வொரு சாரதிமார்களையும் உங்கள் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. சரியான நேரத்தில் நேர்த்தியாக வாகனங்களை சேர்த்தி நடத்தி செல்ல வேண்டும் ஆண்டவரே. எத்தனை எத்தனை விபத்துக்கள் ஆண்டவரே ஒவ்வொரு இடங்களிலும் ஆண்டவரே நிகழ்ந்து கொண்டே இன்றும் காணப்படுகிறது. பிசாசானவன் மகிழ்ந்து கொண்டிருக்கிறான் தகப்பனே. தன் வசப்படுத்தி ஒவ்வொரு பிள்ளைகளின் சிந்தனைகளை சிதறடிக்க பண்ணி விபத்துக்குள்ளாக்கப்பட்டு ஆண்டவரே கால்களை இழந்தும் கைகளை இழந்தும் தங்கள் அபாகங்களை இழந்த நிலைமையிலும் ஆண்டவரே எத்தனை பிள்ளைகள் இருட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணோக்கி பாருங்கப்பா ஆண்டவரே, இந்த ஆபத்துக்கள்ல இருந்து எங்களை காத்திரளுங்கப்பா. தேவனே, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று தந்தையே நீங்க அழகான வார்த்தைகளை எங்களுக்கு கொடுத்திருந்தாலும் அவையாவையும் நாங்கள் ஆண்டவரே எங்கள் இருதயத்தில் பதித்து வையாமல் பாவத்திற்குள் நாங்கள் மடிந்து போகின்றோம். பிதாவே, ஒவ்வொரு ஆத்துமாவையும் விடுவியுங்கள் தகப்பனே. உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. சிறியோர் தொடக்க முதியோர் வரையும் எங்கெங்கெல்லாம் இருக்கின்றார்களோ அங்கெல்லாம் உம்முடைய பிரசன்னம் கூடவாக இருக்க வேணும் தகப்பனே. ஆண்டவரே, எல்லா பிள்ளைகளும் உம்முடைய திருச்சிலுவையை உம்முடைய தூய இரத்தத்தின் சிந்திய இரத்தத்தை நோக்கி பார்க்கிறவர்களாக இருக்க வேணும். அன்று ஆண்டவரே மோசேயின் வெண்கல சர்ப்பத்தை உயர்த்தி வைத்து அந்த இஸ்ரேல் ஜனங்களை ஆண்டவரே பாவத்தின் பிடியிலிருந்து சாபத்தின் பிடியிலிருந்து அதை நோக்கி பார்க்கிறவர்கள் விடுதலை பெற்றார்கள் தகப்பனே. இன்றும் அப்பா நீங்க கல்வாறு சிலுவையிலே சிந்திய இரத்தத்தை ஒவ்வொருதரும் ஆண்டவரே கண்ணோக்கி பார்த்தால் இந்த இட்பாட்பட்ட மரணங்கள், விபத்துக்கள், நிந்தைகள், அவமானங்கள் எல்லாவற்றையிலும் இருந்து நாங்கள் விடுதலை பெற முடியும் சுவாமி. அப்பா பிதாவே, உம்முடைய சிலுவையை எல்லோரும் கண்ணோக்கி பார்க்க வேண்டும். நீர் எங்களுக்காக ஒரு சொட்டு ரத்தம் கூடி இல்லாமல் சிந்திய ரத்தத்தை எல்லாரும் நினைவு கூற வேண்டும். அந்த இரத்தம், விலையேறப்பட்ட இரத்தம், எங்கள் பாவ சேற்றிலிருந்து நீர் மீட்டெடுத்த இரத்தம், இன்று ஆண்டவரே நீங்கள் விட்டுவிடவில்லை. எங்களுக்காக பிதாவின் வலது பரிசுத்தில் வீற்றிருந்து எங்கள் மீறுதல்களுக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிற தகப்பனாக இருக்கிறீர்கள் தகப்பனே. நாங்கள் மறுபடியும் பாவ சேற்றிற்குள் விழுந்தாலும் அவையில் இருந்து சுவாமி நீர் தூக்கி எடுத்து அன்பு செலுத்துகிற தகப்பனாக இருக்கிறதற்காக நன்றி சுவாமி. விசேஷமாக ஆண்டவரே இந்த இணைப்பில் இருக்கின்ற சங்கம வானொலியில் இருக்கின்ற இந்த அன்பான குடும்பங்கள் ஒவ்வொருதரையும் உங்கள் திருக்கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். இவர்களும் பல்வேறு இடங்களில் இருந்து சுவாமி ஒருமித்து உம்மை நோக்கி பார்க்கின்றோம். பிதாவே, உம்முடைய கிருபையினால் ஒவ்வொரு ஊழியக்காரர்களை உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். கால்பட்ட தேசமெல்லாம் கர்த்தருக்கே சொந்தமண்டிங்கப்பா. இவர்கள் எங்கெங்க எந்தெந்த தேசங்களில் இருந்து உம்முடைய பணிகளை செய்கின்றார்களோ, உம்முடைய வருகைக்கு ஆயத்தம் உள்ள மகனாக மகளாக நீர் எடுத்து பயன்படுத்துகின்ற ஒவ்வொரு தேவதாசர்களையும் உச்சி முதற்கொண்டு உள்ளங்கால் வரைக்கும் உம்முடைய இரத்தத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அவர்களை ஆண்டவரே சத்ருவானவன் தொட முடியாத சுவாமி. உம்முடைய சரீரம் உம்முடைய ஆலயமாக ஒவ்வொருவர்களும் இருக்கிறார்கள். எங்கெங்கெல்லாம் அவர்கள் சென்று உம்மை பிரஸ்தாவம் பண்ணுகின்றார்களோ ஆண்டவரே, உம்முடைய கிருபை இவர்களை விட்டு விலகாமலும் கைவிடாமலும் இருக்க வேணும் தகப்பனே. உம்முடைய சமூகம் இவர்களுக்கு முன்னாக சென்று வழிகளை சேவை பண்ணி கொடுங்க தகப்பனே. எப்பொழுதும் ஆண்டவரே குடும்பம் குடும்பமாக பிள்ளைகள் பிள்ளைகளாக ஆண்டவரே நீர் தொட்டு பேர் பேராக ஆசீர்வாத இந்த நேரத்தை கொடுத்ததற்காக உங்களுக்கு நன்றி சுவாமி. ஒவ்வொரு வேளையிலும் அதிகாலை வேளையையும் நீர் நன்றாக ஆசீர்வாதமாக கொடுத்ததற்காக நன்றி. மதிய வேளையிலும் ஆண்டவரே வழி நடத்தி வந்த கிருபைக்காக உமக்கு நன்றி. இந்த மாலை வேளையிலும் ஆண்டவரே நாங்கள் உறங்கும் வேளைகளிலும் பிசாசானவன் எங்கள் ஒவ்வொருதருக்கும் ஆண்டவரே இருதயங்களை வருடி விடாதபடி, எங்கள் இருதயங்களில் நல்ல சிந்தனைகளை உம்முடைய வார்த்தைகளை திருடி விடாதபடி, உம்முடைய தூய கரம் எங்களை பாதுகாத்து உமக்கு சித்தமானால் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு நல்ல புதிய காலை பொழுதை தந்திரள வேண்டும் என்று இயேசப்பா உங்கள் கரத்திலே இந்த சங்கம வானொலியே ஒவ்வொருவரையும் இந்த இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு அன்பான சகோதர சகோதரிகளையும் இனி வரப்போகும் நிகழ்ச்சியை நடாத்துகின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றேன் என் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ, தேங்க்யூ.
5: ஆமேன், ஆமேன். நன்றி மா கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய பாரமான ஜெபத்தை கேட்டு தேவன் தேசங்களிலே இருக்கிற வாலிப பிள்ளைகளை பாதுகாக்க போறதுக்காய் நன்றி செலுத்துவோம். கர்த்தருக்கோடான கொடி ஸ்தோத்திரங்கள். உங்களையும் குடும்பங்கள், பிள்ளைகள், பேர குழந்தைகள் ஒவ்வொருவரையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நன்றிமா.
4: தொடர்ந்து நன்றி,
5: நன்றி. அது தொடர்ந்து நாங்கள் அருந்ததி சகோதரியை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
6: பிரைஸ் தி லார்ட் அம்மா. பிரைஸ் தி லார்ட்.
5: பிரைஸ் தி லார்ட் அம்மா. நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்க. போதவர்களுக்காக, மிஷனரி ஊழியம், சுவிசேஷ ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. அதோடு கூட இந்த நாட்களிலே கள்ள தீர்க்க தரிசிகள் அதிகரித்து கொண்டு இருக்கிறாங்க. இவங்களெல்லாம் இனம் கண்டு கொள்றதுக்கு தேவன் எங்களுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை கொடுக்கணும். யாருடைய மெசேஜையும் கேட்கறதுக்கு கொஞ்சம் தயக்கமாவே இருக்குது. இது சரியானதா, இது பிழையானதான்னு நாங்க அறிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம். அதனால தேவன் எங்களுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை கொடுக்கணும். இந்த வாலிப பிள்ளையில அதிகமாக இப்படியான போதர் பின்னாடி போகிறாங்க. அவங்களெல்லாம் தேவன் பாதுகாத்துக் கொள்ளணும். சரியான பாதையிலே வாலிப பிள்ளைகளை நடத்தணும். இப்படியாய் போதிக்கிற ஒவ்வொரு போதகர்களும் சத்தியத்தை சத்தியமாக உண்மையாக போதிக்க அவர்களுக்கும் வேண்டிய நல்ல ஞானத்தை கொடுக்கணும் சொல்லி ஜெபிச்சு கொள்ளுங்கம்மா. ஜெபிக்கிறவங்களுக்கு எத்தனை ஆசீர்வாதம்.
6: ஸ்தோத்திரமங்களை நேசிக்கிற அன்பு தகப்பனே, இந்த வேளையில உடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுத்து துதிக்கிறோம். சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய நீர் இந்த நாளிலே கர்த்தாவே இந்த இணைப்பிலே இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படி உம்முடைய அன்பின் கரங்களை ஒப்புவிக்கிறேன் சுவாமி. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையும்படியாக ஆண்டவரே நீர் சொன்னீரே சித்தமுள்ளவராய் இருக்கிறேன் என்று கர்த்தாவே இந்த நாட்களிலே ஆண்டவரே உலகம் எங்கும் இருக்கிற ஊழியக்காரருக்காய் நாங்கள் மன்றாடுகிறோம் சுவாமி. விசேஷமாய் ஜனங்களுக்கு ஆண்டவரே சத்தியத்தை அறிவிக்கிறவர்களாக உம்முடைய போதனைகளை சொல்லுகிறவராக ஒவ்வொருவரும் ஆண்டவரை ஜாக்கிரதையாக ஆண்டவரை கற்பிக்கத்தக்கதாக போதிக்கத்தக்கதாக பரத்திலிருந்து உம்முடைய வார்த்தையை பெற்று ஆண்டவரை பிரசங்கிக்கத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் உம்முடைய ஆவியினால் நிரப்பும்படி ஜெபிக்கிறேன். சபைகளுக்கு மேலாக கிரியை செய்கிற பொல்லாத துறைத்தனத்தின் ஆவிகள் அதிகாரங்கள் பிரபஞ்சத்தின் லோகாதிபதி சக்திகள் வான மண்டலங்களில் இருந்து கிரியை செய்கிற பொல்லாத அசுத்த ஆவிகளின் சேனைகளின் கூட்டங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே துடத்துகிறோம் சுவாமி. சரியான போதனைகளை சொல்லத்தக்கதாக பிள்ளையாவின் போதனைகள் சபைக்குள்ளே வராதபடி கள்ள தீக்கதரிசிகள் எழுப்பாதபடி இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரை எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறோம் சுவாமி. நம்முடைய அற்புதம் அடையாளங்களும் நடக்கட்டும் கர்த்தாவே. இயேசுவுக்கு பயப்படும் பயத்தினாலே கர்த்தருக்கு பயப்படும் பயத்தினாலே ஆண்டவரே இந்த சபைகள் நிரம்பத்தக்கதாக நீர் கிருபை செய். நம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே விசேஷமாய் வாலிபர்கள் ஆண்டவரை எழுப்புண்டு போகாதபடி ஆண்டவரை செழிப்பான உபதேசம் என்று சொல்லி அதற்கு பின்னாக எழுப்புண்டு போகாதபடி ஒவ்வொரு வாலிபர்களையும் ரட்சித்து பாதுகாக்கும்படி ஜெபிக்கிறேன் சுவாமி. சபையிலே கர்த்தாவே பாவத்தை நீதியை குறித்து உணர்த்தும் தேவ ஆவியானவர் உலகத்தை கண்டித்து உணர்த்துவேன் என்று சொன்ன தேவ ஆவியானவர் சபைகளிலே நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஊழியக்காரரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உம்முடைய சத்தியத்துக்கு உண்மையாயிருந்து ஆண்டவரே ஆத்மா தாகத்தோடு ஆண்டவரே முழுமனதோடு முழுப்பலத்தோடு முழு அன்பு கொண்டு உம்முடைய வார்த்தையை உபதேசிக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியர்களை நீருடைய ஆவினாலே நிரப்பி பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். சுகமும் ஆரோக்கியம் இருப்பதாக எப்பொழுதும் ஆண்டவரே அவருடைய ஜீவியத்திலே உம்முடைய ரட்சிப்பின் சுவிசேஷம் மற்றவர்களுக்கு பரவும்படியாக மிஷனரிகளாய் அப்போஸ்தலராய் ஆண்டவரே மீட்பர்களாய் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்துங்க. விசேஷமாய் வாலிபர்கள் உமக்கென்று எழுந்து பிரகாசிக்கவும் சபைகளிலே ஆண்டவரே சத்தியத்துக்கு ஆண்டவரே அவர்கள் வேத வசனங்களை வாசித்து தியானித்து அதன் மூலமாக பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தின் மூலமாக ஆண்டவரை எழுந்து போதிக்கவும் ஆராதிக்கவும் ஆண்டவரை காரியங்களை செய்யவும் உமக்கென்று ஆத்துமரா தாகமுள்ளவர்களாக ஆண்டவரை ஆத்துமாக்களை பரலோக ராஜ்யத்தில் சேர்க்க வேண்டும் என்ற ஒரே தரிசனத்தோடு ஆண்டவரை ஊழியம் செய்ய சபை மக்களையும் ஆண்டவரை விசேஷமாய் வாலிபர்களையும் எடுத்து பயன்படுத்தும்படியா ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே உமக்கென்று ஆண்டவரை தங்களுடைய ஜீவனையும் பாராமல் ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரருக்காய் ஸ்துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே அவர்களை எடுத்து நீங்க உம்முடைய ராஜ்ய மகிமைக்கென்று பயன்படுத்துங்க சுவாமி. அவர்கள் யார் யாருக்கு உம்முடைய சத்தியத்தை சொல்கிறார்களோ அப்பா நீங்க தாமே அவர்களோடு போதித்து ஆண்டவரே அவர்களுக்கூடாக ஆண்டவரே உம்முடைய வெளிச்சம் வெளிப்பட்டு எல்லா மனுஷரையும் ரட்சிக்க வந்த தேவனாகி உம்முடைய நாமத்தை சகலம் அறிந்து கொள்ளும்படியாக இந்த ஊழியக்காரரை விசுவாசிகளை எடுத்து பயன்படுத்துங்க சுவாமி. கர்த்தருக்கு பயப்படும் பயம் பூமி எங்கு நிரம்பி இருக்கட்டும். கர்த்தரை அறிகிற அறிவு ஆண்டவரை நிரம்பி இருப்பதாக இந்த கடைசி காலத்திலே ஜனங்கள் அங்கும் இங்கும் ஓடி தேடுகிற வேளையில ஏசப்பா நீங்க வெளிப்படும்படியா ஜெபிக்கிறேன். சுகமும் ஆண்டவரே அவர்களுக்கு இருப்பதாக உம்முடைய வல்லமையினாலே நிறைத்து எடுத்து பயன்படுத்துங்க அப்பா ஆண்டவரே. அதே போல அவருடைய சந்ததி சந்தானங்களை ஆசீர்வதிங்க சுவாமி. விசேஷமாய் இந்த ஜபத்தை நடத்துற மகளையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். பொறுப்படுத்து ஆசீர்வதித்து குடும்பங்களிலே எப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய சந்தோஷம் உம்முடைய சமாதானமும் நிலைத்திருக்கும்படி ஜபிக்கிறேன். சுகம் ஆரோக்கியம் இருக்கும்படி ஜபிக்கிறேன். இந்த இணைப்பிலே இணைந்து ஜபித்த ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க. வாஞ்சுகள் விருப்பங்களை நிறைவேற்றி உம்முடைய நாமத்தை மகிமை வெளிப்படுத்துங்க. இதோ நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, கைவிடுவதில்லை என்று சொன்ன தேவனாகிய நீர் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க சுவாமி. கர்த்தாவே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. சகல துதி கனம் மகிமையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்தி வல்லமையுள்ள இயேசுவின் நாமம் எங்களுக்காய் மரித்து உயிர்த்தெழுந்து மீண்டும் பெற போற இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். நன்றிமா. கர்த்தரங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாட்களிலே போதகர்களுக்காக ஜெபித்திருக்கிறோம். தேவன் போதகர் மத்தியிலே பெரிய காரியங்களை செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துவோம். நன்றிமா. உங்களையும் குடும்பங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் தேவன் நிறைவாய் சந்திப்பாராக. ஆமேன்,
6: ஆமேன். God bless you sister, God bless you,
1: God bless you. தொடர்ந்து நாங்கள் கவி கவிதா சகோதரியா என்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். சிஸ்டர் இருக்கிறீங்களா? கவிதா சிஸ்டர், கவி கவிதா. ஓகே, பிரைஸ் தி லார்ட். நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்க சிஸ்டர். வியாதி அஸ்திரர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. இந்த நாட்களிலே வைத்தியரால் கைவிடப்பட்ட நிலையிலே அநேகர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாரையும் தேவன் தொட்டு சுகபல ஆரோக்கியத்தை கொடுக்கணும். அதே போல இந்த நாளிலே ஐசியூல ஆபரேஷனுக்காக காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நிறைவாய் சந்தித்து அவங்களுக்கு நல்ல சுகத்தை ஆரோக்கியத்தை கொடுக்கும்படியா, அவங்களுடைய மருத்துவ தேவைகள் சந்திக்கப்படும்படியாக ஜெபித்துக் கொள்ளுங்க சிஸ்டர்.
7: சூத்திரமாவியானவரே, பரிசுத்தாவியானவரே, உடைய ரத்த கூட்டைகள் ஒப்பு கொடுக்கிறோம். ஜீவன் உள்ளது வெனே அப்பா, உடைய நாமம் ஆண்டவரே அப்பா. ஒவ்வொரு வியாதிஸ்தர்களுக்கும் பரிபூரண விடுதலையை கொடுக்க வேணும் ஆண்டவரே. உலக நாடுகள், தேசங்கள், கண்டங்கள் ஆண்டவரே இருக்கிற ஜனங்கள் மத்தியில கர்த்தாவே உடைய வல்லமை அனுப்புங்க ஆண்டவரே அப்பா. நோய்வாய்ப்பட்டு வேதனையோடு கண்ணீரோடு மன உளைச்சல்கள் மன பாரங்களோடு இருக்கிற ஜனங்களுக்கு ஆண்டவரே உடைய வல்லமை அனுப்புங்க. உடைய வார்த்தையை அனுப்பி குணப்படுத்துங்க. உடைய வல்லமை அனுப்பி குணப்படுத்துங்க. நானே பரிகாரியான கர்த்தர் என்று சொன்னீங்களே ஆண்டவரே, நீங்கள் அற்புத விடுதலையை கொடுங்க, சுகத்தை கொடுங்க, ஆரோக்கியத்தை கொடுங்க. ஜீவன் உள்ள தேவனுடைய நாமம் அற்புதம் செய்ய வேணும், அதிசயம் செய்ய வேணும் ஆவியானவரே அப்பா. கேன்சர் வியாதியோடு, கிட்னி வியாதியோடு ஆண்டவரே, பிரஷர், சுகர், கொலஸ்ட்ரால் வியாதியோடு பாதிக்கப்பட்டிருக்கிற ஜனங்களுக்கு ஆண்டவரே உடைய நாமத்தை அனுப்புங்க, அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே அப்பா. பார்க்க உதவி இல்லாமல், பணம் இல்லாமல், வேதனையோடு, கண்ணீரோடு, மன உளைச்சல்கள் மன பாரங்களோடு இருக்கிறவர்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. மனித இரக்கங்கள் தயவுகளை கொடுங்க. புதிது புதிதாக வைரஸ் நோய்கள், தொற்று நோய்கள் ஆண்டவரே ஜனங்களை மேற்கொள்ளாதபடி கர்த்தருடைய ஆவியானவர் உம்முடைய வல்லமை அனுப்பி நீங்கள் குணப்படுத்துங்க ஆண்டவரே. வியாதியின் வல்லமைகளை நீங்கள் சிலுவையில சுமந்து தீர்த்தது வேணே அப்பா. பரிபூரண விடுதலையை கொடுங்க. இயேசுவின் நாமத்தை குழப்பு கொடுத்து செபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்,
1: நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. தேவனபடியாய் வியாதிஸ்தர்களுக்கு நல்ல சுகபல ஆரோக்கியத்தை கொடுக்க போறதுக்காக நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து நான் ஜெபித்து
8: முடிக்கிறேன். நாள்ல கனடாவில இருந்து திரும்பமாக ஜெர்மனிக்கு செல்கிறார்கள். அவர்களுக்காக நீங்க சேர்ந்து கூடிய ஜபத்துல ஜபித்துக் கொள்ளுங்கள். சுபத்திரமான பிரயாணத்துக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் சகோதரி. God bless you.
1: Amen. ஹரேலூயா. ஸ்தோத்திரமானவரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. பாயிரக்கத்தின் கிருபையின் தேவனே, மக்கோடான குடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த நாளிலும் கர்த்தாவே அப்பா அநேக விண்ணப்பங்களுக்கு ஜெபிக்கத்தக்கதாய் தேவன் கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன். ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிக்க, வர முடியாத பிள்ளைகளை கூட தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரமானவரே, இந்த நேரத்திலும் கர்த்தாவே அப்பா ஜன சகோதரி குடும்பத்தையும் இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா, அவர் வந்ததான அந்த பிரயாணத்தை தேவன் ஆசீர்வதிச்சிங்க. அவங்களுடைய எல்லா காரியங்களையும் நிறைவேற்றி கொடுத்திருப்பீங்கன்னு நாங்க கர்த்தருக்குள்ளால விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. சுவாமி, இந்த நாளிலும் அவங்க போகிறதான அந்த பிரயாணத்தை கூட
6: தேவன் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். வழிகளில் எல்லாம் உடைய தேவ தூதர்களை கொண்டு பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன். போகிறதான எல்லா வாகனங்களையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, சாரதிகளை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம், பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல சுகபல ஆரோக்கியத்தை கொடுங்க. வழிகளில் எல்லாம் எந்த பிரச்சனைகளும் இல்லாத படிக்கு தேவன் பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா உடைய பாதுகாப்பு கரம் சகோதரியோடும் குடும்பத்தோடும் இருக்கும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா இன்னும் அதிகமாய் சகோதரியை எடுத்து தேவன் பயன்படுத்தும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே மட்டுமாய் நடத்தின எபினேசரே மக்கோடான கொடி ஸ்தோத்திரங்கள். ஆண்டவரே சுவாமி இனி வரும் கால நேரங்கள் எல்லாவற்றிலும் கூட சகோதரியோடு ஊழியத்தோடு இருந்து தேவன் வழி நடத்த போற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்களுடைய சங்கமம் ஊடகத்தை கூட உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே அப்பா என்ன ரீட்டா சகோதரி குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறேன். பிள்ளைகள் பேர குழந்தைகள் மருமக்கள் ஒவ்வொருவரையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா அந்த இணைப்பானது அநேக தேசங்களுக்கு கடந்து செல்ல தேவன் கிருபை பாராட்டுங்க. அநேகர் கேட்கறதுக்கான வழிகளை தேவன் ஆயத்தப்படுத்தி கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே இதுல இணைந்து ஊழியம் செய்யற ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகள் கர்த்தாவை சகோதர சகோதரிகளையும் அது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். அவங்களையும் ஆசீர்வதிங்க கர்த்தாவை. சில ஊழியங்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். அவங்களுடைய என்னென்ன தேவைகள் எதிர்பார்ப்புகளோடு இருக்கிறாங்களோ அந்த தேவைகள் அனைத்தையும் தேவன் நிறைவாய் சந்தித்து கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே அடியேன் உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். என்னை எடுத்து தேவன் பயன்படுத்துகிறபடியா நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரை மட்டுமாய் நடத்தினதுக்காய் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே

0: தொகுத்து வழங்கி ஆசீர்வாதமாக பாரத்தோடு ஒருவருக்காகவும் ஜபிக்க இந்த தாளந்தை கத்தர் கொடுத்திருக்கிறார். கத்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. இணைந்து ஜபித்த ஒவ்வொருவரையும் குடும்பம் குடும்பமாக தேவைகள் ஒவ்வொன்றையும் கையின் பிரயாசங்கள் ஒவ்வொன்றையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக என்று இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நல்ல நாமத்திலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி கொண்டு நாங்கள் மீண்டும் இன்னொரு இணைப்பிலே சந்திப்போம். சகோதரி சிஸ்டர் ஐரீன், சிஸ்டர் கவி கவிந்தா, இணைந்த ஒவ்வொரு
1: நன்றி.

அருமையானவர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் திங்கட்கிழமைக்கான காலை நேர நேரடி ஒளிபரப்பின் விடுதலையின் வெளிச்ச நேரத்திலே நாங்கள் இணைந்திருந்தோம். இப்பொழுதும் டொரண்டோ நேரம் 9:36. இதுவரை நேரமாக ஊழியர்கள் இணைந்து, சகோதர சகோதரிகளாக இணைந்து ஒவ்வொரு ஜபங்களையும் நாடுகளுக்காக, சுயினமாக இருக்கிறவர்களுக்காக, ஒவ்வொருவருக்காகவும் ஜபித்தார்கள். தேவந்தாமை அப்படியாக எடுத்து வந்த ஒவ்வொரு தேவ ஊழியர்களையும் வழி நடத்திய ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் திங்கட்கிழமைக்கான காலை நேர நேரடி ஒளிபரப்பின் விடுதலையின் வெளிச்ச நேரம். நாங்கள் தொடர்ந்து ஒரு பாடலோடு இணைந்து அடுத்த நிகழ்ச்சிகளுக்குள்ளாய் கடந்து செல்வோம். தேவன் தாமே ஒவ்வொன்றையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன். கர்த்தருடைய நாமம் ஒன்றே மாய்மைப்படுவதாக.

0: ப்ரைஸ் லார்ட் அம்மா.
1: ப்ரைஸ் லார்ட் ஐயா, ப்ரைஸ் லார்ட்.
0: ஆமீன். புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஜெபங்களுக்கு கூடாக வழி நடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. பரிசுத்த ஆவியானவர் தாமே ஒன்றை நடத்துவாராக. இன்றைய நாளிலே எங்களுடன் நேற்று நாளிலே சபையிலே வந்த சகோதரி ஜானட் அவர்கள் இன்றைய நாளிலே ஜெர்மனிக்கு பயணமாகிறார். அவருக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவருடைய பயணங்களிலே கர்த்தர் கூட இருந்து வழி நடத்த வேண்டும். அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். மீதியான ஜெபங்களுக்கு கூடாக வழி நடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. உங்களோட கரத்திலே ஒப்புவிக்கிறோம். வழி நடத்துங்க. காட் பிளஸ் யூ. ஆமென்.
1: ஆமென், ஆமென், ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த காலை வேலைக்கா, ஜெயபவேலைக்கா துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஹாலலூயா, ஹாலலூயா அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. பிதாவே என்று கூப்பிட்டு ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நாங்கள் மாத்திரம் சுவாமி, நாங்கள் மாத்திரங்களை தலை மட்டும் தாத்துகிறோம் சுவாமி. உங்கள் பாதல் வழியில் இருக்கிறோம் சுவாமி. ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். துதிக்கு பாத்திரர், கணத்துக்கு பாத்திரர், மகிமைக்கு பாத்திரர். எல்லா பாத்திரத்துக்கும் அறியோம் நீங்க ஆண்டவரே. நீங்க பாத்திரர், நீங்க பாத்திரர், நீங்க பாத்திரர் அப்பா. உங்களை துதிக்கிறோம் ஐயா, உங்களை துதிக்கிறோம். கோடி நாவுகளும் போதாதப்பா, போதாதப்பா, போதாதப்பா. உங்களுடைய சுவாசமும் போதாதப்பா. உங்களை துதிக்கவும், உங்களை மகிமைப்படுத்தவும் ஆண்டவரே நாங்க வந்திருக்கிறோம் சுவாமி, வந்திருக்கிறோம். கிருபை, கிருபை, கிருபை ஐயா. எங்களுடைய வில நல்ல ஆண்டவரே, எங்களுடைய வில நல்ல நம்முடைய கிருபை தானப்பா. தாங்குகிறோம் தகுதியற்று எங்களுக்கு தந்த கிருபை. கிருபையப்பா, கிருபையப்பா, கிருபையப்பா. நாளும் எங்களை தாங்குகிறது, வழி நடத்துறது. நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த யவ வேலைக்கா ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றியப்பா, நன்றியப்பா. அப்பா இந்த காலங்களுக்காக, இந்த கால சூழ்நிலைகளுக்கா, ஜனங்களுக்கா உங்களோட பாதத்தில் வந்து கண்ணீரோடு எபிக்கிறோம் சுவாமி, எபிக்கிறோம் அப்பா. அந்த காலங்களில் இருக்கிற கொடிய பாவங்களும் அக்கிரமங்களும் அநியாயங்களும் தகப்பனே இறக்கம் செய்யுங்க. பாவிகள் எல்லாவற்றையும் ஜனங்கள் விட்டு விலகி ஆண்டவரே எங்களை பாதபடியும் நோக்கி பார்க்கும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம், மன்னிக்கும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம் ஐயா. அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம், வேண்டிக் கொள்ளும். தாக்கட்டும் சுவாமி, சிந்திக்கட்டும் சுவாமி, வார்த்தைகளை கேட்கட்டும் சுவாமி, கீழ்படியட்டும் சுவாமி. அப்பா கூடிய காலங்கள் இருக்கிற மக்கள் ஆண்டவரே ஐயா, சொல்ல முடியாத துன்பங்கள் அப்பா. எங்கு வரைவதென்று தெரியாமல் அலைகிற மக்கள் அப்பா. தகப்பனே இறக்கம் செய்யுங்கப்பா, மன்னிங்கப்பா. இந்த ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம், பாதபடியிலிருந்து வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. நாங்களாக ஜபிக்கத்தானப்பா முடியும். இறக்கம் செய்கிற தேவன் நீங்க ஆண்டவரே, கிருபை செய்கிற தேவன் நீங்க ஆண்டவரே. தகப்பனே இந்த கிருபையின் காலத்தில் ஆகுது, அனுக்கிற காலத்தில் ஆகுது. ஜனங்கள் மணந்திரும்பட்டும் சுவாமி, மணந்திருங்கப்பட்டு ஐயா உங்களோட வருகையிலே கைவிடப்பட்டு போக வந்தவரே ஐயா. அந்த கிருபையின் காலத்தில், இந்த மைன அனுக்கிற காலத்தில் ஜனங்கள் மணந்திரும்பட்டும் சுவாமி, மணந்திரும்பட்டும் சுவாமி. அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம், வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி, வேண்டிக் கொள்கிறோம். நன்றி சகப்பனே, நன்றி சகப்பனே. கொடி நன்றிகள் ஆண்டவரே. எங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. அந்த வேலையிலும் சுவாமி, யுத்தங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிடங்கள் இருக்கு ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். தவிப்புகள் அப்பா, கண்ணீர் அப்பா, அலைச்சல் அப்பா, வாழ்வாதாரம் என்று அலைகிற மக்கள் அப்பா. தகப்பனே இவருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவித சாபங்கள், பாவங்கள் எல்லாம் நீக்கப்பட்டு ஒரு வாழ்வாதாரம் உண்டாம்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். ஒரு மனம் திரும்புதல் உண்டாம்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். தகப்பனே இவர்கள் தங்களை தாழ்த்துவார்களாக, தாழ்த்துவார்களாக. நீங்கள் தான் ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் வழி என்று சொல்லி தங்களை தாழ்த்தி உங்களோட முகத்தை நோக்குவார்களாக, நோக்குவார்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம், வேண்டிக் கொள்கிறோம். செய்கிறதேவனே இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். மன்னிப்பு இருக்கங்களும் இடத்தில் உண்டு சுவாமி. தகப்பனே நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். இந்த பாபனே இந்த உடல் வியாதிப்படுக்கல் இருக்கிற மக்கள், ஐயா கூடான குடி மக்கள், அப்பா வியாதியின் கொடுமை, ஆண்டவரே எனங்கள் படுகிற கண்ணீர் வேதனை துன்பம், வியாதியின் அவதிப்படுகிற ஆண்டவரே எனங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். தாபனே அப்பா அவர்களுடைய வியாதிக்கு காரணமா இருக்கிற மூதாதையர்களின் படிகளில் வந்த பாவங்கள் சாபங்கள் அக்கிரமங்கள் எல்லாவர்களை விட்டு நீங்கி இவர்கள் பரிசுத்தப்பட வேணும் ஜீவிக்கிறோம், வியாதிகளிலிருந்து விடுதலை பெற வேணும் ஜீவிக்கிறோம். சுவாமி நீங்க தானப்பா சாபங்கள் பாவங்கள் குரோகங்கள் எல்லாவற்றையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்தவனாண்டு கீழ்ப்படிவார்களாக, ஜனங்கள் கீழ்ப்படிவார்கள், எங்களை நோக்கி கூப்பிடுவார்களா பார்ப்பார்களா, தங்களுடைய வழிகளை எல்லாம் ஆண்டவர் தேவனுடைய வழியை பார்ப்பார்களா, இவர்களுக்காக வேண்டி கொள்ளும் வியாதிஸ்தவர்களுக்காக மட்டுக்கிறோம். எங்கெல்லாம் ஆண்டவரே வியாதியின் கொடுமையினால் ஆண்டவரே தவிக்கிறார்களோ இறக்கம் செய்யுங்கப்பா, இறக்கம் செய்யுங்கப்பா, இறக்கம் செய்யுங்கப்பா. இறங்குற தேவன் நீங்க ஆண்டவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் முதியோர்கள் ஆண்டவரே, அனாதரவாய் கிடைக்கிற முதியோர், வைத்தியசாலையில் நம்பி கிடக்கிற முதியோர், ஐயா ஆறுதல் அளிக்கிற தேவன் நீங்க, இவர்களை ஆறுதல் படுத்துற தேவன் நீங்க சுவாமி. இந்த முதியோர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம், இறக்கம் செய்யுங்கப்பா. தருவாயில் இருப்பார்களானா தகவலை ஆத்மா மீட்கப்படட்டும் சுவாமி. இவர்கள் ஆண்டவரே தங்களுடைய சுய நினைவோடு இருக்கும் போதாவது கத்தாவே தங்களுடைய ஆத்மாவை எங்களிடத்தில் ஒப்பு கொடுப்பார்களா, ஒப்பு கொடுப்பார்கள். இவர்களுக்காக வேண்டி கொள்வோம் ஆண்டவரே, நன்றி சொல்லுறோம். ஐயா யாரிய சேரை தொடுங்க சுவாமி, உங்களுக்கு நாட்டு கூப்பிடுறவர்களுக்கு சுகம் கொடுக்கிறதே நீங்க அப்பா. அவங்களிடத்தில் அந்த நாட்களில் ஆண்டவரே வந்த ஒவ்வொருவரையும் நீங்க வருமாய் அனுப்பவில்லை சுவாமி, வந்த ஒவ்வொருவரும் வியாதியில் சுகப்பட்டு போனார்கள் சுவாமி. அப்படியான தேவன் உங்களிடத்தில் வருகிறவரை நீங்க சுகப்படுத்துற தேவன் சுவாமி. அப்படியாக ஜனங்கள் உங்களிடத்தில் வந்து சுகத்தை பெற்றுக் கொள்ளட்டும், கீழ்ப்படியட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டி கொள்ளும் சகப்பனே நன்றி சொல்றோம். தேவையோடு இருப்பார்களானால் ஆண்டவரே தேவைகளை சந்திக்கிற உதவிகளை கட்டளையிடுங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் தகப்பனே, நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லப்பா. தேசத்தை ஆண்டு கொண்டிருக்க தலைவர்கள் மத்தியில் என் தகப்பனே அப்பா, எல்லா குழப்பங்களும் தேசங்கள் எல்லாம் ஆண்டவரே, தலைவர்கள் மத்தியில் இருக்கிற குழப்பங்கள் ஆண்டவரே, எல்லாவற்றையும் ஆண்டவர் காண்கிற தேவன் இவர்கள். ஆண்டவர் தேவனுக்கு பயந்து, நேரிக்கு பயந்து, வார்த்தைக்கு பயந்து, கீழ்ப்படிந்து ஆண்டவரே அப்போ தேசங்களை ஆளுகிறவர்களாய் மாறட்டும். கட்டளை ஆண்டவரே, காரியங்களை ஆண்டவரே ஆலோசிக்கிறவர்களாய் மாறட்டும். தேவனுக்கு பயப்படும் பயவர்களிடத்தில் இருக்கட்டும் சுவாமி. தகப்பனே தேசங்களில் ஆளுகிற தலைவர்களை காண்கிறீங்க, தலைமைத்துவம் எல்லாம் நீங்க கொடுத்த அதிகாரங்கள் ஆண்டவர், எல்லா நன்மைக்கு இதுவாக அதிகாரங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே அப்பா இவர்கள் நீதியாக நியாயமாக ஆண்டு கொள்ளத்தக்கலாய் நடத்துங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டி பிள்ளைகள் குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் ஆண்டவரே. நீதிகள் புரட்டப்பட்டு அங்கே வேண்டுமல மக்கள் ஆண்டவரே அவர்களுக்கு ஐயா தகுந்த நீதியை செய்கிற தலைவர்களாக அதிகாரங்களாக இருக்கட்டும் சுவாமி. அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே, நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம் அப்பா. எங்களால் நன்றி சொல்லத்தானப்பா முடியும், விஷத்தானப்பா முடியும் அப்பா. காரியங்களை வாய்க்கப்படுற தேவன் சுவாமி, வன்னிக்கிற தேவன் நீங்க சுவாமி, செயல்படுத்துகிற தேவன் நீங்க சுவாமி. ஆண்டவரே இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், நேரத்தில் உள்ள ஆண்டவர் ராணுவ வீரர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே. எங்கெல்லாம் நிற்கிறார்களோ இந்த இடத்துலாம் நிற்கிறார்களோ தகப்பனே, ஆத்மா ஆயத்தப்படமா, ஆயத்தப்பட்டதாய் இருக்கட்டும் சுவாமி. குடும்பங்கள் எங்கிருந்தாலும் ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா, பார்த்துக் கொள்ளுங்கப்பா, வழி நடத்துங்கப்பா. அந்த ராணுவ வீரர் ஒவ்வொருக்கா வேண்டிக் கொள்றோம், வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்றோம் ஐயா விஷயங்களப்பா தகப்பனே. இப்பொழுது ஆண்டவரே தேசங்களில் நடக்கிற காரியம் பாடுங்களப்பா, வேலை இல்லையப்பா, போராட்டங்களப்பா, கூப்பிடு கூக்குறலப்பா, தேசங்கள் எல்லாம் ஆண்டவரே தகப்பனே. சாபத்திலும் பாவத்திலும் போய்கொண்டிருக்கிற ஆண்டவர் தேசங்கள் ஆண்டவரே, இந்த ஜனங்கள் மனம் திரும்பி ஆண்டவரே உங்களோட முகத்தை தேடி உங்களோட முகத்தை சிரமத்தை பெறுவார்களாக. சிரமத்தை கூக்குறவர்கள் மானசீகமா இல்லாமல் ஆண்டது தேவனை நோக்கி கூப்பிடுற கூப்புகளாக இருக்கட்டும் சுவாமி. அப்பா தேசங்கள் எல்லாம் காண்கிறீங்க சுவாமி. வறட்சியும் ஆண்டவரே கொடிய பஞ்சங்களும் தேசத்திலே ஆளுகை செய்கிற சுவாமி. ஐயா இரக்கம் செய்ங்கட இரக்கம் தான் அப்பா வேணும், உங்களுடைய இரக்கம் தான் வேணும் அப்பா. ஜனங்களுக்காக வேண்டிக்கிறோ, ஜனங்கள் தங்களுடைய வழிகளில் எல்லாம் தேவனுடைய வழிகளில் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கை கொள்வார்களாக. அவர்களுக்காக தாபனே ஒரு நேரம் நவில்லாம தவிக்கிற மக்கள் ஆண்டவரே, பசியும் கொடுமை ஆண்டவரே. ஐயா அவர்களுடைய சாபங்கள் பாவங்கள் அக்கிரம எல்லாம் பூரிக்கப்பட்டு பசியை நீக்கிற ஆசீர்வாதம் இவர்களுக்கு உண்டாகட்டும் சுவாமி. கீழ்ப்படிவார்களாக கீழ்ப்படிவார்களா, இரக்கம் செய்ங்கப்பா, இரக்கம் செய்ங்கப்பா. நீங்க இந்த பூமியில வாழ்ந்தவர் எல்லா உணர்வுகளும் கூட போறீங்க சுவாமி, எல்லா உணர்வுகளும் கூட போறீங்க சுவாமி. பசியின் துவக்கத்தை நீங்க அறிந்தது சுவாமி, இரக்கம் செய்ங்கப்பா. இவன் எல்லோரும் எல்லோருக்கும் நீங்க ஆகாரம் கொடுக்கிற தேவனான் எழுதப்பட்டிருக்கிற சுவாமி. அப்படியான தேவன் ஆண்டவரே, இந்த தவிப்பு நிலையில் இருக்கிற ஜனங்களுக்கு உதவி செய்யறங்க இறங்குங்கப்பா. முதியோர்களப்பா, குழந்தைகளப்பா, வாலிபர்கள் என்று பசியும் கொடுமையான தவிக்கிற மக்களுக்கு ஒரு இரக்கம் செய்யுங்கப்பா. இவர்கள் கீழ்ப்படிவார்களா, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்களா, பெற்றுக்கொள்வார்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தவபனே, வேண்டிக் கொள்ளுறோம் தவபனே. இந்த நாட்கள் ஊழியர்களுக்காக வேண்டிக் கொள், ஊழியர்களை ஒருவருக்காக வேண்டிக் கொள்ளுறோம். எங்கெல்லாம் நிற்கிறார்கள் கொடிய காலங்களில் பிசாசானவின் போராட்டம், ஜனங்களுடைய போராட்டம், வஞ்சனையான உபதேசங்களின் போராட்டம் அவற்றில் நிற்கிறார்கள் சுவாமி. தகப்பனே எங்கிருந்தாலும் தகுங்க தேவ பலம், உங்களோட தேவ பலம் ஆண்டவரே இவர்களை நிரப்பும் வழியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். எங்கெல்லாம் நிற்கிறார்கள் சுவாமி தாங்கிக் கொள்ளுங்க, வெலப்படுத்துங்க, வார்த்தைகளை கொடுங்க, ஜனங்களை ஆயத்தப்படுத்த. எப்பொழுதும் ஆயத்தமுள்ளவர்களாய் நிலையில நிற்கத்தக்கதாய் கேர்வை செய்யுங்கப்பா. உங்களோட பலன்தான் அப்பா வேணும், அவருடைய பலன் அல்ல ஆண்டவர். உங்களோட அபிஷேகம், செட்டிப்பான அபிஷேகம், நோங்களை முறிக்கிற அபிஷேகம் இவர்களை தாங்கும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் தகப்பனே. நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லாண்டவரே. நமக்கு சபைகளுக்காக மிகவும் ஆண்டவரே, இந்த சபைகளுக்காக கண்ணீர் உங்களுடைய ரத்தத்தினால் ஆண்டவரே கிரியத்துக்கு கொல்லப்பட்ட சபை, நீங்க கொடுத்த விலை அதிகம், தியாகம் அதிகம் சுவாமி. இந்த சபைகள் எல்லாம் தகுதிப்படட்டும் சுவாமி. நீங்க வருகையில எடுத்துக்கொள்ளுற சபைகளாக நிற்கட்டும் சுவாமி. உங்க சபைகளுக்காக வேண்டிக்கொள்ளும் எங்கெல்லாம் உங்களுடைய சபைகள் இருக்கிறோம் அந்த இடங்களில் எல்லாம் ஆண்டவரே சபைகள் பரிசுத்தப்படட்டும், ஆயத்தப்படட்டும், கீழ்ப்படியட்டும், உங்களோட வார்த்தைக்கு கீழ்ப்படியட்டும் தகப்பனே. ஒவ்வொரு சபையும் உங்களோட வருகைக்கு ஆயத்தமுள்ளவர்களாய் குடும்பம் குடும்பம் உள்ள சபைகளில் சேர்த்துக் கொள்ளப்படட்டும். சபைகள் எல்லாவற்றையும் காண்கிற தேவன் சுவாமி, அதற்காக தானப்பா நீங்க வாரிங்க ஆண்டவரே. சபையை எடுத்துக்கொள்ளத்தானப்பா வாருங்க. கரை சிறையற்ற சபையாக, மனவாட்டியாக, எங்களோட சமூகத்தில் எடுத்துக்கொள்ளுற சபைகளாக ஆசீர்வதிக்கப்படட்டு. வருமானமும் அன்பு உள்ளவர்களாய், அவையோடு உண்மையோடு ஆராதிக்கிறவர்களாய் சபைகள் எல்லாம் பரிசுத்தப்படட்டும். பரிசு சபையில் நிற்கிறோம் ஊழியர்கள் போதர்மாக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். சபையை நடத்து, ஆசீர்வாதத்தை காட்டலிடுங்க, வார்த்தைகளை கொடுங்க, வெள்ளத்தை கொடுங்க, சாட்சியுள்ள ஜீவியத்தை கொடுங்கப்பா, சுவத்தை கொடுங்கப்பா. இவர்கள் குடும்பங்கள் எல்லாம் ஆண்டவரே ஜனங்களுக்கு முன்மாதிரியாக ஆண்டவரே சாட்சியுள்ளவர்களாக நடத்துங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். இப்படியா சபைகளுக்கு வேண்டிக் கொள்கிறோம் தகப்பன். சபைகளின் ஆயத்தப்படட்டும் சுவாமி, ஆயத்தப்படட்டும் சுவாமி, ஆயத்தப்படட்டும் சுவாமி. நாளுக்கு நாள், நாளுக்கு நாள், நாளுக்கு நாள் சபையில பரிசுத்தம் உண்டாகட்டும் சுவாமி. பரிசுத்தம் உண்டாங்கூட வருகையோமைய சமீபமாண்டவரே, வருகையோம சமீபமான காலங்களின் சொன்னிகளும் சொல்லிக்கொண்டே இருக்கிற சுவாமி. ஆண்டவரே, இந்த சபைகள் எல்லாம் பரிசுத்தப்படுத்த இன்னும் ஆண்டவரே வெளியில் நிற்கிற எண்ணங்கள் ஆண்டவரே, இன்னுமாயாண்டவரே எண்ணங்கள் சேர்க்கப்படட்டும் சுவாமி. அதிக போஸ்தலர் காலத்தில் நடந்த ஒரு அசைவு, அசைவு இந்த காலத்தில் உண்டாமையாய் வேண்டிக் கொள்ள, 3000 5000 அந்த சொல்ல சபையில் சேர்த்து கொள்ளப்பட்ட சுவாமி. எண்ணங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படுவதுமே என்றே உங்களுக்கு சித்தமாண்டவரே. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளணும் வேண்டிக்கு தகப்பனே, நன்றி சொல்லுகிறோம். சபைகளுக்கா நன்றி சொல்லும் ஆண்டவரே. விழுந்து போன ஊழியர்கள் விசுவாசிகள் ஆண்டவரே, தகப்பனே கண் சொருகி போன குருடராய் ஆண்டவரே வாழ்ந்து இருக்கிறவர்களாய் போய்கொண்டிருக்கிறவர்களாய் இருக்கிறவர்களுக்கா வேண்டிக் கொள்வோம் தகப்பனே. இவர்கள் ஆண்டவரே இந்த நிலைமையில் விழுந்தார்களோ சுவாமி, அந்த நிலையில் இருந்து விழுந்திருக்க கிருபை செய்யுங்க, கிருபை செய்யுங்க, கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம், வேண்டிக் கொள்வோம் ஆண்டவரே தகப்பனே. ஐயா ராஜ்யத்தின் சுவிசேஷம் சலுகாதிகளுக்காக மறிக்கப்படும். அப்போது முடிவேமனு சொன்ன தேவனே, எவ்வளவு நல்ல தேவன் ஆண்டவரே. அந்த காலங்களை தந்திருக்கிறீங்க சுவாமி, அந்த காலங்களையும் அந்த சூழ்நிலைகளையும் தந்திருக்கிறீங்க. நாட்களில் எங்கும் விட வார்த்தை சொல்லப்படுகிறோம் சுவாமி. டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்து இவ்வளவு வேகமாக சொல்லப்படுகிறோம், அவ்வளவு வேகமாக எங்களோட வார்த்தை சொல்லு கொண்டு சுவாமி. நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல். இன்னுமாய் ஊழியர்கள் மிசனரிகள் எழும்பட்டு சுவாமி, எழும்பட்டு ஒவ்வொருவருடைய வார்த்தையும் ரசிக்கப்பட்ட ஒவ்வொருவருடைய வார்த்தையிலும் ஆண்டவரே ஐயா ஜனங்களை திருப்புற வார்த்தைகளை கொடுங்க சுவாமி, கொடுங்க சுவாமி. ஜனங்களை போஷிக்கிற வார்த்தைகளை கொடுங்க சுவாமி, கொடுங்க. ஒவ்வொருவரும் ஆண்டவரே பாடசாலைகளிலும் வேலைத்தளங்களிலும் ஆண்டவரே எங்களோட வார்த்தைகளை உங்களோட சுவிசேஷத்தை சொல்லுவர்களாய் மாட்டுங்க சுவாமி. பயத்தை எடுத்து போடுங்க, தாழ்வுமன பதவிகளாக எடுத்து போட்டு ஆண்டவரே ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் உங்களோட வார்த்தை ஆண்டவரை சொல்லுவர்களாய் மாட்டுங்க சுவாமி. காலம் போதாதப்பா, நேரம் போதாதப்பா, எல்லா மக்களும் ரசிக்கப்பட வேண்டுமதே எங்களுடைய சித்தமாக இருக்கிற சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி, தகப்பனி வேண்டிக் கொள்கிறோம். இன்னுமாய் அடைக்கப்பட்ட கொட்டணங்கள் 2 தேசங்கள் அநேகம் உண்டு சுவாமி, அநேகம் உண்டு. இந்த தேசம் உள்ள மக்கள் எல்லாம் பெரிய ஒளிச்சத்தை காண வேண்டும், யோசிப்பான ஒன்று. இங்கே நிற்கிற ஊழிய கமிஷனர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சாண்டவரே. கண்ணீர் தொலைக்கப்படும், கண்ணீரெல்லாம் துடைக்க படிக்கப்படுகிறார்கள் சுவாமி. ஆண்டவரே இவ்வளவோ பாடுகளுக்கு கூட போறார் சுவாமி. குடும்பத்தை விட்டு ஆண்டவரே தவிக்கிற ஆண்டவரே, இவர்களுக்காக ஆறுதலும் தேர்தலும் சமாதானமாயிருங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவதும் தகப்பனே. ஆண்டவரே இந்த இடத்து மக்களும் ரசிக்கப்பட்டு ஆசீர்வாதத்தை பெற்று வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாற வேணும் சுவாமி. இப்படியாக அந்த பட்டணங்களுக்கா கிராமங்களுக்கா தேசங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தகப்பனே. நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி தான் அப்பா சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். பிரசன்னம் அப்பா, உங்களோட பிரசன்னம் இல்லாமல் ஒன்றும் இல்லையப்பா, ஒன்றும் இல்லையப்பா. உங்களோட பிரசன்னம் எப்பொழுதும் ஆண்டவரே எல்லாத்திலும் கூட இருக்கட்டும் சுவாமி. தகப்பனே நன்றி சொல். இப்படியாக ஆண்டவரே இந்த நாட்கள் இருக்கிற ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், ஊழியக்காரர்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தாங்குங்கப்பா, தாங்குங்கப்பா, விலப்படுத்துங்கப்பா தகப்பனே. சேர்ந்த நாட்களில் வாழ்கிற ஜனங்கள் ஆண்டவர், அன்று தணிந்து போன காலத்தில் வாழ்கிற ஜனங்கள் ஆண்டவர் ஐயா, அன்பில்லையப்பா, அன்பில்லையப்பா, அன்பில்லையப்பா. எங்கு பார்த்தாலும் கொடுமையான காரியங்கள், இரக்கமற்ற காரியங்கள், தவிப்புகளப்பா ஆண்டவரே. அன்பில்லாதவன் தேவனை அறியான் அன்று சொல்லப்பட்டிருக்கும். உங்களோட அன்பில்லாவிட்டால் ஆண்டவரே இவர்கள் ஐயா இப்படியான காரியங்களில் ஒரு விசைவர்களை மன்னித்து இறக்கம் செய்து உங்களோட அன்பினால் நிரப்புங்கப்பா. மகாத்மினா நிரப்பப்பட்ட தகப்பனே, இவர்கள் நன்மையை செய்கிறவர்களாய், இரக்கம் உள்ளவர்களாய், தயவுள்ளவர்களாய், அவர்களை மாற்றுங்க சுவாமி. விசேஷமாக இருந்திருக்கிற குடும்பங்கள் ஒன்றுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. எந்த மூலையில் இருக்கிறார்களோ சுவாமி, உங்களையெல்லாம் காக்கல தேவர், இவருடைய தவிப்பை கண்ணீர் எல்லாம் மாற்றியா ஒரு விசைவர்கள் இறங்கும்படியாய் வேண்டிக் கொள்ளும். இவர்கள் தாங்களை தாழ்த்தட்டும் சுவாமி. இறங்குறது வன்னியாலே அல்லாமல் ஒன்றுமில்லை என்று சொல்லி உங்களிடமா இறக்கத்துக்காக இவர்கள் தாங்களை தாழ்த்தட்டும் சுவாமி. இந்த குடும்பங்களுக்காக வேண்டி, குடும்பங்கள் இருக்கிற ஒவ்வொருவருக்காக வேண்டிக்கும், கணவனுக்காக வேண்டிக்கொள்ளும், மனைவிக்காக வேண்டிக்கும், பிள்ளைகளுக்காக வேண்டிக்கொள்ளும், பெற்றோருக்காக வந்து கொடுமையாப்பா, கண்ணீரப்பா, இறக்கம் செய்யுங்கப்பா, இறக்கம் செய்யுங்கப்பா. ஐயா அவங்களை வரவேற்கும் வந்தா அன்பின் ஆவி ஆண்டவரே, பின் மாறியாக அன்பின் ஆவி ஆண்டவரே ஊற்றப்பட வேண்டும் அடி வைக்கிறோம் சுவாமி. ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்கப்பா, மன்னித்து இரக்கம் செய்து ஊற்றுங்கப்பா. உங்களுடைய அன்பினால் நிரப்பப்படட்டும் சுவாமி, உங்களுடைய அன்பினால் நிரப்பமா. உங்க பாரிய பிள்ளைகளுக்காக வண்டி கொடுப்பனே, இந்த பாரிய பிள்ளைகளுக்காக வண்டி கொடு, உங்கள் பாரிய பிள்ளைகளுக்கு வேணும் சுவாமி, வேணும் சுவாமி. ஆண்டவரே இந்த நாட்கள் வாலிய பிள்ளையுடைய வாழ்வு ஆண்டவரே இரக்கமற்றவர்களாய், அன்பில்லாதவர்களாய், பெற்றோருக்கு கண்ணீராய் ஆண்டவரே, அந்த இரவுக்கள் ஆண்டவரே தகப்பனை யாரப்பா அவர்களை திருப்பி கொண்டு வர முடியும். ஐயா நீங்களான இப்போ சொல்லி இருக்கிறீங்க, என் பிள்ளைகளை ரசிப்பேன்னு சொல்லி நீங்க சொன்னதே உண்மை உள்ளவராக உண்மையில இந்த பிள்ளைகளை ரசிங்க சுவாமி, ரசிங்க. இந்த பிள்ளைகளை திருப்பி கொள்ளும், அந்த பிள்ளைகளை பெற்றோருக்காக வேண்டி கொள்ளுவோம், பிள்ளைகளோட பெற்றோருக்காக தங்களை தாட்டி உங்களுமாய் திரும்பி தங்களுடைய பிள்ளைகளுக்காக கொள்ளட்டும். தங்களுடைய வழிகள் எல்லாம் பட்டு தேவனே கூட வார்த்தையின் படி கீழ்படி ஆண்டவர் உங்களை முகத்தை தேடி தங்களுடைய பிள்ளைகளை மீட்டிக் கொள்ளட்டும் சுவாமி. பெற்றோருக்காக வேண்டிக் கொள்ளுவோம், பெற்றோரின் கண்ணீர் கூட சமூகத்தில் ஆண்டவரே வரும்போது நீங்க இருக்கும் செய்யுங்க சுவாமி. ஆண்டவரே இந்த வாழைய பிள்ளைகளோட வாழ்க்கை மாறட்டும், எங்களுடைய பிள்ளைகளை போல நேசிக்கிறோம் சுவாமி, எங்களுடைய பேர பிள்ளைகளை போல நேசிக்கிறோம் சுவாமி. இந்த வாலிப வயதில் ஆண்டவரே ஒரு வாழ்க்கை வாழ்க்கை ஆண்டவரே அழிந்து போகாத அப்படி பிசாசானவன் கொண்டு இவர்களை துன்பப்படுத்தாதபடி இந்த அப்பனே இரக்கம் செய்யுங்கப்பா. இந்த வாலிப பிள்ளைகளெல்லாம் உங்களோட ராஜ்யத்துக்கு தேவையப்பா. இந்த வாலிப பலன் ஆண்டவரே உங்களோட ராஜ்யத்தை கட்டுவதற்கு தேவையப்பா. பிசாசுக்கு அல்ல ஆண்டவரே, பிசாசுக்கு அல்ல ஆண்டவரே, பிசாசுக்கு அல்ல, உங்களுடைய ராஜ்யத்துக்காக, உங்களோட ராஜ்யத்துக்கான பிள்ளைகளை எல்லாம் திருப்பி கொண்டு வாங்க சுவாமி. தகப்பனே இந்த வாலிய பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், அன்றைய நாக்கள் வாழ் ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அப்பா. உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யும், உங்களோட உதவிதானப்பா வேணும், உங்களோட உதவிதானப்பா வேணும், உங்களோட உதவிதானப்பா வேணும், உங்களோட இறக்கம்தானப்பா வேணும். இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும், வேண்டிக் கொள்ளும், வேண்டிக் கொள்ளும். அப்பனே எனக்கு அண்டா தேசத்துக்காக வேண்டிக் கொள்ளுறோம், தேசத்தின் நன்மைக்காக வேண்டிக் கொள்ளுறோம். எங்களை உறவுகள் இங்கே அநேகம் இருக்கிறவர் சுவாமி, நன்மையை பெற்றவர்கள் சுவாமி, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. இந்த ஜனங்கள் ஆண்டவரே உங்களை நோக்கி பார்க்கட்டும், இந்த தேசத்திலே இருக்கிற எல்லாவது அசோசியரும் பாவங்களும் ஆண்டவரே தேசத்தை விட்டு நீங்கும்படியாய் வேண்டிக் கொள்ளும். விதமாக விக்கிரகாராதனைகள் தேசத்தை விட்டு நீங்க, உங்களுடைய தேசம் கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசம் ஆண்டவரே. அந்த நாட்களுமே சனர்கள் ஆண்டவரே ஊழியர்கள் இந்த தேசத்துக்கு கண்ணீர் விட்டு இந்த தேசத்துக்காக எவ்வளவோ காரியங்களை செய்த தேசம் ஆண்டவரே மறுபடியுமா திரும்ப கட்டப்படட்டும், கட்டப்பட தேசத்தின் தலைவர்களுக்காக வேண்டி கொடு. உங்களோட வார்த்தை உண்டு சுவாமி, உங்களோட வார்த்தை உண்டு, உங்களோட வேதம் உண்டு சுவாமி, வேதம் உண்டு. அவர்களுடைய ஆளுகையில் வரட்டும் சுவாமி, ஆளுகையில்

0: இருந்தது, பாடசாலைகளில் இருந்தது சுவாமி, நீதி ஸ்தலங்களில் இருந்தது சுவாமி, ஆளுகையில் அரசாங்கத்தில் இருந்தது. ஆண்டவரே திரும்பமாய் மறுபடியும் அப்படியானால் என்னை கண்டாத தேசத்துக்கு வரும்படியாய் வேண்டிக் கொள்ளுறோம் எங்களுடைய உறவுகள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ, எங்களுடைய உறவுகளுக்காக வேண்டுகின்ற தேசம் எல்லாம் சிதறடிக்கப்பட்டு இருக்கிறார்களோ, அந்த தேசத்திலே அவருக்கு ஒரே ஒரு நன்மை, ஆண்டவர் ரட்சிப்பு அதை பெற்றுக்கொள்வார்களாக அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், எல்லாருக்காக வேண்டிக் கொள்ளுறோம். பாப்பனே எங்கும் வார்த்தை உண்டு சுவாமி, எங்கும் வார்த்தை கரங்களில் உண்டு, வீடுகளில் உண்டு, சபைகளில் உண்டு, தெருக்களில் உண்டு சுவாமி. அப்பா அந்த காலத்தை நீங்க தந்திருக்கிறீங்க உலகமாய் ரெக்னாலஜி வளர்ந்து ரேடியோக்கள் மூலம் ஆண்டவரே வார்த்தைகள் மூலம் சொல்லி வந்துக்கிறோம்ப்பா. கேட்கிறவளாய் மாறட்டும், கேட்கிறவளாய் கீழ்ப்படுகிறோமா, கேட்கிறவளாய் மாத்திரமல்ல கீழ்ப்படுகிறவளாய் ஒவ்வொரு மாறி ஆசீர் வைகள் வேண்டிக் கொள்ளும் எங்களுடைய இலங்கை தேசத்துக்காக வேண்டிக் கொள்ளும், எங்களுடைய தேசம் ஆண்டவர், எங்களுடைய தேசம், நாங்கள் பிறந்து வளர்ந்த தேசம் ஆண்டவர், எங்களை மூதாதையர் வாழ்ந்த தேசம், அந்நாட்களில் எங்களை மூதாதையர் வழியில் வந்த எல்லாவித சாபங்களும் ஆண்டவர் தேசத்தை விட்டு நீங்கி போக முடியும் வேண்டிக் கொள்ளும் ஆண்டவரே. இந்த நாட்களில் ஆண்டவரை விக்கிற ஆராதனை பெருகி கொண்டிருக்கிற சுவாமி, எல்லாவற்றையும் தடை பண்ண வல்லவராய் நீங்க இருக்கிறீங்க சுவாமி, எல்லா நீங்கி போட வல்லவராய் இருக்கிறீங்க, விக்கிரக ஆராதனை நீங்கி போட்டு சுவாமி, சாபத்துக்கும் பாவத்துக்கும் உரிய இந்த விக்கிரக ஆராதனை உங்களுடைய இலங்கை தேசத்தை விட்டு நீங்கி ஆண்டவரே, இவன் உள்ள தேவனே எங்களை ஆராதிக்கிற தேசமாய் ஆண்டவர் இலங்கை தேசம் மாறட்டும். அப்பொழுது ஆசீர்வாதமும் விடுதலை வந்த தேசத்துக்கு உண்டு சுவாமி, எங்களுடைய உறவுகள் ஆண்டவர் உண்டு சுவாமி. இன்னும் இன்னுமாய் ஆண்டவரே அவர்கள் கடினப்பட்டு போய்விடாதபடி, தங்களுடைய சம்பிரதாயத்தின்படி வாழ்ந்து விடாதபடி மனந்திரும்பட்டும் சுவாமி, மனந்திரும்பங்கள் ஊழியர்களையும் ஆண்டவரே வழி நடத்துங்கள். உதாரத்துவம் உள்ள ஊழியர்கள், உண்மை உள்ள ஊழியர்களாய், தேசத்துக்காய் நிற்கிற ஊழியர்களாய் வெலப்படுத்துங்க. குறைகளோடு இருக்கிறாள் சுவாமி, அவருடைய குறைகளெல்லாம் தாங்கத்தக்க ஜனங்களை எழுப்பி கொடுங்க சுவாமி, எழுப்பி கொடுங்க. எத்தனை ஊழியக்காரர்கள் ஆண்டோடு நிற்கிறாள் சுவாமி, அருமையில இருக்கிறாள் சுவாமி. தகப்பனே ஒழியத்துக்கு தேவை ஆண்டவர், ஐயா பூமியின் செல்வமெல்லாம் இந்த பரிசுத்தவான்களுக்கும் மகாத்மாக்களுக்கும் வேண்டியதா இருக்கிறோம்னு சொல்லப்பட்ட பிரகாரம் இந்த செல்வமெல்லாம் அவருடைய ஊழியங்களுக்கு இப்போ செல்லட்டும் சுவாமி. தகப்பனே ஒரு காவணிக்கும் ஜனாதிபதிக்காகவும் அவரோடு இருக்கிற மந்திர சபைக்காக வேண்டிக்கொள்ளும், பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. ஆளுகையில் அநீதி உண்மை அவர்களிடத்தில் வரட்டும் சுவாமி, எல்லா மக்களும் ஒரு மக்கள் என்று சொல்லி ஆண்டவரே அந்த தேசத்தை ஆளுகிற ஒரு தலைவராக ஒரு ஜனாதிபதியாக அவரை கொண்டு வாங்க சுவாமி. அவருக்காக வேண்டிக் கொள்ளுறோம், அவரோடு இணைந்து ஆளுகை செய்கிற ஒருவருக்காக வேண்டிக் கொள்ளும். இப்படி எங்களை இலங்கை தேசத்துக்காக இப்படியாக இரண்ட தேசங்கள் எல்லாம் பெரிய வெளிச்சத்தை காணவேணும் சுவாமி. இந்திய தேசம் ஆண்டவர் இருளின் ஆதிக்கத்துக்குள் வந்த வாரத்துக்குள் இந்திய தேசம் ஆண்டவர் இன்னும் இன்னுமாய் ஆண்டவர் சாபத்துக்குள்ளாய் போய்விடாதபடி தகப்பனே, அங்குள்ள ஊழியர்கள் ஜபிக்கிறாக சுவாமி, எவ்வளவு ஊழியர்கள் கண்ணீரோடு ஜபிக்கிறாக சுவாமி, அவங்களுடைய ஜபத்தை கேட்டு ஆண்டவரே மாற்ற வல்லவர் நீங்க ஆண்டவரே, எல்லாவித சத்ருக்களை தேசத்தை விட்டு துரத்த வல்ல தேவன் நீங்க ஆண்டவரே, தேசம் வாழ்வடையட்டும் மாறட்டும், அதிகாரங்கள் எல்லாம் தேவனுக்கு பயப்படுற அதிகாரங்களாக கொண்டு வாங்க ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், ஊழியர்க்காக வேண்டிக் கொள்ளும். எப்படியாவது இரண்ட தேசங்களோ ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி, எத்தனையோ தேசங்கள் ஆண்டவரே இருளில் தளர்ந்து கொண்டு இருக்கிற தேசங்கள் ஆண்டவரே, அப்பா கஞ்சொறி போன குருடலா இருக்கிற தேசங்கள் ஆண்டவர், எல்லா தேசங்களுக்காக வேண்டிக் கொள்ளுவனே. எங்களுக்கு பெரிய தேவனப்பா, உங்களை போல தேவன் இல்லை, உங்களால் ஒருவராகத்தானப்பா சகலத்தையும் செய்ய முடியும், சகலத்தையும் தாங்க முடியும், சகலத்தையும் மாற்ற முடியும். தகப்பனே அன்பு தொடங்கி ஆண்டவரே நீங்க இருக்கிறவராய் இருக்கிறீங்க, உங்களோட காலங்கள் மாறுவதில்லை ஆண்டவர், இருக்கிறவா இருக்கிறேன் சொன்னவர் என்றும் இருக்கிறீங்க சுவாமி. அதன் காலத்தில் இருக்கிற காரியங்கள் ஒவ்வொன்றும் நீரும் நியாயமாய் அப்பா நீங்க நடத்தி வாரீங்க சுவாமி, நடத்தி வாரீங்க சுவாமி. அப்பா நீங்க உண்மை உள்ளவர், அதன் காலத்தில் அதன் நேரத்தில் ஆண்டவரே ஒவ்வொன்றையும் செய்து கொடுத்துக்கா வேண்டி கொள்வோம் வேண்டி பனே. இந்த சௌரிக்கா வேண்டி கொஞ்சம் சௌரிக்கா நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம் சௌரியுடைய ஊழியத்துல ஆண்டவரே. இந்த பப்பனே ஐயா நீங்க அந்த ஊழியத்தை ஆண்டவரை தாங்குறபடினால் நன்றி சொல்லுறோம். இந்த வாஞ்சையும் விருப்பத்தையும் கொடுத்து ஆண்டவரே நம்மளே இந்த புத்தக வழியிட்ட செய்தபடினால் நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். எல்லாம் உங்களால் ஆகும் ஆண்டவரே, இன்னுமாய் ஆண்டவரே நம்மளை கொண்டு என்ன செய்ய முடியுமோ தகப்பனே, நீங்க நடத்துற தேவன். எப்படி இருந்தாலும் தகப்பனே உங்களோட தயவும் இருக்கும், அவளோடு கூறியிருந்து பிரயாணத்தில் போக போற அந்த மாவளை தாங்கி பலப்படுத்தி ஆசீர்வதித்து சுபத்திரமாய் அந்த இடத்துக்கு கொண்டு சேர்க்கும்படியாய் வண்டி கொள்ளும். எல்லாம் உங்களுக்கு கிருபைதானப்பா, கிருபை இல்லாமல் ஒன்றும் இல்லை சுவாமி. ஆண்டவரே இந்த வலையிலும் ஆண்டவரே சங்கம் வந்து வெளியோக்காக வேண்டிக் கொள்ளுறோம், நடத்துற பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிய பலத்தை கொடுங்க. அவனைந்திருக்க ஊழியர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். உங்களுடைய பலம் தானாப்பா, உங்களுடைய கருவை தானாப்பா, மனுஷம் அல்ல ஆண்டவரே, ஒரு மனுஷ பலம் அல்ல ஆண்டவரே, நீங்க தானாப்பா எல்லாவற்றையும் நடத்தி முடிக்கிறது சுவாமி. உங்களோட சித்தத்தின்படி ஆண்டவரே நடத்துங்க சுவாமி, தேவைகளை சந்திங்க சுவாமி, ஆசீர்வதிங்க. எங்கிருந்தாலும் ஒரு பிள்ளைகள் குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் காண்போம் ஐயா. உங்களுக்கு ஊழியன் செய்யறவர்களை நீங்க கனப்படுத்துற தேவன், இங்க பார்க்க மாறாத தேவன். தகப்பனே அவர்களை கனத்தினும் மகிமையிலும் ஒரு சூட்டி அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே. இந்த மண்ணுடைய பிள்ளைகள் குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி, வேண்டிக் கொள்ளுறோம். உங்களுடைய கரத்தை தந்திருக்கிறோம் சுவாமி, உங்களுடைய சட்டையின் மறையில் தந்திருக்கிறோம் சுவாமி, போக்கிலும் வரத்திலும் தந்திருக்கிறோம் சுவாமி. அப்பா உங்களுடைய வழிகளில் ஆண்டவரே இந்த பிள்ளைகளை வைத்து காக்கிறபடினால் நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர். ஆண்டவரே தூர தேசத்தில் இலங்கையில் இருக்கும் ஆண்டவரே என்னுடைய மருமகளுக்கோ மருமகளுக்காக வேண்டிக் கொள்ளும் ஆண்டவரே. மகள் போய் வர மட்டும் எங்கெல்லாம் நிற்கிறவளு சுவாமி, உங்களுடைய தயவும் இருக்கும், அவளோடு இருந்து ஒரு சாட்சியாக அவளை நடத்தும்படியாய் வேண்டிக் கொள்ளுவோம். அப்பா அந்த விளையிலும் எல்லா யுகங்களுக்காக நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். எல்லா கணமும் துதியும் மகிமை நீங்க தான் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுவோம் நல்ல பிதாவே. ஆமே ஆமே
1: ஆமே ஆமே ஆமே. இதுவரை நேரம் இணைந்து ஜபித்து ஆசீர்வதித்த உங்களை கதர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். ஜபங்களை கேட்டார். அந்த விசுவாசத்தோடு பயணத்தில் இருக்கிற சௌரி ஜனற்றையும் உங்களுடைய மருமகளையும் கத்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. போக்கிலும் வரத்திலும் அவருடைய கரம் கூட இருந்து வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே அவர்களையும் ஒப்புவித்து கொண்டு ஜபித்து உங்களையும் ஒப்புவிக்கிறோம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோமா. நாளை காலை வேளையிலே இதே வேளையிலே ஜப வேளையிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றியம்மா.
0: ஆமீன். கர்த்தரை ஆசீர்வதித்து வழி நடத்துவார்கள்.
1: அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் சௌரி பத்மாவதி ஜேம்ஸ் அம்மாவரும் மிஸ்ஸாக்கா கனடாவிலிருந்து இணைந்து ஜெபங்கள் கூடாக வழி நடத்தினார். கர்த்தர் தாமே இந்த ஜெபங்களை கேட்டார், அந்த பதில் தந்தார். அந்த இருந்த விசுவாசத்தோடு நாங்கள் இந்த வேளையிலும் அடுத்த நிகழ்ச்சி கூடாக கடந்து செல்வோம்.
2: Recording in progress.
1: இந்த வேளையிலும் எங்களுடன் தேவ ஊழியர் சௌரன் பாலன் அவர்கள், பாலன் சிவா அவர்கள் இணைந்திருக்கிறார் லண்டன் யூகேயிலிருந்து. ஜெபங்களோடு பாடல்களோடு வழி நடத்த கத்தர் உதவி செய்வாராக. புதிய வாரத்திலும் புதிய காரியங்களோடு வழி நடத்த கத்தர் உதவி செய்வாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். இந்த வேளையிலும் தேவ ஊழியரை வரவேற்போம். அவருக்கும் மாலை வணக்கங்களை கூறுவோம், வாழ்த்துவோம், வரவேற்போம். புதிய ஆசீர்வாதங்களோடு உதவி செய்வாராக.
3: அன்பான தகப்பனே, இயேசுராஜனே, மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த கிருபைகளுக்காக இயேசுராஜனுக்கு உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து கோடான கோடி நன்றிகளை எடுத்துக்கொண்டு அப்படியே தகப்பனே சங்கமும் வானொலியை எடுத்து நடத்துகின்ற உமது அன்பான சகோதரருடைய குடும்பத்தையும் இவர்களோடு ஊடிய அன்பான சகோதரிகள் குடும்பங்கள், சகோதரர்கள் குடும்பங்கள், மற்றும் உலக ரீதியில் சங்கமம் வானொலியை கேட்டுக்கொண்டு அனைத்து உறவு எல்லோருக்கும் மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதங்கள் அனைத்து உறவுகளுக்கும் பேர் பேராக

சகோதரர்கள் சகோதரிகளுக்கு கூடிய சீக்கிரத்தில் ராஜா திருமண உதவி நைட்டு கண்ணீர் நீந்தவே துடையுங்கப்பா, துடையுங்க ராஜா, குடும்பத்தை விருத்தி பண்ணுங்க ராஜா, திருமண வந்ததுக்கு நைத்து வைத்து குடும்பங்களை விருத்தி பண்ணுங்க அப்படி கண்ணாடி சொல்லிட்டு தகப்பனே. நட்டும் தகப்பனே, அநேக ஆண்டுகளாக திருமணம் வந்ததில் இணைந்து குழந்தை செல்லம் இல்லாமல் அணுதினம் கண்ணீரோடு வேதனைகளோடு அவமானங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற சகோதரிகளின் கற்பத்தின் கனிகளை ஆசீர்வதிங்க தகப்பனே, ஆசீர்வதிங்க ராஜா. சர்வ வல்லாரால் எல்லாமே ஆகின்ற ராஜா, ஒரு விஷயம் மனமிதங்கி தகப்பனே, கற்பத்தின் கனிகளை ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க ராஜா. அப்படியே நீங்கள் ஆசையீர் வதைச்சு விட்டதை காவன் நாண்டி தவப்பனே, சோத்திரன் தவப்பனே. மற்றும் கூட வந்து எல்லோரையும் ஆசிர்வதிங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமீன். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு சோத்திரம். நீங்க போதும் இயேசப்பா.

நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எமக்கப்பா.

நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எமக்கப்பா, நீங்க போதும் ஏ

நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எமகப்பா அப்பா.

0: உங்க சமூகம் எனக்கப்பா, நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எமக்கப்பா. ஆமீன் பிரதர்.
1: ஆமீன் ஆமீன். அவர் போதும், எங்கள் அவருடைய சமூகம் எங்கள் முன்னால் செல்லுகின்ற பொழுதும், அவருடைய சமூகம் எங்களுடனே கூட இருக்கின்ற பொழுதும், கர்த்தர் தாமே அதிசயங்களை ஆசீர்வாதங்களை தருகிறார். அருமையான பாடல் கூட இவங்களுக்கு கூடாக வழிநடத்தி ஆசீர்வதித்து உங்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே இந்த பாடலையும் பாடல் வசனங்களையும் ஒப்புவிப்போம், இவங்களையும் ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே நுகர்ந்து அவங்களையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். என் மேலும் தாளந்துகளை கூட்டி தந்து வழி நடத்துவாராக. ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் சகோதரன் பாலன் சிவா அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்து இணைந்து அருமையான பாடலுக்கூடாக கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தினார். அவருக்கு மகிமையும் துதியும் கனமும் மகிமையும் செலுத்துவோம், நன்றிகளையும் செலுத்துவோம். ஆமேன். காட் பிளஸ் யூ. ஆமேன்.
0: உங்கள் குடும்பத்தினரையும் உங்களுடைய சூழல் குடும்பங்கள் எல்லோருக்கும் மற்றும் உறவுகளாக இல்லாத மக்களுக்கும் அவனுடைய ஆசீர்வாதங்கள் ஆலோசனை கிடைக்க வேண்டும் இயேசு கிறிஸ்து நாம தேவன் நம்ம எடுத்துக்கொண்டு. காட் பிளஸ் ஆல் பிரதர்.
2: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.
1: இருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நாங்கள் இந்த
2: ரெக்கார்டிங் இன் ப்ராக்ரஸ்.
1: இந்த வேளையில் நாங்கள் இணைய இருப்பது தேவனுடன் ஒரு சில நிமிடங்கள். ஆமேன். கேட்போமா?
3: குட் மார்னிங். என் ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா மகிமையும் செலுத்தி தேவ சித்தத்தின்படி தேவனுடன் சில நிமிடங்கள் என்ற இந்த வேத வாசிப்புக்குள் கடந்து செல்வோம். இன்று திங்கட்கிழமை ஆகஸ்ட் மாதம் 24 தேதி 2026. இன்றைக்குரிய தலைப்பு தொடர்ந்து கற்றுக்கொண்டு வளருங்கள். ஆரம்ப வசனமாக 2 பேதுரு 1

0: வசனம் 5 பார்ப்போம். இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும் தைரியத்தோட ஞானத்தையும் கூட்டி வணங்குங்கள். தேவன் தம்முடைய பிள்ளைகள் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வளர வேண்டும் என்று விரும்புகிறார். இன்றைய ஆரம்ப வசனம் நம்முடைய விசுவாசத்தோடைய ஞானத்தையும் கூட்டிக்கொள்ளும்படி நமக்கு சொல்லுகிறது. அதாவது நாம் ஒவ்வொரு நாளும் இன்னும் அதிகமாக கற்றுக்கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் ஆர்வமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் வேதாகமத்தை படிக்கும் போதும் நல்ல புத்தகங்களை வாசிக்கும் போதும் தேவனுடைய வார்த்தை போதிக்கப்படும் போது கவனமாக கேட்கும் போதும் உங்கள் மனம் மேலும் வலிமை அடைந்து ஞானமுள்ளதாக அழைகிறது. அறிவு சிறந்த தீர்மானங்களை எடுக்கவும் வெற்றிகரமாக வாழவும் உங்களுக்கு உதவுகிறது. தேவன் தம்முடைய பிள்ளைகள் அறியாமையில் இருக்க விரும்புவதில்லை, மாறாக நீங்கள் ஞானத்திலும் புரிந்து கொள்ளுதலும் வளர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆகவே நீங்கள் எந்த வயதுடையவர்களாக இருந்தாலும் அறிந்து கொள்ள ஆர்வமுள்ளவர்களாக இருங்கள், கேள்விகளை கேளுங்கள். ஒவ்வொரு நாளும் உங்களை மேம்படுத்த உதவும் புதிய காரியங்களை கற்றுக்கொள்வதில் மகிழ்ச்சி அடையுங்கள். ஹல்லேலூயா. நாங்கள் இன்னும் ஒரு வசனத்தை பார்ப்போம். நீதிமொழிகள் 4:7. ஞானமே முக்கியம். ஞானத்தை சம்பாதி, என்ன சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். ஹல்லேலூயா. நாங்கள் ஜெபிப்போம். நான் சொல்வதை திரும்ப சொல்லுங்கள். அன்புள்ள நீதியுள்ள பிதாவே, உம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்களுக்கு போதிப்பதற்காக உமக்கு நன்றி. நாங்கள் ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொண்டு படிக்கும் போது ஞானத்திலும் அறிவிலும் வளர எங்களுக்கு உதவுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். சீ யூ டுமாரோ. Good morning. With all glory to our Lord and Savior Jesus Christ, let's look into our word meditation for today. Today is Monday, 24th of August 2026, and the topic for today is Keep Learning and Growing. The opening scripture is taken from 2 Peter 1:5. But also for this very reason, giving all diligence, add to your faith virtue, to virtue knowledge. God wants His children to keep learning and growing. Today's opening scripture tells us to add knowledge to our faith. This means we should be eager to learn and understand more each day. When you study your Bible, read good books, and listen carefully when God's word is taught, your mind becomes stronger and wiser. Knowledge helps you make better choices and live successfully. God doesn't want His children to remain ignorant. Instead, He wants you to grow in wisdom and understanding. So, it doesn't matter how old you are. Be curious, ask questions, and enjoy learning new things that help you become better every day. Hallelujah. Let's read another scripture from Proverbs 4:7. Wisdom is the principal thing. Therefore, get wisdom. And with all that getting, get understanding. Hallelujah. Let's pray. Please repeat after me. Dear righteous Father, thank you for teaching me through your word. Help me grow in wisdom and knowledge every day as I learn and study. In Jesus' name, amen. God bless you all. See you tomorrow.
1: Recording stopped.

கருணை தெய்வமே, கருண்ய கர்த்தரே, உம்மை மாத்திரம் நம்பி இருக்கிறேன். நான் வெட்கமடையாதபடி எனக்கு உதவி செய்யும் ஐயா.

0: Recording in progress.
1: ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இப்பொழுதும் டொரண்டோ நேரம் காலை 11 மணி. எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் லூயிஸ் கரன் அவர்கள் பெண்ணியை திருச்சபை சார்பாக கர்நாடகா இந்தியாவிலிருந்து இரவு நேரத்தில் இணைந்திருக்கிறார். அவர்களுக்கு நேரம் 8:30 என விசுவாசிக்கிறோம். அந்த வகையிலே தேவ செய்திக்கூடாக வழி நடத்த கத்தர் உதவி செய்வாராக. கத்தருடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு சபையை ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் தேவ செய்திக்காக ஊழியரை வரவேற்போம். பரிசுத்தாவியானவர் தாமே அவர் கூடாக எடுத்து வரப்போகிற தேவ செய்திக்காக முன்னதாக நன்றி கூறிக்கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். அவர் மீதியானவற்றை வழி நடத்துவார். பேசலோ பாஸ்டர், வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். ஆமேன். இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம் பாஸ்டர், வழி நடத்துங்கள். ஆமேன். காட் பிளஸ்.
2: Amen. Thank you, brother. Amen. God bless you. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவருடைய திருவசனத்தை கேட்கின்றவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அவர் வசனத்தில் நிலைத்து நிற்கின்றவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவருடைய வசனத்தை கையாளுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவருடைய ஆசீர்வாதங்கள் தொடர்கிறது. அவருடைய ஆசீர்வாதத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தேவனுடைய வல்லமுள்ள வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு நடப்பது தான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற மிக பெரியதான கிருபை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவர் யார் என்றால் அவர் நம்மோடு வார்த்தையில் இடைப்படுகிறவர். அந்த வார்த்தை நமக்கு அந்த வார்த்தையை வைத்து நாம் வாழ வேண்டும் என்று அவர் நமக்கு அவருடைய வசனத்தின் மூலமாக இடைப்படுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் நமக்காக பலியானார். இந்த சிலுவையின் உபதேசம், இதை ஆதி சபையார், அப்போஸ்தலர்கள், விசுவாசிகள், இயேசுவை பின்பற்றினவர்கள் எல்லோரும் இந்த சிலுவையின் உபதேசத்தை அவர்கள் அதிகமாக பற்றி எறியத்தக்கதாக அவர்கள் நமக்குள்ளே கிரியை செய்தார்கள் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த சிலுவையின் உபதேசம் நாம் விசுவாசிக்க வேண்டும், விசுவாசத்தோடு வாழ வேண்டும். இந்த சிலுவையின் உபதேசம் தான் உன்னை என்னையும் இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுத்து. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டதாக. அவருடைய வசனம் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு பெரிய ஒரு கிருபையை கொண்டு வருகிறது. அந்த கிருபை அந்த சிலுவையின் உபதேசத்தை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் தன் வாழ்க்கையிலே பெரியதான ஒரு மகத்துவமான ஒரு கிருபையை கத்தர் கொடுக்கிறார். சத்ருவானவன் நமக்கு விரோதமாய் போராடுகிறார், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமாய் போராடுகிறார், நம்முடைய விசுவாச வாழ்க்கைக்கு விரோதமாய் போராடுகிறார், நம்முடைய ஜெப வாழ்க்கைக்கு விரோதமாய் போராடுகிறார். நல்வழியில் உண்மையாய் நடப்பதில் முயற்சி செய்கிற ஒவ்வொருவரையும் அவன் எதிர்ப்பதற்கு திட்டம் போடுகிறார். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில நன்றாக புரிந்து கொள்ள வேண்டியது. இயேசு கிறிஸ்து யார்? அதான் அவரை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது? எபிரேயர் 9:14. நித்திய ஆவினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து கிறிஸ்துனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கும் உங்கள் மனச்சாட்சியை செத்த கிரிகள் அற்ற சுத்திகரிப்பதற்கு எவ்வளவு நிச்சயம். நித்திய ஆவினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக, அப்போ நித்திய ஆவி அந்த பசுத்த ஆவி. அப்போஸ்தல 10:38 நாம் பார்த்தோம் என்னவென்றால், நசுனாகி இயேசுவை பசுத்த ஆவினாலும் பசுத்த ஆவினுடைய வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் என்று நாம் பார்க்கிறோம். நித்திய ஆவினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார். பழுதற்ற பலியாக, பாவமில்லாதவராய், பசுத்தராய், இரத்தமாம் பசுத்தம். அவர் எடுத்துக்கொண்ட இந்த சரீரம், இந்த உலகத்துக்குரிய மாமிசம், அதுவும் பசுத்தம். பசுத்தத்தோடு வாழ்ந்த இயேசு கிறிஸ்து, அவர் சிலுவையில் சிந்தின இரத்தமும் பசுத்தம் உள்ளது, கரையில்லாதது. அது பாவத்திற்காக அது இரத்தம் சிந்தப்பட்டது, தியாகம் பண்ணப்பட்டது. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சூத்திரம் உண்டாதாக. எதற்காக அவர் தன் ஜீவனை நமக்காக கொடுத்தார் என்றால், வேதம் சொல்லுகிறது நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தாழ்மைகளால் குணமாகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சுத்திரம் உண்டாதாக. இவர் பெரியவர், மாறாதவர், ஜீவிக்கிறவர், ஜீவனுள்ளவர். அவருடைய நாமத்தை உயர்த்தி போற்றி துதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தன் வாழ்க்கையில் நம்முடைய மீறுதல்களின் நிமித்தமாக அவர் காயப்பட்டார் என்று உணர வேண்டும். தன் பாவங்களை தன் மீது சுமக்க வந்தவர், தன் மீது ஏற்றுக்கொள்ள வந்தவர், நமக்கு விழ வேண்டிய தண்டனை அவர் மீது விழுந்தது. ஆகவேதான் இந்த சிலுவையின் உபதேசம் மிக பெரியதாக உலகத்தில் பரப்பப்பட்டது. இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு முன்பதாக, இந்த சிலுவையை சுமப்பதற்கு முன்பாக அநேக மரண தண்டனைகள் கொடுக்கப்பட்டது அந்த காலகட்டத்தில். அப்போது இந்த சிலுவையிலே மரண தண்டனை கொடுத்தது. அந்த காலத்தில் எல்லாம் புகழ் பெறவில்லை. அந்த காலங்களில் எல்லாம் உலகமெங்கும் பேசப்படவில்லை. ஆனால் இயேசு இந்த சிலுவையை சுமந்த பிறகு, இந்த சிலுவையிலே ஜீவனை விட்ட பிறகு மகிமை வந்தது. ஏனென்றால் மகிமையுள்ள கிறிஸ்து இந்த சிலுவையிலே தன்னைத்தானே அர்ப்பணித்தார், தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தார், 5 காயங்களுக்கு ஒப்பு கொடுத்தான். ஈட்டி எடுத்து குத்தும் பொழுது கூட ஏன் என்னை குத்துகிறாய் என்று அவர் கேட்கவில்லை. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, நம்முடைய மீறுதல்கள் மீறினோம், பாவத்திற்கு அடிமையானோம், அக்கிரமத்தை பண்ணோம், பாவம் செய்தபடினாலே மீறினபடினாலே சமாதானம் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினே அவர் மேல் வந்தது. ஆமா, உனக்கு எனக்கும் சமாதானத்தை கொடுக்கிற சமாதானத்தின் பிரபுவாய் தன் மீது நம்முடைய குற்றங்கள் எல்லாவற்றையும் அவர் மீது விழுந்தது, அவர் ஏற்றுக்கொண்டார். உன்னருடைய குற்றத்தை இன்னொருவர் ஏற்றுக்கொண்டு தண்டிக்கப்படுவது நியாயமா? இல்லை, யார் ஏற்றுக்கொள்வார்கள்? ஆனால் கிறிஸ்து விலையேற பெற்ற அன்பினாலே நம்மை தெரிந்து கொண்ட அவர், அவருடைய அன்பின் நிமித்தமாக தன் வாழ்க்கையை நமக்காக அர்ப்பணித்தார். சமாதானம் மனிதன் மீறுதல் நிமித்தமாக, அக்கிரமத்தின் நிமித்தமாக, துர்மார்க்கதனத்தின் நிமித்தமாக, பாவம் செய்கிற செயலின் நிமித்தமாக அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே செய்த எல்லா தவறுகளுக்கும் கிறிஸ்து ஒருவரே பலியானார். அதன் நிமித்தமாக நாம் செய்த பாவத்தின் நிமித்தமாக தெய்வீக சமாதானத்தை இழந்தோம். தெய்வீக சமாதானத்தை இழந்த நமக்கு அவன் முற்றிலுமாக நமக்கு பிதாவுக்கும் நமக்கும் சமாதானம் உண்டு பண்ணுகின்ற காரண கர்த்தராய் அவர் மாறினார். கர்த்தருடைய பசுத்த நமக்கு சூத்திரம். நம்முடைய ஆக்கினை, நம்முடைய தண்டனை அவர் மேல் விழுந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிற்றோம். நம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்தினாலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மீது சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். 1 பேதுரு 2:24 இவ்விதமாக சொல்லுகிறது.

நம்முடைய பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி நீதி உள்ள மனிதனாய் மாற்றின கர்த்தர் நம்மை நீதி உள்ளவர்களாய் ஆக்கப்பட்டோம். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. நம் பாவங்களுக்கு செத்து, நம் பாவங்களுக்கு செத்து, அப்போ நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரண தண்டனை ஏற்றுக்கொண்டார். இந்த விலையேறப்பெற்ற அன்பினாலே இடை கட்டி கொண்டார். நீதிக்கு, பாவ அடிமதனத்தில் இருந்து விடுதலை பெற்றவர்களாய் நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்தினாலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மீது சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மீது சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த வேளையிலே கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த சிலுவையின் உபதேசம் உலகமெங்கும் பிரசங்கிக்கப்பட்டது. உலகமெங்கும் பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சிலுவையின் உபதேசம்தான் கோடிக்கணக்கான ஜனங்களை மாற்றிருக்கிறது. பாவ அடிமைதனத்திலிருந்து தலைக்கீழாய் மாறி பசுத்தத்தை அடைவதற்கு எல்லா பிசாசின் கிரியைகளை அழித்து பாவ செயல்கள், பாவ குணங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு கிறிஸ்து என்னும் கர்த்தர் நமக்கு உதவியாய் நிற்கிறார்.

அவர் தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மீது சுமந்தார். இதுதான் முக்கியமாக சிந்திக்க வேண்டியது. நம்முடைய பாவங்களை சிலுவையின் மீது சுமந்தார். அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மீது சுமந்தார். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சூத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவன் மகா பசுத்தமுள்ள தேவன், வல்லமுள்ள தேவன் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். யார் செய்யக்கூடும்? சிலுவை சாதாரணமான பாடுகள் இல்லை, பாடுகள் உபத்திரம் நிறைந்த சிலுவை. அவமான பெற்றார். என்ன அவமானம்? நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவையில் இருந்து இறங்கி வா என்று கேட்டவனும் இருக்கிறான். அதெல்லாம் காதிலே கேட்டு பொறுமையோடு சகித்தார் என்றால் உன்னையும் என்னையும் என் வாழ்க்கையிலும் உன் வாழ்க்கையில் இருந்த பாவத்தை தலைக்கீழாய் மாற்றி அவைகளெல்லாம் மன்னிப்பு பெறுவதற்கும் நீ சுத்திகரிக்கப்படுவதற்கும் பசுத்தமாகுவதற்கும் இயேசுவினுடைய அன்பில் வருவதற்கும் ஆண்டவர் தன் ஜீவனை அவருடைய சரீரத்தின் மீது நம்முடைய பாவங்களை ஏற்று சிலுவையிலே சுமந்தார். நம்முடைய பாவங்களை கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சூத்திரம் உண்டாவதாக. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில உட்கார்ந்து கொண்டு நாம் சொல்ல வேண்டியது என்னவென்றால், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமெல்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சொல்லுகிற அந்த சங்கீதக்காரன், அவர் உன் அக்கிரமெல்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி.

கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் உன் அக்கிரமம் எல்லாம் மன்னித்து எல்லாவற்றையும் மன்னித்து விட்டார். ஒரு மனிதன் பாவத்தை அறிக்கிட்ட பிறகு, நான் பாவி என்று தெரிந்த பிறகு, பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை வேண்டும் என்று தீர்மானத்தை எடுத்த பிறகு, அவனுடைய தீர்மானத்தை அங்கீகரிக்கிற கர்த்தர் அவனுடைய பாவத்தை மன்னித்து, அவன் அறிக்கை இடுகிற பாவ மன்னிப்புக்காக அறிக்கை இடுகிற அந்த பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொண்டு அவனுக்கு பாவ மன்னிப்பை கொடுத்து அவனை சுத்திகரிக்கிற கர்த்தராயிருக்கார். நம்முடைய அக்கிரமம் எல்லாம் நம்மை விட்டு விலகி சென்றது. நோய்கள் எல்லாம் குணமாக்கி கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் உன் அக்கிரமம் எல்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் நல்லவர், அவர் மாறாதவர்.

அவருடைய ரத்தம் பாவம் செய்கிறவனை முற்றிலமாக சுத்திகரிக்கிறது. அப்போ பாவம் செய்கிறவன் ஒரு பகுதி, பாவம் செய்வதற்கு தூண்டிவிடுகிற ஒரு பிசாசு. அப்போ இந்த பிசாசை மேற்கொள்ள வேண்டும் என்றால், எதிர்த்து நிற்க வேண்டும் என்றால், அவனை எதிர்க்கும் போது தான் நீ பாவத்தை செய்ய முடியாது. நீ அவனை எதிர்க்காமல் தன்னைத்தானே வஞ்சித்துக் கொண்டு அவனுக்கு கீழ்ப்படியும் போது, அவனுக்கு செவி சாய்க்கும் போது, உன்னுடைய வாழ்க்கையிலே பிசாசு மேற்கொள்ளாதபடி தள்ளாடுகிறாய். வாழ்க்கையிலே பிசாசு எதிர்த்து நிற்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஏனென்றால் இந்த பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்காகவே சிலுவையில் தொங்கினார், மரண தண்டனை ஏற்றுக்கொண்டார், பாடுகளை அனுபவித்தார், உபத்திரங்களை அனுபவித்தார். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிற, நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். நீ ஒரு பொய் சொன்னாலும் அது பிசாசுக்கு கீழ்ப்படிந்து விட்ட, பிசாசினுடைய பாவத்திற்கு அடிமையாகிவிட்டாய். அதான் சொல்லுது, பாவம் செய்கிறவன் பிசாசின் உண்டாயிருக்கிறான். ஏனென்றில் பிசாசு அவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாதார். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. அவர் ஒருவரே கர்த்தர், அவர் ஒருவரே மாறாதவர், அவர் ஒருவரே ஜீவிக்கிறவர், அவர் ஒருவரே வல்லமுள்ள. ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். துவக்கம் முதல் ஏதன் தோட்டம் பசுத்தமாய் உருவாக்கப்பட்ட தோட்டம், அந்த ஆதாம் ஏவால் பசுத்தமாக கர்த்தருடைய கரத்தினாலே உருவாக்கப்பட்டவர்கள், சமாதானத்தோடு வாழ்ந்தார்கள், அன்போடு வாழ்ந்தார்கள், தேவ பக்தியோடு வாழ்ந்தார்கள், கர்த்தரோடு பேசுகிற பாக்கியத்தை பெற்றவர்களாய் வாழ்ந்தார்கள். கடைசியிலே நடந்தது என்ன? இந்த பிசாசு அவர்களை கெடுப்பதற்காக என்றைக்கு எந்த நிமிஷத்தில் தோட்டத்துக்குள் பிரவேசித்தானோ, அன்றைக்கு அவர்களுடைய பசுத்தத்தை இழப்பதற்கும், கர்த்தருடைய கட்டளை மீறுவதற்கும், கர்த்தருடைய வார்த்தையை உடைப்பதற்கும், கர்த்தர் சமூகத்தில் இருந்து வெளியேற்றுவதற்கும் தன் வாழ்க்கையை அவர்கள் எடுத்த தீர்மானத்தின் நிமித்தமாக இழப்புகள் அதிகமாக ஏற்பட்டது. தெய்வீக சமாதானத்தை இழந்தார்கள். ஏ அருமையான தோட்டம், ஆசீர்வதிக்கப்பட்ட தோட்டம், சமாதானத்தோடு வாழ்ந்த ஒரு தோட்டம், தன் வாழ்க்கையில் தெய்வத்தோடு உலாவுகிற ஒரு தோட்டம், தெய்வத்தோடு பேசக்கூடிய ஒரு பாக்கியமான நேரத்தை அவர்கள், கர்த்தரை காண்கின்ற பாவம் இல்லாதவர்கள் கர்த்தரை காணலாம், பாவம் இல்லாதவர்களாய் வாழ்ந்து கர்த்தரோடு ஐக்கியத்தை வைத்துக் கொண்டிருந்த அவர்களுடைய வாழ்க்கையில் தான் பிசாசு நுழைந்தான். அவருடைய வாழ்க்கையை கெடுக்க, அந்த தோட்டத்தில் இருந்து அவர்களை பிரிக்க, அந்த தோட்டத்தில் இருந்து அவர்களை வெளியேற்றப்பட, கர்த்தருக்கும் அவர்களுக்கும் ஒரு பிரிவினை உண்டாக்க, சமாதானத்தை இழக்க, தெய்வீக அன்பை இழக்க, தேவனுடைய கிருபையை இழக்க, தேவனுடைய ஐக்கியத்தை இழக்க, எல்லா இழந்தவர்களாய் அந்த தோட்டத்தை, அருமையான தோட்டத்தை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள். யாரும் எவரும் அதுக்குள்ளே பிரவேசிக்காமல் இருப்பதற்கு வேலி அடைக்கப்பட்டிருக்கிறது, யாரும் பிரவேசிக்க முடியாது. மறிக்கிற வரையிலும் யோசித்து இருப்பான் யோவான். அந்த காலகட்டத்திலே ஆதாம் தன் வாழ்க்கையில் மறிக்கின்ற வரையிலும் யோசித்து இருப்பான், எந்த அளவுக்கு ஆசீர்வாதமாயிருந்தோம்,
எந்த அளவுக்கு கிருபை பெற்றவளாயிருந்தோம், நாங்கள் செய்த தவறின் நிமித்தமாக இந்த பூமியே சபிக்கப்பட்டது. சபிக்கப்பட்ட பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, உண்மையான அன்பு இல்லை. செய்த பாவத்திற்காக உடனே அந்த குடும்பத்திலே ஒரு மரண தண்டனை, கொலைபாதகனாய் ஒருவன் மாறிவிட்டான், கொலை செய்து விட்டான். பாவம் யாரையும் விடுவது கிடையாது, பாவத்தை யாரும் பின்தொடரக்கூடாது, பாவத்தை நேசிக்க கூடாது, பாவத்திற்கு அடிமையாக கூடாது. அப்போ இவ்விதமாய், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான், பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். அப்ப தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டு விட்டார் எதற்காக? பாவத்தினாலே தூண்டி விடுகிற பிசாசு தண்டிக்கப்படும்படிக்கு குற்றங்களை செய்ய தூண்டி விடுகிற பிசாசு, பொய் சொல்லுவதற்கும் ஏமாற்றுவதற்கும் அநியாயம் செய்வதற்கும் அக்கிரமம் செய்வதற்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக தன் வாழ்க்கையிலே அவன் பெற்றுக்கொண்டது மிகப்பெரிய இழப்பு. அவன் இழந்தது வாழ்நாளெல்லாம் அவன் மனவேதனை அடைகின்ற அளவுக்கு பெரிய பெரிய இழப்புகளை பெற்றுக்கொண்டான், இழந்தான். எனக்கு அருமையான விலை, அவனுடைய வாழ்க்கையை போல நாம் இழக்கக்கூடாது. அவன் ஆதி முதல் பாவம் செய்த அந்த பிசாசுக்கு கீழ்ப்படிந்த பிறகு அவர்கள் அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட தோட்டத்தை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள். வெளியேற்றப்பட்ட அவர்கள் இந்த பூமியிலே கஷ்டப்பட்டு கஷ்டம் இல்லாத சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். அங்க வேர்வை தண்ணி கொட்டாதபடி சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். இப்பொழுதோ அவன் வேர்வை விட்டு கஷ்டப்பட்டு மண்ணிலே அவன் வேலை செய்து அந்த மண்ணிலே உருவாக்கப்பட்ட அந்த மனிதன் அந்த மண்ணிலே இருந்து வருகிறதை அவன் உட்கொள்வதற்கு எவ்வளவு கஷ்டத்தை பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இவை எல்லாவற்றிற்கும் காரணம் பாவம். பாவம் அவர்களுக்குள்ளே பிரவேசித்தபடினால் பிசாசு செய்த தீங்கு, தீங்கில் அகப்பட்டு கொண்டபடினாலே நமக்கு மிக பெரிய இழப்புகள் ஏற்படும். ஜாக்கிரதையோடு எடுக்க வேண்டிய நல்ல தீர்மானத்தை எடுக்க வேண்டும். கிறிஸ்துவுக்காக வாழ்வேன், கிறிஸ்துவை பின்பற்றுவேன், கிறிஸ்துவின் சத்தியத்திற்கு கீழ்ப்படிவேன், அவருடைய அன்புக்குள் நிலைத்து நிற்பேன், ஆண்டவரை விட்டு பிரியாதபடி விசுவாசத்தில் உறுதியாயிருப்பேன், எந்த விதத்திலே என்னுடைய வாழ்க்கையில் அவிவிசுவாசம் இருக்கக்கூடாது என்று ஃபைட் பண்ணுகின்ற ஒவ்வொரு விசுவாசிகளையும் நேசிக்கிற கர்த்தரவர். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற எல்லா பிசாசின் கிரியைகளை அழிக்கிறவர் இயேசு. சிலுவையிலே பிசாசை கொன்றார் என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சூத்திரம் உண்டாதா. அப்போ அவர் பிசாசினுடைய கிரிகளை அவர் அழித்து நம்மை விடுதலை ஆக்கும் போது நீ நான் எப்படி இருக்க வேண்டும் என்றால் சாட்சி உள்ள பிள்ளைகளா இருக்க வேண்டும். மரணம் நேரிடுதாயிருந்தாலும் அதற்கு தப்பும்படி தன் ஜீவனை பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும், அந்த இரத்தம் தான் நமக்கு மேன்மை, அந்த இரத்தம் தான் நமக்கு பெருமை, அந்த இரத்தம் தான் உண்மையாய் நம்மை விடுதலை கொடுப்பது, அந்த இரத்தம் தான் நம்மை காப்பாற்றுவது, அந்த இரத்தம் தான் நம்மை ஆதரிப்பது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம். தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள்.
அப்போ வசனத்தினாலும் வார்த்தையினாலும் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். அப்போ வசனம் அவர்களுக்குள் வாழ்ந்தது, வசனம் அவர்களுக்குள் இருந்தது, அந்த வசனம் அவர்களை காப்பாற்றினது, அந்த வசனத்தான் அவர்கள் சாட்சி உள்ள பிள்ளைகளாய் இருப்பதற்கு தூண்டி விடுவது. அந்த வசனத்தான் காப்பாற்றப்படுவது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சூத்திரம் உண்டாவதாக. ஜெயம் கொள்ளுகிற ஒரு விசுவாசியாய் இருக்க வேண்டும், ஜெயம் பெற்றுக் கொள்ளுகிற விசுவாசியாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் ஒருவரே பரிசுத்தர், அவர் ஒருவரே மாறாதவர், அவர் ஒருவரே ஜீவிக்கிறவர். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உயர்த்தி துதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உதவி செய்கிற கர்த்தர் அவர். நம்முடைய சாட்சியை காத்துக்கொள்ள அதுதான் ரொம்ப முக்கியம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட ஒவ்வொருவரும் சாட்சி உள்ள பிள்ளைகளாய் வாழ வேண்டும். நம்முடைய சாட்சி இந்த உலகத்துல கெடக்கூடாது. கெடுப்பதற்கு உனக்கு விரோதமாக எழுமுகிறான் பிசாசு. அந்த பிசாசு முறி அடிக்க, பிசாசு எதிர்த்து நிற்க சத்தியத்தை என்னும் அந்த பட்டயத்தை எடுத்து அவனை விரட்ட வேண்டும். இயேசுவாமி அப்படித்தான் செய்தார். என்னென்னவோ சொல்லி பார்த்த ஆண்டவர், என்னை வணங்கோம் என்ற அளவுக்கு போயிட்டான். இந்த கல்லை அப்பமாக்கி சாப்பிடும் என்று சொல்லிவிட்டான். ஆண்டவர் ஒரே வார்த்தையில் அமைச்சார். மனுஷன் அப்பத்தினாலும் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான். அவனை எப்படி அடித்தார் அப்பா, அது நாமும் கற்றுக்கொள்ள வேண்டும். அடிக்க வேண்டும் பிசாசு, எதிர்த்து நிற்க வேண்டும். அவனுக்கு இசைந்து போகக்கூடாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோதனை. சாட்சி உள்ள பிள்ளைகளா இருக்க வேண்டும், சாட்சியை காத்துக்கொள்ள வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியம். உண்மையாக சாட்சி உள்ள பிள்ளைகளாய் கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து காட்டுகிறாய். அந்த உலகத்தில் இந்த உலகத்துல காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. இந்த உலகத்துல அநேக சோதனைகள் உண்டு. கையில வச்சுன்னு இருக்கிற இந்த இன்டர்நெட், இன்டாகிராம், பிள்ளைகள் எந்த அளவுக்கு கெடுகிறார்கள் என்பதை குறித்து பார்க்கிறோம். இன்றைக்கு வளர்ந்து வர சமுதாயங்கள் எல்லாம் கெட்டு போகிறதற்கு காரணம் கைபேசி. இவைகளுக்குள்ளே போய் தன் ஆத்மாவை கரைப்படுத்திக் கொண்டு, தன் சரீரத்தை கரைப்படுத்திக் கொண்டு மனுஷனுடைய வாழ்க்கையிலே வித்தியாசமாய் வாழ்கிற பிள்ளைகளை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சூத்திரம் உண்டாவதாக. சாட்சி உள்ளவர்களாய், கிறிஸ்துவுக்கு சாட்சி உள்ளவர்களாய் இருக்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். நீ மனமாறி வாழ வேண்டும், மனம் திருந்தி வாழ வேண்டும், சத்தியத்தில் நிலைத்து நிற்க வேண்டும். இந்த சிலுவையினுடைய உபதேசம் உண்மையாகவே உறுதியாக விசுவாசிக்க வேண்டும். எனக்காக அவர் மரித்தார், எனக்காக அவர் ஜீவனை கொடுத்தார், எனக்காக இரத்தத்தை சிந்தினார், என்னுடைய பாவங்களை அவரு சிலுவையின் மேல் சுமந்து தீர்த்தார். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில சிலுவையிலே சிந்தப்பட்ட அந்த இரத்தம் நம்மை கழுவுகிறது. நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து, அப்போ அந்த நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து, அப்போ தன் கைகளை ஆண்டவர் ஆணிக்கு ஒப்பு கொடுத்தார், கால்களை ஆணிக்கு ஒப்பு கொடுத்தார், சிரசை முள்மூடிக்கு ஒப்பு கொடுத்தார், தன் இதயத்தை அவர் விழாவில் குத்தினானே
அந்த குத்தும் போது ஏன் குத்துகிறாய் என்று கேட்காமல் ஒரு சிலுவையை பொறுமையோடு சகித்து ஜெயம் கொள்ளுகிற கர்த்தராய், வெற்றி பெறுகிற கர்த்தராய் மாறினார். அதற்காக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த சிலுவையிலே சிந்தப்பட்ட அந்த இரத்தம் தான் இன்றும் மனிதனுடைய பாவத்தை மன்னிக்க கூடிய இரத்தமாயிருக்கிறது. துரைதனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தா. துரைதனங்கள் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு, ஆமா, பிசாசுக்கு என்ன இருந்தது என்றால், இருக்கிறது என்றால், துரைதனங்கள் அதிகாரங்கள், இரு அதுல ஒன்று இருளின் அதிகாரம், உரிந்து கொண்டு வெளியரங்கமாக சிலுவையிலே வெற்றி சிறந்தார், வெற்றியை கொண்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி போற்றி துதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அவனுடைய அதிகாரத்தை சிலுவையிலே வென்றார், வெற்றி சிறந்தார், வெற்றியின் நாயகனாய் வெற்றி சிறந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொன்னது என்னவென்றால், லூக்கா எழுதின சுவிசேஷம் 10:19, இதோ சர்மங்களை தேள்களையும் மிதிக்கவும் சத்ருனுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் உனக்கு அதிகாரம் கொடுக்கிறேன்,

நிற்கக்கூடிய தன்மை இருக்கிறது. அதனாலே பாதிக்கப்படுகிறவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அப்பேற்பட்ட விஷமுள்ள சர்பத்தையும் விஷமுள்ள தேல்களையும் மிதிக்க உனக்கு கிருபை கொடுக்கிறார் என்றால், கர்த்தர் எந்த அளவுக்கு மிதிக்கிற அந்த காலை காப்பாற்றுகிறவராய், அந்த காலுக்கு எந்த சேதம் அணுங்காதபடி காக்கிற கர்த்தராய் இறங்கி வருகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. கர்மியானவிலே சத்துருனுடைய சகல வல்லமைகளும் மேற்கொள்ளமும். அப்போ சகல வல்லமைகளையும், அவனுக்கு அதிகமான வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வல்லமை செயல்பாடில் இருக்கிறது. ஒருவனை வியாதிக்குள் ஆக்குறான், ஒருவனை பாவத்திற்கு அடிமையாக்குறான், ஒருவனை சாபத்துக்குள் ஆக்குறான், ஒருவனை தேவ கோபாக்கினிக்கு ஆளுக்கிறான், ஒருவனை அக்ரம் பண்ணுவதற்கு தூண்டி விடுகிறான், பாவத்தினுடைய அடிமைதனத்திற்கு வழிகாட்டுகிறான். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். நம்முடைய வாழ்க்கையை பாவத்திற்கு அழிய வேண்டும் என்று எத்தனம் பண்ணுகிறவர், ஆனால் கிறிஸ்து அந்த சிலுவையின் உபதேசம் நம்முடைய பாவ அடிமைதனத்திலிருந்து நம்மை விடுவித்து நம்மோடு அவர் வாழவும், நம்மை பலப்படுத்தவும், நம்மை காப்பாற்றவும், நமக்கு உதவி செய்யவும், நமக்கு துணையாய் நிற்கவும் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஜீவிக்கிறவராய் இன்று இருக்கிறார். அவர் காப்பாற்றுகிறார். அவரிடத்தில் விண்ணப்பத்தில் கேட்கும் போது சகல வல்லமை உள்ள பிசுவாசை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாய் பசுத்த ஆவினுடைய அபிஷேகத்தையும் வல்லமையும் கொடுக்கிறார். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாதாக. சிந்திக்க வேண்டும், பிசாசு எதிர்க்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்போ ஆண்டவர் இந்த சத்ருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளுவதற்கு என்ன கொடுக்கிறார் என்றால் அதிகாரத்தை கொடுக்கிறார். அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சூத்திரம் உண்டாவதாக. அந்த அதிகாரம் பெற்றவர்களாய், அதிகாரத்தில் நிலைத்து நிற்கின்றவர்களாய், ஆண்டவருக்கு அதிகாரம் உண்டு, ஆகவே அதிகாரத்தை கொடுக்கிறார். சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் குணமாக்கவும், எல்லா பிசாசின் கிரியைகளை அழிக்கவும், எல்லா அசுத்தாவிகளை அழிக்கவும் அவர்களுக்கு என்ன கொடுத்தார் என்றால் அதிகாரத்தை கொடுத்தார். மத்தேயு 10:1 எழுதி இருக்கிறது அதிகாரம். இந்த அதிகாரத்தை பெற்றவர்களாய் நாம் வாழ வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சூத்திரம் உண்டாவதாக. அதிகாரத்தை கொடுத்த பிறகு ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. பிசாசு ஒன்றும் பண்ண முடியாது. நான் இருக்கும் போது ஒன்றும் பண்ண முடியாது, அதுதான் அர்த்தம். அது அப்பா கூட இருக்கும் போது அவனுடைய வல்லமைகள் ஒன்றே இல்லை. அப்பாவுக்கு முன்பாக அப்பா காப்பாற்றுகிறவர், ஆதரிக்கிறவர், துணையாய் நிற்கிறவர், நமக்கு உறுதுணையாய் நிற்கிறவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. இந்த சிலுவையின் உபதேசத்தை குறித்து, சிலுவையிலே சிந்தப்பட்ட அந்த இரத்தத்தை குறித்து இந்த மாலை நேரத்திலே பார்த்தோம். அதுக்கு பாவத்தை மன்னிக்கக்கூடிய வல்லமை, அது கிருபையா இருக்கக்கூடிய வல்லமை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சூத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவன் மகா பரிசுத்தமுள்ள தேவன், வல்லமுள்ள தேவன். ஆகவே பிசாசின் கிரியைகளை அழிக்க வந்த இயேசு கிறிஸ்து எல்லா இரத்தத்தினாலே சுத்திக்கப்படவும், நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறை எல்லா இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படுவோம், இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு உண்டாகாது என்று சொன்ன இயேசு கிறிஸ்து அவரே நமக்கு பலியானார். இந்த சிலுவையின் உபதேசத்தை சுமந்து சொல்ல வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சூத்திரம் உண்டாவதாக. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசுனாக இயேசுவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்காக சூத்திரம். இஸ்ரவேலின் தேவன் மகா

0: பாப சுத்தமுள்ள தேவன், வல்லமுள்ள தேவன், இந்த மாலை நேரத்தில் உம்முடைய சிலுவையின் உபதேசத்தை, சிலுவை குறித்ததான ஆண்டவரே இந்த அருமையான செய்தி இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்க கிருபை தந்திரதற்காய் ஸ்தோத்திரம். இந்த சிலுவையின் உபதேசம் எங்களை மாற்றினது, எங்களை குணமாக்கினது, எங்களை விடுவித்தது, எங்களுக்கு சமாதானத்தை கொடுத்தது, எங்களுக்கு நித்திய ஜீவனை, அதற்காக சூத்திரம் ஆண்டவர. ஒவ்வொருவரையும் காத்து கொள்ளும் ஆதரியும் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள், கேட்க போகிறவர்கள் ஆண்டவரே, இவர்கள் எல்லோரும் இந்த சத்தியத்தின் மூலமாக பேசும் சாட்சி உள்ளவர்களாயிருக்க, பாவத்தை எதிர்த்து நிற்கிறவர்களாயிருக்க ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து தெய்வீக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாயிருக்கட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தினால கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக, ஆமேன், ஆமேன்,
1: ஆமீன், ஆமீன். சிலுவையின் உபதேசமும் அதிகாரங்களும் அந்த தலைப்பின்களை எடுத்து வந்தீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. கர்த்தரை கரத்திலே இந்த வார்த்தைகளை ஒப்புவித்து கொண்டு நாங்கள் திரும்பவுமாக புதன்கிழமை இதே வேளையிலே சந்திப்போம். அதுவரை இந்த வசமாதத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி பாஸ்டர், God bless you.
0: Amen. God bless you. Thank you, brother.
1: ஆமீன், ஆமீன். அருமையானவர்களை, இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் பாஸ்டர் போல் லூயிஸ் கரன் அவர்கள் பெனியல் திருச்சபை சார்பாக கர்நாடகா இந்தியாவிலிருந்து இணைந்து கத்தோடைய வார்த்தைகளை விதைத்திருக்கிறார். கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என சுவாசிக்கிறோம். அதே வேளையிலே கத்தோடைய வசனங்களை பிரசங்கித்த ஊழியரையும் குடும்பத்தாரையும் மறு ஒழியப்பிலே கேட்க போன்ற ஒவ்வொருவரையும் கத்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக, வார்த்தைகளுக்கு ஊடாக வழிநடத்துவாராக. கத்தோடைய கரத்திலே ஒப்புவிப்போம். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். நன்றி பாஸ்டர், God bless you. Amen.
0: Thank you. God bless you, brother. Thank you.
2: Recording stopped.
1: அருமையானவர்களை, நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் ஒரு பாடலோடு இணைந்த பொழுது சில ஊழியர்கள் நிவாரணம் சுவாசிக்கிறோம். கத்திரை கரத்திலே அவர்களை ஒப்புவிப்போமா? ஆமேன்.

0: உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் இணைந்திருக்கிறீர்கள் கர்த்தர்தாமே. உங்களுக்கூடாக எடுத்து வரப்போகிற ஜெபங்களுக்காக முன்னதாக நன்றி கூறிக்கொண்டு இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களம்மா. God bless you. Amen.
1: God bless you. அப்ப அந்த டாக்டர் என்னன்னு தெரியுமா? அப்ப
0: என்னன்னு தெரியலம்மா, நான் கேட்டு சொல்ல விசாரிச்சு.
1: சரி பரவாயில்ல, அங்க ப்ரே பண்ண வேண்டியா எங்கட கடமை. ஓகே இல்லமாண்டா, ஓகே அப்ப தேங்க்யூ. God bless you. ஓகே தேங்க்யூ. பாய் பாய் பாய். அன்பும் கிருபையும் இறக்கம் நிறைந்த பரிசுத்த தேவனே, இந்த நேரத்துக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி சொல்கிறோம் ராஜா. இந்த நாளை நாங்கள் காண தெய்வ மட்டத்தை கிருபைக்காக நன்றி. இன்றைக்கு எழும்பி காலூன்றி நிற்கத்தக்க தந்த வல்லமைக்காக நன்றி. எங்களோட பலவீனத்திலும் உங்களோட பலன் பூரணமாக விளங்குற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி சொல்ல நாவு போதாது ஐயா. அப்படிப்பட்ட வெள்ளம் உள்ள அன்பான ஒரு தேவனை நாங்கள் நேசிக்க ஆராதிக்க நம்ப விசுவாசிக்க சார்ந்திருக்க எங்களுக்கு தந்த இந்த அழைப்புக்காக, இந்த உறுதிக்காக, இந்த உண்மைக்காக, இந்த கிருபைக்காக, இந்த இரக்கத்துக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களோட பிள்ளைகளுக்கு தந்த அந்த உரிமையை நாங்கள் போட்டு அடித்து விடாதபடி உங்களோட பிள்ளைகளாகிய நாங்கள் எங்களுடைய ஆவி ஆத்ம செல்வன் சிந்தனை செய்ய பேச்சு ஒவ்வொன்றையும் எங்களோடு கூட இருக்கிற பரிசுத்தாவியானவரை இடகட்டி கொள்ளுங்க ராஜா. எங்களுக்கு தந்த இந்த பரிசுத்தாவியானவருக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. இந்த பரிசுத்தாவியானவர் எங்களை வலப்பக்கமோ இடப்பக்கமோ சாய்ந்து உங்களுக்கு பிரியமில்லாத செய்யாதபடி உணர்த்தி உணர்த்தி பரிசுத்த பாதையில் எங்களை வல்லெடுத்து கொண்டு வாரதுக்காக, எங்களை பாதங்கள் இடறாதபடி தூக்கி சுமந்து வல்லெடுத்துற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா. பிதா குமாரன் பரிசுத்தாவியானவரே உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி. திரியக தேவனே உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி நன்றி. எங்கள் இந்த நேரத்தில் ஆண்டவரே இந்த சங்கம மொழியில் இணைந்திருக்கும் எங்கள் ஒவ்வொருடைய ஆவி ஆத்ம சரீரம் சிந்தனை செய்ய பேச்சு ஒவ்வொன்றையும் இடகட்டி கொள்ளுங்க ராஜா. இடகட்டியா ஆராய்ந்து பார்த்து வேந்தரதரக்கூடிய காரியங்கள் எங்கள் என்ன இருந்தாலும் விசேஷமாக எங்கட சிந்தனைகளையும் பரிசுத்தப்படுத்தி உங்கள் ஒருவராகத்தான் நடத்த முடியும். பரிசுத்தத்தை விரும்புகிற தேவனே, பரிசுத்த பாதையில் எங்களை வழிநடத்த வேணும் என்று எங்களை முதல் ஆண்டவரே ஜீவ பயல்களாக உங்களிடத்தில் படைக்கிறோம். ஆண்டவரே கத்தில் ஆசிரியம் உள்ள தேவனே பலிய அல்ல, நீங்க கீழ்ப்படுதலைத்தான் விரும்புகிற தேவன் என்ற எங்களை ஜீவ பலிகளாக உங்களோட பாதத்தில் ஒப்படைக்கிறோம். என்ன எங்களுக்குள் கீழ்ப்படின ஆவியை ஊட்டி ராஜா, இந்த உலகம் நாங்கள் இருக்கும்விடம் அயலார் மத்தியில் ஆக்கியப்படும் சபமத்திய சமுதாயத்தில் உங்களை எங்களை கண்டு கொள்ளக்கத்தக்கதாக சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுறங்க மெய்யான ஒளியை உங்களோட ஒளியங்களில் வீசத்தக்கதாக கிருபை செய்ய உங்களால் முடியும். கிருபை செய்ய வல்லவே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த இதுவரை நேரம் நீங்களும் சங்கம மோலி அழி அழியை தொடக்கி தடதாகாமதமின்றி இந்த நாளில் நடத்தி கொண்டு வர கிருபைக்காக நன்றி. இத்தனை வருஷ காலமாக நீங்கள் அதை ஆச்சரியமாக அற்புதமாகவும் ஆமா பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாகவும் நடத்தி கொண்டு வந்து நீங்கள் தகப்பனே என்னும் தொடர்ந்து உங்களை நாம மாமப்படுத்தக்கதாக ராஜ்யம் வளரத்தக்கதாக உங்களால் இதை நடத்த முடியும். நடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். பலத்தினாலும் வல்ல பராக்கிரமத்தினாலும் வல்ல பரிசுத்த ஆவியானவரே உங்களால் கூடும் என்ற வாக்களித்த பரிசுத்த ஆவியானவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். தொடக்கத்தில் வாசிக்கப்பட்ட ஜீவன் உள்ள வார்த்தைக்காக நன்றி. இந்த வார்த்தையை வாசிக்க வேண்டும் என்ற மனப்பாரத்தை ஆண்டவரே சௌதன் சௌதரிக்கு கொடுத்து 365 நாளும் இந்த வார்த்தையை வாசிக்கத்தக்கதாக பிரித்து பிரித்து உங்களோட வாக்கிய வாசிக்கத்தக்கதாக நீங்கள் அவர்களுக்கு கொடுத்த வெளிப்பாட்டுக்காக வழிநடத்தலுக்காக ஆலோசனைக்காக நன்றி சொல்லுகிறோம் ராஜா, நன்றி சொல்லுகிறோம். வாசிக்கப்பட்ட ஜீவன் உள்ள வார்த்தை ஒவ்வொன்றுக்கும் நன்றி சொல்லுகிறோம். இந்த வார்த்தைகளை ஒவ்வொன்றும் நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளாக முளைத்து 100 தனியாக 40 தாக 40 தாக பலன் கொடுத்து கொண்டு வாரதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களுக்கு துதிக்கிறோம் ஐயா. என்னும் இந்த வார்த்தைகளை தினமும் பிள்ளைகளுக்கு வாசிக்க முடியாத நிலையில் இருப்போருக்கு இந்த வார்த்தைகள் உதவியா இருக்கிறதுக்காக, இந்த வார்த்தைகள் ஜீவனுள்ள வார்த்தைகள் கால்களுக்கு தீபம் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறதுக்காக அதை நடத்தி கொண்டு வார கிரியேசு கொண்டு வாருங்க தேவனே. உங்களை நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்தும் ராஜா உங்களோட பிள்ளைகளுக்கு கூட ஆக ஆண்டவரே பாடலோ துதியோ சாட்சி கூட ஆக நேரம் நடத்தினதுக்காக நன்றி ஆண்டவரே. இன்னும் தொடர்ந்தும் ஆண்டவரே முடிவு பரியந்தம் இந்த சங்கம் இந்த நாளில் நீங்கள் வல்லமையாக உங்களோட பிள்ளைகளுக்கு கூட ஆக ஆச்சரியமாக அற்புதமாக விசேஷமாக உங்களோட பிள்ளைகளுக்கு கிடைத்த தாளந்துகளுக்கு கூடாக வரங்கள் கணேசலால் உங்களை மாமப்படுத்தத்தக்கதாக உங்களால் நடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களோட பிள்ளைகளாகிய நாங்கள் சுயத்தில் எதையும் செய்து விடாதபடியப்பா, பரிசுத்தாவியானவரே உங்களோட பாதத்திலிருந்து விண்ணப்பித்து உங்களோட சத்தத்தை கேட்டு கீழ்படிந்து உங்களை மாமப்படுத்துறவர்களா இருக்கத்தக்கதாக எங்களை உங்களோட சிலுவையின் பின்னால் மறைத்து நீங்கள் எங்களுக்குளால் வெளிப்படத்தக்கதாக உங்களோட கிருபியை ஊட்டிய ஒரு பிள்ளைகளையும் எங்களை நீங்கள் வழிநடத்தி கொண்டு வர்றதுக்காக வழிநடத்த வல்லவராயிருக்கிறதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். நேற்று நின்றும் மாறாக தேவனே உங்களை துதிக்கிறோம். யார் மறந்தாலும் உங்களோட பிள்ளைகளை மறக்காமல் நின்று தர்றவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரம். உலகத்தில் இல்லாத காலங்கள் எல்லாம் ஆண்டுகிறேன் மாறினாலும் நீங்கள் சூரியனை உதிக்கிற இடத்திலே அது சூரியன் உதித்து மறையில இடத்தில் மறையத்தக்கதாக அதுகள் எல்லாவற்றுக்கும் கட்டளையிட்டு வைத்திருக்கிற தேவன் எல்லா வல்லமை உங்களிடத்தில் தான் ஐயா இருக்கிறது. மனுஷர் இந்த டெக்னாலஜிக்குள்ளால் எத்தனையோ காரியங்களை எல்லாம் செய்து பார்க்கிறார்கள், ஆனால் இது ஒன்றையுமே மாற்ற முடியாது. உதிக்கிற சூரியன் காலையில் உதித்து பின்னேரம் மறையத்தக்கதாக உங்கள் ஒருவரால் தான் ஐயா செய்ய முடியும். அதை நீங்கள் செய்து கொண்டே வாருங்கள். நீ உங்களுக்கு கொடுக்கிற துதிய கிணத்த மகிமையை ஆண்டவரே இந்த உலக மக்கள் உங்களோட பிள்ளை எல்லாவற்றுக்கும் எல்லாம் உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் இந்த உலக ஐஸ்வர்யங்கள் மாயலுக்கு அடிமையாய் போய்விடாதபடி, டெக்னாலஜி சேவைகளுக்கு பாவிக்க வேணும் அதுக்கு அடிமையாய் போய்விடாதபடி இவன் உள்ள தேவனை உங்களுக்கு அடிமை உள்ளவர்களாக இருக்கத்தக்கதாக ஆண்டவரே நீங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உணர்த்தி வழிநடத்துங்க ராஜா. உணர்த்தி வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உலக பிரகாரமான பாவங்களுக்கும் இச்சைகளுக்கும் அடிமையாய் போய் ஆண்டவரே உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யாதபடி உங்களை நேசிக்கும் பிள்ளைகளை பரிசுத்தாவியானவரே இடகட்டி வழிநடத்துங்க ராஜா. சந்ததி பெருகாதபடி எத்தனையோ காரியங்களுக்கு சுதந்திரத்தை கொடுத்து இப்பொழுது ஆண்டவரே சேம் செக்ஸ் மேரேஜ் தானாம் எத்தனையோ பெர்சன்ட் உலகத்திலேயே கூடிக்கொண்டு வருகிறது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் நீங்கள் அன்பிந்தவனே ஆதாமே மாதாமுக்கு வாழையும் ஒரு குரான் என்றுதான் நினைத்தீங்கள். அது கூடத்தான் சந்ததிகளை பெருக பண்ணினீங்கள் ராஜா. இதையெல்லாம் மறந்து சந்ததி வளராதபடி இந்த உலகம் ஆண்டுவிடையே மக்கள் அது கடுமையாய் போகிறார்கள். இதுகளை கேட்கும் பொழுதே நாங்கள் வேதனை அடைகிறோம். ஆண்டவரே உங்களால் தானே ஐயா செய்ய முடியும். பலகை பெருங்கள் என்று சொன்னது இவனே உங்களோட பிள்ளைகள் உங்களை நேசிக்கும் பிள்ளை ஒரு ஆணை இணைத்து கொடுக்கும் பொழுது அவர்கள் பலகை பெருகத்தக்கதாக அவர்கள் சந்ததி வளர வேண்டும் என்ற எண்ணத்தையும் கொடுத்து உங்களால் நடத்த முடியும். இந்த சந்ததி கூடத்தான் ஐயா உங்களோட ராஜ்யத்தை கட்டி எழுப்ப முடியும் என்றதை அவர்கள் உணர்த்த உங்களால் முடியும். உணர்த்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோதரிக்கிறோம். உலகத்தில் நடக்கும் ஒவ்வொரு காரியங்களையும் பார்த்து ஆண்டவரே உங்களோட பிள்ளைகளாக நாங்கள் வேதனைப்பட்டு துன்பப்பட்டு உங்களிடத்தில் ஓடி வந்து எங்களை விண்ணப்பங்களை நாங்கள் ஒப்படைக்கிறோம் ராஜா. நாங்கள் கேட்க முதலே என்னத்தை கேட்க போறோம் என்று உங்களுக்கு தெரியும். நாங்கள் நினைக்க முதலே என்னத்தை நினைக்க போறோம் என்றே உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட வல்லமுள்ளதேவனே இந்த உலகத்தில் நடக்கும் சீர்கேடுகளை பார்த்து உங்களுக்கு பிரியமில்லாத சம்பவங்களை கேட்டு பார்த்து வேதனை அடைகிறோம். ஆரிடத்துல பாகதைக்கு உங்களுக்கு எல்லாவற்றையும் சொல்லலாம். எல்லாவற்றையும் கேட்கிற நீங்க பொறுமை உள்ள தேவன். உங்களோட ராஜ்யம் வளர்த்ததற்க மனுக்குள்ள உங்களோட பிள்ளைகளாக மாறத்தக்கதாக உங்களை ஜீவன உள்ள தேவனை நேசிக்கத்தக்கதாக உங்களால் தான் ஐயா செய்ய முடியும். செய்ய வல்லவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோதிக்கிறோம். உங்களை நேசிக்கும் பிள்ளைகள், உங்களோட ஊழியத்தை செய்யும் பிள்ளைகள், எங்கெங்க இருந்தாலும், எந்த சபையை நடத்தினாலும், எந்த தேசத்தில் இருந்தாலும், உங்களுக்கு பிரியமாக நடக்கத்தக்க, உங்களை பிரியமில்லாத எதையும் செய்து விடாதபடி ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் உணர்த்தி வழி நடத்துங்க ராஜா. அவருடைய பாதங்கள் இடறாதபடி தூக்கி வந்து வழி நடத்த உங்களால் முடியும். வழி நடத்தி கொண்டு வர வல்லவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த இத்தனை வருஷ காலமாக இந்த சங்கம ஒளியிலே நடத்தி கொண்டு வர சகோதரனுக்காக, சகோதரிக்காக, அவருடைய குடும்பத்துக்காக நன்றி சொல்லுகிறோம் ராஜா. சகோதரனை தூக்கி எடுத்தீங்களே, பிரபஞ்சத்திலிருந்து தூக்கி எடுத்து ஒளியின் பிள்ளையாக மாற்றினால் தொடங்கி அவருடைய மனதில போட்டு பாரம். நான் அறிந்த உண்மையுள்ள தேவனே, நான் நேசிக்கும் உண்மையுள்ள உயிருள்ள தேவனே, என்ற குடும்பம், இந்த இனசன மக்கள், சகோதரங்கள், அன்பானவர்கள் அறிந்தவர் அறிய வேணும் என்ற வாஞ்சியை கொடுத்து ஆண்டு விரைந்த சங்கமம் என்ற ஒளி எளிய நடத்தத்தக்கதாக அவருக்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்காக, இந்த உரிமைக்காக, நேரத்துக்காக, சுவத்துக்காக, பலத்துக்காக, ஆலோசனைக்காக, வழிகாட்டுதலுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி, நன்றி சொல்லி, நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். இத்தனை வருஷ காலமாக தட தாமதமின்றி நடத்தின வந்தவனே, இன்னும் ஆண்டவரையும் கூட கிருபினவென்று சித்தத்தின்படி தட தாமதமின்றி இதை நடத்தி ஒத்துழைப்புகளை கொடுத்து இதை நடத்தி கொண்டு வர உங்களால் முடியும். வேறொன்றுக்கும் நீங்க தொடங்கவிட்ட சுய பெருமைக்கோ பெயருக்கோ நீங்க தொடங்கவில்லை ஐயா. உங்களோட ராஜ்யம் வளர வேணும், உங்களை நேசிக்க பிள்ளைகள் அறிய வேணும், பிரபஞ்சத்தில் இருக்கிற பிள்ளைகள் உங்களை அறிய வேணும், ஒளியின் பிள்ளைகளாக உங்களோட ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களாக வேணும் என்ற நோக்கத்தோடு நீங்க தொடக்கினீங்க. நீங்க தொடக்கினதை நீங்க நடத்துவீங்க, அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். மகனை ஆசீர்வதிங்கோ, மனைவியை ரீட்டாவை ஆசீர்வதிங்க ஐயா. இவர்களோடு பேசுவோர், கதைப்போர், தொடர்புகளோர் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவருக்கும் புஞ்சிரிப்போடு பதில் கொடுக்கத்தக்கதாக நீங்கள் அவர்களுக்குள் இருந்து நீங்கள் வெளிப்படுறதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். எல்லாம் தாழ்மையோடும் உண்மையோடும் ஆண்டு நடக்கத்தக்கதாக உங்களை சிறந்த குணமான அந்த தாழ்மையும் உண்மையும் இயேசுவே அவர்களுக்கும் கொடுத்து நீங்கள் வளர்த்துற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி, நன்றி. கொடுத்த சந்ததி ஆசீர்வத்திற்காக நன்றி. கொடுத்த மகளுக்காக நன்றி, மகனுக்காக, மருமகள் பேரப்பிள்ளைகளுக்காக நன்றியோடு உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். சந்ததி ஆசீர்வத்திற்கு உங்களுக்கு நன்றி, நன்றி. இந்த சந்ததிக்குள்ளாக இந்த சந்ததிகளையும் கூடாக உங்களோட ராஜ்யம் வளரத்தக்கதாக, உங்களை நாமம் மாமப்படுத்தக்கதாக அவர்களையும் உங்களால் பாவிக்க முடியும். பாவித்து கொண்டு வாருங்க, பாவிக்க வல்லவர். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். நேற்று வந்து வந்து மாறாத நித்திய நித்தியமான கிருபனே, உங்களை நிச்சயப்படுத்தினால் அவர்களை தாங்கி வழிநடத்த கிருபைக்காக விசேஷமாக இந்த வருங்கால சந்ததியை உங்களுக்குள் காலோண்டு நிகழ்த்து நிற்கத்தக்கதாக பள்ளியோர்த்தங்க வர கிருபைக்காக நன்றி. அவர்களுக்குள்ளால் உங்களோட ராஜ்யம் வளரத்தக்கதாக, அவர்களுக்குள்ளால் உங்களோட நாமம் அமப்படத்தக்கதாக கிருபை செய்ய வல்லவரே, கிருபை செய்து கொண்டு வாரதிரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோதரிக்கிறோம். மகளின் ஆசீர்வதிங்க ராஜா. நீங்க அவக்கு கொடுத்த ஞானம் அறிவுக்காக நன்றி ராஜா, நன்றி. அவகையும் என்ன என்ன விதத்தில் அவட நேரத்தை நீங்க கொள்ள கொண்டு அவகையும் நீங்கள் ஒரு கருவியாக உங்களோட ராஜ்யம் வளர்வதற்கு பயன்படுத்தி கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி, நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோதரிக்கிறோம். அன்பின் தேவனே, விசேஷமாக இந்த பிள்ளைகள் வாசம் பண்ணும் கூடாரம், ஓடும் வாகனங்கள், இனிவரும் காலத்தில் அந்த பிள்ளை வேற பிள்ளைகள் போய் படிக்க போற பாடசாலை, பிள்ளைகள் வேலை செய்யும் வேலை ஸ்தலங்கள் ஒவ்வொன்றையும், இந்த சங்கம மொழியலை நடத்தும் ஸ்டூடியோ ஒவ்வொன்றையும் உங்களோட ரத்தத்தால மூடி காத்து கொள்ளுங்க ராஜா. காட்டு புசலும் வந்து அசைக்காதபடி கல்வாரியாகிய இயேசுவே, நீங்க தான் போட்டு மூடி மட்டும் காத்து கொண்டு வாரத போல் இனிமேலும் காக்க வல்லவர். அதுக்காக உங்களை துதிக்கிறோம். எங்கு ஐக்கியப்பட்டாலும், சபையிலோ சமுதாயத்திலேயோ இனசன மத்தியிலோ எங்கு இவர்கள் ஐக்கியப்பட்டாலும், இவர்களில் உங்களுடைய அன்பை கண்டுகொள்ளத்தக்கதாக, தாழ்மையையும் பொறுமையையும் கண்டுகொள்ளத்தக்கதாக பரிசுத்தாவியானவரே இடகட்டி வழிநடத்துக்கு ராஜா. இடகட்டி வழிநடத்தி என்ன மூலராஜ்யம் வளர்வதற்கு என்னென்ன விதமாக ஆண்டவரே உங்களை மாமப்படுத்தி வாழவும் மாமப்படுத்தி வாழத்தக்க வழி வசதிகள் ஆலோசனைகள் எல்லாவற்றையும் பரலோக ஞானம் ஒவ்வொன்றையும் கொடுத்து அவர்களையும் அவர்களுடைய சந்ததியையும் காத்து வழிநடத்த உங்களால் முடியும். காத்து வழிநடத்தி கொண்டு வார தேவனே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்னை தொடர்ந்தும் இந்த சங்கம மொழிகளில் இணைந்து செய்தி கூறாகவோ பாடலு கூறாகவோ துதி கூறாகவோ இணைந்து மூலமாவப்படுத்த போகிறோம். பிள்ளைகள் ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காக நன்றி சொல்லுவோம். அவர்களுக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை நீங்கள் கொடுக்குறீங்களே என்று உணர்ந்து தங்களை தாழ்த்தி உங்களை உயர்த்தி மாமப்படுத்தத்தக்கதாக அவர்கள் சுயத்தில் எதையும் செய்து விட்டு பேசிவிட விட்டு வார்த்தைன்னு சொல்லிவிடாதபடியும் இந்த நேரத்தை தவறி விடாதபடி நேரத்துக்கு வந்து உங்களை அர்ப்பணிப்போடு உங்களை மாமப்படுத்தத்தக்கதாக ஒவ்வாக்கு கொடுத்த ஒவ்வொரு ஆத்மாவையும் பாவீங்க ராஜா. இதோ கலோ என்று இல்லாதபடி ஆண்டவரே, நீங்கள் அவர்களை தட்டி எழுப்பி வெள்ளமையாக பார்த்து கொண்டு வர கிருபைக்காக நன்றி. என்னும் அவர்களையும் அவளுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கோ தப்பனே. அவளுடைய ஐக்கியப்படும் சபையை ஆசீர்வதிங்கோ. அவளை ஆண்டவர் ஐக்கியப்படும் சமுதாயத்தை ஆசீர்வதிங்கோ. இவர்களில் ஆண்டவரே உங்களை கண்டுகொள்ளத்தக்கதாக மையான ஒளியில் வாசம் பண்றங்கள் தேவனே. அப்பா, உங்களோட ஒளி இவர்களில் வீசத்தக்கதாக இந்த இரு சூழ்ந்த உலகத்தில் இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒளியாக இருக்கத்தக்கதாக உங்களோட கிருபியை ஊட்டி உங்களோட ரக்கத்தை ஊட்டி நீங்க வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். பொறுப்படுத்தவரே, வெற்றியோடு இதை நடத்தி முடிக்க வல்லவரே, ஆண்டவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே, இந்த உலகத்தில் நடக்கும் ஒவ்வொரு காரியங்களையும் கேட்கும் பொழுது ஆண்டவரையும் கூட வருகை சமீபம் தான் ஐயா என்றாலும் எல்லாரும் உங்களை அறிய வேணும், நேசிக்க வேணும் என்று நீங்க பொறுமையாயிருக்கிறீர்கள். இன்னும் ஆண்டவரே உங்களை அறியாமல் நேசிக்காமல் விக்கிரகங்களுக்கு தான் ஆண்டவரே மகமையை கொடுத்து கொண்டு வார வரும் அந்த ஆத்துமாக்களை எல்லா அங்கங்கிருந்தாலும் இந்த பொல்லாத விசாசின் தந்திரத்துக்கு அடிமையாயிருக்கும் ஆத்துமாக்களை தொடுங்கும் ராஜா, தொடுங்கும் தொடுங்கும். எந்தெந்த தேசத்தில் இருந்தாலும் உங்களால் மூட்டிக் கொள்ள முடியும் இவர்களை. ஆண்டவர மாம்சமான யாவருடைய தேவன் நீங்கள் அல்லவா? அதை அவர்கள் உணர்ந்து கொள்ள உதவி செய்யுங்கோ ராஜா, உதவி செய்யுங்கோ. உதவி செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமாக அப்பா உங்களுக்கு கொடுக்கிற நேரத்தை மகமையை கொடுக்காம இந்த டெக்னாலஜிக்குள்ள அடிமையாய் போய் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டர்நெட்டுக்கு அடிமையாய் போகாதபடி என்னென்ன தேவைக்கு பாவிக்க வேணுமோ அவசர தேவைக்கு பாவிக்கத்தக்கதாக ஆண்டவரே நீங்க உணர்த்தி இந்த வருங்கால சந்ததி மட்டுமல்ல ஒவ்வொரு ஆத்மாக்களையும் உணர்த்தி உங்களால் நடத்த முடியும் ஐயா. அவள் நடத்த வழி முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோத்திருக்கிறோம். ஆண்டவரே ஞானத்தை கொடுத்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களை ஊழியத்தை செய்யும் பிள்ளைகளை விசேஷமாக ஆண்டவரே உங்களோட நீரின் விளக்கத்தினால் அவர்களை பிடித்து உங்களால் வழிநடத்த முடியும். உங்களுக்கு பிரியமில்லாத விதத்தில் அவர்கள் உங்களுக்கு நீங்கள் கொடுக்கும் நேரத்தை அவர்கள் போட்டு அடித்து விடாதபடி உங்களுக்கு பிரியமில்லாத விதமாக அவர்கள் உபதேசம் செய்யாதபடி சத்தியத்தை சத்தியமாக வெளிப்படுத்துகிறவர்களா இருக்கத்தக்கதாக அவர்களுக்கு பெருசு காவியானவரே நல்ல வெளிப்பாடுகளை தரிசனங்களை கொடுத்து அவர்களை உங்களால் வழிநடத்த முடியும். நீங்க கொடுத்த வரங்கள் கனிகளுக்களால் அவர்கள் உங்களை மாமப்படுத்தத்தக்கதாக தங்களை தாழ்த்தி உங்களை மாமப்படுத்தத்தக்கதாக அவர்களுக்களால் நீங்க கிரிய செய்யுங்கோ ராஜா, நீங்க கிரிய செய்யுங்கோ. கிரிய செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். வருங்கால வாழ்வு சந்ததிக்காக உங்களை அண்டல் வருகிறோம் ராஜா. ஆண்டவரே இந்த வாழ்வு சந்ததி வளருவ ஆண்ட சந்ததி வளராமலே தெரிஞ்ச தடைகளை தேசங்கள் கொடுக்கிறது ஐயா. ஆண்டவர் இந்த சந்ததி வளராமல் ஆண்டு தடைகளுக்கு அடிமையாய் போய்விடாதபடி இந்த வருங்கால சந்ததியை பொறுப்படுங்க ராஜா. இந்த வருங்கால சந்ததி வாழ்க்கை துணைக்காக இயங்கிக் கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்கும் ஏற்ற துணியை உங்களை நேசிக்கும் பிள்ளைகளை கொடுத்து ஆண்டவரே அவர்களை கூட சன்னிதானத்தில் நினைத்து அவர்களை நாமம் அவருடைய வாழ்க்கையில் நாமம் அமப்படத்தக்கதாக எப்படியாதாமே மேவாலையும் இணைத்து பழகி பெறுங்கள் என்று ஆசீர்வத்தை அனுப்பினீங்களோ அதே போல் உங்களுடைய சன்னிதானத்தில் இணைக்கும் பிள்ளைகளை ஆசீர்வதித்த உங்களுடைய ஆசீர்வாதத்தை ஆபிராமின் ஆசீர்வாதத்தை ஊட்டி உங்களால் நடத்த முடியும். இதுக்கு தடையா இருக்கும் எல்லா விதமான அந்தகார சக்திகளையும் நிர்மூலமாக்க உங்களால் முடியும் ஐயா, உங்களால் முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோதிக்கிறோம். சந்ததி சந்ததி சந்ததி வளராதபடியே எத்தனையோ தடைகளை உலகம் கொடுக்கிறது ஐயா, அது கட்டிமையாய் போய்விடாதபடி கட்டுப்பாடோடு நடந்தது அப்பா. சந்தலியை வளர வேணும் என்ற எண்ணத்தோடு கூட பிள்ளைகள் நடக்கத்தக்கதாக உணர்த்தி உங்களால் நடத்த முடியும். நடத்ததல்ல வரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோதிக்கிறோம். என்னும் படித்து பட்டம் பெற்று வேலை கிடைக்கவில்லையே என்று ஏங்கிக் கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்காக, பாலுவ பிள்ளைகளுக்காக ஆண்டு விரைவில் மரம் நங்க சொந்து வருகிறோம் ராஜா. எவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து பட்டம் பெற்றவர்களுக்கு தகுந்த வேலை கிடைக்கவில்லையே என்று ஏங்கிக் கொண்டு இருக்கிறார்கள், மனச்சோரோடு இருக்கிறார்கள் ஐயா. இந்த இப்படிப்பட்ட ஆளால் பின்வாங்கி போய்விடாதபடி எங்கிற ஆண்டவரால் எல்லாம் கூடும் என்ற விசுவாசத்தோடு ஒவ்வொரு அடியை முன்னுக்கு வைத்து வைத்து உங்களை நேசித்து என்னும் வாழத்தக்கதாக இந்த வருங்கால சந்தேகத்தையை பிளப்படுத்தி வாழும் வழியை வகுத்து கொடுக்க உங்களால் முடியும் ஐயா, உங்களால் முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோதிக்கிறோம். அடசு அடப்பட்ட வாசலை துடைக்க துறக்க வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோதிக்கிறோம். உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆறுதலையும் ஆண்டவரே வெளிப்பாடுகளையும் கொடுக்க வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோதிக்கிறோம். இந்த வருங்கால சந்ததியை பொறுப்படுங்க ராஜா, பொறுப்படுங்க. அருமையாக கொடுத்த சந்ததிகளை பொறுப்பிடுங்க ராஜா. என்னும் ஆண்டவர் உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் வாழ்க்கை துணைக்காக பொறுமையோடு காத்து கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்கும் ஏற்ற துணைகளை நீங்க பரலோகத்தில் நிச்சயத்தை வெளிப்படுத்தி ராஜா அவர்களை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக பணத்தையோ பொருளையோ பொன்னியோ அவர்கள் பார்க்கிறவர்களாக அல்ல, உங்களை நேசிக்கிற பிள்ளைகளை ஆவியோடும் உங்களோடும் உங்களை ஆராதிக்கிற பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக நீங்கள் அவர்களோடு பேசி ஆண்டே உங்களால் வழிநடத்த முடியும். உங்களுடைய சன்னிதானத்தில் அவர்களை நினைத்து இப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீங்கள் மகமப்பட வேணும், மகமப்பட வேணும், மகமப்பட வல்லவர். அதுக்காக உங்களை துதிக்கிறோம். பெற்றாருக்கு நல்ல பொறுமையை கொடுத்து ஆண்டவர் உங்களோட பதிலுக்கு காத்திருக்கிறவர்களாக அவர்களும் இருக்கத்தக்கதாக கிருபை செய்கிறாயா. அந்நியோ நாயங்களை நினைத்து அந்நியனும் உங்களுக்கு அடிமையாய் போய்விடாதபடி உங்களுக்கு பிரியமில்லாத இடத்தில் காலு கால் வைக்காதபடியும் இந்த பிள்ளைகளை உங்களால் பாதுகாத்து வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே எல்லாவற்றையும் பாதுகாத்து கொண்டிருக்கிற நீதி உள்ள நியாயாதிபதியே, நீதிபதியே, மனுஷருடைய நீதி எல்லாம் கந்த சீலைக்கு சமனையா. உங்களுடைய நீதியை நிலைநாட்ட வல்லவரே உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா, சோத்திருக்கிறோம். ஆண்டவரே பிள்ளை பாக்கியத்துக்காக இறங்கிக் கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்காக உங்களுடைய வருகும் ஆண்டவரே கர்ப்பங்களை தொட்டு ஆசீர்வதிக்க உங்களால் முடியும். வயசென்ற நேரத்திலும் சராளுடைய கர்ப்பத்தை தொட்டு ஆசீர்வித்த தேவன் நீங்கள் ஐயா. அதே போல இந்த பிள்ளை பாக்கியத்துக்காக இறங்கிக் கொண்டிருக்கும் பிள்ளைகளுடைய கர்ப்பத்தையும் தொட்டு ஏற்ற நேரத்தில் நீங்கள் ஆசீர்வதித்து அந்த சந்ததியை பெருக பண்ண உங்களால் முடியும். அந்த சந்ததியை பெருக பண்ண உங்களால் முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆனால் கற்பவதிகளாக இருக்கும் பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதித்ததுக்காக நன்றி. அன்பன் தேவனே அற்புதமாக ஆச்சரியமாக நிறைவான குழந்தைகளை பெற்றெடுத்து உங்களை மகமப்படுத்தத்தக்கதாக உங்களால் கிருபை செய்ய முடியும். சாமுண்டை கிருபை செய்ய வல்லவரே, சிருஷ்டிகர்த்தரே, உங்களால் நீங்கள் சிருஷ்டித்ததை நிறைவாக கொடுத்து ஆசீர்வதிக்க வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோதிக்கிறோம். பலவீனருக்கும் பலனற்றவர்களுக்கும் உதவி செய்கிற ஊரபட்சம் இல்லாத தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோதிக்கிறோம். அன்பின் தேவனே இந்த உலகம் பார்த்துலையோ சந்த சந்ததி பாவத்தினாலேயோ ஆண்டு வரே புத்தி குறவோடு பிறந்திருக்கும் பிள்ளைகளுக்காக உங்களை ஆண்டு வீரர்களை வழிநடத்துவது லேசான காரியம் இல்லை ஐயா. என்றாலும் இந்த கனடா தேசத்தில் இவர்களை வழிநடத்தத்தக்க வசதியை ஆண்டவரே நீங்கள் கொடுத்து வழிநடத்துகிற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி, நன்றி, நன்றி. கனடா தேசத்தில் மட்டுமில்லை, ஆஸ்திரேலியா தேசம், இங்கிலாந்து தேசம், மற்றபடியான இப்படிப்பட்ட தேசியம் தேசத்தில் எல்லாம் இப்படிப்பட்ட பிள்ளைகள் வாழ்வதற்கு வேண்டிய வழியை வசதி கொடுத்து பாடசாலைகளில் போய் படிக்க வேண்டிய வழி வசதிகளை நீங்கள் வகுத்து கொடுத்து இப்படி நடத்தி கொண்டு வர பெரிய கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். இந்த கனடா தேசத்திலே இந்த ஓட்டம் பிள்ளைகள் போய் படிக்கத்தக்க ஒரு பாடசாலையை நடத்தி கொண்டு வரத்தக்கதா செய்கிற தேவனே. இதை நடத்த ஒருக்கும் வேண்டிய ஞானத்தை கொடுத்து பொறுமையை கொடுத்து அந்த பிள்ளைகளை நல்ல வழியில் நடத்தத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும் ஐயா. உங்களோட சாயலாகத்தான் நீங்க சிருஷ்டித்தீங்கள். ஆனால் அவருடைய புத்தி குறைவு என்னென்னத்தில் குறைவு இருக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆனால் இவர்களுக்கு ஒரு அற்புதமாக ஒரு விவேகத்தை கொடுத்திருக்கீங்கள் ஐயா. இதை பெற்றாரும் இவர்களை வழிநடத்துறவர்களும் கண்டு அந்த வழியில் இவர்களை வழிநடத்தத்தக்கதாக அவர்களுக்கும் ஞானத்தை கொடுத்து உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவர் உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே செலவின குறவொன்றும் வந்து விடாதபடி, சமுதாயத்தில் இருந்து தள்ளப்படாதபடி ஆண்டவரே பெற்றாரும் இவர்களை நடத்துவோரும் அவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கிறவர்களாக அன்போடு அவர்களை வழிநடத்துறவர்களாக இருக்கத்தக்கதாக வேண்டிய வழி வசதி ஒவ்வொன்றையும் நீங்க தொடர்ந்து வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரம். எவ்வளவு ஆச்சரியம் அற்புதமாக இப்படி பலவீனமான பிள்ளைகளை அவளுக்கு ஒரு விசேஷமான தாளந்தை கொடுத்தே நீங்க நடத்துறீங்க. அந்த தாளந்தை கண்டுபிடித்து அந்த தாளந்துக்குள் வளரத்தக்கதாக அவர்களை வழிநடத்தத்தக்கதாக பெற்றாருக்கு வேண்டிய ஞானம் அறிவு, இவர்களை வழிநடத்துறவர்களுக்கு வேண்டிய ஞானம் அறிவு பொறுமையை கொடுத்து வழிநடத்துங்கிறாயா. இறைவன் உள்ள தேவனே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். உங்களால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லையா. உங்களால் எல்லாம் கூடும். நீங்க சப்பானி எழுப்பினவன் குருநருக்கு பவர் பார்வை கொடுத்ததுவன் ஐயா. ஆண்டவரே குஷ்டரோகியை சுகப்படுத்தின தேவன், எத்தனை அற்புதத்தை செய்த தேவன் ஐயா. இன்றும் அற்புதம் செய்து கொண்டு வர்றீங்கள். அந்த அற்புதத்தை எப்படிப்பட்ட பிள்ளைகின்ற வாழ்க்கையிலும் செய்து உங்களை நேசித்து வல்ல நடக்கத்தக்க உங்களுக்கு சாட்சியாக இருந்து உங்களோட ஊழியத்தை செய்கிறவர்களாக இருக்கத்தக்கதாக இவர்களை ஆசீர்வித்து வழிநடத்த உங்களால் முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே, ஒவ்வொரு தேசத்து தலைவர்களுக்காக உங்களுடைய வருகிறோம் ஐயா. அதிகாரிகளுக்காக ஜெபிங்கள் என்று சொன்ன தேவனே, அதிகாரத்தை நீங்க தான் இவர்களுக்கு கொடுத்தீங்கள். இதை மறந்தவர்கள் சுயத்தில் எதையும் செய்து விடாதபடி இந்த கனடா தேசத்து அதிகாரி, அமெரிக்கா தேசத்து அதிகாரி, ஆஸ்திரேலியா தேசத்து அதிகாரி, இங்கிலாந்து தேசத்து அதிகாரி, இப்படி பெரும் தேசத்து அதிகாரிகள் ஒவ்வொருவரையும் பொறுப்படுங்கிறாயா. இவர்களுக்குள் நல்ல ஐக்கியத்தை கொடுங்கோ. தேவ பயத்தோடு அவர்கள் தங்களோட தேசத்தை ஆளத்தக்கதாக இந்த பெரிய கண்டங்கள் ஒவ்வொன்றையும் உங்களுக்கு பிரியமுள்ள விதத்தில் ஆளத்தக்கதாக ஆண்டவரே, உங்களோட வார்த்தைக்கு இடம் கொடுத்து ஆளத்தக்கதாக ஆண்டவரே, இருபுறமும் கருக்குள்ளப்பட்டேன் போல அந்த வார்த்தைக்கு அவர்களிடம் கொடுத்து முதல்களிடம் கொடுத்து அந்த தேசத்தை ஆளுறவர்களாக இருக்கத்தக்கதாக இவர்கள் ஒவ்வொருவரோடும் பேசி உங்களால் நடத்த முடியும். நடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என் ஆண்டவரே உங்களோட அன்பை ருசித்து உங்களை சுதந்திரமாக ஆராதிக்க முடியாமல் பயத்தோடும் நடக்கத்தோடும் ஒழித்தும் மறைந்தும் இருந்து உங்களை ஆராதிக்க தேசங்களுக்காக உங்களை வருகிறோம். ஆண்டவரே இவர்களுடைய தேசத்தில் உங்களோட அன்பை நீங்க வெளிப்படுத்தி இவருள்ள தேவனேவர்கள் வாஞ்சோடு ஆராதிக்க முடியாமல் மறைவிடத்திலும் ஒளிப்பிடத்திலும் இருந்து ஆராதிக்கும் தேசங்களுக்காக உங்களுடைய வருகிறோம். அந்த பிள்ளைகளுக்காக வருகிறோம். இவர்களுக்கு எதிராக அந்த சக்தி எல்லாவற்றையும் உங்களால் நிர்மூலமாக்க முடியும் ராஜா. அதுபோல அற்புதமாக ஆண்டவரே இஸ்ரேல் தேசங்கள் ஆண்டவரே அந்த சிறந்த சமுத்திரத்தை கடக்கும் பொழுது எவ்வளவு அற்புதமாக அவர்களை துரத்தி கொண்டு வந்த எகிப்தியரை நீங்கள் எப்படி அழிப்பீங்களே ராஜா. அதே போல உங்களோட பிள்ளைகளுக்கு எதிராக எழும்ப அந்த சக்தியை உங்களால் அழிக்க முடியும், அழிக்க முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். சங்கடல பிரித்தவரே உங்களுக்கு நன்றி, எருகோ மதுல விழுத்தினவரே உங்களுக்கு நன்றி நன்றி என்று உயிரோடு இருந்து உயிருள்ளதவனாயிருந்து நியாயம் தீர்த்து கொண்டு வர நீதி உள்ள நியாயாதிபதியை உங்களை துதிக்கிறோம். திரும்ப வந்த ராஜாத ராஜனாக வந்து அங்க போறவரே உங்களை துதிக்கிறோம். ஆண்டவரே வேலையில் வந்து இறங்க போறவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கெங்கெல்லாம் இந்த நாளில் பிரயாணம் பண்ணுகிறார்களோ, பிரயாண வசதியை வாய்க்க கொடுத்த எண்ணத்தில் பிரயாணம் பண்ணினாலும் அவர்களுக்கு வேண்டிய பாதுகாப்பை கொடுத்து ட்ரெயினா இருந்தானு பஸ்ஸா இருந்தானு மோட்டர் சைக்கிளா இருந்தானும் ஆண்டவரே காரோ ஆண்டவரே பிளேனோ எதுவாயிருந்தாலும் அதற்கும் வேண்டிய பாதுகாப்பை கொடுத்து ராஜா. ஆண்டவர்கள் போய் சேர வேண்டிய இடங்களுக்கு கூட்டிக்கொண்டு போய் உங்களால் சேர்க்க முடியும். எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களோட அன்பை எது விதத்தில் பங்கிட்டு கொடுக்க முடியும் என்று நீங்கள் கொடுத்தால கீழ்ப்படைந்து உணவு கூடாகவோ உடுப்பு கூடாகவோ இருப்பிடங்களை அமைப்பது கூடாகவோ உங்களை வார்த்தையை வெளிப்படுத்துவது கூடாக பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கும் ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் ஆண்டவரே வைத்தியங்களை செய்வதற்கு பிரயாணம் பண்ணும் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உங்களோட ரத்தத்தால் மூடி காத்து கொள்ளுங்கோ. இது இந்த கஷ்டமோ இந்த பொல்லாங்களோ அவர்களை வந்து அணுகாதபடி வேண்டிய பாதுகாப்பை கொடுத்து நீங்க தான் அவர்களுக்கு ஆண்டவரே மிகஸ்தமமாக இருந்து அவர்களை நீங்க பாதுகாப்போடு கூட்டிக் கொண்டு உங்களுக்கு பிரியமான விதத்தில் அவர்களது எந்த பொல்ல ஆங்கு மதவர்களை அணுகாதபடி ஆண்டு நீங்க காத்து திரும்பவும் அவர்களை அவளை இருப்பிடங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க உங்களால் முடியும் ஐயா. உறங்காமல் தூங்காமல் ஒழித்த வண்ண உயிரோடு இருந்தது பார்த்து கொண்டிருக்கிறதே மன குலத்தில் மேல் கண்ணை வைத்து வழிநடத்திற்கு கொண்டு வாருங்கள். அன்பின் திருவினை நீதி உள்ள நியாயாதிபதியே ஆண்டு ஒருவரே நின்புலம் ஆகாமல் போகாதபடி காத்து கொள்ள முடியும். காத்து வழிநடத்துறது வினை உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம். என்ன அன்பின் தேவனே, இந்த மீதியான சங்கம மொழியலையும் கூட கருத்தில் ஒப்படைக்கிறோம் ராஜா. தலதாமதம் என்று கூட பிள்ளைகளுக்கு கூடாக உங்களோட பிள்ளைகளுக்கு யாராருக்கு நீங்கள் அழைப்பை கொடுத்தீங்களோ அந்த அழைப்புக்கு அவர்கள் ஆண்டுக்கு படிந்த நேரத்துக்கு வந்து சந்தோஷத்தோடும் குதூகலத்தோடும் பாடலு கூடாகவோ துதி கூடாகவோ செய்தி கூடாகவோ எந்த ஒன்று வார்த்தை கூடாகவோ உங்களை மகிமைப்படுத்த வேண்டும் என்று வாங்கி கொடுத்தவனே, அந்த வாங்கியை நீங்கள் நிறைவேற்றி உங்களோட நாமத்தை உயர்த்தி தங்களை தாழ்த்தி அவர்களுக்குள்ளால் நீங்கள் வெளிப்படுத்த போனதுக்காக வெற்றியோடு இதை நடத்தி முடிக்க எங்கள் நல்ல நல்ல ஜீவனுள்ள ஜீவாதிபதியே உயிரோடு இருந்து உயிரோடு எழுந்திருந்து என்னென்ன எங்களுக்காக பெருந்து பேசிக் கொண்டிருக்கிற எங்கள் இயேசுவே, திரும்பவன் ராஜாதி ராஜனாக வர இருக்கிற எங்கள் இயேசுவே, உங்கள் ஒருவருக்கே நாங்கள் நன்றி துதி கனமாய்ம செலுத்தி இயேசுவனும் உங்களுள்ள நாமத்தில் மிகவும் தாழ்மையாக கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன், ஆமேன்,
0: ஆமேன், ஆமேன். இதுவரை நேரம் இணைந்து ஜபித்து ஆசீர்வாதத்தை உங்களையும் கத்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தரை கரத்திலே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் அப்போவித்துக் கொண்டு திரும்பமாக கத்திரி சித்தமான நாளைய நாளை இதே வேளையிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றியம்மா, காட் பிளஸ் யூ. ஆமேன்.
1: நன்றியப்பன்.
0: ஆமேன், ஆமேன். அருமையான உள்ள இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் மிஸ்ஸஸ் குலேந்திரன் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்து ஜபங்களுக்கு ஊடாக வழி நடத்தினார். கத்தர் தாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வத்து வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே போய்ப்போம். கத்தர் தாமே அவருடனும் கூட இருந்து வழி நடத்துவாராக, சந்ததி சந்ததியாக ஆசீர்வத்து வழி நடத்துவாராக. ஆமேன். நன்றிகளும் வாழ்த்துக்களும். ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் அடுத்த நிகழ்ச்சி கூட கடந்து செல்வோம். கத்தர் வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே போய்ப்போம். கத்தருடைய நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்த இணைந்த ஊழியர்களை நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் அடுத்த நிகழ்ச்சி கூட கடந்து செல்வோம். அதற்கு முன்னதாக ஒரு பாடலோடு கடந்து செல்வோமா? ஆமேன்.

கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். 25/8/2026 ஜெப விண்ணப்பம். தினமொரு தேசம் பங்களாதேஷ். 170 மில்லியன் மக்கள் தொகையை கொண்ட பங்களாதேஷ் தேசம் ஆசீர்வதிக்கப்பட தேசத்தின் பற்றாக்குறைகள் நீங்க செழிப்பு.

0: இனக்குழுக்கள் உள்ளன. சக்மா, மார்மா, காரோ, சாந்தால், திரிபுரா போன்ற இனங்கள் எல்லா இனங்களும் கர்த்தருக்கு பிரியமாக வாழ ஜெபிப்போம். நாட்டில் அமைதியான சூழல் நிலவவும், தலைவர்கள் ஞானத்தோடு செயல்படவும், நல்லாட்சி நடத்தக்கூடிய நீதி நேர்மையுள்ள தலைவரை தேவன் எழுப்ப ஜெபிப்போம். வன்முறைகள் நீங்கி அனைத்து மதம் மற்றும் இன மக்கள் மத்தியில் ஒற்றுமை சகோதரத்துவம் உண்டாக, வாலிபர்கள் மத்தியில் ஆங்காங்கே வன்முறைகள் கலகங்கள் யுத்தங்கள் தடுக்கப்பட எல்லாரும் அமைதி காக்க ஜெபிப்போம். ஏழை எளிய மக்களின் பொருளாதார நிலை உயரவும், அனைவருக்கும் போதிய உணவு மற்றும் உடை கிடைக்கவும், வேலை வாய்ப்பு நல்ல கல்வி கிடைக்க ஜெபிப்போம். இளைஞர்களுக்கு பொருத்தமான வேலை வாய்ப்புகள் உருவாகி புதிய கம்பெனி புதிய வேலை திட்டங்களை அரசு ஆயத்தப்படுத்த ஜெபிப்போம். நாட்டின் பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து தேசம் கட்டி எழுப்பப்பட, விலைவாசி குறைக்கப்பட, ஏழை மக்களுடைய கண்ணீர் துக்கங்கள் மாற, எல்லாரும் நிறைவாய் சாப்பிட, வறுமை நிலை மாற ஜெபிப்போம். பங்களாதேசில் உள்ள திருச்சபைகள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளரவும், விசுவாசிகள் சாட்சிகளாக வாழவும், புதிய விசுவாசிகள் சபைகளில் சேர்க்கப்பட, எல்லா இடங்களிலும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட ஜெபிப்போம். அங்குள்ள ஊழியர்கள் தைரியத்தோடும் பாதுகாப்புடனும் தேவனுடைய வார்த்தையை அறிவிக்க, தடைகள் நீங்க அவருக்கு விரோதமாக செயல்படுகிற பொல்லாத ஆவிகளை கடிந்து தேசம் முழுவதுமாய் ஊழியக்காரர்கள் பாதுகாக்கப்பட, சபைகள் பாதுகாக்கப்பட செவிப்போம். வெள்ளம், காற்று, சுனாமி, மண் சரிவு, காட்டுத்தீ போன்ற இயற்கை சீற்றங்களிலிருந்து தேசமும் மக்களும் பாதுகாக்கப்பட, வெள்ளப்பெருக்கினால் வீடுகளை இழந்தவர்களுக்கு அரசு உதவி செய்யும்படியாக, பாதிக்கப்பட்டவர்களுக்கு குடும்பங்களை பிரிந்தவர்களுக்கும் ஆறுதல் கிடைக்க செவிப்போம். இயற்கை பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உதவிகள் சரியான நேரத்தில் கிடைக்க, அரசாங்கம் அவர்களுக்கு வீடு வாசல் அமைத்து கொடுக்க, அவர்கள் வாழ்வதற்கு ஏற்ற இடங்களை கொடுக்க செபிப்போம். குழந்தைகள் வன்முறை மற்றும் கடத்தல்களிலிருந்து பாதுகாக்கப்பட, ஆரோக்கியம், போதிய ஊட்டச்சத்தும், தூய்மையான குடிநீரும் அவர்களுக்கு கிடைக்க செபிப்போம். ஏழை குழந்தைகளும் பள்ளிக்கு சென்று படிக்க வழிவகை செய்யப்பட, குழந்தைகள் சிறுவயதிலேயே இறைவனின் அன்பை அறிந்து வளர ஆவிக்குரிய ஞானம் அறிவு கிடைக்க செபிப்போம். குழந்தை தொழிலாளர் முறை ஒழிந்து அவர்கள் சுதந்திரமாக வாழ வேண்டும். கடத்தப்படுகிற குழந்தைகள், பிச்சை எடுக்க வைக்கிற குழந்தைகள், தேவன் அவர்களை பாதுகாக்க ஆசீர்வதிக்க செபிப்போம். போதை வஸ்து, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், பாலியல் துஷ்பிரயோகம், விபச்சார வேசித்தனம் போன்ற பாவங்கள் தேசத்தில் இல்லாது ஒழிக்கப்பட செபிப்போம். கொள்ளை நோய்கள், எய்ட்ஸ், எப்போலோ, டெங்கு வைரஸ் நோய்களிலிருந்து தேசத்தின் ஜனங்கள் பாதுகாக்கப்பட, மருத்துவமனைகளில் தேவையான மருந்துகள் கிடைக்க, ஏழை மக்கள் எல்லோருக்கும் சமமான மருத்துவம் கிடைக்க ஜெபிப்போம். இலங்கை, இந்தியா, மியான்மர், மலேசியா, நம்மை சுற்றி இருக்கிற அனைத்து தேசங்களுக்காக, நாம் தொழில் புரிகிற தேசங்கள், வாழ்கின்ற தேசங்கள், ஏழு கண்டங்களுக்காக, சபைகளுக்காக, ஊழியர்களுக்காக, தேசத்தின் பொருளாதாரங்கள் 195 நாடுகளை ஒப்பு கொடுத்து ஆசீர்வதித்து ஜெபிப்போம். ஜெபிக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.
1: Recording stopped.

இயேசுவ பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 138 சங்கீதம் 3 வசனம். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்மாவிலே பெலன் தந்து என்னை

0: தைரியப்படுத்தினீர். என கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் கர்த்தர் சூழ்நிலைகளை கண்டு சோர்வுற்று இருக்கிற உங்களுக்கு தைரியத்தை தருகிற நாளாய் வாக்கு பண்ணி ஆசீர்வதித்து இருக்கின்றார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் பல சோர்வுகள், பலமற்று போன நிலைகள் காணப்படலாம். காரணம், சூழ்நிலைகளின் காரணமாக சோர்வுக்குள்ள தள்ளப்பட்ட நீங்கள், இயேசு இருக்கிறார், அவர் ரட்சிப்பார், அவர் வல்லமை உடையவர், தேவாலயத்தை காட்டிலும் பெரியவர் என்பதையெல்லாம் அறிந்திருந்தும் பலனற்று தைரியத்தை இழந்து போய் என்ன செய்வது என்று அறியாதவர்களாய் ஒரு சிலரும், நீண்ட நாட்களாய் தேவைகளுக்காக, சுகத்திற்காக, விருப்பங்களுக்காக காத்திருந்து பதில் இல்லையே என்றும், என் ஜெபங்கள் கேட்கப்பட்டதா இல்லையா என்ற சந்தேகத்துடன் இருப்பவர்களும், வேறு சிலர் புதிய விடியலுக்காய் புதிய பாதைகள் திறக்கப்பட வேண்டி காத்திருக்கிறவர்களும் உண்டு. உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகின்றார், நானே பதில் செய்கிற தேவன், ஜபத்தை கேட்கிறவர் ஜபத்தை தள்ளாதவர் என்று. கர்த்தர் உங்களை நீண்ட நாள் ஜபத்திற்கு மறு உத்தரவை கொடுத்து பலன் தந்து தைரியப்படுத்தி ஆசீர்வதிப்பேன் என்று இன்றைக்கு உறுதியளிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், பதிலை பெற்றுக் கொள்ளுவீர்கள். இன்றைக்கும் நாம் 1 சாமுவேலின் புஸ்தகம் 30வது அதிகாரத்தை வாசிக்கையில், அங்கே தாவீதை குறித்து பார்ப்போமானால், அவன் குடியிருக்கிற நகரமாகிய சிக்லாகின் மேல் அமலேக்கியர்கள் தாவீதுக்கு விரோதமாக புகுந்து நகரத்தை அக்கினியினால் சுட்டெரித்து அங்குள்ள ஜனங்கள் யாவரையும் சிறைப்பிடித்து சென்று விட்டனர். இதை அறிந்த தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலனில்லாத போகு மட்டும் அழுதார்கள், கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். அப்பொழுது கர்த்தர் தாவீதுக்கு மறு உத்தரவு அருளினார், சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். அப்படியே தாவீதும் செயல்பட்டான். கொள்ளையாளை கொண்டு போன யாவற்றிலும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான், பலனடைந்தான் என்று நாம் வாசித்தறிகின்றோம். இன்றைக்கும் உங்களின் வாழ்க்கையிலும் கூட சத்ரு சகல சதித்திட்டங்களினால் உங்களின் ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, பலனை, சமாதானத்தை, சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை, உறவுகளின் ஐக்கியம் போன்றவற்றை திருடிக் கொண்டும் சுட்டழித்தும் விட்டானே என்று கலங்கிக் கொண்டு அழுவதற்கு பலனில்லாமல் இருக்கிறவர்களே, உங்களை கர்த்தருக்குள் திடப்படுத்திக் கொள்ளுங்கள். அவரது சமூகத்தில் ஆறுதல் பெறுவீர்கள். கர்த்தர் தாவீதுக்கு அருளின அதே மறு உத்தரவை இன்றைக்கு உங்களுக்கும் அருளுகின்றார். நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் இன்றைக்கு திருப்பிக் கொள்வீர்கள், ஒன்றிலும் குறைவுபடாமல் சகல நன்மைகளும் திருப்தியாக பெற்றுக் கொள்ளும்படியும் ஆசீர்வதிக்கின்றார். மேலும் உடைந்த மனதை தேற்றி பலனையும் ஆறுதலையும் சமாதானத்தை சுகத்தை அளிக்கின்றார். வார்த்தையை விசுவாசிப்பீர்களானால் சமாதானத்தை காண்பீர்கள். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்மாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். ஆமீன். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மறித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக.
1: Recording stopped.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

ஊழியத்தில் எதிர்பார்த்த வெற்றிகள் இல்லாதபடி கவலையோடு காணப்படும் தேவ ஊழியரே, உங்கள் பாரங்களை பகிர்ந்து கொள்ள யாருமே இல்லை என்று கண்ணீர் சிந்துகிறீர்களா? பயப்படாதீங்கள், ஆண்டவர் உங்களுக்கு ஊழியம் செய்ய விரும்புகிறார். உங்களை உடைக்கும் அனுபவங்களை அவர் பாதத்தில் உங்களை ஊற்றிவிட உயர்த்தும் அனுபவங்களாய் தேவன் மாற்றிக் கொடுப்பார். ஒரு புதிய ஆரம்பத்தை தேவன் நிச்சயமாய் உங்களுக்கு தருகிறார். தொடர்ந்து உற்சாகத்தோடு முன் செல்லுங்கள். உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். கலங்க வேண்டாம், திகில் அடைய வேண்டாம். மோசேயை சிவந்த சமுத்திரத்தின் ஊடாய் கடக்க செய்த ஆண்டவர் உங்களையும் நடத்துவார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்

0: ஜபமே ஜெயம் 2014 சிறப்பு பிரார்த்தனை கூட்டம். நம் அன்பு சகோதரர் GPS ராபின்சன் அவர்கள் விசுவாசம் உள்ள ஜபம் என்ற தலைப்பில் தேவ செய்தி அளித்து நமக்காக ஜெபிக்க உள்ளார்கள்.
1: இந்த மாலையில் உங்களை சந்திப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷம். சரி, இப்போது வேகமாக தேவனுடைய வசனத்துக்கு நாம் போவோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் Matthew 21:22. மத்தேயு 21:22 வாசிக்க கேட்போம்.
2: மேலும் நீங்கள்
1: விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ
2: அவைகளையெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் என்றார்.
1: மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாகி உங்கள் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளெல்லாம் பெறுவீர்கள் என்று இயேசு சொன்னார். இன்றைக்கு நான் உங்களோடு கூட விசுவாசமுள்ள ஜெபம் என்ற தலைப்பில் பேச விரும்புகிறேன். விசுவாச ஜெபம், ஜெபத்தில் விசுவாசம். நீங்கள் வேதத்தில் குறிப்பாக அத்தனை சுவிசேஷத்தில் மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான் ஆண்டவராக இயேசுவின் ஊழியங்களை பற்றி நாம் அறிந்து கொள்ளுகிறோம், கற்றுக்கொள்ளுகிறோம், பார்க்கிறோம். ஏராளமான அற்புதங்களை இயேசப்பா செய்ததாக வேதம் சொல்லுகிறது. இந்த புத்தகத்தில் எழுதியிராத இன்னும் அநேக அற்புதங்களை அவர் செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் எங்கெல்லாம் ஆண்டவர் அற்புதங்களை செய்தாரோ அங்கெல்லாம் ஆண்டவர் ஒரு கேள்வி எழுப்புவார். அது என்ன சொல்லுங்க பார்ப்போம், யாராவது? நீ விசுவாசிக்கிறாயா? எங்கெல்லாம் ஆண்டவர் அற்புதம் செய்கிறாரோ அங்கே ஆண்டவர் கேட்கிற ஒரே கேள்வி, நீங்கள் எந்த ஊர், எந்த சர்ச் மெம்பர், அதெல்லாம் ஆண்டவர் கேட்கல, நீ விசுவாசிக்கிறாயா என்று ஆண்டவர் கேட்பதை நாம் வேதத்தில் பல சந்தர்ப்பங்களில் பார்க்கிறோம். ஒரு முறை ஒரு பிள்ளையின் தகப்பனுடைய அந்த பிள்ளை அவனுடைய மகனை பிசாசு அலகழித்த போது சீஷர்களெல்லாம் ஜெபம் பண்ணாங்க. அந்த பிசாசை சீஷர்களால் துரத்த முடியாத பட்சத்தில் கடைசியில் அந்த தகப்பனார் ஆண்டவராக இயேசுவின் இடத்துல கொண்டு வந்து அந்த அவனுடைய மகனை நிறுத்தும்போது உன்னுடைய சீஷர்கள்லாம் ஜெபம் பண்ணி பார்த்தாங்க, பிசாசு போகலாண்டவரே, உமக்கு சித்தமானால் இவனை சுகமாக்கும். இயேசு அவனை அந்த தகப்பனாரை பார்த்து என்ன கேட்டார்? இவனை சுகமாக்குவேன் என்று நீ விசுவாசிக்கிறாயா என்று கேட்டார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாலை நேரத்தில் ஜெபமே ஜெயம் என்ற இந்த கூட்டத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ளப் போகிற முக்கியமான பாடம் விசுவாசம். விசுவாசம், விசுவாச ஜெபம், இது மிக மிக மிக முக்கியமான காரியங்கள். பரிசுத்தவான்கள், தேவ மனிதர்கள் இந்த நாட்களில் கர்த்தரால் வல்லமையாய் பயன்படுத்தப்படுவதற்கு காரணம் அவர்கள் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற விசுவாசம். விசுவாசத்தினால்தான் கர்த்தர் அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் நமக்கு கொண்டு வருகிறார். விசுவாசம் என்றால் என்ன, அதை நீங்கள் அறிந்து கொள்ளணும். நம்ம ஆலயத்துக்கு போகிறோம், பைபிள் வாசிக்கிறோம், ஜெபம் பண்ணுறோம், கூட்டத்துக்கு வரோம், எல்லாம் நான் விசுவாசி, இந்த சபை விசுவாசி, அந்த சபை விசுவாசி என்று நாம் சொல்லிக்கொள்ளுகிறோம். ஆனால் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஃபெய்த், விசுவாசம் என்றால் என்ன? நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். எபிரேயர் எழுதின நிருபம் 11 Hebrews 11:1. எபிரேயர் 11 முதல் வசனத்தை வாசிக்க கேட்போம்.
2: விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும்,
1: காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது. விசுவாசம்னா என்ன? நம்பப்படுகிறவர்களின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். இப்போ ஒரு காரியத்தை நீங்கள் பிரசங்கிக்க கேட்கும்போது முதல்ல நம்ம அதை நம்ப வேண்டும். ஆமேன். நம்ப வேண்டும், நம்பிக்கை வைக்கணும். நம்பிக்கை இல்லைன்னா ஒரு காரியம் சாதிக்க முடியாது. ரெண்டாவது, உங்கள் கண்களால் இதுவரைக்கும் காணாத ஆசீர்வாதங்களை நான் காண்கிறேன், காணப்படாதவைகளின் நிச்சயம். இப்பொழுது உங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் தேவைப்படுகிறது என்றால் உங்கள் கையில் அது இல்லை, ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் அதை எனக்கு தரப்போகிறார் என்று ஒருவன் சொல்லுகிறான் என்றால் காணப்படாதவைகளின் அது நிச்சயம். ரோமர் கழுதன நிருபத்தில் 8 ரோமன் சாப்டர் 8, நீங்கள் வேத வசனத்தை திறந்து நான் சொல்ல சொல்ல நீங்கள் இந்த வசனத்தை கவனிக்க வேண்டும். 25 வசனத்தை வாசிக்க கேட்போம்.
2: நாம் காணாததை நம்பினோமாகில்,
1: காணாததை நம்பினோமாகில்
2: அது வருகிறதற்கு,
1: அது வருகிறதற்கு
2: பொறுமையோடு காத்திருப்போம்,
1: பொறுமையோடு காத்திருப்போம். நாம் பார்க்காததை நம்பினோம் என்றால், இதுவரைக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை நீங்க பார்க்கல, நீங்க விரும்புகிற ஆசீர்வாதத்தை இதுவரைக்கும் நீங்க பார்க்கல, சரி, ஆனா நான் நம்புகிறேன் அந்த ஆசீர்வாதம் வரும் என்று ஒருவன் சொல்வார் என்றால் அதற்கு பெயர் தான் விசுவாசம். அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள எப்போது கிரியை செய்யும் என்றால், நான் பார்க்காததை நம்பினோம் என்றால் அது வருகிற வரைக்கும் நாம் பொறுமையோடே காத்திருப்போம். கையை உயர்த்தி கத்தரை மயப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியானால் இன்றைக்கு பரிசுத்தாவியானவர் நம்முடைய வாழ்க்கையினுடைய விசுவாசத்தை சற்று தட்டி எழுப்ப வேண்டும் என்று விரும்புகிறார். இதுவரைக்கும் நீங்க விசுவாசிக்காவிட்டாலும், ஒருவேளை விசுவாசம், அந்த தகப்பனார் சொல்லுகிறார் பாருங்க, நீ விசுவாசிக்கிறாயா, உன்னுடைய மகனை நான் சுகமாக்குவேன் என்று விசுவாசிக்கிறாயா என்று கேட்டபோது தகப்பனார் என்ன சொன்னார், நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே, அப்புறம் ஆகிலும் என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும். இதிலிருந்து அதை ரொம்ப நீங்க யோசித்து பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் விசுவாசம் அனுபவிக்க முடியும். ஆமேன். விசுவாசம் என்பது ஒரு வரம் என்று 1 கொரிந்தியர் 12 ஆவியின் வரங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற பட்டியலில் இந்த விசுவாசத்தையும் பரிசுத்த ஆவியானவர் இணைத்து வைத்திருக்கிறார். அதை 1 கொரிந்தியர் 12 நீங்கள் காண முடியும். இன்றைக்கு அநேக ஆசீர்வாதங்களை பெற்று வல்லமையாய் பிரசங்கிக்கிற தேவ மனிதர்கள் என்ன சொல்லுகிறார்கள், நாம் விசுவாசிக்கும் போது கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். ஆமேன். நம்முடைய விசுவாசம் பார்த்தீங்கன்னா, சில நேரங்களில் பணத்தின் மேல் விசுவாசம் இருக்கிறது, நம்முடைய விசுவாசம் நம்முடைய படிப்பின் மேல் இருக்கிறது, சிலருடைய விசுவாசம் அவங்க அப்பா அம்மா மேலே இருக்குது, எங்கள் அப்பா இதை தருவாங்க, எங்கள் அம்மா அதை தருவாங்க, எங்கள் இவங்க அவங்க தருவாங்கன்னு அவங்க நம்பியிருந்தேன், இவங்க பணம் கொடுப்பான்னு அவங்கள நம்பியிருந்தேன். நம்ம ஒரு பக்கம் ஜெபம் பண்ணுவோம், இன்னொரு பக்கம் மனுஷர் மேலே நம்பிக்கையோடு போவோம். அவங்க இந்த பணத்தை தருவாங்கன்னு நம்பியிருந்தேன், அவர் எனக்கு இந்த வேலை வாங்கி தருவார்னு நம்பியிருந்தேன், எனக்கு தருவேன் என்று சொன்னார், அவருடைய வார்த்தையை நம்பியிருந்தேன், ஆனால் கடைசியில் அவங்க தராமல் போயிட்டாங்க என்று நம்ம மனுஷனை பற்றியே நம்ம குறை சொல்லி கொண்டிருப்போம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்க போகிறார். நீங்கள் பைபிளை திருப்புங்க, மார்க் எழுதின சுவிசேஷம் 11 மார்க் எழுதின சுவிசேஷம் 11 எல்லாரும் திருப்பி வைத்துக் கொள்ளுங்க. 22 வாசிக்க கேட்கலாமா?
2: இயேசு அவர்களை நோக்கி
1: தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். திரும்ப வாசிங்க,
2: இயேசு
1: அவர்களை நோக்கி
2: தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள்.
1: இயேசு அவர்களை நோக்கி என்று அந்த வசனம் துவங்குகிறது. இயேசு யாரை நோக்கி, எவர்களை நோக்கி என்றால், தம்முடைய சீஷர்களை, தம்முடைய சீஷர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீங்க பின்னால வந்துட்டீங்க, எல்லாவற்றையும் விட்டுட்டு வந்துட்டீங்க, உங்களுடைய விசுவாசத்தை நான் பாராட்டுறேன், உங்களுடைய நம்பிக்கையை நான் பாராட்டுறேன், நீங்கள் என்னை விசுவாசிக்கிறீங்க, என்னை ஃபாலோ பண்ணுறீங்க, என் உபதேசத்தை கேட்குறீங்க, எல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் உங்கள் விசுவாசம் யார் மேலே இருக்கணும்னா, ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனிடத்தில் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள். நம்மளும் விசுவாச கிறிஸ்தவளாக மாறிட்டோம், இயேசு ஏற்றுக்கொண்டோம், ரட்சிக்கப்பட்டோம், ஞானசன சபையில் போகிறோம், அபிஷேகம் பெற்றோம், அந்நிய பாஷையெல்லாம் பேசுகிறோம், ஜெபிக்கிறோம், எல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் நம்ம சில அற்புதங்களை பெற முடியாமல், சில ஆசீர்வாதங்கள் நமக்கு வராமல் இருப்பதுக்கு காரணம் என்னென்னா, என்னுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். இதை இன்னொரு ஒரு மொழிபெயர்ப்பில் எப்படி எழுதுறாங்கன்னு கேட்டால், தேவனுடைய விசுவாசம் உடையவர்களாய் இருங்கள். ஆமேன். தேவனுடைய விசுவாசம், எல்லாம் சொல்லுங்க, இன்னொரு முறை சொல்லுங்க, தேவனுடைய விசுவாசம். சில சொல்லுவாங்க, எங்க மனைவிக்கு இருக்கிற விசுவாசம் எனக்கு இல்லை, எங்க அப்பாவுக்கு இருக்கிற விசுவாசம் எனக்கு இல்லை, எங்க பாஸ்டருக்கு இருக்கிற விசுவாசம் எனக்கு இல்லைன்னு நம்ம சொல்றோம் இல்லையா. அத மாதிரி இங்க ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனுடைய விசுவாசம், அந்த அப்படிப்பட்ட விசுவாசம் உடையவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லுகிறார். அப்ப இந்த இடத்துல ஒரு கேள்வி, தேவனுடைய விசுவாசம்னா என்ன பிரதர், தேவனுடைய விசுவாசம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உதாரணமாக ஆபிரகாமை பார்த்து தேவனாகிய கர்த்தர் சொல்லுவார், அவன் வீட்டுக்குள் இருக்கிறவனை வெளியே வா என்று கூப்பிட்டு ஆண்டவர் சொன்னார், ஒரு நாள் வானத்தை அண்ணாந்து பார், எதை பார்க்கிறாய் என்று கேட்டார். உடனே ஆபிரகாம் என்ன சொல்லுகிறார், நட்சத்திரங்கள் எல்லாம் பார்க்கிறேன், அழகாய் மின்னி கொண்டிருக்கிற நட்சத்திரங்களை நான் பார்க்கிற ஆண்டவரே என்று அவன் சொன்னான். சரி, அடுத்த கேள்வி, ஆண்டவர் என்ன கேட்டார், இந்த நட்சத்திரங்களை உன்னால எண்ண முடியுமா, கவுண்ட் பண்ண முடியுமா? அது எப்படி முடியும் ஆண்டவரே, இவ்வளோ நட்சத்திரங்களை என்னால கவுண்ட் பண்ணவே முடியாத அளவுக்கு திரளாய் பெருகி இருக்கிறதுன்னு சொன்னார். உடனே ஆண்டவர் என்ன சொன்னார், இந்த நட்சத்திரங்கள் எப்படி பெருகி இருக்கிறதோ அதை போல உன்னுடைய சந்ததி பெருகும் என்று தேவனாகிய கர்த்தர் சொன்னார். ஆமேன். ஒரு தேவ மனிதன் பிரசங்கிக்கும் போது அவர் சொல்லுகிறார், ஒவ்வொரு நட்சத்திரங்கள் மின்னுகிறதை ஆபிரகாம் அந்த நிமிஷத்திலிருந்து ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் ஒவ்வொரு பிள்ளைகளைப் போல அவன் பார்த்தானா. ஆமேன். ஏனென்றால் தேவனுடைய விசுவாசம் அவனுக்குள்ளே வந்து விட்டது. தேவனுடைய விசுவாசம் என்னென்றால், இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன். ரோமர் 4:17 நீங்க எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கு இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, இல்லாதவைகளை இருக்கிறதை போல அழைக்கும் கர்த்தர். கையை வைத்து கர்த்தரை தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தருடைய விசுவாசம். இங்க உதாரணத்துக்கு நான் மிகுந்த தாழ்மையா அன்பா சொல்றேன், இப்போ நம்ம பிரேயர் சென்டருக்கு வருகிற ஊழியக்காரர்கள், தேவ பிள்ளைகள், நண்பர்கள், மற்ற ஜப வீரர்கள் வரும்போது இதை எப்படி நீங்கள் கேட்டீங்க, யார் ஆர்கிடெக்ட், இதுக்கு எந்த யார் என்ஜினியர், யார் பிளான் போட்டாங்க அப்படின்னு அவங்க கேட்பாங்க, ஒவ்வொருத்தரும் கேட்பாங்க. அப்போ நான் சொல்லுவேன், இதுக்கு எந்த என்ஜினியருடைய பர்சனல் பிளானே கிடையாது, பரிசுத்த ஆவியானவர் என் இருதயத்தில் இப்படிப்பட்ட ஒரு வரைபடத்தை வச்சார், அதை நான் என்ன செஞ்சேன், என்ஜினியருக்கு ஷேர் பண்ணேன், இது இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி. ஏன் இப்போ தான் வெளியே ஒரு உதாரணமாக நல்ல சுவர் சுற்றி வர சுவர் இருக்க, இது எப்போ ஏன் இதுக்கடையில் இந்த கிளாஸ்லாம் போட்டு இப்படி நீங்கள் இந்த இடத்த சின்னதாக வச்சுருக்கீங்க? பரிசுத்தாவியானவர் அதை அந்த படத்தை தரிசனத்தில் எனக்கு காண்பித்தார், இதை இப்படி கட்டணும், இதுக்கு இத்தனை கதவுகள் வைக்கணும், இந்த மாதிரி ஃப்ரண்ட் எலிவேஷன் இப்படி இருக்கணும். ஒரு முறை இந்த ஸ்டேஜை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டேஜை வந்து டிசைன் பண்ணுறதுக்கே 3 மாதத்துக்கு மேலே ஆச்சு. அப்போ என்ஜினியர் சொன்னாங்க, இப்படிலாம் பண்ண முடியாது, இதெல்லாம் நீங்கள் அமெரிக்காவிலையோ இங்கிலாந்துலேயோ ஆஸ்திரேலியாவிலையோ பார்த்துருப்பீங்க, நம்ம ஊருக்கு இது ஒத்து வராது, இதெல்லாம் இங்கே கட்டவே முடியாது பிரதர் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அவர் ஒரு என்ஜினியர் சொல்கிறாருன்னு சொன்னால் அதை பொதுவாக நம்ம ஏற்றுக்கொள்வாங்க, ஆனால் என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனால் என்னுடைய கண்களில் நான் பார்த்த ஸ்டேஜ் வந்து அவர் சொல்கிற மாதிரி இல்லை, இங்கே இருக்கிற மாதிரி தான் நான் பார்த்தேன், கர்த்தர் உணர்த்தினது இல்லை பிரதர் இப்படி இருக்கணும், சரி நான் 2 நாள் கழித்து வரேன், திரும்ப ஒரு மீட்டிங் போடலாம். இப்படியே இழுத்து இழுத்து இழுத்து 3 மாதத்துக்கு மேலே கடைசியில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து 1 லட்சம் ரூபா கொடுங்க, நான் வந்து தரேன், 2 நாள் கழித்து தரேன்னு போனவர் தான் அதே ஒரே புகை போயிட்டார். புரியுதா உங்களுக்கு? அப்போது ஆனாலும் நம்முடைய போராட்டங்கள் வந்தது, கஷ்டங்கள் வந்தது, இயற்கை சீற்றங்கள். எப்போதெல்லாம் இங்கே கட்டடம் கட்ட தோங்குவோமோ பயங்கர மழை வந்துடும், மழைக்காக தான் ஜோம் பண்ணுவோம், கடைசியில் மழையை நிறுத்துங்கன்னு ஜோம் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துடும். சில நேரத்தில் பணம் இருக்கும், ஆட்கள் இருக்க மாட்டான், சரி சில இந்த பணத்தையாவது முழங்கால் போட்டு அழுது ஜோம் பண்ணி வாங்கிடலாம், ஆனால் இந்த வேலைக்காரங்களோட படுற பாடு கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. ஆனாலும் இது இப்படி தான் வரணும், இது இங்கே வரணும், இது இப்படி இருக்கணும், இது இப்படி அமையணும், என்று கர்த்தர் சில ஆண்டுகளுக்கு முன்பு கொடுத்த தரிசனத்தை அதை காணவில்லை என்றாலும் அது வரும் என்று பொறுமையோடு காத்திருக்க கர்த்தர் கிருபை செய்தார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ வேதத்தில் இன்றைக்கு நம்ம சொல்ற மாதிரி அந்த பிதாவினுடைய தேவனாகிய கர்த்தருடைய விசுவாசம் என்ன, இல்லாதவைகளை அது இருக்கிறதாக இருக்கிறதாக அவர் அழைக்கிற கர்த்தர். ஆமென். அப்போ அதே போல இன்றைக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்லுகிறேன், தேவனுடைய விசுவாசம் முதலாவது உங்களுக்குள்ளே வரணும். தேவனுடைய விசுவாசம்னா என்ன, இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக. ஒருவேளை இன்றைக்கு நீ ஒரு பலவீனத்தோடு இருக்கலாம், இந்த பலவீனம் என்னை விட்டு மாறும், நான் விசுவாசிக்கிறேன் என்று முதல்ல நம்ம சொல்லணும். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு இன்னைக்கு உள்ள சூழ்நிலையை வச்சு நீங்க உங்க எதிர்காலத்தை நீங்க நிர்ணயிக்க கூடாது. இன்னைக்கு என் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நாளைக்கு கர்த்தர் இதை தலைகீழாக மாற்றப் போகிறார். ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். இன்னார் இந்த ஊர்க்காரர், இந்த ஆண்டவர், இந்த வல்லமை பெற்றவர் இன்னார், அவரிடத்தில் என்ன இருக்கிறது என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று நீங்க விசுவாசிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமீன் சொல்லுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை, இரண்டாவதாக நீங்க திரும்ப மார்க் எழுதின சுவிசேஷம் 11 நீங்க திருப்பி 23
2: எவனாகிலும் இந்த மலையை பார்த்து
1: நீ பெயர்ந்து
2: சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்.
1: நல்ல கவனிங்க. இன்னும் கொஞ்சம் ஆழமா ஆண்டவர் போதிக்கிறார், தேவனுடைய விசுவாசத்தை பற்றி போதிக்கிறார். ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு ஓமை சொல்லுகிறார். என்ன ஓமை சொல்லுகிறார்? எவனாயிலும் ஒருவன், சொல்லுங்க அந்த வார்த்தையை. இவர்தான் அவர்தான் இல்லை, புரியுதா உங்களுக்கு? எவனாயிலும் ஒருவன். சில சொல்லுவாங்க, எங்களாலெல்லாம் அதெல்லாம் செய்ய முடியாது பிரதர், எனக்கெல்லாம் செய்ய முடியாது, நாங்கள் ஒரு சாதாரண விசுவாசிகள், நாங்கள் ஒரு சாதாரண சர்ச் மெம்பர், நான் இப்போதான் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சிருக்கேன், இப்போதான் ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிருக்கேன், எங்களாலாம் முடியாது, இப்போதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிஞ்சிருக்கிறேன், நாங்கள்லாம் அப்படிலாம் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்கிறோமே, ஆண்டவர் சொல்கிறாரு, எவனாயிலும் ஒருவன் இந்த மலையை பார்த்து, சொல்லுங்கள், வாய் திறந்து பார்த்து, இன்னொரு முறை சொல்லுங்கள், சரி, பார்த்து பாருங்கள் அப்படின்னு நான் ஒன்று சொல்கிறேன், பாருங்க இப்போ இந்த நோட்டை பாருங்க அப்படின்னு சொன்னால், உங்கள் சரீர உறுப்பில் எந்த உறுப்பு வேலை செய்யணும்? கண் வேலை செய்யணும், கண். அப்போ ஆண்டவர் இங்கே என்ன சொல்கிறாரு, உங்கள் இருதயத்தில் விசுவாசம் இருந்தால் போதாது, அந்த விசுவாசம் உங்கள் கண்களில் இருக்கணும், இந்த பார்வை ஒரு விசுவாச பார்வையாக இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. உதாரணமாக நம்ம இந்தியாவில் 5 அப்படின்னு சொல்லுவாங்க, 5 சொல்லி 5 இப்போ இந்த இடத்துல நம்ம ரோடை வந்து ஒரு பெரிய ஒரு பாலம் வரப்போகுது 5 5 பிளான்லாம் போட்டுருவாங்க. அவன் சொல்லலாம், இந்த இடத்துல 5 இப்படிப்பட்ட பெரிய ஒரு பாலம் கட்ட போகிறோன்னு. நான் ஒரு முறை ஆஸ்திரேலியா நாட்டுக்கு போயிருந்தேன், அந்த நாட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஊரில் 5 திட்டம், அங்கே 20 திட்டம். அப்படின்னா என்ன அர்த்தம், 20 பின்னால் இந்த இடத்துல என்னென்ன வரும்னு அங்கே அழகாக படம்லாம் வரைஞ்சி அங்கெல்லாம் அங்கங்கே வச்சுருக்கிறாங்க. 20 பிறகு இந்த இடம் இப்படி இருக்கும்னு. நான் போன வருஷம் இந்த அரபு நாட்டில் கத்தார்னு ஒரு நாடு இருக்குது, அந்த நாட்டுக்கு போயிருந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா 2020 அப்படின்னு பெரிய போர்டு வச்சு பக்கத்தில், பயங்கரமாக இருக்குது அந்த படங்கள்லாம் பார்த்தா, பெரிய பெரிய பெரிய கட்டடங்கள், பெரிய பெரிய பயங்கரமான ட்ரெயின்லாம் ஓடுது. அந்த ஊரில் ட்ரெயினே கிடையாது, கடலுக்குள்ள தோண்டி ட்ரெயினை போட்டு இன்னொரு நாட்டுக்கு ட்ரெயின் ஓடப்போகுது. எப்போ 2020 வரும்போது இதெல்லாம் இங்கே இருக்கும் அப்படின்னு எங்கே பார்த்தாலும் ஏர்போர்ட்டில், பெரிய பெரிய ஷாப்பிங் சென்டரில் இந்த படங்களெல்லாம் அங்கே வச்சுருக்காங்க, மக்களுடைய பார்வைக்கு வச்சுருக்காங்க. 2020 இப்படி வரப்போகுது என்று ஜனங்களுக்கு சொல்கிறாங்க. இன்றைக்கு நான் உங்களை உங்களுக்கு என்ன சொல்லுகிறேன் என்றால், இன்னைக்கு உங்க நீங்க ஒரு சின்ன வீட்டில் இருப்பீங்க, இதுக்குள்ளேயே தான் நான் இப்படி இருக்கணும் என்பது தேவ சித்தம் இல்லை. ஆமேன் சொல்லுங்க. கர்த்தர் உங்களுடைய எல்லை விரிவாக்குவார். நம்முடைய ஏன் அப்படி நீங்க சொல்றீங்க விரிவாக்குவார்னா, நம்முடைய ஆண்டவர் விரிவாக்குகிறவர். நம்முடைய ஆண்டவர் குறுக்குகிறவர் அல்ல, சுருக்குகிறவர் அல்ல, மட்டுப்படுத்துகிறவர் அல்ல, கட்டுப்படுத்துகிறவர் அல்ல. நம்முடைய கர்த்தர் நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை தருகிறவர். ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இன்றைக்கு இந்த வசனம் சொல்லுகிறது, எவனாயில் ஒருவன் இந்த மலையை என்ன செய்யணும், முதல்ல முதல்ல பார்க்கணும் அப்படின்னு சொல்றார். இப்போ விசுவாசம் இருக்கு, விசுவாசிக்கிறீங்களா, விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறதில்ல. இல்லை, ஆண்டவர் சொல்றார், நீ என்ன செய்யணும், எதை பார்க்கணும், எதை பார்க்கணும், மலையை பார்க்கணும். அதான் ரொம்ப முக்கியம், மலையை பார்க்கணும். இப்போ மலைக்கு கீழே நின்ன மலையை எப்படி பார்க்க முடியும், அப்படிதான் அண்ணாந்து பார்க்க முடியும். ஓரளவுக்கு தான் மலை தெரியும், பிரம்மாண்டமான மலை. மலை என்பது நல்ல கவனிங்க, இப்போ இமயமலை மட்டும் இல்லைன்னா சீனாவில் இருக்கிற குளிர் பயங்கரமாக இந்தியாவுக்குள்ளே வந்துடுமா. ஆனால் அந்த இமயமலை தான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கங்க, தடுத்து நிறுத்தி வச்சுக்கிட்டு இருக்கு. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு மலை வந்து, மலைன்னா என்னென்னா அது ஒரு தடை சுவர். மலை என்பது ஒரு தடை, மலை என்பது என்னது, ஒரு தடை. இன்னொன்று கூட சொல்லலாம், முன்னேறி செல்ல முடியாதபடி இடைஞ்சலை உண்டாக்கி கொண்டிருக்கிற காரியம் அதுதான் மலை. இப்போ உங்கள் வீட்டில் ஏதாவது மலை இருக்கலாம், உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் நல்ல ஜெபம் பண்ண முடியலங்கிற ஏதாவது ஒரு மலை இருக்கலாம், ஏதாவது தடைகள் இருக்கலாம், ஏதாவது இருக்கும், தடை இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த தடையை நீ என்ன செய்யணும், ஐயோயோ பயமாக இருக்குது, அந்த பிரச்சனையை பார்க்கறதுக்கே எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு நம்ம திரும்பிக்கிட்டோன்னா, நம்முடைய விசுவாசத்தில் நம்ம வளர்ச்சி அடையலைன்னு அர்த்தம். அந்த மலையை நான் பார்க்க வேண்டுமானால் என் கண்களில் ஒரு விசுவாசம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எங்க விசுவாசம் இருக்கணும், கண்களில் விசுவாசம் இருக்கணும். என் பார்வை ஒரு விசுவாச பார்வையாக இருக்கணும், விசுவாச பார்வையாக இருக்கணும். இப்போ நீங்கள் ஒரு வீட்டை கட்டுறீங்க, ஒரு வீடு கட்டுறீங்கன்னு வைங்களேன். ஒரு வீடை கட்டும்போது முதல்ல பள்ளம் தோண்டுவாங்க, குழியை தோண்டுவாங்க, அங்கே வந்து ஃபவுண்டேஷன் போடுவாங்க. அங்கே ஜல்லி, மணல், கல், செங்கல், குழி, குண்டெல்லாம் அங்கே இருக்கும். அங்கே போவீங்களா போக மாட்டீங்களா, கேட்குற டக்குன்னு பேசும், போவீங்களா போக மாட்டீங்களா? அங்கே குழி இருக்குமே, செங்கல் இருக்குமே, அங்கே போவீங்களா போக மாட்டீங்களா? போவோம், ஏன்னா குழி இருந்தாலும் பார்த்துவாங்க, பார்த்துவாங்க, அட்ஜஸ்ட் பண்ணுங்கள், அப்படி அங்கே நின்றுவாங்க. அப்படி பார்த்து வாங்கன்னு தான் சொல்ல, வராதிங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னு கேட்டால், இன்றைக்கி இந்த குழியும் குண்டுமா இருக்குது, இன்னும் ஒரு மாதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே அழகான கட்டடம் எழும்ப போகிறது. அந்த கட்டடம் எழும்பு எப்படி எழும்ப போகுதுன்னு உங்களுக்கு தெரியும், அதனால தான் பார்த்துவான்னுவீங்க. அந்த அந்த கட்டடத்துக்கு சம்பந்தம் இல்லாத ஆட்கள் என்ன சொல்லுவாங்க, என்னப்பா இது குழியும் குண்டுமா, ரோட்டில் செங்கலை வச்சுருக்கான், அங்கே வச்சுருக்கான், இங்கே வச்சுருக்கான், போகிறதுக்கு இடைஞ்சலாக இருக்குன்னு இப்போ சண்டை கூட வந்துடுவாங்க. புரியுதா உங்களுக்கு? ஆனால் கெட்ட ஆளுக்கு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இல்லை, அது எப்படி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி உள்ளே போய் அதை பார்ப்பாங்க. காரணம் என்னென்னா, அவங்க அந்த வீட்டை கட்டுறாங்க. கையை உயர்த்தி ஆண்டு மயப்படுத்துங்க. ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு அந்த கரடு முரடான இடமா இருந்தாலும் அவங்க அந்த இடத்துக்கு போவது விரும்புவாங்க. இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, உங்கள் விசுவாச வாழ்க்கையில் பல தடைகள் போராட்டங்கள் வரும், அதை தாண்டி செல்லும்போது தான் கர்த்தரங்க அற்புதங்களை செய்வார். கையை வைத்து கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமேன், ஹல்லேலூயா. அப்ப அதை பார்க்கிறதுக்கு ஒரு பார்வை, விசுவாச பார்வை இருக்கணும். ஆமேன். இப்ப பயங்கரமான ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளை கடல் பிரவாகித்து, பயங்கரமான கடல்ல இப்படி அந்த பக்கம் போறதுன்னு தெரியாம தடுமாறி கொண்டிருக்கிற நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த சாரி யோர்தான் நதி ஓடிக்கொண்டிருக்கிறது. யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியருடைய உள்ளங்கால்கள் அந்த யோர்தானில் போய் ஓரத்தில் பட்டா யோர்தான் என்ன செய்யும், ரெண்டாக பிளக்கும். கையை வைத்து ஆமைன்னு சொல்லுங்க. இப்போ ஆண்டவருடைய சித்தம், யோர்தானை கடந்து நீங்க கானானுக்கு போறீங்க, இதுதான் ஆண்டவருக்குடைய திட்டம், ஆண்டவருடைய பிளான். இப்போ அதை முன்னேறி செல்ல முடியாதபடி ஒரு தடை சுவர் மாதிரி அங்கே யோர்தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ அதே போல உங்களுடைய விசுவாச வாழ்க்கையில நீங்க முன்னேறி செல்ல முடியாதபடி, உங்க ஜப வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கை, மற்ற வாழ்க்கையில முன்னேறி செல்ல முடியாதபடி ஒரு யோர்தான் ஏதாவது ஓடிக்கிட்டு இருக்கும். இப்போ இதை துரத்துங்க, இதை பிளங்க, இதை மாற்றுங்க அப்படின்னு நீங்க ரொம்ப நாளாக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஆனா மாறல. ஏன் மாறலன்னா, ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொன்னாரு, உங்களுடைய கால் போய் அந்த உள்ளங்கால் அந்த யோர்தானின் கரையில தண்ணீர்ல பட்டா அந்த தண்ணீர் என்ன செய்யும், ரெண்டாக பிளக்கும். ஆமென், ஹல்லேலூயா. இது வந்து இது நாம் செய்ய வேண்டியது. ஆனா இந்த காலத்தில் அப்படி ஒன்று ஓடினா நம்ம உடனே ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், யோர்தானே நீங்க தானே உண்டாக்குனீங்க ஆண்டவரே, நீங்க சொன்னீங்கன்னா அந்த யோர்தான் என்ன செஞ்சிடும், ரெண்டாக பிளந்துரும் அப்படி டக்குன்னு அப்படி சொல்லி ஜெபம் பண்ணக்கூடிய அளவுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ விசுவாசத்துல அற்புதங்களை பார்க்கணும்னா உனக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை செயல்படுத்தணும். ஆமேன். கிரியையில கொண்டு வரணும். கிரியை இல்லாத விசுவாசம் என்ன விசுவாசம்? செத்த விசுவாசம். ஹல்லேலூயா. அப்ப இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற பாடம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மலையை முதலாவது பார்க்கக்கூடிய ஒரு விசுவாச பார்வைய ஆண்டவரே எனக்கு நீங்க கொடுங்க. என்ன பார்வை கொடுங்க? விசுவாச பார்வை. ஒரு நிமிஷம் அப்படியே கண்களை மூடுங்க. ஒரு நிமிஷம் கண்களை மூடி வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து நம்ம கேட்போம், ஆண்டவரே எனக்கு விசுவாச பார்வையை தாங்க. என் கண்ணில் ஒரு விசுவாசம், என் கண்ணில் விசுவாசம், என் கண்ணில் என் வீட்டில் இருக்கிற குறையதான் தெரியுது. எங்கெங்கே குறை, வீட்டில் என்ன குறை, அந்த ரூமில் என்ன குறை, சாப்பாட்டில் என்ன குறை, நான் உடுத்துகிற உடையில் என்ன குறை, இந்த குறை தான் என் கண்ணுக்கு தெரியுது. நிறைவு என் கண்ணுக்கு தெரியவே மாட்டேங்குது. இன்று முதல் என் பார்வையை விசுவாச பார்வையாக மாற்றுவீராக. இன்று முதல் என் பார்வையை விசுவாச பார்வையாக மாற்றுவீராக. இன்று முதல் என் கண்களை விசுவாச கண்களாக மாற்றுவீராக, மாற்றுவீராக, மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் கண்களில் ஒரு விசுவாசம் வரட்டும். என் பார்வையில் இருக்கிற அவிசுவாசம் போகட்டும் இயேசுவின் நாமத்தில், விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். தகப்பனே, இந்த ஜெபத்தை நீர் கேட்டு எங்கள் கண்களில ஒரு புதிய விசுவாசத்தை நீர் கொடுக்கிற தயவுக்காக கரங்களை தட்டி நன்றியோடு உமை ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. திரும்ப அந்த வசனத்திற்கு வாங்க. 11 மார்க் சாப்டர் 11 அந்த 23 வசனம், எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி. எல்லாம் சொல்லுங்க, சொல்லி. இப்போ சொல்லுங்கள், பேசுங்கள்னா நமக்கு என்ன என்ன என்ன என்ன உறுப்பு வேலை செய்யணும்? கண்ணா, வாய். இப்போ நல்ல கவனிங்க, விசுவாச ஜீவியத்தில் நிறைய உறுப்புகள் வேலை செய்யணும். உள்ளத்தில் சில பேர் பார்த்தீங்கன்னா உள்ளத்தில் மாத்திரம் நம்புறேன் வீட்டிலே உட்காந்துன்னு தான் முடியாது. ஆண்டவர் இன்னைக்கு என்ன சொல்லுகிறார்? முன்று மலையை பாரு, ரெண்டாவது மலையை பார்த்து சமுத்திரத்தில் நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி. சொல்லணும்னா பேசுங்கன்னு அர்த்தம், ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்கன்னு அர்த்தம். ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த சத்தியத்தை இன்னைக்கு அநேகர் நம்ம கேட்குறோம், ஆனால் அதை ப்ராக்டிஸ் பண்ணுறது இல்லை. இப்போ ஒரு வார்த்தை நீங்கள் அடிக்கடி நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த வார்த்தை உங்கள் இருதயத்தில் அப்படி பதியும். ஆமேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரே நீர் வாக்குத்தத்தம் கொடுத்துரு, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொன்னீரே. அந்த வாக்கு தத்தத்தை, அது என்ன தத்தம்? வாக்கு தத்தம், வாக்கு. இந்த வாயை திறந்தாதான் வரும் அது. அப்போ இருதயத்திலே அப்படி வச்சுக்கிட்டு இருந்தா போதாது. ஆண்டவர் சொல்றாரு, வாயை திறந்து நீங்க அறிக்கை பண்ணணும், விசுவாச வார்த்தைகளை பேசணும். கையை வைத்து ஆண்டவர் மேம்படுத்துங்க. என்ன வார்த்தை பேசணும்? விசுவாச வார்த்தை. கர்த்தர் தருவார், கர்த்தர் செய்வார், கர்த்தரால் ஆகாதது ஒன்றும் இல்லை. ஒவ்வொருடைய விசுவாசத்தின் அளவின்படி கர்த்தர் அற்புதம் செய்வார். ஆமேன், ஹல்லேலூயா. அவர் அவனுக்கு அதே நேரத்தில் மத்தேயு 6:8 அடிக்கடி நான் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் எனக்கு உணர்த்துகிற வசனம், எனக்கு இன்னது தேவை என்பதை என் பரமபிதா அறிந்திருக்கிறார். என் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். ஆமென். எனக்கு உணவை தருவார், எனக்கு நன்மையானதை தருவார், அவரே எனக்கு தருவார். நான் யார்கிட்ட போய் கேட்க வேண்டிய அவசியமே இல்லவே இல்லை. கையை உயர்த்தி கத்தரி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. பல வருஷத்துக்கு முன்னால கர்த்தருடைய பிள்ளைகளை ஸ்டீவுக்கு இந்த இதே ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி அவனுடைய பர்த்டே, அந்த வாரத்தில் நான் பெங்களூர் கூட்டத்துக்கு புறப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அப்போது ஸ்டீவ் சொன்னால், எனக்கு பர்த்டே வருது, எனக்கு ட்ரெஸ் வாங்கி தரணும் அப்படின்னா, சரி உனக்கு ஏசப்பா தருவார், நீ ஜோம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நமக்குள்ளே இருக்கிற விசுவாசம் பிள்ளைகளுக்குள்ளும் நம்ம சொல்லணும், ஆமே சொல்லி கொடுக்கணும். அது ஏற்ற நேரத்தில் கத்தர் கிரியை செய்வார். இதை சொல்லிட்டு நான் பெங்களூர் போயிட்டேன். 3 நாள் கூட்டம் முடிச்சுட்டு பெங்களூரில் 12:30 ட்ரெயின். அப்போ அந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்தவங்கெல்லாம் வந்து ட்ரெயினில் என்னை வழி அனுப்ப வந்தாங்க. ட்ரெயினில் ஏறி நான் உள்ளே போகும்போது அந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்த பிரதர் ஒரு பேக் ஒன்று என் கையில் கொடுத்துட்டு, நீங்கள் வீட்டில் கொண்டு போய் உங்கள் மகங்கிட்ட கொடுங்கன்னாரு. நான் வாங்கி ட்ரெயினுக்கு கீழே சீட்டு கீழே வச்சுட்டு ரொம்ப பயங்கர டயர்ட் படுத்து தூங்கிட்டேன். காலையில் வீட்டுக்கு வந்து நான் கிறிஸ்டிகிட்ட அதை கொடுத்தா, திறந்து பார்க்கும்போது ஒரு புதிய ஒரு ட்ரெஸ் ஒன்று இருந்துச்சு. அது அவனுக்கு போடும்போது அவனுக்கேன்னு ஸ்டிச் பண்ண மாதிரி ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது. அவங்களுக்கு அவங்க பர்த்டேன்னா அவங்களுக்கெல்லாம் யாருக்குமே தெரியாது, ஒருத்தருக்கும் தெரியாது, ஒன்றுமே தெரியாது. அப்போ அவனுக்கு உடனே சொன்னேன், ஆண்டவர் உன் ஜபத்தை கேட்டிருக்கிறாரு, உனக்கு இந்த துணியை தந்திருக்கிறாரு. ஆமென், ஹல்லேலூயா. இப்படி நிறைய பாடங்களை நான் ஊழியத்தில் படிச்சிருக்கிறேன். அதனால் பண விஷயத்தில் மட்டும், பண விஷயம்னு இல்லை, எந்த விஷயம் இல்லை, நான் விசுவாசிப்பேன், ஜோம் பண்ணுவேன், ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் தருவார். அதற்காக பல கஷ்டங்கள் நஷ்டங்கள்லாம் வரும், ஆனால் அதுக்காக நம்ம பொறுமையோடு காத்திருக்கும் போது 1 மாதம் வர்றது 2 மாதம் கழித்து வரும், ஆனால் கட்டாயம் வந்தே ஆகும். கையை உயர்த்தி கத்தரை மையப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஆனால் என்ன செய்வேன்னா, வாயத்திறந்து அடிக்கடி அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணுவேன். ஆண்டவரை நீங்கள் தரப்போகிறீங்க, நீங்கள் கொடுக்க போகிறீங்க, நீங்கள் செய்ய போகிறீங்க, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீ செய்ய போகிறீங்க ஆண்டவர், அதற்காக ஸ்தோத்திரம். இப்போ அதே பாடத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் என்னென்ன அற்புதங்கள் வேணும் நீங்கள் விரும்புகிறீங்களோ, அந்த அற்புதத்துக்காக தேவ சமூகத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணது மாத்திரம் இல்லை, நீங்கள் விசுவாச வார்த்தைகளை சொல்லி, உங்கள் வீட்டில் யார் யார் ரட்சிக்கப்படலையோ அவங்க ரட்சிக்கப்பட போகிறாங்க, யார் யாருக்கு என்னென்ன தேவையோ அதை செய்யப்போ நடக்க போகுது, நடக்க போகிறது, கர்த்தர் செய்ய போகிறார் சொல்ல சொல்ல சொல்ல சாத்தானுக்கு பயங்கர எரிச்சல் வரும். ஆண்டவர் அந்த விசுவாச வார்த்தையை பார்த்து நம்மை கனப்படுத்துவார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே நேரத்தில் இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லாமல் இருக்க முடியாது. 1 யோவான் 5:14, 1 John 5:14, அதை எடுத்து வாசிக்கிறீங்களா? சீக்கிரம்.
2: நாம்
1: எதையாகிலும்
2: அவருடைய
1: சித்தத்தின்படி கேட்டால்
2: அவர்
1: நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற ஒரு தைரியம். கையை வைத்து ஆண்டு மையப்படுத்துங்க. அப்போ நாம் எதையாகிலும் அப்படின்னா எதை வேணா கேட்கலாம் அப்படின்னு அர்த்தம் இல்லை. அதை புரிஞ்சுக்கணும், நீங்க அதை புரிஞ்சுக்கணும். சில நேரத்தில் சிலர் தகாத விண்ணப்பமா விண்ணப்பம் பண்ணுவாங்க, தேவனுக்கு சித்தம் இல்லாத காரியத்தை போய் கேட்டுட்டு இருப்பாங்க. அப்படி கேட்கும்போது அந்த ஜபத்துக்கு பதில் வராது. உடனே நம்ம என்ன நினைச்சிருவோம்னா, ஆண்டவர் ஜபத்துக்கு பதில் தரல, ஆண்டவர் என் ஜபத்தை கேட்கல அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிடுவோம். ஆனால் இந்த வசனம் என்ன சொல்லுகிறது, நீங்கள் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி நாம் கேட்டால். அப்போ நீங்கள் ஜெபம் பண்ணும்போது விசுவாசிக்கும் போது இது தேவனுக்கு சித்தமானு பார்க்கணும். கையை வைத்து ஆண்டவர் மயப்படுத்துங்க. ஹல்லேலூயா. தேவன், நான் சுகமாக இருப்பது தேவனுடைய சித்தம், நாம் ஆரோக்கியமாக இருப்பது தேவ சித்தம், நாம் பலனாக இருப்பது தேவ சித்தம், நாம் ஐஸ்வர்யவான்களாக மாறுவது தேவ சித்தம். புரியுதா உங்களுக்கு? அதுக்கெல்லாம் வசனம் இருக்கு, அது தேவ சித்தம். அதே நேரத்தில் ஆண்டவர் விரும்பா தகாத ஒரு காரியத்தை போய் நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன்னா, அங்கு அந்த இடத்துல ஆண்டவர் கிரியை செய்ய மாட்டார். இன்னொன்று, ஆண்டவர் உயர்த்துறார்னு வைங்களேன், படிப்படியாக தான் உயர்த்துவார் கர்த்தர், படிப்படியாக தான். இப்போ திடீர்னு, இப்போ ஒரு நாள் ஒரு கூட்டத்தில் ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தார், ஒரு ஊழியர் கூட்டம். அதில் முதல் வரிசையில் இருக்கிற ஒரு ஒரு ஊழியரை பார்த்து, பிரதர் கொஞ்சம் எழும்புங்க அப்படின்னாரு. எழும்பிட்டு அவரை பார்த்து சொன்னார், இந்த பாஸ்டர் சொன்னார், இன்னைக்கு 1 கோடி ரூபாய் உன் கையில் கொடுத்தா நீ என்ன செய்வீங்க? உடனே அவர் எதிர்பார்க்கவே இல்லை அவர் அப்படி சொல்வார்னு. என்ன என்ன சொன்னீங்க சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க. 1 கோடி ரூபாய் உன் கையில் கொடுத்தா நீ என்ன செய்வாய்? என்ன 1 கோடியா எனக்கா? என்ன செய்வேனா? நீ ஒண்ணுமே செய்வேனா, நீ உட்கார் அப்படின்றாரு. காரணம் என்னன்னு கேட்டா, அப்போ அந்த அவர் வந்து அந்த 1 கோடினா ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆயிட்டாரு. அப்போ அதே நேரத்தில் ஒரு 5 கோடி ரூபாய்க்கு ஒரு ஆலயம் கட்டணும் நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் என்ன 1 கோடின்றீங்க அப்படின்னு அவன் சொன்னானா, அவனுக்கு ஒரு திட்டம் இருக்குது, ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, ஒரு பிளான் இருக்குது. புரியுதா உங்களுக்கு? அது பிளான், ஒரு நோக்கம் இருக்குது. அப்போ ஒரு நோக்கம் இல்லாதவன் கையில் கொண்டு போய் 1 கோடியை கொடுத்தா என்ன செய்வான்? ஏற்கனவே சரிவர பைபிள் ஆசிரியர்களை ஜெபம் பண்ணுறதில்லை. அப்போ வந்து அந்த எதை வாங்கலாம், அதை வாங்கலாம், இந்த காரை வாங்கலாமா, அந்த வீட்டை வாங்கலாமா, எங்கே வட்டி கூடலாம் அப்படிங்கிற எண்ணம் வந்துடும். அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கெட்டு போயிடுவான். ஆண்டவர் ஒரு மனுஷனை உயர்த்துறாருன்னா அவனை படிப்படியாக தான் கர்த்தர் உயர்த்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் எடுத்த உடனே அதை தாங்க இதை தாங்க, உடனே அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆண்டவர் பெரியவர், பெரிய காரியங்களை தான் செய்யணும். அந்த காரியத்துக்கு நான் தகுதியான்னு பார்க்கணும். ஆமென். அந்த தகுதி உள்ளவனை தான் கர்த்தர் அந்தந்த இடத்துக்கு அனுப்புவார். கையை உயர்த்தி கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ எனக்கு சைக்கிள் தான் ஓட்ட தெரியும்னா, நான் விசுவாசத்தில் கார் ஓட்டுவேன்னு ஓட்டினா என்ன ஆகும்? நான் போய் எங்கேயாவது மோதுனா கூட பரவாயில்ல, எதுத்தாப்பில் வரவனுக்கெல்லாம் பெரிய டேஞ்சர் ஆயிடுச்சு. அதை கொஞ்சம் யோசிக்கணும். நம்ம சில நேரத்தில் நம்முடைய விசுவாசத்தை நம்ம எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் சில நேரத்தில் சில பிரச்சனைகளில் சிலர் மாட்டிக்கிறாங்க. ஆகவே இன்றைக்கு இதுக்கு என்ன செய்யணும்? நல்ல பைபிள் வாசிக்கணும், வசனத்தை வாசிக்கணும். வசனம் என்ன சொல்லுது அதன்படி நாம் ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். ஹல்லேலூயா. சில நேரத்தில் உங்கள் ஜெபத்துக்கு பதில் வராமல் இருக்கலாம். அப்போ நீங்கள் நினச்சிருவீங்க, நம்ம ஜெபத்தில் ஒரு வல்லமை இல்லை போல இருக்கு, அதனால தான் பதில் வரல. ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. டிஎல் ஆஸ்பான் என்ற ஒரு பெரிய தேவ மனிதர் அமெரிக்காவில், அவர் பார்த்தீங்கன்னா அவர் ஜெபத்தில் நிறைய உயிரோடு மரித்தவங்கள உயிரோடு எழுப்பியிருக்கிறார். அவர்கிட்ட போய் ஒருத்தர் கேட்டாராம், ஐயா நீங்கள் இத்தனை பேர் உயிரோடு எழுப்பியிருக்கீங்க, ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் ஒருத்தருக்காக ஜெபம் பண்ணுறீங்க, ஜெபம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டா, நீங்கள் வீட்டுக்கு வந்தவுடனே அவர் மரித்து விட்டார் அப்படின்னு தகவல் வருது, நீங்கள் என்ன செய்வீங்கன்னா? அப்போ வேறு யாராவது வியாதியாக இருக்காங்களான்னு பார்ப்பேன், அவங்களுக்கு போய் ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாராம். உடனே அந்த ஆள் இன்னொரு கேள்வி கேட்டாரா, நீங்கள் ஜெபம் பண்ணி முடித்த உடனே டக்குன்னு ஹார்ட் அட்டாக்ல வந்தால் இறந்துட்டார், நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா? இன்னொரு பேஷண்ட் இருக்காரா, அவருக்காக நான் ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னா. என்னையா, முதல்ல ஜெபம் பண்ணால் செத்துட்டார், அடுத்த ஜெபம் பண்ணவர் கொஞ்ச நேரத்துக்குள்ளே செத்துட்டார், நீங்கள் என்ன திரும்ப ஜெபம் பண்ணுவேன்றீங்களா, அது எப்படி? அப்போ தான் டிஎல் ஆஸ்பான் சொன்னாரா, என் வேலை ஜெபம் பண்ணுற வேலை. என் வேலை என்ன வேலை? ஜெபம் பண்ணுற வேலை. என் ஆண்டவர் ஜெபத்தை கேட்குறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களில் எத்தனையோ பேரை உயிரோடு எழுப்பினாலும், ஆண்டவர் வாழ்ந்த நாட்களில் எத்தனையோ பேர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நல்ல கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தினால நம்முடைய விசுவாசம், நம்முடைய நம்மேல் ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற அன்பெல்லாம் வேத வசனத்தோடு ஒப்பிட்டு நம்ம பார்த்து, வசனத்தின்படி நம்ம எமோஷனலாக போகாமல் ஒரு அனுபவ ரீதியாக வேத வசனத்தை வாசித்து ஜெபம் பண்ணி விசுவாசத்தோடு அற்புதங்களை காண வேண்டும். கையை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், முதல்ல நீங்க பார்க்கணும், ரெண்டாவது என்ன செய்யணும்? பேசணும். விசுவாச வார்த்தை தான் பேசணும். அவிசுவாசமான வார்த்தை ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. அவிசுவாசமான வார்த்தைனா என்ன? முடியாது, கஷ்டம், ரொம்ப தூரம், இது நான் நினைக்கல, இதெல்லாம் முடியாது, எப்படி ஜெபம் பண்ணா போதுமா, அப்படியா இப்படியா, இப்படியே பேசிகிட்டே இருந்தேன்னா அந்த அவிசுவாசமான ஆவி நமக்குள்ளே கிரியை செஞ்சால் அற்புதங்களை அது தடை பண்ணும். பைபிள்ல சொல்லியிருக்கு, அங்க அநேகர் விசுவாசிக்காதபடியினால் கர்த்தரால் அங்க அற்புதங்களை செய்ய முடியலன்னு சொல்லியிருக்கு. அப்ப இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினால பரிசுத்தாவியானுடைய ஒத்தாசையோடு நான் உங்களோட என்ன பேசுறேன்னா, அந்த 24 வசனத்துல வேதம் சொல்லுகிறது, இன்று அந்த தள்ளுண்டு போய் என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று அவன் இருதயத்துல விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். கையை வைத்து கத்திரி தோத்திரம் பண்ணுங்க. 3 அந்த வசனத்திலே நான் சொல்லி கொடுக்க போகிற வார்த்தை, இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால். முதல்ல கண்ணு, கண்ணில் கை வைங்க. முதல்ல, 2 வாய், 3 இருதயம். விசுவாசம் வேலை செய்யறதுக்கு, அற்புதங்கள் நடக்கிறதுக்கு இதெல்லாம் ஒன்றா வேலை செய்யணும். முதல்ல கண்ணு, 2 வாய், 3 ஹார்ட். இந்த இருதயம் ரொம்ப முக்கியம். இந்த இருதயம் ரொம்ப முக்கியம். யாக்கோபின் நிருபத்தில் உங்களுக்கு தெரியும் என்றால் அந்த வசனத்தை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துறேன். 1 யாக்கோபு 1 நீங்க திருப்புங்க. ஜேம்ஸ் chapter 1 verse 6 இருந்து 6 வசனத்திலிருந்து வாசிங்க.
2: ஆனாலும் அவன் எவ்வளவாயிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன்
1: சந்தேகப்படுகிறவன்
2: காற்றினால் அடிபட்டு கடலின் அலைக்கு
1: ஒப்பாயிருக்கிறான்.
2: அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில்
1: எதையாகிலும் பெறலாம் என்று
2: நினையாதிருப்பானாக.
1: போதும், நல்ல கவனிங்க. சந்தேகத்தை பத்தி யாக்கோபு சொல்றார். சந்தேகம், இந்த சந்தேகத்திற்கு அவர் எதை ஒப்பிட்டு சொல்லுகிறார்னா, கடலின் அலைகள். எல்லா வாய்த்தர் சொல்லுங்க. இப்ப கடலின் அலைகள், காலையிலிருந்து மத்தியானம் வரைக்கும் அலை வீசிட்டு அதுக்கப்புறம் அந்த அலை கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்குமா? ரெஸ்ட் எடுத்து 3 வரைக்கும் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், அதுக்கப்புறம் திரும்ப ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்லுமா? இல்லை. அப்படி அதே போல அலைகள் ஓய்வது இல்லை. அலைகள் என்ன செய்யாது? ஓயாது. அதே போல இந்த சந்தேகம் என்ற ஆவி உள்ள வந்துட்டுனா அது உள்ள இருந்து நம்முடைய அவிசுவாசத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். அதான் யாக்கோபு சொல்லுகிறார், சந்தேகப்படுறவன் கர்த்தரிடத்திலிருந்து எதையாகில் ஒன்றை பெறலாம் என்று நினைச்சு கூட பார்க்காதப்பா, உனக்கு எதுவும் கிடைக்கும்னு சொல்லி நினைச்சு கூட பார்க்காத சந்தேகப்படுகிற ஆட்கள். இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினால இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ சில ஊர்களுக்கு போகும்போது அங்கே அற்புதங்கள் சர்வசாதாரணமாக, உதாரணமாக என்னால் மறக்கவே முடியாது. எங்கள் ஊழியத்தில் ஆப்பிரிக்காவுக்கு போய் கர்த்தர் என்னை அனுப்பினார். ஆப்பிரிக்கா நாட்டுக்கு போயிருந்தேன், தான்சானியா என்ற இஸ்லாமிய நாட்டுக்கு. ஊழியத்தில் இத்தனை வருஷம் ஊழியம் செஞ்சுருக்கேன், அந்த மாதிரி ஒரு மிராக்கிள்ஸ், அந்த மாதிரி ஒரு ஊழியத்தை நான் பார்த்ததே இல்லை. காரணம், அந்த ஆட்கள் என்ன பார்த்ததில்லை, நான் அவங்கள பார்த்ததில்லை. அவங்க யாரும் நான் யார தெரியாது. அவங்களுக்கு அவங்க எல்லாம் ஆண்டவர் அறியாத இஸ்லாமிய மக்கள். அதில் 2% தான் கிறிஸ்டியன்ஸ், ரோமன் கேத்தலிக் கிறிஸ்டியன்ஸு. அந்த மைதானம் முழுவதும் மக்கள், ஒரு 15-20 தான் பிரசங்கம் பண்ண முடியும். அதுக்கு மேலே பிரசங்கமே பண்ண முடியாது. அதுக்குள்ள அசுத்தாவிகளெலாம் பயங்கரமாக சத்தம் போட்டு அலற ஆரம்பிக்கும். நான் நினச்சேன், ஒவ்வொரு பிசாசை துரத்துனா இத்தனை பிசாசை துரத்துறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்போது தெரிலன்னு. ஆனால் கொஞ்ச நேரத்தில் எல்லா பிசாசும் ஓடிடுச்சு, நான் துரத்தவே இல்லை. அந்த பிசாசுகள்லாம் பிடிச்ச ஆட்கள்லாம் ஒரு இடத்துல கொண்டு வந்து போடுறாங்க. கூட்டம் முடிஞ்சோடனே அவங்கெல்லாம் வரிசையாக வந்து நின்று சாட்சி கொடுக்குறாங்க. 30 வியாதி, 20 வியாதி, 15 வியாதி, காது கேட்காதவன், கண்ணு தெரியாதவன், நடக்காதவன், எல்லாரும் எழுமி நடந்து வந்து பயங்கரமாக சாட்சி கொடுக்குறாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. காரணம் என்னன்னா, அந்த ஜனங்கள் ஒரு இன்னசென்ட் பீப்புள், அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஐயோ, இந்த வியாதியை இயேசு குணமாக்குவார், இயேசு உன்னை தொடுவார் என்று அந்த சத்தியத்தை பேச ஆரம்பிச்ச உடனே அவங்க விசுவாசிக்கிறாங்க. உடனே கர்த்தர் அவர்களுக்கு அற்புதங்களை செய்கிறார். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நேற்று இரவில் கூட ஒரு சகோதரன் நல்ல ஒரு சாட்சி கொடுத்தார். அவர் சொன்னார், பயங்கரமான இந்த மஞ்சக்காமல வியாதி வந்து பயங்கர கஷ்டப்பட்டேன். நேற்று அவர் சொன்ன சாட்சி அநேகருக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தது. நீண்ட காலமாய் தலைக்குள் இருந்த போராட்டத்தை கர்த்தர் மாற்றி ஒரு பூரண சுகத்தை கர்த்தர் அவருக்கு கொடுத்தார். நேற்று இரவு சாட்சி கொடுத்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு இரவு நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னு கேட்டால், உங்கள் இருதயத்தில் பிசாசு சந்தேகத்தை கொண்டு வருவதற்கு கொஞ்சம் கூட இடம் கொடுக்காதீங்க. ஆமென். நீங்க எந்த ஒரு காரியத்தை குறித்து ஜெபம் பண்ணும் போதும் அந்த ஜெபத்தை என் ஆண்டவர் கேட்டார், அந்த ஜெபத்துக்கு அவர் பதில் கொடுப்பார், அது வரைக்கும் நான் பொறுமையோடு காத்திருப்பேன். ஆமென். பொறுமையோடு காத்திருப்பேன் என்று சொல்லும் போதே எனக்கு ஞாபகத்துக்கு வருகிற வசனம், வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டிய நோக்கி இருக்குமா போல, வேலைக்காரனுடைய கண்கள் தன் எஜமானை நோக்கி இருக்குமா போல, எங்கள் தேவனாகிய கர்த்தர் எனக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் என் கண்கள் அவருடைய முகத்தையே பார்த்து கொண்டிருக்கும். கையை வைத்து ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு நீங்க நினைச்சது நடக்காம இருக்கலாம், ஆனால் கட்டாயம் அது நடந்தே ஆகும். அதுக்குன்னு ஒரு வேளை கர்த்தர் வச்சிருப்பாரு, ஒரு நேரத்தை வச்சிருப்பாரு. எப்படி நான் சொல்றேன்னா, சீஷர்கள் நடுக்கடலில் தத்தளித்து கொண்டிருக்கிறாங்க, அவங்களால படகு கவிழ்ந்து விடும் போல இருக்கிறது. எவ்வளவு நேரம் தத்தளித்து கொண்டிருந்தாங்கன்னு எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது, பைபிள்ல போடல, ஆனா தத்தளித்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இயேசு கடலின் மேல் நடந்து போன நேரத்தை குறித்து சொல்லுகிறது, இரவிலே இயேசு நடுக்கடலில் நாலாம் ஜாமத்தில் இயேசு நடந்து போனார். ஆமென். ஆண்டவர் அற்புதம் செய்வதற்கென்று ஒரு வேளையை வைத்திருக்கிறார், அந்த வேளை வரும்போது ஆண்டவர் சரியாய் செய்து முடிச்சிருவாரு. அது வரைக்கும் இந்த இருதயத்துல சாத்தான் சந்தேகத்தை கொண்டு வருவான், நடக்குமா நடக்காதா, முடியுமா முடியாதா, வருமா வராதா என்ற சந்தேகத்தை கொண்டு வருவான். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், விசுவாசம் உள்ள ஜபத்துல ஜபம் பண்ணி சந்தேக ஆவிய நம்ம துரத்தணும். ஆமேன். சந்தேகப்படுகிற ஆவிய இயேசுவின் நாமத்தில் அவனை துரத்துறேன், என் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று விசுவாச வார்த்தை நீங்க சொல்லி சொல்லி சொல்லி ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டவர் என்ன செய்வார்னா, அடுத்த வசனத்தை பாருங்க. அந்த மார்க் எழுதின சுவிசேஷம் 11:24 வேகமாக.
2: ஆதலால்
1: நீங்கள் ஜெபம் பண்ணும் போது
2: எவைகளை
1: கேட்டுக்கொள்வீர்களோ
2: அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள்,
1: பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள்,
2: அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன்.
1: எப்பொழுது உண்டாகும், எப்போது உண்டாகும், இல்ல இல்ல, பெற்றுக்கொள்வேன் என்று விசுவாசிக்கும் போது. ஆமேன். சும்மா விசுவாசிக்கும் போது விசுவாசம் சொல்லக்கூடாது, பெற்றுக்கொள்வேன், நான் பெற்றுக்கொள்வேன். ஆமேன். இப்போ என்னுடைய அனுபவத்தை நீங்க கேட்டீங்கன்னா, நான் சில காரியத்துக்காக ஜெபம் பண்ணும் போதே இருதயத்துக்குள்ள ஆண்டவர் நல்ல உணர்த்துவார், இது கட்டாயம் நடக்க போகுதுன்னு, அதை நான் விசுவாசிப்பேன். ஆமேன். அதில் ஒரு கஷ்டமே இருக்காது, ஒரு பயமே இருக்காது, அதில் ஒரு டென்ஷனே இருக்காது, ஒரு பிரச்சனையும் வராது. அமைதியாக இருக்கும்போது கர்த்தர் அதை ஸ்மூத்தாக நடத்தி முடிக்கிறார். கையை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அதான் பெற்றுக்கொள்வோம் என்ற விசுவாசம். இப்போ நீங்கள் ஒரு காரியத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கீங்க, உங்கள் உள்ளத்தில் ஒரு நல்ல தெளிவு இருக்குது, உங்கள் உள்ளத்தில் ஒரு பூரணமான இது இருக்குது, அது கட்டாயம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். ஆமீன் சொல்லுங்கள். ஆனால் இதுக்கு நம்முடைய இருதயம் கர்த்தருடைய ஆவியானவரோடு இணைந்து கர்த்தர் சொல்லுகிற காரியத்தை நாம் அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருக்கணும். அது நடக்கிற வரைக்கும் கர்த்தர் செய்கிறேன்னு சொல்லிட்டார் நான் தூங்கிட்டு இருக்கக்கூடாது, ஆண்டவர் செய்வார். உதாரணமாக எலியாவை வேதம் சொல்லுகிறது, எலியாவின் காதில் பேர் இறைச்சல் உள்ள சத்தம், மழை பெய்ய போகிற சத்தம் கேட்கறதுன்னு சொல்லிட்டான், ஆனால் மழை பெய்யல. கேக்குதுன்னு சொல்லிட்டேன் ஆகாபு கிட்ட, ஆனா பெய்யல. ஆனா மழை பெய்யற வரைக்கும் எலியா முழங்கால நின்று ஜெபம் பண்ணா. அப்போது ஏற்ற நேரத்தில் மழை என்ன செய்ததுங்க, மழை பெய்ததாக வேதம் சொல்லுகிறது. ஆமேன், ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் ஜெபம் பண்றதுக்கு முன்னால் இன்னொரு காரியத்தை சொல்றேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்போதும் உங்க நாவை இன்னையிலிருந்து இங்க வந்திருக்கிறீங்க, நீங்க ஜப வீரரா மாற போறீங்க, கர்த்தர் உங்களை ஜபிக்கிற பிள்ளைகளை மாற்ற போறாரு. உங்க நாவு எப்போதும் விசுவாச வார்த்தைகளை சொல்லணும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்துல ஆதியாகமம் 17 ஒரு வசனத்தை வாசிங்க, 15:16-17 முடிக்க போறோம். 15:16-17, 15:16 வசனங்கள்.
2: பின்னும் தேவன்
1: ஆபிரகாமை நோக்கி
2: உன் மனைவி சாராயை இனி சாரா என்று அழையாதிருப்பாய்,
1: சாரா என்று அழையாதிருப்பாயாக என்றார்.
2: சாராள் என்பது
1: அவளுக்கு பேராயிருக்கும்.
2: நான் அவளை
1: ஆசீர்வதித்து
2: அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன். உன்னை அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும்.
1: போதும், அவள் ஜாதிகளுக்கு தாய் இல்லன்னு சொல்லுங்க. ஜாதிகளுக்கு இன்னொரு முறை சொல்லுங்க. இப்போ ஆண்டவர் சொல்றாரு ஆபிரகாமை பார்த்து, அந்த அம்மாவுடைய ஒரிஜினல் பெயர் என்னது? சாராய். ஆண்டவர் சொல்றாரு இனி அவளை சாராய் நீ கூப்பிடாத. எப்படி கூப்பிடு? சாராள்னு நீ ப்ரொனவுன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிரு, கூப்பிட ஆரம்பிச்சிரு. உன் இருதயத்தில் சந்தேகமே வேணாம். ஏன்னா அவள் யார்? சாராள் என்றால் என்ன அர்த்தமா? அநேக ஜாதிகளுக்கு தாய். அப்ப இவ இப்படி சொல்லும் போது சாராள் தாயா மாறினாளா இல்லையா? மாறி இருந்தாளா இல்லையா? மாறல. அவள் சாராய் பிள்ளையே இல்லை, பிள்ளை இல்லாத ஒரு பெண்மணியா இருக்கிறாள். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறாள் அவர் அநேக ஜாதிகளுக்கு. அப்போ கிட்டத்தட்ட கணக்கு போட்டு பார்த்து பரிசுத்தவான்கள் சொல்றாங்க, சுமார் 25 ஆண்டுகள் சாராய் சாராய் அவர் எப்படி கூப்பிட்டாரு? சாராள் சாராள் சாராள் கூப்பிட்டுட்டே இருக்கிறாரு, கூப்பிட்டுட்டே இருக்கிறாரு. கையை வைத்து கத்தரை மயப்படுத்துங்க. அப்ப இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், கொஞ்ச காலத்துக்குள்ள உங்களுடைய விசுவாசம், நான் இவ்வளவு ஜோம் பண்ண, ஒரு மாசம் ஜோம் பண்ண நடக்கல, ரெண்டு வாரம் ஜோம் பண்ண நடக்கல, ரெண்டு வருஷம் ஜோம் பண்ண வரல கிடைக்கல அப்படி நீங்க சோர்ந்து போயிருந்தா, இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறாரு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து உங்களை ஜெபிக்கிற விஷயத்துல விசுவாச வீரர்களாய் மாற்ற போகிறார். இனி நீங்க ஜோம் பண்ணும் போது உங்களை அறியாமையே உங்க ஜெபத்துல விசுவாச வார்த்தைகளை சொல்ல போறீங்க. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஜெபம் பண்ணும்படி எழுமின் இருக்கலாம். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். உங்களுக்கு அந்த கிருபையை கர்த்தர் கொடுக்கும்படி நம்ம ஜெபம் பண்ண போறோம். விசுவாசம் உள்ள ஜெபம். இன்னைக்கு தலைப்பு விசுவாச ஜெபம், விசுவாச ஜெபம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். அவிசுவாசம், அவநம்பிக்கை, சந்தேகம், இருமனம், இந்த ஆவிகளெல்லாம் இயேசுவின் நாமத்தில் என்னை விட்டு நீங்குவதாக, நீங்குவதாக. என் வாயில ஒரு நாளும் ஒருபோதும் அவிசுவாசமான வார்த்தைகள் வரக்கூடாது. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். ஆவியானவரே, ஆவியானவரே, நான் ஆசீர்வாதமாய் இருப்பது உமக்கு சித்தம், சுகமாய் இருப்பது உமக்கு சித்தம், கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருப்பது உமக்கு சித்தம், உமக்கு சித்தம். என் தேவைகள் சந்திக்கப்படுவது உமக்கு சித்தம். க்ளோரி, க்ளோரி. இப்போ கையை உயர்த்தி, நான் ஜோம் பண்ண மாட்டேன், இப்போ நீங்கள் ஜோம் பண்ண போகிறீங்க. கையை உயர்த்தி

ஜெபங்களில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள். பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு அருளப்படும். ஹல்லேலூயா. சந்தேகப்படாமல், இருதயத்தில் சந்தேகப்படாமல், அவன் சொன்னபடியே ஆகும், அவன் சொன்னபடி ஆகும். சொல்லுங்க, வாய் திறந்து இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லுகிறேன், இயேசுவின் நாமத்தினால நான் அறிக்கை பண்ணுகிறேன், இயேசுவின் நாமத்தினால விசுவாச வார்த்தை சொல்லுகிறேன். ஆவியானவரே, இயேசு ராஜா, என் தேவனே, அற்புதங்களை செய்கிறவரே, என் வாழ்க்கையை கட்டி எழுப்புங்க, விசுவாசத்தில் கட்டி எழுப்புங்க, விசுவாசம் உள்ள ஜபத்தை எனக்கு தாங்க. தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் அந்த கிருபை உங்களுக்கு தந்துகிட்டே இருக்கிறாரு. இப்ப கரம் உயர்த்தி அந்நிய பாஷைகளில் கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்க, ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. அபிஷேகம் பெற்றவங்க ஆவியில நிரம்பி சொன்ன வார்த்தைகளை மனதில் வச்சு, சொன்ன வார்த்தைகளை மனதில் வச்சு, கபா லா கா தரா கபா நாமா லா கா தரா கா லோ சே மே ரா சே மே கோ கபா தரா கபா தரா கபா கபா கா தா தரா கா தா தரா கபா கரா கபா உத்தரா கலா கபா தரா கபா கபா அவிசுவாச ஆவியே, பயத்தின் ஆவியே, சந்தேகத்தின் ஆவியே, எதிர்மறையான ஆவியே, கடிந்து கொண்டு ஜபிக்கிற இயேசுவி நாமத்தில் ஸ்தோத்திரம். நாமத்தில் எத்தனை பேர் இப்பொழுது என்னோடு சேர்ந்து ஜபிக்கிறாங்களோ அவர்களுக்குள்ளே விசுவாச வரம், விசுவாச வரம் இறங்குவதாக, இறங்குவதாக. பிசாசை துரத்துகிற வரம், விசுவாசத்தில் அற்புதங்களை காண்கிற வரம், ஆண்டவரே விசுவாசத்தில் அடையாளங்களை செய்கிற வரம் இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக. விசுவாச வார்த்தைகளால் சாத்தானை துரத்துகிற ஆவி இறங்கி வருவதாக. ஒவ்வொரு சகோதரிகள் மேல், ஒவ்வொரு சகோதரன் மேல் இப்பொழுது இறங்குகிறது. ஆவியானவருடைய அக்கினியை கட்டவிழ்த்து விடுகிறேன். புது கிருபை வருகிறது, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. அந்த விசுவாசத்தை கர்த்தர் தருகிறார், பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. அவிசுவாசம் மறைந்து போய்விட்டது. கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் நடத்துவார். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே.

0: இந்த விசுவாசம் வரும், உங்களுக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிக்கும். நல்ல விசுவாச வார்த்தைகளை பேசி, நல்ல விசுவாசத்தோடு ஜபம் பண்ணி, எதிர்மறையான ஆவிகளை துரத்தி, ஜப வாழ்க்கையில ஒரு படி முன்னேறி வர கர்த்தர் நீங்க உங்களுக்கு கிருபை கொடுத்துட்டாரு. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லிருங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. கர்த்தர் உங்களை ஒரு சேனையா எழுப்பி கொண்டிருக்கிறார், ஒரு சேனையா எழுப்பி கொண்டிருக்கிறார். ஜப வீரனாய், ஜப வீராங்கனையாய், விசுவாசத்தில் வல்லவர்களாய் கர்த்தர் உங்களை எழுப்பி கொண்டிருக்கிறார். உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உமக்கு ஒருவருக்கே ஸ்தோத்திரம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, அப்பா, இன்றைக்கு நீர் சொல்லிக் கொடுத்த நல்ல பாடங்களுக்காக நன்றி. விசுவாசமுள்ள ஜபம் என்ற தலைப்பில் விசுவாசத்தை குறித்து நீர் போதித்த சத்தியங்களுக்காக ஸ்தோத்திரம். அவங்க நோட்ஸ்ல மட்டும் இல்ல, இருதயத்துல பதிச்சு கொள்ள நீ கிருபை கொடுத்துட்டீங்க ஆண்டவரே. நீர் கொண்டு வந்த அன்பு சகோதரிகள், சகோதரர்களுக்காய் நன்றி. தொடர்ந்து வழி நடத்துங்கப்பா. வீடு திரும்பும் போது நம்முடைய சமூகம் முன் செல்லட்டும். சீக்கிரமாய் வீடு போய் சேர உதவி செய்யுங்க. இந்த இரவில் அவங்களோடு பேசுங்க. சொப்பனத்தின் மூலம் இடைப்படுங்க. கர்த்தர் சித்தமான நாளை மாலை சரியாய் 6 மணிக்கு நாங்கள் சந்திக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜபங்களும் பிதாவே, ஆமே. என் ஆத்துமாவே, கர்த்தரை ஸ்தோத்திரி, ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய வழி நடத்துதலும் பாதுகாப்பும் நம் அனைவரோடும், நம்முடைய குடும்பத்தோடும், கர்த்தருடைய வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15, மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

தென்றல் இதம் தரும், இயேசுவின் அன்போ எல்லாம் தரும். அது இயேசுவுக்கு லேசான காரியம் என்று பாடியவர்தானே நமது அன்பு சகோதரர் வியாசர் எஸ் லாரன்ஸ். இசை தென்றல் இம்மானின் ரம்யமான இசையமைப்பில் கேட்டு மகிழுங்கள் கண்மலை ராகங்களின் புதிய படைப்பு என்னை தேடி. அகத்தின் மகிழ்ச்சி முகத்தில் தெரியும் என்பார்கள். சீயோன் குமாரத்தியின் மகிழ்ச்சியோ சிரசில் இருக்கும் என்று திருமறை சொல்லுகிறது. நாங்களும் அதைதானே பாடுகிறோம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 9056070583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களில்

தேங்க்யூ ரமேஷ். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த இரண்டாவது நாள் இந்த தியான கூட்டத்தில் ஆவிக்குரிய காரியங்கள் நாம் தியானிக்க போகிறோம். மனுஷன் யார், தெய்வம் யார், இந்த ரெண்டு முக்கியமான அடிப்படை காரியங்கள் ஒவ்வொருவரும் அறிந்திருக்க வேண்டியது அவசியம். வேத வசனத்தின் அடிப்படையில் மனிதன் யார், மனுஷர்கள் நாம் எல்லாருமே ஒருத்தர் ஒருத்தர் பார்க்குறோம், நமக்கு தெரியும் மனுஷன் யாருன்னு. ஆனால் வசன அடிப்படையில் இந்த மனிதன் எப்படியாக தோன்றினான், வேதம் என்ன சொல்லுகிறது. ஒரு நாள் ஆண்டவர் ஆதியாகமம் முதல் அதிகாரம் 26-27 நீங்க வாசிங்கன்னா, ஆண்டவர் ஒரு நாள் நம்மை போல நம்முடைய ரூபத்தின்படி நம்முடைய சாயலாக ஒரு மனுஷனை உண்டாக்குவோம். முதலே சொல்லிட்டேன், முதல் நாளே உங்களுக்கு ஏதாவது என்னுடைய பிரசங்கத்தில் சந்தேகம் இருக்குமானா வெளிப்படையாக நீங்க எங்கிட்ட கூட்டம் முடிந்த உடனே தாராளமாக கேட்கலாம். அப்படி இல்லையா கடிதத்தின் மூலமா எனக்கு எழுதலாம். டாக்டர் புஷ்பராஜ் சேலம் 5, டாக்டர் புஷ்பராஜ் சேலம் 5. செவ்வாய்க்கிழமை தோறும் வீட்டில் இருப்பேன். நேரில் வந்தும் பைபிளை எடுத்துட்டு வந்து உங்களுடைய சந்தேகத்தெல்லாம் தாராளமாக கேட்கலாம். உங்களுடைய பிரச்சனைகளையும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். சொல்லுகிற பதில் வேத வசனத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும். அனுபவங்கள் உபதேசங்கள் ஆக்கக்கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் இருக்கும், அவைகளை நம்ம உபதேசமாக ஆக்கிவிடக்கூடாது. என்னுடைய பத்திரிகை உங்களுக்கு தேவையானா உங்களுடைய விலாசத்தை எழுதி கொடுத்தாலும் உங்களுக்கு இலவசமாக அளிப்பப்படும், அதுக்கு சந்தாக்கள் கிடையாது. உங்களுடைய விலாசத்தை எழுதி இந்த ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள என்கிட்ட கொடுத்தாலும் சரி, அல்லது தபாலில் அனுப்பினாலும் சரி, இலவசமாக அந்த பத்திரிகை அனுப்பி வைக்கப்படும். விலாசம் டாக்டர் புஷ்பராஜ் சேலம் 5. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், நம்மை போல ஒரு மனுஷனை நம்முடைய சாயலாக நம்முடைய ரூபத்தின்படி உண்டாக்குவோம். ஒரு மண்ணை எடுத்து பிசைஞ்சு ஒரு பொம்மையை செஞ்சு அந்த பொம்மை அதுதான் மனுஷன். அப்போ நம்மை போல அப்படின்னாக்கா மனுஷன் யாரை போல இருக்கிறான், அந்த கேள்விக்கு பதில் கடவுளை போல இருக்கிறான். அப்ப கடவுள் எப்படி இருப்பாரு, மனுஷனை போல இருப்பாரு. அப்ப இந்த இடத்துல நம்மை போல என்று சொல்லி புளூரல்ல சொல்றதை நீங்க கேட்கலாம். தேவன் ஒருவர் தான், ஆனா வேத புஸ்தகம் திரேகம் உள்ளவராக இருக்கிறார் என்பதை விளக்கமாக கூறப்பட்டிருக்கிறது. ஆதியாகமத்தினுடைய முதல் வசனமே அவர் திரியேகம் உள்ளவர் என்பதை குறிக்குது. அதை குறித்து பின்னாடி நம்ம தியானிக்கலாம். இப்ப நம்ம போல ஒரு மனுஷனை நம்முடைய சாயலின்படியும் நம்முடைய ரூபத்தின்படியும், அப்ப ரூபம் எப்படி இருக்கும், மனுஷன் மாதிரியே, மனுஷனுக்கு மூக்கு இருக்கிற மாதிரியே கடவுளுக்கு மூக்கு இருக்குது, மனுஷனுக்கு ரெண்டு கண்ணு இருக்கிற மாதிரியே கடவுளுக்கும் கர்த்தருக்கும் கண்ணு இருக்குது. அதனாலதான் அவருக்கு பேர் காண்கிற தேவன். நமக்கு காது இருக்கிற மாதிரியே அவருக்கும் ரெண்டு காதுகள் உண்டு, அவர் நம்முடைய ஜபத்தை கேட்கிற தேவன். நமக்கு கைகள் இருக்கிற மாதிரியே அவருக்கும் கை உண்டு. அதனாலதான் பைபிள்ல நிறைய இடத்துல பழைய ஏற்பாட்டுல பார்க்கலாம், அவருடைய வலது கை செய்த அற்புதங்கள் எல்லாம் நீங்க பார்க்கலாம். வலது கைன்னு ஒண்ணு இருந்தா இடது கை ஒண்ணு உண்டு. ஆகவே கைகள் நமக்கு இருக்கிற மாதிரியே அவருக்கும் கைகள் உண்டு, நமக்கு இருக்கிற மாதிரியே கால்கள் உண்டு. சீஷர்கள் படகுல வரும்போது புயல் அடிச்சு அது முழுகும் போற நேரத்துல, ஐயோ நம்ம மடிந்து போகிறோமே என்று அவர்கள் கதறின சமயத்துல பிரச்சனை உள்ள இடத்துக்கே வந்து அவருடைய பயத்தை நீக்குகிற தேவனாக, கடல் கரையிலிருந்து தண்ணீரிலே நடந்து வந்த தேவன் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப அவர்களுக்கு கால் உண்டு. பிரச்சனை உள்ள இடத்துக்கே வந்து நம்முடைய பயத்தை நீக்குகிற தேவன், பிரச்சனைகளை பரிகரிக்கிற தேவன், அவருக்கு கால் உண்டு. ஒரு நாள் மோசே கேட்டான், ஆண்டவரே உம்மை பார்க்க எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குது. ஆனா ஆண்டவர் அந்த காலத்திலிருந்தே வேதத்துல சொல்லுது, தேவனை ஒருவரும் ஒரு நாளும் கண்டதில்லை, கண்டவர் உயிரோடு இருந்ததில்லை. அப்ப அப்படி இருக்கும்போது இவர் துணிஞ்சு கேட்கிறாரு, உம்மை நான் பார்க்கணும்னு ஆசையா இருக்குது.
ஆண்டவர் மோசேயை ரொம்ப அதிகமா நேசித்ததுனால அவர் சொன்னாரு, என்ன யாரும் பார்க்க முடியாது, ஆனா உனக்காக நான் ஒரு காரியம் செய்யறேன், உங்ககிட்ட நான் பேசிட்டு நான் போகும்போது என் முதுகை நீ பார்ப்பாய், அவ்வளவுதான் உனக்கு காட்ட முடியும், என்னுடைய முழு உருவத்தையும் நான் உனக்கு காட்ட முடியாது. அப்போ முதுகு இருக்குது அப்படின்னா நெஞ்சும் இருக்குதுன்னு அர்த்தம். அப்ப ஏறக்குரிய கர்த்தர் எப்படி இருப்பாரு அப்படின்னா நம்ம போலவே இருப்பார். என்ன நிறம்ன்றதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. வேதத்தில் சொல்லப்படாத காரியத்துல துணிகரமாக நுழையக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்குது. கருப்பு நிறமா, வெள்ளை நிறமா, மஞ்சள் நிறமா, இதெல்லாம் ஆராய்ச்சி நம்ம செய்யக்கூடாது. சரி, அவருக்கு தான் உருவம் இல்லையே. வேதம் சொல்லுது தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும். ஆவியா இருக்கிற தெய்வத்துக்கு எப்படி உருவம் இருக்குது? அதுக்கு பேர் தான் மகிமையின் சரீரம். அவர் ஆவியா தான் இருக்கிறார், ஆனா நம்முடைய சரீரம் போலவே ஒரு மகிமையின் சரீரம் உண்டு. அந்த மகிமையின் சரீரத்துலதான் நம்ம மரித்து உயிர்த்தெழுகிற சமயத்துல நம்ம சரீரம் நியாய தீர்ப்புக்கு வந்து நிற்காது, மண்ணோட மண்ணா போயிடும். ஆனா வேறொரு மகிமையின் சரீரம் தேவன் நமக்கு தருவார், அதுக்குதான் பேரு மகிமையின் சரீரம் பேர். அப்போ இந்த சரீரத்துக்குள்ள மனுஷனை தேவன் மண்ணிலே உண்டாக்கினதுக்கு பிறகு தன்னை போலவே வடிவமைத்து ஒரு மனுஷனை உண்டாக்கிட்டு நாசியிலே தன்னுடைய சுவாசத்தை ஊதினார், மூக்கு வழியா தன்னுடைய சுவாசத்தை ஊதினார். ஊதின உடனேயே மண்ணு மனுஷன் ஜீவ ஆத்மாவாக மாறிவிட்டான், ஜீவனும் ஆத்மாவும் நிறைந்த ஒரு மனிதனாக மாறிவிட்டான். அப்போ இந்த மனுஷ சரீரத்தில் இந்த மண்ணான சரீரம் இப்போ ஒரு மனுஷனாக மாறிவிட்டது. இந்த மனுஷ சரீரத்துக்குள்ள மூன்று காரியங்கள் இருக்கிறது. ஒன்று ஆவி, ஆத்மா, சரீரம். சரீரத்தை நம்ம பார்க்கலாம், ஆனா ஆவி ஆத்மாவை பார்க்க முடியாது. ஆவி எப்பவுமே தேவனோடு உறவாடுகிறது, ஆத்மா எப்பவுமே இன்டெலெக்சுவல். ஆவியானவர் சொல்லுகிறத நிறைவேற்றுவதற்கு இந்த சரீரத்தை தூண்டுகிறது. ஆனா இந்த சரீரமும் சில சமயத்தில் இதுக்கு கீழ்ப்படுகிறது இல்லை. இந்த சரீரத்துக்குள்ளதான் ஆண்டவர் பலவிதமான சுபாவத்தை வைத்திருக்கிறார். கோபம், சிரிப்பு, அதே மாதிரி காமம், பால் உணர்வு, இதெல்லாம் ஆண்டவர் கொடுத்தது. பால் உணர்வு பாவம் அல்ல, செக்ஸ் ஃபீலிங் இட்செல்ஃப் நாட் எ சின். ஆனா அதை தவறான விதத்தில் உபயோகப்படுத்தும் போதுதான் அது பாவமாக மாறுகிறது. ஏன் கர்த்தர் அந்த ஃபீலிங் நமக்கு கொடுத்தார்? பழுகி பெருக வேணும் அப்படின்னா இந்த ஃபீலிங் நமக்கு கண்டிப்பா இருந்தாகணும். அப்ப இந்த ஃபீலிங் தேவன் நமக்கு கொடுத்துட்டு இந்த ஃபீலிங்னால நிறைய பேரு ரொம்ப விதத்துல சித்திரவதப்படுறாங்க. அதுக்குதான் கர்த்தர் என்ன செய்யறாரு, திருமணம் சொல்லிட்டு ஒரு ஏற்பாட்டை பண்ணி இந்த ஃபீலிங்க அங்கதான் நீ காமிக்கணும். அப்ப அது வரைக்கும் இச்சை அடக்கம் ஒரு வார்த்தையை பைபிள்ல எழுதியிருக்கு, அது சரியான மொழிபெயர்ப்பல்ல. இச்சை அடக்கம்னா ஏதோ ஒரு பாஷை மாதிரி நிறைய பேர் நினைப்பாங்க. ஆங்கிலத்தில் செல்ஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தமிழ் இப்படி மொழி பெயர்த்திருக்கலாம், சுய கட்டுப்பாடு. ஆனா அந்த சுய கட்டுப்பாடுலையும் நம்ம கட்டுப்படுத்த முடியுமா? முடியறதில்லை. இயேசுவே சொல்றார், ஒட்டகம் சிவிங்கி இருக்குதே, அது தன்னுடைய புள்ளியை மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. எத்தியோப்பியன் தன்னுடைய நிறத்தை மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. ஏன்னா அது அவனுடைய ஜெனட்டிக், அது அவனுடைய தேசத்தினுடைய உருவம், அது அந்த நிறம். அது மங்கோலியர்கள் மஞ்சள் நிறமா இருப்பாங்க, யூரோப்பியன்ஸ் வெள்ளை நிறமா இருப்பாங்க, ஆப்பிரிக்கன்ஸ் கருத்த நிறமா இருப்பாங்க, அதை மாத்த முடியாது. ஒட்டக சிவிங்க அந்த புள்ளிய மாத்த முடியுமா? அதனுடைய உருவமே அப்படிதான், ஆனா அந்த புள்ளிய மாத்த முடியாது. அப்புறம் ஏன் ஆண்டவர்
அவர் அதை சொல்றாரு, உன்னால மாத்த முடியாது, என்னால மாத்த முடியும். அதை சொல்றதுக்காகத்தான் இதை சொல்றாரு. உன் நேரத்தை உன்னால மாத்த முடியாது, உன்னுடைய சுபாவத்தை நீ மாத்த முடியாது. ஆனா நான் மனசு வச்சா மாத்த முடியும். யாக்கோபு அவனுடைய மாமனார் வீட்டில் மாமன் இவனை ஏமாத்துறதுக்கு என்ன பண்ணா, நீ 10 வருஷம் நீ விரும்பின பெண்ணை கல்யாணம் பண்ணா 10 வருஷம் என்கிட்ட வேலை செய். இந்த 10 வருஷத்துல புள்ளி புள்ளியா போடுற ஆட்டுக்குட்டி எல்லாம் உன்னுடையது, மத்த நிறம் உள்ளதெல்லாம் என்னுடையது. அப்போ இந்த புள்ளி உள்ள ஆடுகள் ரொம்ப ரொம்ப குறைவு, அது பிறக்கிறது இல்லை, 1-2 தப்பி தவறி அந்த மாதிரி பிறக்கும். மற்றபடி புள்ளி உள்ள ஆடுகளை நீங்க பார்க்கவே முடியாது. மான் இனத்துல நீங்க பார்க்கலாம், ஆட்டுல நீங்க பார்க்கவே முடியாது. ஆனா இவன் என்ன பண்ணா, அந்த காலத்துல விஞ்ஞானம் இல்லாத அந்த காலத்திலேயே ஆட்டு தொழுவத்துல எல்லா பக்கத்திலையும் புள்ளி புள்ளியா போர்டு எழுதி அங்கங்க புள்ளி புள்ளியா வச்சு வச்சுட்டான். அது சினை ஆகிற சமயத்துல இந்த புள்ளியை பார்க்கிறது எதுவோ அது ஜெனட்டிக்காக உள்ளத்துக்குள்ளே சரீரத்துக்குள்ளே ரத்த அணுக்களுக்குள்ளே மாற்றங்களை உண்டாக்குது. அதுவாகவே அந்த குழந்தை கருத்தரிக்கும். அதனாலதான் திருமணம் ஆன உடனே நிறைய பேருடைய வீட்டுல என்ன மாதிரி பிள்ளைகள் வேணும்னு நம்ம விரும்புறோமோ அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய நிறைய குழந்தைகளுடைய போட்டோவை அந்த அறைக்குள்ள மாட்டி வைக்கிறத நம்ம பார்க்கலாம். எதை யார் அதிகமாக யாரிடத்துல அதிகமாக கவனம் செலுத்துறாங்களோ, யாரை அதிகமாக காண்கிறார்களோ, அந்த உருவம் கர்ப்பத்துக்குள்ளே கடந்து வந்து விடுகிறது. இது விஞ்ஞானம் கண்டுபிடிச்சிருக்குது. ஆனா அன்னைக்கே யாக்கோபு பயங்கர கில்லாடி, அவன் இந்த ஏற்பாடு பண்ணா அந்த புள்ளிகளை எல்லாம் பொழுதன்னைக்கும் பார்த்துட்டு இருந்த இந்த ஆடுகள் அந்த முறை ஈன்றெடுத்த குட்டிகள் எல்லாமே புள்ளி புள்ளியாகவே பிறந்தது. கர்த்தருடைய வினோதமான செயல் இது. அந்த காலத்திலேயே இப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் அவனுக்கு ஞானத்தை கொடுத்து அதன் மூலமாய் அவனை உயர்த்தினார். அப்போ கர்த்தரால முடியும், உன்னுடைய சுபாவத்தை நீ மாத்த முடியாது, ஆனா கர்த்தரால முடியும். அவங்க அவங்களுக்கு சில சுபாவங்கள் உண்டு. இது என்னங்க, என்னுடைய பிறப்பிலேயே இந்த சுபாவம் இருக்குது, கோபம் என்னால அது மாத்த முடியாது. ஆண்டவர் கொடுத்ததுதான் கோபம். கடவுளுக்கும் கோபம் வருது, மனுஷனுக்கும் கோபம் வருது, ஊழியக்காரனுக்கும் கோபம் வருது, கோபம் காமன். ஆனா இந்த முன் கோபம் இருக்குதே, அந்த கோபத்தை நம்ம கட்டுப்படுத்தாம போகும்போதுதான் முன்கோபியாக நம்ம மாறிவிடுகிறோம். அதனால்தான் தீத்துனுடைய புஸ்தகம் 1:7 முன்கோபம் உள்ளவர்களை சபையில மூப்பனாக தெரிந்தெடுக்க கூடாது. மூப்பனாக தெரிந்தெடுக்க வேண்டிய லட்சணங்களை தீமோத்தேயுடைய புஸ்தகம் 3:3 தீத்துனுடைய புஸ்தகம் 1:7 நீங்க பார்க்கலாம். என்னென்ன குவாலிபிகேஷன் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஒரு மனைவி உடையவனாக இருக்கணும், பிடிக்காதவனாக இருக்கணும், சொந்த குடும்பத்தை சரியா நடத்துறவனா இருக்கணும், இப்படி எல்லாம் நிறைய குவாலிபிகேஷன் நீங்க பார்க்கலாம். அதுல ஒண்ணு தீமோத்தேயுக்கு எழுதுறத விட தீத்துக்கு எழுதும் போது அவர் ஒன்னு எழுதுறார், முன்கோபம் உள்ளவங்களே. காரணம் என்ன, இன்னைக்கு குடும்பமே இந்த முன்கோப வார்த்தைகளினால உடைந்த குடும்பங்கள் ஏராளம் உண்டு. என்னமோங்க, என் முன்கோபத்தில் நான் அப்படி பேசிட்டேன், விவகாரம் கோர்ட் வரைக்கும் போயிடுச்சுங்க, இப்ப நான் ஃபீல் பண்றேன். நல்ல கமிட்டி நல்லா நடந்துட்டே இருக்கும், ஜபம் பண்ணிதான் ஆரம்பிச்சாங்க, ஆனா திடீர்னு ஒருத்தர் முன்கோபத்தில் கண்ட மாதிரி பேசிடுவாரு. உடனே கமிட்டியில் எல்லாரும் சொல்லுவாங்க, வாபஸ் வாங்க, இல்லைன்னா இந்த கமிட்டி நடத்த விட மாட்டோம். விவகாரம் பாருங்க எவ்வளவு தூரம் பரவிடுச்சு. பின்னாடி இவர் ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு, நான் அப்படி பேசியிருக்க கூடாதுங்க, என் முன்கோபம் இப்படிப்பட்ட ஒரு பலையின உனக்கு இருக்குது இல்லையா, என் கமிட்டியில் நிக்கிறேன், என்னத்துக்காக உன்னால பிரச்சனை உண்டாகணும். அப்ப இப்படிப்பட்ட பலவீனம் உள்ளவங்க இப்படிப்பட்ட காரியத்தில் தேவனுடைய பணியில அவங்க முன்னுக்கு வரக்கூடாது. இந்த பலவீனம் எனக்கு இருக்குது, இதனாலேயே என் வீட்டுக்குள்ளேயே நிம்மதி இல்லை. ஆகவே முன்கோபம் தான் ஆபத்து, சபையை உடைத்து விடும்,
குடும்பத்தை உடைத்துவிடும், உன் வாழ்க்கையில நிம்மதியை கெடுத்துவிடும். இந்த முன்கோபம் கர்த்தர் இயற்கையா நமக்கு தரல, சாதாரண கோபத்தை நம்ம தூண்டி வைக்கிறோம் பாருங்க, அதுதான் முன்கோபமாக மாறியது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் கோபம் சூரியன் அஸ்தமனம் ஆவதற்கு முன்பே தணிந்து போக கடவுது. ஏன்னாக்கா அந்த கோபம் அடுத்த நாளா மாறிடுச்சுன்னா தொடர்ந்து அந்த கோப வார்த்தையே நீ அடுத்த நாள் வச்சுட்டேன்னு வச்சுக்கோ, கோபம் வெறுப்பாக மாறிவிடும். இன்னும் தொடர்ந்து ரெண்டு மூணு வாரம் அந்த கோபத்தை நீ வச்சுக்கிட்டே இருக்கிற, வெறுப்பு கசப்பாக மாறிவிடும். இன்னும் தொடர்ந்து போயிட்டனா பகையாக மாறிவிடும். சாதாரண ஒரு கோபத்தை கட்டுப்படுத்தாம போனதுனால வாய் வார்த்தைகள் கூட தவறாக வந்து குடும்பத்தை உடைக்கக்கூடிய நிலைமைக்கு வந்துருது. கோபம் வந்து இயற்கை, ஆண்டவரால நமக்கு கொடுக்கப்பட்டது. சந்தோஷம் இயற்கை, அது ஆண்டவரால நமக்கு கொடுக்கப்பட்டது. துக்கம் அதுவும் இயற்கை, ஆண்டவரால அது கொடுக்கப்பட்டது. காமம் செக்ஸ் ஃபீலிங் அதுவும் கர்த்தராலே கொடுக்கப்பட்டது, நம்ம பழுகி பெருகுவதற்காக. ஆனா இதை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு வழி வேண்டும். ஒரு வாலிப தம்பி சொன்னாப்ல, போன 10 வருஷத்துக்கு முன்னாடி கூட்டத்தில் தாங்க நான் ரட்சிக்கப்பட்டேன், உங்க கூட்டத்தில் தான் ரட்சிக்கப்பட்டேன், ஆனா இப்போ நான் ரொம்ப பேக் ஸ்லைடிங், நான் பின்மாற்றத்தில் போயிட்டேன். நான் எப்படி தம்பி, நான் எந்த பாவத்தை அறிக்கை செஞ்சனோ அந்த பாவத்தை நான் விட்டுட்டேன், ஆனா அந்த ஃபீலிங் மைண்டுக்குள்ள இருக்குதே, அந்த பாவமான அந்த எண்ணம் சிந்தை எனக்குள்ள வருது, யாரை பார்த்தாலும் பாவமான எண்ணத்தோடய நான் பார்க்கிறேன். அப்பதான் நான் சொன்னேன், இல்ல தம்பி அது பாவம் இல்ல. அதனால்தான் ரோமருக்கு எழுதின நிருபம் 7:17-24 வரைக்கும் நீங்க வாசிச்சீங்கன்னா, ஆணானப்பட்ட பவுலே சொல்றாரு, நான் இச்சிக்காததை திரும்ப திரும்ப செய்கிறேன். எந்த பாவத்தை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அந்த பாவத்தை நான் திரும்ப திரும்ப செய்யறேன். 24வது வசனத்துல சொல்றாரு, ஐயோ நிர்பந்தமான மனுஷன், இந்த பாவ சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார்? கண்ணீர் விட்டு கதறான். சில சமயத்துல யாராவது இந்த 24வது வசனத்தோட வாசிட்டு போயிட்டாங்கன்னா, ஆனானப்பட்ட பவுல இப்படி என் முடியலையே, நான் திரும்ப திரும்ப பாவம் செய்யறேன்னு அழுதாரு, அப்ப நாங்கெல்லாம் எங்கத்த மூல? ஆனா அவனுக்கு விடுதலை கிடைச்சது, அதை நம்ம வாசிக்க தவறக்கூடாது. 8வது அதிகாரம் 1வது வசனம் ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 1வது வசனம் 6வது வசனம் இப்படி சொல்லுது, ஆவியின் சிந்தை நித்திய ஜீவன், மாமிச சிந்தை மரணம். ஒவ்வொரு நாளும் நம்ம எந்த சிந்தையோட எந்திரிக்கிறோமோ அப்படிதான் அந்த முடிவு இருக்கும். காலையில எந்திரிச்சு வேதம் வாசிச்சு ஜபம் பண்ணி ஆவிக்குரிய சிந்தையோட நீ ஆண்டவரோடு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த பகல் முழுவதும் நீ போப்பாரு, நிச்சயமா உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் ஆண்டவர் பற்றியதாகவே இருக்கும், ஆவிக்குரிய சிந்தையாகவே இருக்கும். காலையில் எந்திரிச்ச உடனே பாவ சிந்தனைகளோட கற்பனையோட ஆபாசமான காரியங்களை நீ படம் பார்க்கறதோ சீரியல் பார்க்கறதோ அல்லது ஆபாசமான புஸ்தகத்தை பார்க்கறதுன்னா பகலிலும் அதே எண்ணங்கள் உனக்கு வரும். அப்ப பவுலுக்கு வெற்றி கிடைச்சதா? கிடைச்சது. 1 கொரிந்தியர்ல சொல்றாரு, கிறிஸ்துவின் ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4:9-10 சொல்லுது, முன்னெல்லாம் இது எனக்கு முடியாது முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தேன், ஆனா இப்ப என்னால முடியுது, தாழ்ந்திருக்கவும் முடியும், வாழ்ந்திருக்கவும் முடியும், சம்பூர்ணமா இருக்கவும் முடியும், பட்டினி கிடக்கவும் முடியும். எப்படி பவுலு? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. என்னால முடியாது, நான் முடியாதுன்னு அழுதவன், அப்படிதான் நிருபத்துல எழுதுன, ஆனா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து எனக்குள்ள வந்துட்டாருன்னா இதெல்லாம் ஓவர் கம் செய்ய முடியும், கட்டுப்படுத்த முடியும், கோபத்தை கட்டுப்படுத்த முடியும், வெறுப்பை கட்டுப்படுத்த முடியும், உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியும். இதுதான் ஆவிக்குரிய ரகசியம். அப்ப இந்த சரீரம் கொஞ்சம் மோசமானது, இதை கட்டுப்படுத்துறதுக்கு தான் ஆவி ஆத்மாவோட பேசி இதை கட்டுப்படுத்த. Recording in progress.

0: 6:45 p.m. till 9:30 or 9:45 p.m. From Monday to Friday. And as on Tuesdays, it's called Bharti in Velicham. And so we thank all of you that have joined us, and we look forward to have all what the Lord has in store to come and bless all of you this very evening. Thank you, and God bless you all. இப்பொழுது நான் நித்திய வெளிச்சத்தின் பகுதியில் நாங்கள் வந்து நிற்கிறோம். முதலாவதாக நாங்கள் சிஸ்டர் கருணா வருவார். அவர் இருந்தார். அவர் வந்து முதலாவதாக அவருடைய ஆரம்ப ஜபத்தை எடுத்து ஒரு பாட்டை பாடுவார். அதை தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் கிரேஸ் அவர்கள் வந்து ஆராதனையை செலுத்தி அத்துடன் தேவ தியானத்தையும் கொண்டு வருவார். அதைத் தொடர்ந்து சிஸ்டர் டாலி அவர்கள் வந்து அவரும் ஊழியர்களுக்காக ஜபிப்பார். அத்துடன் நானும் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்காக சிஸ்டர் ரஞ்சினி அலங்காரமணி ஜபிப்பார். அதைத் தொடர்ந்து எங்களுக்கு இன்றைக்கு அவருடைய கவிதையை கொண்டு வர நிற்கிறார் சிஸ்டர் மேரி தங்கலிங்கம் அவர்கள். அவர் கொண்டு வரும் கவிதை இன்றைக்கு நன்றாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் அவருடைய தலைப்பு வந்து கரம் பிடிக்கும் தேவன், கரம் பிடிக்கும் நாயகன் என்ற தலைப்பின்படி அவர் அந்த கவிதையை வந்து பகிர்ந்து கொள்வார். அதைத் தொடர்ந்து நான் என்னுடைய முதலாவது செய்தியை கொண்டு வருவேன். சிஸ்டர் ரஞ்சினி அலங்காரமணி ஆங்கிலத்தில் அவரோட முதலாவது செய்தியை கொண்டு வருவார். அதைத் தொடர்ந்து சிஸ்டர் அருந்ததி ஒன்டேரியோ கனடாவிலிருந்து அவருடைய ரெண்டாவது செய்தியை கொண்டு வருவார். மூன்றாவதாக எங்களுக்கு சிஸ்டர் சாரி பிரதர் இந்தியாவிலிருந்து வந்து அவருடைய பைபிள் ஸ்டடியை கொண்டு வருவார். அவர் சைமன், பாஸ்டர் சைமன் ஸ்டான்லி, அவர் ஒரு பைபிள் ஸ்டடி ப்ரொஃபஸர் அண்ட் லெக்சரராகவும் இருக்கிறார். அவருடைய பைபிள் ஸ்டடீஸ் நன்றாக இருக்கிறது, வந்து சேருங்கள். அதோடைய அத்துடன் அவருடைய ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வீர்கள். தேங்க்யூ, காட் பிளெஸ் யூ ஆல். கடைசியாக பாஸ்டர் ஆண்டன் ராசநாயகம், அவர்களுக்கு ஒரு இவாஞ்சலிஸ்டிக்கல் கால் இருக்கிறது. அவருடைய ஞானமான அந்த வார்த்தையும் வந்து கேளுங்கள். காட் பிளெஸ் யூ ஆல். முதலாவதாக நாங்கள் இப்பொழுது ஐ வுட் லைக் டு இன்ட்ரடியூஸ் அட் த சேம் டைம் இன் இங்கிலீஷ் பாசிபிளி ஆல் ஆஃப் யூ தட் ஹவ் ஜாயின்ட். ஐ வுட் லைக் டு அலாங் வித் பிரதர் மகேந்திரன் ஹூ இஸ் ஆல்சோ பிசைட் மீ டூயிங் த நித்திய வெளிச்சம் திஸ் ஈவினிங். ஐ வுட் லைக் டு இன்ட்ரடியூஸ் ஆல் ஆஃப் யூ டு த ஃபர்ஸ்ட் the worship that would come forth from sister Karuna, if she is available. If not, we would have sister Grace Priyaranjan, who would come and continue the worship and praise and also share the devotional. Following that, we have sister Dolly, who would come and pray for all of the workers. And following that, I would also come and pray for the listeners. And we have sister Mary Thangalingam, who would come and share the poem. And her topic would be today is a beautiful topic, you know, which I had shared in Tamil already. Karam Pidikkum Nayagan. Karam Pidikkum Nayagan is the topic. And following that, I would bring the first message. Second message would come from Sister Arundhati from Ontario, Canada. And the third Bible study from Pastor Simon Stanley, and last of all, we have Pastor Anton Rasanayam from Scarborough, Ontario. So we would look forward to have all of you come and join and be ministered to and receive this blessing in the name of the Lord. இப்பொழுது நாங்கள் முதலாவதாக சிஸ்டர் கருணா இல்ல சிஸ்டர் கிரேஸ் ஜெயராஜன் அவர்களை அழைப்போம். அவர் வந்து எங்களுக்கு தேவ தியானத்தையும் கொண்டு வருவதற்கு முதலாவதாக அதற்கு முன்பு ஆராதனையை செலுத்து எங்கள் எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதத்தையும் கொண்டு வந்து நாங்களும் அவரோடு சேர்ந்து ஆராதிப்போமாக. காட் பிளெஸ் யூ சிஸ்டர் கிரேஸ். ஆராதனையை செலுத்து தேவ தியானத்தையும் கொண்டு வாருங்கள். காட் பிளெஸ்
1: நன்றி தகப்பனே, இந்த நாளுக்காய் நன்றி செலுத்தி உண்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமம் எல்லா நாமங்களுக்கு மேலான நாமம், எல்லா துறைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் உயர்ந்திருக்கத்தக்கதாக முழங்கால் ஜாவும் அவருக்கு முன்பாக முடங்கும், நாவுகள் ஜாவும் கர்த்தரென்று அறிக்கை பண்ணும். ஆண்டவரே, அப்படியான உயரமும் உன்னதவுமான தேவனை நாங்கள் இந்த நேரம் தொழுது கொள்ள துதிக்க வந்திருக்கிறோம். அவருடைய வார்த்தைகள் ஜீவனும் வல்லமும் உள்ளதாயும், இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும், ஊனையும் உடலையும் உருவக்குத்துறதாயும், இருதயத்தின் நினைவுகள் யோசனைகள் எல்லாவற்றையும் வகையறுக்கத்தக்கதாகவும் இருக்கிற அந்த வார்த்தைகளுக்காக தேவன் எங்களுக்கு உள்ளாக பேசுகிற அந்த வார்த்தைக்காகவும் நன்றி செலுத்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் தாமே அந்த வெளிப்பாடு, அந்த ஞான ஆவி எங்களுக்குள்ள, எங்களுக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமாய் எங்களுக்குள்ள வாசம் பண்ற பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையோடு கூட இந்த வேளையிலுமா இணைந்து நாங்கள் ஜபிக்க ஆண்டவரே நீ தந்த இந்த தயவுக்காக நன்றி செலுத்துறோம். சங்கமம் வானொலி ஆண்டவரே, இந்த நித்திய வெளிச்சம் நித்தியமாய் நித்திய நித்தியம் ஆண்டவர் அதிகம் அதிகமா பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தை போல நீதிவானுடைய பாதை இருக்கிறதுன்னு சொன்ன வார்த்தைப்படி நித்தியமாய் அந்த வெளிச்சத்திலே ஆண்டவரே பாட துதிக்க ஆண்டவரே எத்தனையோ ஜனங்கள் இந்த இடத்துல மனம் திரும்ப நீர்க்கிருப சேரபடியாக உமக்கு நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. துதி கனம் செல்

சர்வலோக நீதிபதியே பூமியின் ராஜாவே, சர்வலோக

அண்ணன் செய்தீர் ஒன்றுமில்லாதே எனக்கு உம் கிருபை தந்தே வெற்றியை காண செய்தீர் என்னை பே சொல்லி அழைத்தவரே உள்ளங்கைகளில் வரைந்தவரே வனாம்.

0: கைவிடப்பட்டிருந்த என்னையே உம் கரத்தால் நடத்தினிறேன். கைவிடப்பட்டிருந்த என்னையே உம் கரத்தால் நடத்தினிறேன். என் கத்தா உம்மை கருத்தாய் தூதிப்பேன், என்றும் உம் கரத்தில் மகிழ்ந்திடுவேன். என் கத்தா உம்மை கருத்தாய் தூதிப்பேன், என்றும் உம் கரத்தில் மகிழ்ந்திடுவேன். என்னை பேர் சொல்லி அழைத்தவரே, உள்ளங்கைகளில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கே உயர்த்தினீரே, மை உருவாக்கே உயர்த்தினீரே. நன்றி நன்றி நன்றி ஆண்டவரே. எல்லா துதிகன மகிமே உமக்கு ஒருவருக்கே செலுத்து. இயேசுவின் நாமத்தினாலே துதியேற எடுக்கிறேன் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே. இந்த வேளையிலும் நான் ஒரு அத்தியாயம் எடுத்து தேவனுடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். 1 Samuel 17:38-39 சவுல் தாவீதுக்கு தன் வஸ்திரங்களை உடுத்திவித்து வெண்கலமான ஒரு சீராவை அவன் தலையின் மேல் போட்டு ஒரு கவசத்தை அவனுக்கு தரிப்பித்தான். அவனுடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரங்கள் மேல் கட்டி கொண்டு அதிலே அவனுக்கு பழக்கம் இல்லாததினால் நடந்து பார்த்தான். அப்பொழுது தாவீது சவுலை நோக்கி, நான் இவைகளை போட்டுக்கொண்டு போகக்கூடாது, இந்த அப்பியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவைகளை களைந்து போட்டு. அப்ப அந்த இந்த வசனம் இவ்வளவு வந்து என்னென்றா, தாவீதுக்கு தன் வஸ்திரங்களை உடுத்துவித்து வெண்கலமான ஒரு சீராவை அவன் தலையின் மேல் போட்டு ஒரு கவசத்தையும் அவனுக்கு தரிப்பித்தான். அவனுடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரங்கள் மேல் கட்டி கொண்டு அதிலே அவனுக்கு பழக்கம் இல்லாதனால் நடந்து பார்த்தான். அப்பொழுது தாவீது சவுலை நோக்கி, நான் இவைகளை போட்டுக்கொண்டு போகக்கூடாது, இந்த அப்பியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவைகளை களைந்து போட்டான். அப்ப என்னென்றா, நாங்கள் சுயத்தில் எதையும் செய்ய முடியாது, தேவன் எங்களுக்கு எதை வெளிப்படுத்தியிருக்கிறாரோ அதுதான் தாவீதுக்கும் நடந்தது. என்ன, முதலில் ஒருவனும் தாவீதின் மீது நம்பிக்கை வைக்கவில்லை. இவர் இதை போய் கோலியாத்தை ஜெயிப்பாரோன்ற நம்பிக்கை முதலில் ஒருதற்கும் இல்லை. அவர்கள் அவனுடைய புறத்தோற்றத்தின் அடிப்படையில் நிதானித்தனர். ஏனென்றால் தாவீது சரியான சின்னனும், அவற்றை தலைச்சீரா எல்லாம் போடக்கூடியது இல்லையே. என்றாலும் சவுல் வந்து சரியான உயரமும் அவற்ற தோற்றம் வந்து பெரிய வெளித்தோற்றம் வந்து பெரிசா தான் தெரிஞ்சது. ஆனா இவர் வந்து முதலில் ஒருவனும் தாவீதின் மீது நம்பிக்கை வைக்கவும் இல்லை. அவர்கள் அவனுடைய புறத்தோற்றத்தின் அடிப்படையில் நிதானித்தனர். ஜனங்கள் அவனுடைய சரீர உருவத்தின் தோற்றத்தை தான் கோலியாத்தோடு ஒப்பிட்டு பார்த்தனர். ஆகையால் அவர்களால் அவனை நம்பவே முடியவில்லை. கடைசியில் தாவீது அவ்வளவு நிச்சயத்தோடும் அதிகாரத்தோடும் விசுவாசத்தோடும் வல்லமையோடும் பேசினான். என்ன சொன்னார்டா, அது ராஜா உட்பட ஜனங்களை வென்றெடுத்து அவர்கள் கடைசியில் சொன்னார்கள், நல்லது நீ போண்டு. ஏனென்றால் அவர் முதல்ல நம்பையில ஏனெண்டா அவற்றது அதிகாரம் நிச்சயத்தோடு நான் போய் வென்று வருவேன் என்ற அந்த கோலியாத்தை நான் ஜெயிப்பேன் சொல்ற அந்த அதிகாரம் நிச்சயத்தோடு அதிகாரத்தோடு விசுவாசத்தோடு வல்லமையோடு பேசினான். அது ராஜா உட்பட ஜனங்களை வென்றெடுத்து அவர்களை கடைசியில் சொன்னார்கள், நல்லது நீ போன்று சொல்லி உன்னை நம்புகிறோம் என்று சொன்னார்கள். அவர்கள் சவுலின் ஆயுதங்களை தாவீதுக்கு அணிய விரும்பினர். இஷ்ட வீரர்கள் எல்லோரை காட்டிலும் சவுல் பெரிய உருவம் கொண்டவனாய் உயரமும் வலிமையுமானவனாய் இருந்தான். இவ்வளவு ஆயுதங்களும் கவசமும் அவனிடம் இருந்தாலும் அவன் தன்னை ஒழித்து கொண்டான். அதன் துணிவு வரையில இவ்வளவு தோற்றம் இருந்தும் துணிவு வரையில சவுலுக்கு அவன் கோலியாத்தோடு முன் ஒருபோதும் யுத்தம் செய்ததில்லை. சவுலின் அந்த ஆயுத கவசங்கள் அவனுக்கு வெற்றி தந்திருக்கவில்லை என்றால் அவை தாவீதுக்கு வெற்றி தரும் என்று எது அவனை சிந்திக்க வைத்ததென்றால், சவுலின் ஆயுதங்களை தாவீது அணிந்திருந்த காட்சியை உங்களால் உங்களை கற்பனை கூடி செய்து பார்க்க முடியாது. என்ற அவ்வளவு பெரிய உருவம் கொண்ட ஒருவனுடைய ஆயுதங்கள் எல்லோரும் சிறியவனாயிருந்த தாவீது அந்த எப்படி அதுக்கு அப்படியே இருந்திருக்க அந்த இருக்க முடியும், அது அளவே இருந்திருக்காது. ஆனா சுற்றி அந்த எல்லா இருந்தால் இந்த ஆயுத கவசம் அவனுக்கு பாரமாக இருந்தது. ஏனென்றால் அப்படி அது அவர் போடவும் இல்லை. ஆனா முன் அவருக்கு உண்மையிலேயே தேவனோடு ஞானம் உள்ளவனாயிருந்தான். என்னால் இதை அணிந்து கொள்ள முடியாது என்று அவன் சொன்னான். ஆயுத கவசத்தை அணிந்து கொள்வதில் எந்த தீமையும் இல்லை. ஆனால் தாவீது கர்த்தர் மீது நம்பிக்கையா இருந்தான். என்ன என்னை அனுப்புறவர் ஜார் என்ற சொல்லி அந்த அதிகாரமும் அந்த வல்லமையும் அவருக்கு முதலே தெரிஞ்சிருந்தபடினால பிரச்சனை என்னன்னா, தாவீது முன் ஒருபோதும் ஆயுத கவசங்களை அணிந்ததில்லை. அவன் அதற்கு அந்த பரிச்சயமாய் இருக்க அந்த பரிச்சயா இருக்கவும் இல்லை, பழக்கவும் இல்லை. அவன் முன்பு அவற்றை ஒருபோதும் பயன்படுத்தினதும் இல்லை. கோலியாத்தை மேற்கொள்வதற்கு அவன் ஆயுத கவசங்களை நம்பி இருக்கவில்லை. ஆயுத கவசங்கள் அவனுக்கு கொடுக்கக்கூடிய பாதுகாப்பின் மீது அவன் தைரியம் கொண்டிருக்கவும் இல்லை. தேவன் மீது அவன் வச்ச அந்த நம்பிக்கை, தேவன் அவன் என்னால வெல்ல முடியும், இந்த கோலியாத்தை ஜெயிக்க முடியும் என்ற அந்த ஆண்டவர் மீது வச்ச அந்த அந்த இப்படி அவர் எனக்கு அறிந்த முதல் ஒரு சிங்கம், சிங்கத்தோட முதல் வந்து சிங்கத்தோட நாங்கள் மெய்ப்பரா இருக்கைக்குள்ள எத்தனையோ சிங்கத்து கூடாக பிரச்சனைகள் வந்தது, புலி கூடாக பிரச்சனை வந்தது. அப்படியான மிருகங்களை கூடி என்னால தேவன் எனக்கு தந்த அந்த அதிகாரம், தேவன் தந்த முழு தைரியத்தோடும் நான் செய்தபடினால கோலியாத்தையும் ஜெயிக்க ஜெயம் தரும் என்பதை தாவீது அறிந்திருந்தான். ஆகையால் முன் ஒருபோதும் அவன் பயன்படுத்தியிருந்ததை தடுத்து கொண்டு யுத்தத்திற்கு செல்ல வேண்டாம் என்று முடிவெடுக்க அளவிற்கு அவன் ஞானம் உள்ளவனாயிருந்தான். ஏனென்றால் எப்பவும் வந்து நாங்கள் தேவனோடு சார்ந்திருக்கேங்கள ஆண்டவர் ஒரு வழியை எங்களுக்கு வச்சிருக்கிறார். அப்ப நாங்கள் வந்து ஒரு கவசம் போட்டோ அல்லது மற்றவர்களுக்கு அதை காட்டியோ அல்லது என்ன என்னவா அதை செய்யணும்னு சொல்லி நாங்கள் தீர்மானிக்காமல் முழுக்க தேவனை சார்ந்திருக்கேக்குள்ளே அப்படியே கோலியாத்தை எப்படி ஜெயிக்கிறன்றது, அவர் அப்படி எந்த அளவு ஆளை எப்படி செய்ய சின்ன பையனா இருந்த தாவீதை எப்படி ஜெயித்தானோ, பொல்லாங்கன் எய்கிறார் பொல்லாங்கன் கூடாக எங்களுக்கு இந்த நாட்கள்ல அவர் தந்த தைரியமும் அவர் தந்த அதிகாரம் அவர் தந்த ஆண்டவர் தந்த வல்லமை வார்த்தை எல்லாத்துக்கும் பொல்லாங்கனை மேற்கொள்ள முடியும் என்று நாங்கள் இந்த பாடத்துக்கூடாக நாங்கள் கற்றுக்கொண்டோம். இதை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். இயேசுவின் நாமத்தினால உங்களை ஒவ்வொரு தரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்கள். ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். நன்றாக ஒரு வார்த்தையை வந்து அந்த விதமாக நன்றாக பகிர்ந்து கொண்டீர்கள். தேங்க்யூ, காட் பிளெஸ் யூ சிஸ்டர் கிரேஸ். அடுத்ததாக நாங்கள் சிஸ்டர் டாலியை அழைக்கப் போகிறோம். அவர் வந்து ஊழியர்களுக்காக முதலாவது ஜெபிப்பார், அதைத் தொடர்ந்து நான் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். சிஸ்டர் டாலி வந்து ஊழியர்களுக்காக ஜெபியுங்கள்.
2: ஆமென், ஆமென். நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இந்த மாலை நேர நித்திய வெளிச்சத்தில் ஆண்டவரே எங்களுக்குள்ள ஒளியாக வந்து எங்களுக்குள்ள ஆண்டவரே நீங்க உங்களோட வெளிப்படுத்தலை வெளிப்படுத்தி ஆண்டவரே உங்களோட சித்தத்தின்படி நடப்பதற்கு அழைத்து வந்த ஊழியக்காரர்களுக்கு நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. கண்மறையானவரே, உம்மால செய்யக்கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. மனதுரக்கம் தெய்வமே இயேசப்பா, மனதாக துதிப்போம் சோஸ்தரிப்போம் ஆண்டவரே. அப்பா நீர் நல்லவர், சர்வ வல்லவர். உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவைகள் காலை தோறும் புதிதாக இருக்கிறபடியா நன்றி செலுத்துறப்பா. இந்த மாலை நேரம் புதிதான பாடல் மூலமாக புதிதான உங்களோட வெளிப்படுத்தத்திலே சத்தியத்தின் வெளிப்படுத்தலை அறிவித்து ஆண்டவரை தெரிவித்து கொண்டு வர ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் உங்களோட கருத்துல ஒப்பு கொடுக்குற உங்களோட சித்தத்தின் பின் நடப்பதற்கு ஆண்டவரே அவருக்கு ஒரு புதிதான அன்பையும் வெளிப்படுத்தலையும் கொடுத்து யாவரையும் உங்களோட சித்தத்தின்படி ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணுமே ஜெபிக்கணுமே என்று ஆண்டவரே ஜெபத்தின் ஆவியை கொடுத்தின் அதிகமாக உங்களுடைய அன்பில் அணைத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். சோத்ர பள்ளி விண்ணப்பம் ஜெபம் எந்நேரமும் நாங்கள் ஏறெடுக்கணும் ஆண்டவரே. அதுக்கேற்ற அப்ப கிருபையை ஒவ்வொருவருக்கும் கொடுத்த ஆண்டவரே, உடலை ஒதுக்கி ஆண்டவரே உபவாசித்து உங்களோட பாதத்தடியில நாங்கள் காத்திருப்பதற்கு ஒரு பெரிதான கிருபையும் வல்லமையையும் அன்பையும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. யாவரும் முழங்கால் விடும்படியாக, முழங்கால்கள் முடங்கணும் ஐயா, கண்கள் எல்லாம் அப்ப குளமாக கண்ணீரோட உங்களுடைய பாதத்திலிருந்து ஜெபிப்பதற்கு ஒரு ஜெப ஆவிய கொடுத்து வல்லமையை தெரியப்படுத்தி அன்றைய வல்லமையை கொடுத்து யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். தானியலை போல மூன்று தரம் மூன்று வேளையும் ஆண்டவரை தவறாமல் ஜெபித்தது போல நாங்களும் ஆண்டவர் ஒவ்வொரு நிமிடமும் உங்களுக்குள்ள மகிழ்ந்து கூறி ஆண்டவரே உங்களுக்கு சித்தத்தின்படி ஜெபிப்பதற்கு யாவருக்கும் ஒரு பெரிதான பலனை சத்துவத்தை கொடுக்க படியாக ஜபிக்கிறேன். அத்தி மரம் துளிர் விடாமல் போனாலும் திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும் கத்தருக்கள் மகிழ்ச்சியா இருப்பதற்கு தந்த அந்த மகிழ்ச்சியின் அன்புக்கு நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. ஆமீன் அப்பா. வானா மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுது போல தேவனே என் ஆத்மா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. அப்பா அதுக்கு நன்றி செலுத்துகிறான். என் ஆத்மாவே தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகம் இருப்பது, தாகமாக இருப்பதற்கு நாங்கள் இப்பொழுது அப்பா தேவனுடைய சன்னிதானத்தில் வந்து நிற்கிறோம். உங்களோட சன்னிதானத்தில் உங்களோட பிரசன்னத்தை, உங்களோட சமூகத்தை ஆண்டவரே நாங்கள் இன்னும் அதிகமாக அறிந்து கொள்வதற்காக, அறிந்து கொள்வதற்கு உங்களுடைய அன்பினால் நிரப்பி ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். நாம் மட்டுமே மகிமே படவனும் என்று கூறி ஜபித்து சிறிய பாடலையும் கொண்டு வந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த தந்த கிருபைக்கு நன்றி செலுத்தி ஜபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே நன்றி, இயேசுவின் நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தாவே தேவர்களில்

0: வந்தார். ஆமேன் அப்பா, உமக்குப்பானவர் யாராண்டவரே, செங்கடலை நீர் பிளந்து இந்த ஜனங்களின் தாகத்தை தீர்த்தவரே அப்பா, இன்றும் எங்களுடைய ஜனங்களின் தாகத்தை தீர்க்க வல்லவராயிருக்க அற்புத நிறைந்த கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்களுடைய நாமம் அதிசயம், இன்றும் எங்கள் நடுவில் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிற உங்களுடைய மக்கா பிரிதான கிருபேலுக்கும் அன்புக்கும் நன்றி செலுத்துகிறேன். இயேசு நாமம் மட்டுமே மகிமைப்படவென்று கூறி யாவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன், தாழ்த்தி என்னை ஜபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே நன்றி, இயேசுவே நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். கர்த்தவங்களோட தொண்டை நன்றாக பாடுறதுக்காக உதவி செய்தார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். காட் பிளஸ் யூ.
0: ஆமேன், ஆமேன், நன்றி. யாவரும் ஜபித்தார்களுக்கு நன்றி. ஆமேன். காட் பிளஸ் யூ.
1: தேங்க் யூ லார்ட். இப்பொழுது நான் கேட்டுக்கொண்டவர்களுக்காக ஜெபிக்க போகிறேன். Thank you, Jesus, that you are present, Lord. You are ever so present, Lord Jesus, when we gather in your name. And Lord, nations of the world have gathered together, Lord, in your name, across the land and the seas. So we thank you, Lord, at this time, Father, when as they are, Lord, joining hands together and joining their hearts and their spirits together. And Lord, according to your word, Lord, you inhabit the praises of your people. And you are so well pleased, Lord Jesus, when we come in your name, Lord, when we bring forth, Lord, such adoration and praises before you, Lord, you are exalted, magnified and glorified accordingly. So we thank you, Lord. Thank you, my Savior. Even as many that have gathered, Lord, many that have been blessed, many that have, Lord Jesus, prepared in their hearts for the messages to come on, Lord, and bless them as well. Lord, we, Lord, prepare their hearts, prepare their souls, prepare, Lord Jesus, their hearts and their minds, Lord, to receive all already that have been going through, Lord Jesus, even as Sister Grace has been coming and worshiping you, Lord, and bringing forth the devotional, how she has been blessing many, Lord, with that devotional as well, Father, that you have already blessed them, Lord. And also Sister Dolly, Lord, who has been coming and singing and worshiping and bringing thanks to you, Lord, and worshiping your name, Lord Jesus, and exalting your name. And Lord, even as you, Lord, they have gathered, Lord Jesus, to know, Lord Jesus, the Lord who loves them, the Lord whom they love and want to serve them, is the Lord who, Lord, is being, Lord, always saying to them, do not turn to the right or to the left. Look unto me, the author and the finisher of your faith. And that is who you are, Lord, in their lives, Lord. Even as you are, Lord, showing forth yourself, Lord, in such a way, Lord, that you are the God who, Lord Jesus, hear our requests, hear our prayers, see their tears, Lord, and their wants and their needs have been met, Lord, in your very presence, Lord. Lord, even as we bring them, Lord Jesus, all their requests, you have heard them, all their tears, you have seen them, Lord. Even as you, Lord Jesus, even as Hagar was calling out in that wilderness, Lord, you see, Lord, you said, Lord Jesus, the Lord who sees her, and the same way, Lord, the Lord is no respecter of persons. When we call from any part of the land, any nations of the land, any person, any kind of Lord Jesus image that we have been, Lord Jesus, created by you, O God, that is who you are, Lord. That is who you are, no respecter of person. That's why the way in which you have created us is the way you want us, Lord, to know you, love you, serve you, and to come into that place of worshiping you, Lord, in spirit and in truth, Lord. So we, Lord, bring for all of them that have joined us, Lord, in worshiping you, Lord, and also, Lord, all their requests be made known to you, Lord Jesus. We do not know them, but you see them, you hear them. You would, Lord Jesus, also, Lord, now at this moment, Lord, as we, Lord, bring them forward in your presence, Lord Jesus, made requests be known to you with praises and thanks, Queen. Lord, you will meet their requests. You will, Lord, also answer their call, Lord, at this time. Call unto me in the day of trouble, and I will answer you and show you great and mighty things. That is what your word has said, Lord. All your promises are yea and amen in Christ Jesus. Therefore, we bring them to you, Lord, and lay them at their feet and at their altar. Lord, many those, Lord Jesus, even, Lord, gone astray, Lord, because they have been blasted, and draw them, Lord, back to you, Lord, through your word, Lord, through the way only your Holy Spirit can do that, Lord. Oh, Father, there are, when one backslidden one had come back into the very way of the lay of salvation once again, and there are many angels that rejoice over one backslidden person that comes back, Lord, into your kingdom. Therefore, Lord, I pray, Lord, many that are staying by the wayside, Lord, not knowing, Lord Jesus, why they have gone into the places they have, Lord. You would draw them back. You would convict them through the word that is, Lord Jesus, and everything that is spoken and said, Lord, to honor and glorify you, would do the work of the Holy Spirit upon their hearts and lives, and bring them back into that place, Lord Jesus, I pray. Now also pray, Lord, for many, Lord, oh God, that are in their sick beds, Lord Jesus. You would also touch them, Lord, according to your word that you have given, Lord, from Isaiah 53, Lord. You were wounded for our transgressions. You were bruised for our iniquities. And by thy stripes we are healed. And let them know that, Lord. Let them receive that by faith, Lord. And Lord, when we receive it by faith, we know, Lord, you work through only by faith, Lord. Even as, Lord Jesus, when you were resurrected, Lord, you had asked Thomas, Lord Jesus, even though he was doubting at the beginning, he had to see his hands and feet and the nail-pierced hands and feet, Lord, and by which, Lord, he was able to touch. The Lord himself said, see, if you can touch me and see me, if I'm the resurrected one. And he had to see that and know that and believe it. And many, Lord, in that place, Lord Jesus, they will, Lord Jesus, open up their eyes of understanding. Let them doubt the doubt. That's what it means. Doubt the doubt. And come back to you, Lord, in that place, and accepting you as their Lord and their Savior once again. And I thank you for that, Lord. And many, Lord, also, Lord Jesus, who are, Lord, praying for their loved ones, praying for many ways in which, Lord, they are thinking, Lord, when will they come into the way of salvation? And, Lord, we stand in the gap, Lord, for all of those, Lord, in their families, in their acquaintances, in their friends, and in their workplaces, wherever they are in contact with people, carrying the burden for their souls, Lord, from our very teamwork that is going on from Nithya Velicham. We stand in the gap, Lord, and we pray, Lord, one puts 1,000 and 2,000 to flight. That is who the enemy is that can be completely vanquished in the name of Jesus Christ. And we thank you for the victory, because we call out from the victory ground, from the resurrected Savior's name. In Jesus' name we pray. Amen. And also thank you, Lord, for all that are working, Lord, alongside from the teamwork, Lord, from Brother Mahendran, who has been, Lord, working alongside, Lord, day in, day out, Lord, with all that you are, Lord Jesus, drawing him by thy spirit and helping him with your power and your presence in his life. And also, Brother Leslie, Lord, as he's doing the recording in the morning till evening, Lord, all of that it took, entails, Lord Jesus, to get the program going, Lord, for the production and all the rest, alongside with Sister Rita doing all of the coordination as well, along with Brother Mahendran as well. Father, Lord, we thank you, Father. Lord, this is your task, this is your mission. This is how you work, Lord, through your spirit, Lord. Not of us, Lord. Nothing that we can accomplish by any means of our own strength or our works. Only through the power of your Holy Spirit, Lord. So we thank you. We praise you. We glorify your name alone. When we lift your name up, you have promised, Lord, in your word, you will draw all people unto yourself. In Jesus' name we pray. Amen and amen. அடுத்ததாக நாங்கள் சிஸ்டர் மேரி தங்கலிங்கத்தை அழைக்கப் போகிறோம். அவர் கத்தர் ஒரு நன்றாக ஒரு வார்த்தையை கொடுத்து இன்றைக்கு அவருடைய இந்த பகுதியில் வந்து அவருடைய கவிதையை பகிர்ந்து கொள்வார். கரம் பிடிக்கும் நாயகன், கரம் பிடிக்கும் நாயகன் என்று சொல்லி அந்த தலைப்பில் அவருடைய கவிதையை வந்து பகிர்ந்து கொள்வார். சிஸ்டர் மேரி தங்கலிங்கம்,
2: Praise the Lord, sister. Vanakkam, vanakkam, vanakkam.
1: Vanakkam, vanakkam. God bless
2: you. Oh, God bless you. Thank you, sister. தேவ நாமம் ஒன்றுக்கே எல்லா துதியன மகிமையை செலுத்துகிறேன் அப்பா. இந்த நேரத்தில் எம்மை சங்கமம் வானொலியின் அலை வரிசையில் ஒன்று கூட்டின கிருபைகளுக்காக நன்றி சொல்லி இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் நீ நிறைவாக ஆசீர்வதித்து வழி நடத்துமாறு என்னை தாழ்த்தி உம்முடைய பாதத்திலே தருகிறேன். இதோ கரைந்து செல்லும் நிமிடங்களிலும் ஐயா உம் மகத்துவத்தை வரைந்து கொண்டிருக்கிறேன் கவிதையாக. நான் வாட்டை தேடி அலைந்த போது வந்து கிடைத்த காவலன் நீரல்லவா. அதனால்தான் கரம் பிடித்த நாயகனே என்ற தலைப்பில் கவி தொடுக்கிறேன் என் அன்பு உறவுகளுக்காய். நெய்யாய் பொழிகிறதே தேவனின் பாதையில் தேவ பாதங்களை தேடி நாடி தொடர்ந்து அவர் பலத்த கைகளுக்குள் அடங்கி இருப்போமா என் அன்பு உறவுகளே. நமக்கு எதிராக இருந்த ஆபத்தை கிறிஸ்து மாற்றியது எவ்வளவு பெரிய ஆறுதல்.
3: தாழ்வில் இருந்த மனு குலத்துக்காக மீட்பின் ஐஸ்வர்யத்துடன் நமது மீட்பர் நடந்து வந்தார். நரக வாசலில் இருந்த நம்மை மீட்டெடுத்தார். உரிமை கொண்டாடுகிறார், உறவினர் ஆனார். விண்ணையும் மண்ணையும் படைத்த இவர், விண்ணையும் மண்ணையும் படைத்த இவர் நாம் கடற்கரையில் மணல் வீடு கட்டி மடிய விட்டு விடுவாரா? குப்பை மேட்டு குடியிருப்பு பிரபுக்களின் அருகில் ஆசனம் போடுகிறது. இதுவல்லவா விசுவாசத்தின் ஆட்பறிப்பு? கர்த்தர் ஞானமுள்ள தேவன், அவர் செய்கைகள் யதார்த்தம் அல்லவா? நமது வாழ்வு புயலின் கோர வேளையிலே நாம் அடைக்கலம் புக வேண்டியது தேவ கண்மலை அல்லவா? நல்ல மேற்பெண் வாசலிலே காத்து கொண்டிருக்கும் போது எந்த சிங்கத்திடமும் கிடையின் ஆட்டை பிடிக்க முடியாது. அவரை நம்புவோர்க்கு இத்தகைய பராமரிப்பு என்றுமே உண்டு. நம் வழிகளை இறக்கி வைக்கும் ஒரே இடம் தேவ பாதங்கள் மட்டுமே என் சொந்தங்களே. கடின வேதனைகளின் வழியாக கடந்து சென்ற இயேசு அப்பாதையில் கடந்து கொண்டிருக்கும் அனைவருக்காகவும் வேண்டிக் கொண்டு முற்று முழிய ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். அபயம் என்று கூப்பிடும் எந்த அபலையையும் அவர் கைவிட மாட்டார். அனைத்தும் நொறுங்கிய சூழலிலும் புதியதொரு தொடக்கத்துக்கு வாய்ப்பளிக்கும் வல்லவரே, நன்றிகள் என்னாலும். கல்வாரி சிலுவையில் உயர்ந்து நிற்கும் தேவ அன்பினை நினைப்போம். இது எந்த எதிர்பார்ப்பும் இந்த இரத்தத்தால் எம்மை அணைக்கிறது. எமக்காக யுத்தம் செய்து நம்மை வெற்றி வாகை சூட வைத்த அப்பனே, என்றும் உந்த நிழலில் வாழும் ஜீவன்கள் நாங்கள் ஐயா, என்றும் உந்த நிழலில் வாழும் ஜீவன்கள் நாங்கள் ஐயா. எத்திசையிலும் இருந்து உயர்வு வராது, தேவன் செயல்பட வேண்டும். அவரே ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துவார். தேவனால் உயர்த்தப்படும் ஒருவனை யார் இறக்கி காட்ட முடியும்? நாமோ நமது கொம்புகளை அல்ல, நமது கொம்பாய கிறிஸ்துவை உயர்த்தி கொண்டாடுவோம். உயர்வுகளை வழங்குபவர் அவரே. நள்ளிரவு கொடுங்காற்று கொந்தளிக்கும் மலை, உமக்கு கவலை இல்லையா? அடனே என்னே சீடர்களின் கண்டுபிடிப்பு, இது விசித்திரமாயிருக்கிறது. கவலைப்படாமல் இருந்திருந்தால் இந்த பூமியில் அவர் கால் பதிக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காதல்லவா? நாமோ கிறிஸ்து மெய்யான பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்ததால் நிழல்களை தாண்டி நிஜங்களை அடைந்தோம். எனவே கிருபாசனத்தண்டை வர சென்று அவரிடம் சேர இனி தடையேதும் இல்லை. எம்மை கைவிடாத இமயமே, என் இதயத்தின் ஆழத்தில் புதைந்து கிடக்கும் உம் அன்பை சொல்வதற்கு வார்த்தைகளே இல்லையா என்னிடம். நாமும் பல நேரங்களில் நரக வேதனைகளின் அனுபவத்துக்கூடாக இறங்கி செல்வதுண்டு. ஆனாலும் கிறிஸ்துவுக்குள் நரகை வென்று நம்மை அவை அங்கு வைத்திருக்க முடியாது. நரக வேதனையை அனுபவித்த கிறிஸ்துவை நாம் சார்ந்திருக்கும் போது அவை நம்மை அழிக்க முடியாமல் திகைத்து விடுகின்றன. நானோ ஒரு புழு மனுஷன் அல்ல. மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். இதில் புழு என்று அவர் தன்னை தாழ்த்துதல் எவ்வளவு ஆழமாயிருக்கிறது! இதைவிட அடிமை ரூபம் எடுக்க அவரால் முடியுமா? அச்சொல்லை அழகான சொல்லால் வடிக்கவும் இயலுமா என் சொந்தங்களே? நம்மை கிருபையால் அழைத்த தேவன், இந்த தேவன் அழைப்பு கொடுத்தால் துளித்தெழ முடியாதவன் படுமுட்டாள். அவரது கருவியாக சுழன்று வாழ்ந்து மடிவதின் மேன்மை ஏது? 5 நாட்கள் வாழ்ந்தாலும் அது மகிமையான நாட்கள்தான். எழும்பி வீர அலைகள் என இன்றே, எழும்பி வீர அலைகள் என இன்றே. 1000 நாட்களை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. என் தேவனுடைய ஆலயத்தின் வாசல்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன். அவர் பிறப்பின் போது ஒரு புழுவை போல தாழ்மையில் வந்தார். பாடுகளின் போது ஒரு ஆட்டை போல் தாழ்மையாக இருந்தார். உயிர்ப்பின் போது ஜூத ராஜ சிங்கமாக கற்றித்து எழுந்தார். இனி வரும் போது மணவாளனாகவும் மன்னனாகவும் வருவார். என் அப்பனே, நேசிக்க யாரும் இல்லாத போது அமை நேசிக்க நீர் இருப்பதை இட்டு யோசிக்க வைக்கிறதே என் மனது. என் அப்பனே, நேசிக்க யாரும் இல்லாத போது அமை நேசிக்க நீர் இருப்பதை இட்டு யோசிக்க வைக்கிறதே என் மனது. பேரரசுகள் பல தோன்றி மண்ணில் மறைந்தன. இதோ மரணத்தை வென்ற ஒரே மன்னர். இவர் வென்றெடுத்தது வெற்று மணலே அல்ல, இரத்தோட்டமுள்ள இதயங்களை அல்லவா? கைகளால் பேர்க்கப்படாத கல் இதுதான். ஆம், கண்மலை அவரன்றி வேறு யார்? நீதியின் சூரியன் அல்லவா? இனி எதற்காக பாவ இருளின் கடலோரத்தில் நாங்கள் தடவி திரிய வேண்டும்? அவரது போர் சிலுவையின் உச்ச நிலையை அடைந்தது. அங்கே அவர் வீழ்ந்தார். அது வீழ்ச்சி அல்ல, மனித குலத்தின் எழுச்சியாக இருந்தது. அவரது முடிவல்ல, அது மானிடரின் விடிவாக இருந்தது. எழுந்தார் மூன்றாம் நாள். அடடே, அவர் பாதத்தின் கீழ் செத்து கிடந்தது மரணம். உரத்து கூவின சிருட்டிகள், மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் வெற்றி எங்கே? இந்த கல்லின் வருகை உலக ஆசனங்களின் அசைவாக இருக்கும். இந்த உயிருள்ள கல்லால் உயிர் பெற்றவர்கள் பாக்கியவான்கள். நீங்களும் நானும் பாக்கியவான்கள் தானே என் சொந்தங்களே. மகளே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. விண் மகன் சொன்ன வார்த்தையல்லவா? நம் பாவங்களை மன்னிக்கும் அதிகாரம் அந்த விண் மகனை தவிர யாரால் முடியும்? தேவகுமாரனின் அதிகாரம் உள்ள வார்த்தை. இக்கால சூழல்கள் எல்லாம் ஒன்றை நோக்கி கை நீட்டுகின்றன. நம் ஆத்ம நேசரின் வருகையே அல்லவா? இக்கால சூழல்கள் எல்லாம் ஒன்றை நோக்கி கை நீட்டுகின்றன. நம் ஆத்ம நேசரின் வருகை அல்லவா? என்னை கரம் பிடித்த நாயகனே, கைவிடாத தூயவரே, என் மரணத்தையும் மன நிறைவாக ஏற்பேன், அதுவும் மடி என்றால். என்னை கைபிடித்த நாயகனே, என்னை கைவிடாத தூயவரே, என் மரணத்தையும் மன நிறைவாய் ஏற்பேன், அதுவும் மடி என்றால் என கூறி இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் ஜெயசிவனிய நாமத்தில் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரி மேரி தங்கலிங்கம். நன்றியப்பா, நன்றிகள், நன்றிகள் அனைவருக்கும்.
1: நாமே நன்றாக ஒரு கவிதையை இயற்றி இன்றைக்கு பகிர்ந்து கொண்டீர்கள். நன்றாக இருந்தது. கர்த்தருடைய சிலுவையிலிருந்து அவருடைய எல்லா விதமான அன்பிலிருந்து எல்லாத்தையும் கவர்ந்து வடிவாக ஒரு இயற்றி அந்த பகிர்ந்து கொண்ட வார்த்தைக்கு இன்றைக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தீர்கள். தேங்க்யூ. காட் பிளெஸ் யூ சிஸ்டர்.
2: நன்றி, நன்றி, நன்றி ரஞ்சினி சிஸ்டர், நன்றி சோ மச். ஓகே.
1: அடுத்ததாக நாங்கள் முதலாவது வார்த்தைக்குள் செல்லலாம். என்னுடைய பேர் சிஸ்டர் ராஞ்சினி அலங்காரமணி. தொகுப்பாளினியாயிருந்து ஆங்கிலத்தில் முதலாவது வார்த்தையை கொண்டு வர போகிறேன். அதற்கு முதல் ஒரு பாட்டை பாடிவிட்டு வார்த்தைக்குள் செல்லலாம்.
4: அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவள் என்றும்

செய்கிறவர் நமக்குள் இருக்கிறார். ஆமேன், ஆமேன், ஆமேன். செங்கடலை இரண்டாக பிரிப்பித்தார் அதிசயம், செங்கடலை இரண்டாக பிரித்தித்தார் அதிசயம், புயல் காற்றேயும் தம் வார்த்தையாலே அடக்கினார் அதிசயம், புயல் காற்றேயும் தம் வார்த்தையாலே அடக்கினார் அதிசயம், குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம், குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம், ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம், ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம், பாவியான என்னையும் உயர்த்தினார் அதிசயம், இளையன் மீது நேச கரம் நீட்டி உயர்த்தினார் அதிசயம், நேசரன் மீது கரம் நீட்டி கரம் நீட்டினார் அதிசயம், அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார்,